0: அரசுக்கு எதிராகவும் பாரபட்சம் காட்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். ஆழமான விவாதங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் அவற்றை எந்த ஒரு சமூகத்தினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டுவதற்கோ வெளிநாட்டினருக்கு எதிராக விரோத போக்கை வளர்ப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். மூத்த அமைச்சர் கா சண்முகம் இந்தியர்களை குறிவைத்த இனவாத கருத்துக்களை காவல்துறை ஆராயும் என்று அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது கருத்துக்களை பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நேபாள பேரிடர் ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு, இவை தொடர்பில் இனவாத கருத்துக்கள் இணையத்தில் பகிரப்பட்டன. இத்தகைய கருத்துக்கள் சிங்கப்பூரை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவற்றை தீங்கற்ற இணைய பேச்சு என்று ஒதுக்கிவிடக் கூடாது என்றார் பிரதமர் வாங். சிங்கப்பூரில் மாலை 6 மணி வரை காற்றின் தரம் மிதமான முதல் சற்று ஆரோக்கியமற்ற நிலை வரை இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அதனை தெரிவித்தது. காலை 7 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக பதிவானது. அங்கு அது 95 இருந்தது. மற்ற பகுதிகளில் குறியீடு 71 முதல் 89 வரை இடைப்பட்டிருந்தது. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இந்தோனேசியாவில் அனக்ரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் விமான சேவைகளில் தடங்கள் நீடிக்கிறது. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. நாட்டின் ஆக பரபரப்பான சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்றிலிருந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. ஜகார்த்தாவில் உள்ள அந்த விமான நிலையத்தில் தற்காலிக நிறுத்தம் பலமுறை நீடிக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேரப்படி இன்று காலை 9:59 செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். விமானங்கள் திசை திருப்ப நேரிட்டால் சுரபாயா உள்ளிட்ட மற்ற நகரங்களின் விமான நிலையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 1500 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதனால் கிட்டத்தட்ட 170,000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர். நேபாள திபெத் வெள்ளப்பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக அது சொன்னது. அங்கு இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். இந்நிலையில் பேரிடரில் மாண்டோர் மொத்த எண்ணிக்கை 1300 தாண்டிவிட்டது. 1000 காணவில்லை. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட போயிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் மூடப்பட்டுள்ளன. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்த போதும் சண்டை தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜெலன்ஸ்கி சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் கீவிற்கு முதல் முறை சென்றிருந்தனர். 4.5 ஆண்டுக்கு மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர்.
1: சொல்லும் பொருளும்
2: எஜ் விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எஜ் விளிம்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. சிவகாசி பரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில சங்கர் மாதேவன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இந்த பாட்டுல குறிப்பா ஒரு சில வரிகள் வரும். அட, உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பறைசாற்றும் விதமாக வராரு சஃபின் ஷானவாஸ். அவரை சந்திக்கணும், அவரோட உரையாடணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வரணும். @Oli 968 FM வாங்க அந்த பக்கமா சந்திப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி 9:06 வானிலை நிலவரம். இன்று வானம் தெளிந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி காசு, ஓர் யூரோ 1.49 வெள்ளி காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1.37 வெள்ளி காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உத்தமமான நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. ஏ உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி 8921-5363.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாறு எட்டுல இணைந்திருக்கீங்க. இப்ப நாம வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்லயோ நேரடியா இருக்கோம். நாம இப்ப சந்திக்க போறது சாதனை மனிதர் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, சஃபின் ஷனவாஸ், அவர் தான் சந்திக்க போறோம். வணக்கம் சஃபின்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சஃபின் பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும், நேரிலே அவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. இதான் முதல் முறையா இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஃபேஸ்புக் லைஃப்ல வந்து சஃபினுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சஃபினை பத்தி சொல்லணும்னா, நான் முதல் முதல்ல அவர் சந்திச்சது உடற்பயிற்சி கூடம். நான் அங்க போயிருந்தேன், இதுதாப்புல நடந்து வந்தாரு. பார்த்தோன்னே தோணுச்சு, இவர்கிட்ட நான் பேசியே ஆகணும், இவருடைய பயணத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க வாங்க ஃபேஸ்புக் லைஃப் பக்கமா சஃபின் கிட்ட உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். சரி சஃபின், உங்களுடைய இந்த ஆரோக்கிய பயணம் எப்படி தொடங்குச்சு
1: சொல்லுங்களேன். கூட்டாளினாலதான் அங்கதான் வந்து என்ன புஷ் பண்ணாங்க. சோ அங்க இல்லைன்னா நான் இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கவே மாட்டேன். சோ இட்ஸ் மோர் லைக் நான் எப்படி சொல்றது, அவங்க புஷ் பண்ணதுதான் நான் ஜிம்முக்கு போனேன். இல்லைன்னா நான் யூஸ்வலி நான் யோசிப்பேன், ஏன் ஜிம்முக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன், இந்த கண்டிஷன்ல இருந்து நான் என்ன என்ன என்ன வாட் கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் இட், அந்த மாதிரி நிறைய நிறைய யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், நீ பண்ணி பாரு, அப்புறம் தான் புரியும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் ஏதாச்சும் பாடிக்கு ஏதாச்சும் எனி இம்ப்ரூவ்மெண்ட். சோ நானும் பார்த்தேன், ஓகே ஓகே போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் அப்படி இருந்தா நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு.
0: சஃபின், நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். உங்க கண்டிஷன் ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தெரிஞ்சது, அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நீங்களே
1: சொல்லிருங்களேன். Short legs, so height வந்து ரொம்ப சின்ன, லைக் யூ ஆர் ஒன்லி 1 meter, அந்த அந்த ஹைட்ல தான் இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ல வச்சு லைக் நிறைய விஷயத்துக்கு லைக் ஜிம்ல பண்ண முடியாது, யூனோ லைக் யூனோ அந்த கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன் இப்ப, லைக் டுவார்ஃப் சிண்ட்ரோம்.
0: நிச்சயமா இந்த டுவார்ஃப் சிண்ட்ரோம் அப்படிங்கறதுனால நீங்க பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க வளரும் போதே. எப்போ முதல் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சஃபின் நீங்க வித்தியாசமா இருக்கீங்க
1: அப்படின்னு? யூஸ்வலி நான் வெளியே போகும்போது அப்போ எல்லாரும் என்ன பார்த்து என்ன சிரிப்பாங்க, பார்த்து என்ன காணும், என்ன இப்படி சின்னதா இருக்காங்க, பிள்ளைகள்லாம் என்ன பார்த்து என்ன இப்படி இருக்காங்க, எல்லாரும் பார்த்து என்ன சிரிப்பாங்க, பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. லைக் தேவர் ஹேஸ் நெவர் பீன் அ டே ஆர் தட் நான் வெளியில போனா லைக் ஆள் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க, பார்த்து சிரிப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, ஏன்னா போட்டோ எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பாங்க. எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், லைக் இட் ஹேஸ் பீன் அ நார்மல் திங் ஃபார் மீ. ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன்.

0: நீங்களும் வந்து சஃபீனுக்கு உங்களை வாழ்த்துக்களை சொல்லணும், உற்சாகத்தை வழங்கணும். அவர் சுத்தி இருக்கிற நண்பர்கள் மட்டும் இல்லை, சிங்கப்பூரே அவருக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்க தயாரா இருக்கு அப்படிங்கறத காட்டணும்னா ஃபேஸ்புக் லைஃப்க்கு வாங்க, சஃபீனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. சஃபீன், இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு நம்ம போக போறோம். இந்த இடைவெளியை தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை பத்தி நம்ம இன்னும் விரிவா பேசுவோம், சரியா? கொஞ்சம் காத்துருங்க எனக்காக. இணைந்திருங்க நேர்களே, சஃபீன் சாதனை மனிதர், அவரை தொடர்ந்து சந்திப்போம். இது வணக்கம் சிங்கை.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. KPETPE செல்லும் அந்த வழியில் பாட்லி ரோட் ஈஸ்ட், அந்த பகுதிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: 8:23 ஆகிவிட்டது. Facebook லைவ்ல இருக்கோம், ஊழியர் முதலீட்டுல நீங்க நின்றிருக்கீங்க. நம்ம கூட இருக்காரு சஃபின் ஷானவாஸ், அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும், உங்களுடைய கருத்துக்களை வழங்கணும் அப்படின்னு சொன்னா Facebook லைவ் பக்கமா வாங்கன்னு சொன்னேன். வாட்ஸ்அப் வாயிலா கருத்துக்களை அனுப்ப நேர்களுக்கு நன்றி. அதை என்னால பார்க்க முடியும், அவரால் பார்க்க முடியாதுல்ல, அவரும் படிச்சு சந்தோஷப்படணும்ல, அதனால Facebook வாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை, வந்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. வானொலி பக்கமா நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன நேர்களே, நீங்களும் வந்து நிச்சயமா சாஃபினை பார்த்து வாழ்த்துக்களை சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மும்தாஜ் பிவி சொல்லிருக்காங்க, சஃபின் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதை அடுத்து நபீசா ஷவுல் ஹமீத் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. கேசவன் சுப்பிரமணியம், உங்களுடைய இந்த மனப்போக்கு ரொம்ப ரொம்ப வலிமையானது அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதனை அடுத்து அன்புடன் காலை வணக்கம் அப்படின்னு சுசிலா அனுப்பி வச்சிருக்காங்க. மனோ, உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப நல்லா இருக்கு, மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப அழகாவே எழுதி அனுப்பியிருக்காரு. இளமதி உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி புவனேஸ்வரி ஆறுமுகம் அவங்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போது எப்படி இருக்கு சஃபின்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு
0: பாத்தீங்களா. நான் சொன்னேன் நம்ம நேர்களா பக்கம் இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா சஃபின்? இப்ப மறுபடியும் உங்களுடைய ஆரோக்கிய பயணத்து பக்கமா வருவோம். இந்த டிராப் சிண்ட்ரோம் ஒரு பக்கம் இருக்க, இதை தள்ளி வச்சுட்டீங்க, ஜிம்முக்கு வந்துட்டீங்க. பொதுவா நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை ஜிம்ல மேற்கொள்வீங்க, அத பத்தி
1: சொல்லுங்களேன். ஜிம்முக்கு வந்து லைக் 2 times a week நான் போவேன், லைக் on Wednesdays and Sundays. சோ இந்த 2 நாளைக்கு லைக் நான் வந்து லைக் என்னோட ஜிம் செஷன் வந்து ஸ்கிப் பண்ணுவேன். லைக் ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் லைக் different parts on the body and உடம்பு லைக் நோ. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் on Wednesday வந்து நான் போனேன்னா மேபி நான் வந்து chest, shoulders அந்த மாதிரி செய்வேன். தென் on Sundays போனேன்னா மேபி on the back and on the arms and all that. சோ இட்ஸ் மோர் லைக் வந்து ஸ்பிட் ஒர்க் அவுட். சோ ஐ வோன்ட் ரியலி லைக் ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே செய்ய மாட்டேன்.
0: மேற்கொண்டு வரீங்க இந்த ஆரோக்கிய பயணத்தை?
1: 3 months, ஒரு 3 மாசம் ஆயிட்டு, 3 மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஆனஸ்டா சொன்னோம்னா

0: இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் சொந்தமா லைக் ஒரு தனியா போனேன் ஜிம்முக்கு, யாரும் இல்லாம போனேன், சும்மா ட்ரை பண்ணுக்குதான். அப்பதான் போனேன், அங்க போய் பார்த்தேன், செய்யும் போது ஆளுநர் பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னும் இங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இன்னும் இந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அதுக்கு அன்னையில இருந்து நான் போல. சோ இப்ப என் கூட்டாளி கூட தான் போறேன் வந்துச்சு. சோ அவங்க வந்து இன்னும் அந்த ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன், சேஞ்ச் பண்ணாங்க.
1: நானும் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். சில நேரத்தில் நானும் பார்ப்பேன் இந்த உடற்பயிற்சி கூடங்களில், சிலர் வந்து நம்மளோட பருமனாக இருக்கிறவங்க, அல்லது வந்து உயரத்தில் குறைவாக இருக்கிறவங்க, அல்லது இவங்கெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. எனக்கு அந்த பழக்கமே பிடிக்காது. சஃபீன், ஒரு காலத்தில் நானும் ரொம்ப குண்டாக இருந்தேன். சஃபீன், நான் வந்து ஒரு 83 கிலோ இருந்தேன். அப்போ நான் முதல்ல உடம்பு குறைக்கணும், கோவிட் தாண்டி வந்தபோது உடம்பு குறைக்கணும்னு ஜிம்முக்கு போகும்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. சுற்றி இருக்கிறவங்களும் மாறி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, கேலி செய்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்குதான் நம்ம இங்கே இருக்கோம், இப்போ சாமி ஓடிடுவோமே அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் போக போக போக ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் எனக்கானது, மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. எனக்கு கவலையே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என் உடற்பயிற்சி கூடத்தில், நான் தினமும் போவேன், என்னால் என்ன முடியுமோ செய்வேன். யார் என்ன செய்கிற எத்தா பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கண்டுக்கவே மாட்டேன் உடற்பயிற்சி கூடத்தில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு கவலை. அந்த வலிமையை எனக்கு உடற்பயிற்சி கூடம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா?
0: ஆமா ஆமா. ஸோ என்னோட வந்து லைக் ஃபோக்கஸ் வந்து என் மேல தான் இருக்கணும். நான் தான் லைக் நோ ஐ ஷுட் பி மோர் வரிட். நான் என்ன பண்றேன், என்னன்னா ஒன் அதர் பீப்பிள் ஆகணும், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க. ஸோ என்னோட மைண்ட் செட் வந்து மாத்திருக்காங்க.
1: நிச்சயமா இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் மருத்துவ ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் உங்களோட இந்த கண்டிஷன்னால. அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? ஏன்னா சில பேருக்கு சந்தேகமா இருக்கும், இதெல்லாம் செஞ்சா அவங்க உடல் பாதிக்கப்படாதா? ஏன்னா டுவார்ஃப் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவங்க கூட யோசிப்பாங்க, நான் இந்த எடையெல்லாம் தூக்குறேன்னா என் கை கால் வந்து முறியறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பாதிக்கப்படுமானே, அதுக்கான சாத்தியம் இருக்கா சொல்லுங்களேன் சஃபி.
0: Before you start, it's better to go and get a sauna or a doctor's advice, because not every dwarf syndrome will have the same condition. Some people maybe need valikam, maybe back valikam. So it's the best way to actually start is you better go and get a doctor's advice and the madri and the madri mother eduthittu adukaprama thodanganum, because not every condition is the same for Dwarf syndrome. I would say sila perukku maybe kai vandu romba weak ah irukum, so avangalukku vandu weight thookka mudiyadhu, doctor sonnavanga don't carry any weight and the madri illa. So condition maya
1: epodume maruthur
0: condition wise not the same.
1: ஆலோசனை பெற்ற பிற்பாடு போறது சிறப்புன்றீங்க இல்லையா, எந்த கண்டிஷன் அவங்களுக்கு இருந்தாலும். சரி, தொடர்ந்து உங்களுக்கு வந்திருக்க வாழ்த்துக்களை ஒரு இட்டு பார்த்துருவோம். செல்வராணி வந்து வாழ்த்துக்கள், வாழ்க வளர தம்பி அப்படின்னு போட்டிருக்காங்க, பிரமாதமா இருக்கு. பிரதாப் பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் ப்ரோ பிரதர்னு போட்டிருக்காரு. தேவி உங்களுக்கு கை தட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்ல வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்த்திருக்காங்க. சைரா பானு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க உங்களுடைய இலக்குகளை அடைய எதிர்கால இன்னும் உங்களுக்கு பிரகாசமா இருக்க அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெப்ளிகா பானு, நான் உங்க பக்கம் இருக்கேன், இந்த எதிர்மறையான கருத்துக்களை கவலைப்படாதீங்க, அதை பார்த்து கவலைப்படாதீங்க, என்ன முடியுமோ செய்யுங்க, உங்க லட்சியத்தை அடையுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. இப்பவே ஜிம்முக்கு போன ஒரு ஆசை வந்திருக்கு, இப்பவே
1: போனோம். பாக்குற உங்களுக்கு மட்டும் இல்ல, கேக்குற நேர்களுக்கும் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரிதான் உங்களை நான் வர சொன்னேன். சரி, இப்போ உடல் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, உங்களுடைய மனப்போக்கு குறிப்பா மன ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டு இருக்கு? ஏன்னா மென்டல் ஹெல்த் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம், அதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு ஜிம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: சோ இது வந்து லைக் தி பிகஸ்ட் சேஞ்ச் வந்து எனக்கு சொல்லணும்னா இட்ஸ் மோர் ஆஃப் மை பிசிக்கல் அண்ட் மென்டலியா எனக்கு பண்ண முடியும் அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து லைக் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டினரியா பர்சன் வந்து மேபி டே டேக் 10 ஸ்டெப்ஸ் டு ரீச் தி எண்ட் கோல் ஆனா எனக்கு வந்து மேபி ஐ நீட் 20 ஸ்டெப்ஸ் டைம்ஸ் டூ சோ பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஸ் லைக் உனக்கு அந்த எண்ட் கோல் வந்து யூ ஸ்டில் கேன் ரீச் யூ நோ யூ ஸ்டில் கேன் ரீச் தி எண்ட் கோல் பட் அண்ட் டு டு தட் ரைட் யூ நீட் டு ஹேவ் கான்ஃபிடன்ஸ் விச் இஸ் வாட் ஐ ஹேவ் பில்ட் மை நோ எனக்கு வந்து பில்ட் பண்ணிச்சு லைக் தி கான்ஃபிடன்ஸ் ஹஸ் பீன் நோ ஹஸ் பீன் பில்டிங் அப் சோ ஃபார் ஃபார் தி பாஸ்ட் 3 மந்த்ஸ் யூ நோ தென் certain things like எனக்கு வந்து like ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு செய்யிறதுக்கு அது அது வந்து like and with the friends around me அங்க வந்து முடியும் உங்களுக்கு முடியும் நீ செய்ய முடியும் நீ தான் நீ சொல்லிட்டே இருக்கு உங்களுக்கு முடியாது முடியாது உங்களுக்கு முடியும் நீ பண்ணி பாரு அஸ்தான் என்ன பார்த்தேன் இட்ஸ்லி எனக்கு முடியும் சோ சோ ஃப்ரம் டே ஐ நோ தட் கான்ஃபிடன்ட் தான் you just have to have confidence in yourself and you are able to achieve everything
1: முக்கியமான ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க அதாவது மற்றவங்களுக்கு 10 அடி தேவைப்படுதுன்னா எனக்கு 20 அடி தேவைப்படும் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்னோடய இலக்கை நோக்கி போவேன் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம சொல்லலாம் கவலைப்படாதீங்க சஃபின் உங்களால் முடியும்னு ஆனால் உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் உங்களுக்குன்னு கூடுதல் சவால்கள் இருக்கும் அதை தாண்டி வர வேண்டிய அந்த வலிமையை இறைவன் கொடுப்பாரு ஒத்துழைப்பை நாங்கள் மனிதர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த முக்கியமான கருத்தை நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சஃபின் நான் திரும்ப திரும்ப மக்கள் பக்கம் போக வேண்டியதாக இருக்கு ஏன்னா வந்துக்கிட்டே இருக்க கருத்துக்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேவி அவங்கள கடவுள் உங்களுக்கு என்றைக்குமே வாழ்த்து தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பிச்சை மணி தெரிவிச்சிருக்காரு ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சி இது எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு MMK உங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு அஞ்சலை தேவி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்த்துகள் வருங்காலம் உங்களுடையது அப்படின்னு அன்பு சிவா தெரிவிச்சிருக்காரு கந்தன் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு உங்களை மகனாக நினச்சி கையில் விழி ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க செந்தில்குமார் அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு வைரமணி இவருக்கும் வந்து உங்கள் கதையை கேட்டு உற்சாகம் கிடைச்சிருச்சு முக்கியமான கருத்தை வந்து நம்ம அனீசா அன்சாரி தெரிவிச்சிருக்காங்க இதை சொல்லியே ஆகணும் இதை தான் நான் உங்ககிட்டயே சொல்லியிருந்தேன் ஞாபகம்னு நினைக்கிறேன் சஃபினுக்கு இப்போ சில பேருக்கு காலங்காத்தால எழுந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யறது அதுக்கே ரொம்ப சோம்பேறிப்படுவாங்க ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது ஆனா நீங்க உங்களுக்கு தடைகள் இருக்கு சவால்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட இதயபூர்வமா இதை செய்யணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு செயல்படுறீங்க தெரியுமா அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது எல்லாருக்குமே ஒரு நல்ல படிப்பினை அப்படின்னு அனீசா அன்சாரி தெரிவிச்சிருக்காங்க இதுதான் சஃபின் இதுதான் இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏன்னா எல்லாரும் சாக்கு போக்கு தேடுற இந்த உலகத்துல சவால்களையும் கடந்து வருவேன் அப்படிங்கிற தைரியம் எங்கிருந்து உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப பொறாமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது உங்க தைரியத்துல ஒரு 10 விழுக்காடு எனக்கு இருந்தா கூட நான் இன்னும் நிறைய செஞ்சிருப்பேனு தோணுது எங்கிருந்து வருது சஃபின் இந்த தைரியம் உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க
0: உங்க
1: குடும்ப உறுப்பினர்கள் உங்க நண்பர்கள் பேர்லாம் நீங்க சொல்லலாம் இந்த இடத்துல
0: ஜிம் போனத கூட்டாளிகள் அந்த அருள் அருள் அவன் பேர் அருள் அதுக்கப்புறம் பிரவீன் அவங்க இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க இவங்க தே ஹேவ் பீன் வித் மீ ஃபார் இயர்ஸ் ஆகுச்சு தென் தே ஹேவ் பீன் சீயிங் மீ யூ நோ ஹவ் ஐ பிஹேவ் அவுட் சைட் பப்ளிக் தென் தே டோல்ட் மீ தட் யூ நோ ஜிம்முக்கு போனா யூ நோ அட்லீஸ்ட் மேபி உங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணலாம் யூ நோ you feel much more stronger you feel much more confident you will one of the you will lift your shoulders up you will know you will be able to walk with confidence you won't even worry about other people. And then for my parents has been angada vandu like daily solvanga no unakku ella panna mudiyum is just the mindset da vandu like avanga stop pannadhu no mudinja alukku dum poi try pannunga poi try panni paaru adukapra puriyum. So I'm really thankful for all these people. I would say
1: unga amma ma peru
0: அப்பா பேர் வந்து ஷனவாஸ், அம்மா பேர் வந்து சப்னா.
1: சரி, இருவரும் ரொம்ப பெருமை விடுவாங்க. சொன்னீங்க தானே இன்னைக்கு நிகழ்ச்சியில வரீங்கனே?
0: ஆமா சொன்னாங்க, அவங்க கேக்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க.
1: உங்களுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்களா?
0: எனக்கு ரெண்டு அண்ணன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க அண்ணன் பேரு சஹித், தம்பி பேர் வந்து ஷஃபிக்.
1: இந்த அழகான குடும்பம் உங்களுக்கு என்னைக்குமே பலமா அமையட்டும். சஃபித், இந்த நேரத்தில் வானொலி பக்கமாக இருக்கிற சில பேருக்கு வாழ்க்கையில் சவால்கள் இருக்கலாம், சில பேருக்கு உங்களை போல கண்டிஷன் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன், வெளியில் வராமல் இருந்தேன் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வந்த ஒரு நபரா, ஒரு அண்ணனா தம்பியா, நீங்கள் என்ன சொல்லுங்க இந்த இடத்துல?
0: டெஃபினட்லியா நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைக் நான் வந்து சொல்லுவேன், லைக் யூனோ, லைக் and most probably I'll share my story, I'll let them know that நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இதுக்கு அப்புறமா நான் இப்படி இருக்க போறேன், வந்து ஷேர் பண்ணுவேன். சில பேர் வந்து லைக் மேபி தே ஆல்சோ அவங்க மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா இருக்காங்க, சில பேர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. பட் மோர் டு அவர் சேஸ் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் people making fun, people அவங்க ஜோக் சொல்லுவாங்க, இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். ஸோ சில பேர் வந்து அஃபெக்டட் இருக்கும். ஸோ நான் சொல்லுவேன் வந்து யூ ஷுட் ட்ரை பிஃபோர் யூ இவன் நோ. ட்ரை பண்ணலன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ முதல் ட்ரை பண்ணு, எப்படி இருக்குது போய் பார்ப்போம். லைக் யூனோ, இஃப் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ தென் நம்ம மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணி லைக் யூனோ கீவேர்ட்ஸ் வந்து மாடிஃபை எல்லாமே லைக் not as an ordinary person you can do. You definitely you cannot do what an exact person can do. Maybe there's a lot of exercise. So the keyword here is modify. அது வந்து லைக் மாடிஃபை பண்ணி at the end of the day you're still reaching the end goal. So yeah, so motivation and confidence building very important.
1: இது வந்து ஆரோக்கியம் சார்ந்து நீங்க சொல்றீங்க. இப்போ பொதுவா வாழ்க்கையில சவால்களை தாண்டி வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்வீங்க? வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு உற்சாகம் தர மாதிரி நீங்க என்ன சொல்வீங்க?
0: You know, you explain to them and explain பண்ணனும். லைக் யூ நோ இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும், யூ நோ இப்படி பண்ணா எப்படி இருக்கும், யூ நோ யூ கிவ் தெம் சம் மோட்டிவேஷன். ஈவன் ஐ வுட் சே தட் ஐ வுட் ஆல்சோ கோ டு நெக்ஸ்ட் டைம் வேர் ஐ வில் புஷ் தட் பர்சன் டு ஃபாலோ மீ டு கோ டு ஜிம். லைக் நான் வந்து லைக் யூ கம் வித் மீ, யூ வி டு வி டு டுகெதர், யூ சீ வாட் ஐ அம் டுயிங், யூ சீ வெதர் இட்ஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ, யூ நோ அந்த மாதிரி ஐ அம் ஓபன் டு டுயிங் தட் ஆல்சோ. ஸோ and I find my own ways, like you find your own ways to do things, I would say. So motivate them, don't tell them to always know, and don't have the negative mindset, no, just because you can't do it then yeah.
1: ungla meempadithikirathu or ragona ungla meempadithikittu matha ungalku udavanum aasa padringle adha Safin ungalude unmayana adha Safin enna porthu irukum andha andha manasu dhaan Safin vera matha idella vittrunga ena na eppovume solluven indha udal vandu verum இதுதான் ஒரு மீடியம் தான், நம்ம உள்ளார என்ன இருக்குமோ நம்ம ஆத்மா அதுதான். நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, மற்றவங்களோட நான் உதவ தயாராக இருக்கேன்னு, அதுதான் உண்மையிலே சஃபின். அந்த மனசுக்கு தான் பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்குது வாழ்த்தெல்லாம். ரசீதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா சவால்களையும் தாண்டி வந்து இன்னும் பல வெற்றிகளை அடைய இறைவனுடைய வாழ்த்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. தேவி மீண்டும் மீண்டும் விடவே மாட்டுறாங்க, மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாழ்த்த. அதுக்கப்புறம் ஜெயா அவங்களும் உங்க தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவரும் பன்னீர்செல்வம், அவரும் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அவரும் 59 வயசுல உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு. உங்களை வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு மலர் வாழ்த்திருக்காங்க, உங்களுடைய தோழியா தெரிஞ்சவங்களா இல்லை? ஜெயலட்சுமி சொல்லிருக்காங்க. வந்துகிட்டே இருக்குது சஃபீன், என்னால நிகழ்ச்சி முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அதான் உண்மை, வந்துகிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. சஃபீனுக்கு லட்சியம் என்ன, அடுத்து என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு சஃபீன்?
0: அடுத்து வந்து லைக் ஐ வாட் ஐ வாண்ட் டு டு இஸ் எனக்கு வந்து ஜஸ்ட் கண்டினியூ லிஃப்டிங் ஹெவியர் வெயிட்ஸ். அதான் எனக்கு வந்து லைக் லைக் வந்து ஒரு ஆசை. லைக் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தி பாடி, ஐ வாண்ட் டு டு மோர் ட்ரெய்னிங். அடுத்து லைக் தட்ஸ் நாட் அ கோல் தட் ஐ வாஸ் ஆல்ரெடி ட்ரைங் டு டு இஸ் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு மூவ் லைக் ஒரு 10K ஸ்டெப்ஸ் டெய்லி. டெய்லி 10K ஸ்டெப்ஸ். இது வந்து லைக் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா
1: வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் இருக்குமே, இத சாதிக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், அத பாக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கா சஃபீனுக்கு?
0: வாழ்க்கையில வந்து ட்ராவல் அரௌண்ட் தி வேர்ல்ட், தட் இஸ் மை, யூ நோ, ஐ வாண்ட் டு கிளியர் ஆல் தி கண்ட்ரீஸ். So I have been slowly like now medho medho try pannit irken, like so far na Asia vandu like clear pannit irken. So adukapra na vandu Europe indha maadhiri countries la pona aasa irukku. So adu vandu like it's a long goal, it's a long goal, it's not a very short, you know, it's a long goal. But before anything, I want to complete all traveling around the world.
1: Safi, ninga oru udhavi seiyanum engalukku, ungalaude anubavathai ungalaude kadhaiya நீங்க தாண்டி வர்ற இந்த சிக்கல்களை சவால்களை நீங்க சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் உலகத்துக்கு. ஏன் தெரியுமா, எந்த நேரத்துல யாருக்கு இது உதவியா அமையணும் தெரியாது. வானொலி இப்ப கேட்டுட்டு இருக்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், உங்களுடைய இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க அவங்களும் முற்படலாம் இல்லையா? அதனால என்னைக்குமே அவங்களுடைய கதையை சிங்கப்பூர்லயும் சரி, தமிழ்லயும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, வேற ஏதாவது மொழி பேசுவீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான மனப்பான்மை இருக்கு, இந்த லவ்ஸி பீப்பிள் வந்து ஃபேமஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த லவ்ஸி பீப்பிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பிரபலமாக்கணும், உங்களை மாதிரி ஆளுங்களை தான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒலிக்கும் நிச்சயமா அதுதான் ஆசை, நாங்க நேர்களுக்கும் அதுதான் ஆசையா இருக்குது. அதனால நீங்க தொடர்ந்து உங்களுடைய கதையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், செய்வீங்களா? இன்னும் பல சாதனைகளை நீங்க படைக்கணும். ஒலி 9:06 மறுபடியும் சாதனையாளரா உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சஃபீன், காலங்காத்தால உங்க நேரத்தை ஒரு அற்புதமான உங்களுடைய பயணத்தை பத்தி எங்களோட பகிர்ந்து கொடுத்துக்கு. நேர்களே, இந்த பேட்டி இதோட முடிஞ்சிருக்கலாம், ஆனா சஃபீனுடைய பயணம் முடிய போறது கிடையாது. அவர் இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்க பலமா உற்சாகத்தை வழங்குற ஆட்களா நாம இருக்கணும். சஃபீனுடைய இந்த பேட்டி ஒளி 9:06 ஃபேஸ்புக் லைஃப்ல இருக்கு, போங்க லைக் பண்ணுங்க, எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்குங்க. முக்கியமா சஃபீனுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளை தெரிவிச்சிருங்க. இப்போதைக்கு ஃபேஸ்புக் லைஃப்ல இருந்து நாங்க விடைபெறோம், தொடர்ந்து வானொலி பக்கமா இருங்க. இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:44 ஆகிவிட்டது.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பிடோக் ரெசர்வாக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
5: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
5: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.

0: உங்களுக்காக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீ லிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:58. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE, ஜலன் பஹார், KPE எக்ஸிட் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகைய மகிழ்வேன்.
2: 9:03 ஆகிவிட்டது. சாய் அபியாங்கர் கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. ரதிமா அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போறது எல்லாமே விறுவிறுப்பான 90களில் வந்த பாடல்கள். உள்ளத்தை அழித்த அவரது பாட வரப்போகுது. மேகமூட்டமா இருக்கும் வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:14 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 நுழைவாயில் அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
0: 1822 இதே நாள் செப்டம்பர் 7 அன்று தனது சுதந்திரத்தை பெற்றது பிரேசில். பிரேசில் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சு போவாங்க. நிலப்பரப்பளவு, மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில பிரேசில் உலகத்தின் 5வது பெரிய நாடு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. தென் அமெரிக்க கண்டத்துல போர்ச்சுகீஸ் மொழிய பிரதானமா பேசுற ஒரே நாடு பிரேசில். ஜப்பானுக்கு வெளியில ஜப்பானியர்கள் அதிகம் வாழும் நகரம்னு சொன்னா அது பிரேசில்ல இருக்கிற சாவ் பாலோ. பிரசீலியா, இது வெறும் 41 கட்டி முடிக்கப்பட்ட பிரேசிலின் தலைநகரம். வானத்திலிருந்து இந்த தலைநகரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது விமான வடிவத்துல இருக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
9: வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.

யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பாடல கேட்டீங்க, உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னால அவருடைய அண்ணன் கார்த்திக் ராஜாவுடைய சில பாடல கேட்டீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து. அடுத்து வர்றது இவங்க ரெண்டு பேருடைய அப்பா. இசைஞானி இளையராஜாவுடைய சில வால்டர் வெற்றிவேல் படத்திலிருந்து பாடல கேட்க போறீங்க, மனோ எஸ் ஜானகி குரல்ல. இப்போ

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுர வைக்கும் பாபக்யூ சங்கி செக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: இருந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ச வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ச வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 பள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்ச காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் டிரான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: மேட்டுக்குடி பட பாடல கேட்டீங்க, மனோ சித்ரா பாடியிருந்தாங்க, சிற்பி இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. 9:30 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் MCEAYE மெரின் பரேட் பகுதியில், அதோடு துவாசை நோக்கி செல்லும் AYE நொமென்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது. PIE துவாசை செல்லும் வழியில் KPE ECP பிடோக் நார்த் அவென்யூ 3 ஜலன் பஹார் KPE ECP ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968
4: சினிமா.
0: 1951 இதே நாள் செப்டம்பர் 7 தேதி பிறந்தவர் மம்முட்டி.

0: குட்டி பனம்பரம்பில் இஸ்மாயில் என்ற இயற்பெயரை கொண்ட மம்முட்டி இன்று அவருடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு.
1: கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா
0: பல படங்களை நடிச்சு பல கோடி மக்களுடைய மனதை கவர்ந்த மம்முட்டி நடிப்புல அடுத்ததா வெளிவர காத்திருக்கிற திரைப்படம் ஓம். கதாநாயகன் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மம்முட்டி ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வராரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க தங்கம் தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: வாங்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Okay.

0: எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன், புஷ்பவனம் குப்புசாமி, கோபால் ராவ், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துச்சு வித்யா சாகருடைய இசையில. அதுக்கு முன்னால டி சுந்தர், சித்ரா பாடிய பாடல் கேட்டீங்க. உழவாளி படத்துல இருந்து வந்துச்சு, சிற்பி இசையில அந்த பாடல் இடம்பெற்றது.
1: வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே
0: மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்க போற கொஞ்ச நேரத்துல திருடா திருடா படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:52 ஆகிவிட்டது, போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KJEPIE செல்லும் வழியில் சுவாசுகாங் டிரைவ்க்கு பிறகு, காரணம் அங்கே முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE, புகித் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா பலவார் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னுடைய கண்களை திறந்து வச்சுட்டாரு சஃபின். அவருடைய தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சஃபின் ஷானவாச போற்றி பாராட்டி கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைன்னு நம்புறேன். முக்கியமா இனிமே யாராவது வாழ்க்கையில இதை செய்ய முடியாது, அதை சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உடனடியா சஃபின் ஷானவாஸ் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டுங்க, அதுக்கப்புறம் பாருங்க ஓஹோன்னு வந்துருவாங்க. இந்த சிந்தனையோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இந்தோனேசியாவில் அனக் ரகடாவ் எரிமலையின் சாம்பலால் 8 விமான நிலையங்கள் இன்று காலை தொடர்ந்து மூடப்பட்டிருந்தன. ஜகார்த்தாவிற்கு சேவை வழங்கும் 2 விமான நிலையங்கள் அவற்றில் அடங்கும். இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சர் அதனை தெரிவித்தார். எரிமலை கக்கிய சாம்பல் ஜகார்த்தாவிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் படர்ந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதில் சுமார் 170,000 பேர் பாதிக்கப்பட்டனர். குறைந்தது சிங்கப்பூர் நேரப்படி காலை 9:59 மணி வரை விமான நிலையங்கள் மூடப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அடங்கும். ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் சேவைகளை ரத்து செய்ததாக அது சொன்னது. அப்படி அதன் 9 சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டன. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட போவிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 மணி வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் மூடப்பட்டுள்ளன. ஹார்மஸ் நீரிணை அருகே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரங்கள் வரும் நாள்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொஹ்சென் ரிசாய்சி தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள் நுழையும் எந்த கப்பலும் தடை உத்தரவுகளுக்கு உட்படுத்தப்படும் என்றார் அவர். புதிய பகுதி அமெரிக்க கடற்படை முற்றுகை நடத்தும் இடத்திலிருந்து தொடங்கும் என்று தெஹ்ரான் சொன்னது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகள் அதில் அடங்கும் என்றும் அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதியை சித்தரிக்கும் வரைபடங்களுக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் சொன்னது. எதிர்வரும் நாள்களில் இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெஹ்ரான் குறிப்பிட்டது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்த போதும் சண்டை தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜெலன்ஸ்கி சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் கீவிற்கு முதல் முறை சென்றிருந்தனர். 4.5 ஆண்டுக்கு மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 5 பேர் மாண்டனர். பலர் இன்னும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கின்றனர். 11 பேர் மீட்கப்பட்டனர். தேடல் பணிகள் தொடர்கின்றன. டெல்லி பல்கலைக்கழகம் அருகில் உள்ள அந்த 5 மாடி கட்டடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது. கட்டடம் நேற்று மதியம் இடிந்து விழுந்தபோது 30 முதல் 40 மாணவர்கள் அதில் இருந்ததாக நம்பப்படுகிறது. மாண்டோர் குடும்பத்தாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுதாபங்களை தெரிவித்தார். கட்டடம் பல்லாண்டு பழமையானது என்று கூறப்பட்டது. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தபோது கட்டடம் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நேபாள திபெத் வெள்ளப்பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக அது சொன்னது. அங்கு இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். இந்நிலையில் பேரிடரில் மாண்டோர் மொத்த எண்ணிக்கை 1300 தாண்டிவிட்டது.
ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 9 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69.93 இடைப்பட்டிருக்கிறது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் குறியீடு 93 உள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: Designs in Production Varangum. Masala Coffee Live in Singapore. The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி.
1: வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, நான் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

செப்டம்பர் 7 உங்க எல்லாரையும் மீண்டும் தன்னந்தனியா சந்திக்க வந்துவிட்டேன். நான் ஹலீமா அஸ்மான். எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக உங்களுடைய வார இறுதி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பல பேரும் இன்றைக்கு நீங்க வேலைக்கு திரும்பி இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பள்ளி விடுமுறை இல்லையா, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா குஷியா கொஞ்சம் தாமதமா எழுந்திருப்பாங்க. சில பேர் அவங்களோட சேர்ந்து நீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு திட்டம்லாம் போட்டிருப்பீங்க, சில பேர் வெளியூர்ல கூட இருக்கலாம். இப்ப அதே நேரத்துல சிங்கப்பூர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் புகைமூட்டமா இருக்குது, வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்க கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். நல்லபடியாக உங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப புகைமூட்டமா இருக்கும் போது சுவாசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதே நேரத்துல மற்ற சவால்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இல்லையா, அதனால நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். அதே நேரத்துல இன்றைக்கு 4 மணி நேரம் உங்களுக்காகவே நிறைய அங்கங்கள் காத்துட்டு இருக்கு. அதோட ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைக்கு ஒலி கூடத்துக்கு வரப்போறாரு. 1 மணிக்கு பிறகு அவரை நம்ம சந்திக்க போறோம், பேஸ்புக்ல நேரடியா இணைய போறோம். யார் அவர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. 2 ரொம்ப புகழ்பெற்ற பிரபலமான மகன்களின் அப்பா தான் இவரு, தந்தை தான் இவரு. யாரு அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு ஆரம்பத்திலயும் ஒரு புதிரோட ஆரம்பிக்கிறாங்களே ஹலிமா அப்படின்னு யோசிக்கலாம். யோசிச்சுக்கிட்டே இருங்க, பிறகு உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக கமல்ஹாசன், உதித் நாராயண் அடுத்த பாடலை கொண்டு வராங்க, காதல் காதல் விடல இருந்து. கார்த்திக் ராஜாவின் இசையில மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, நிறைய காசு வரணும் நிறைய காசு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்னு அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட முதல்ல இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்க, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் எது, ஒரு நாள் நம்மளும் ஆகிறோம் அவர் உள்ளே நேரா, அந்த நம்பிக்கையோட வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்கான ஒரு கேள்வி, வெப்பம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? வெப்பம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. குஷி படத்துல இருந்து ஹரிணி கொண்டு வரும் பாடல் இதோ.

சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல

மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேய செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும்

0: சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை எனக்குள் ஒருவன் படத்தில் இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது மேகம் கொட்டட்டும். ஆமா, பல இடங்கள்ல நேற்று மழை பெய்திருக்கலாம், ஏன்னா இரவு நேரத்துல ரொம்ப குளிரா இருந்துச்சு, காற்றோட்டமா இருந்துச்சு. அது கண்டிப்பா நமக்கு தேவை, ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குதுங்க, ரொம்ப சூடா இருக்குது, முடியல அப்படியே முட்டை புரிகிற அளவுக்கு இருக்கைகள்லாம் ரொம்ப வெப்பமா இருக்கு, சூடா இருக்குன்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல புகை மூட்டமாகவும் இருக்குது இல்லையா, அதனால வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளிப்புற நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க. சரி, ஒரு கேள்வி சற்று முன்பு நான் கேட்டிருந்தேன், சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க, வெப்பம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டதுக்கு பல நேர்கள் நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க.
2: காலை வணக்கம் ஹலிமா. வணக்கம். சொல்லுங்க. எதிர்ச்சொல் வந்து குளிர்.
3: வெப்பத்துக்கு எதிர்ச்சொல் வந்து குளிர்.
4: வணக்கம், காலை வணக்கம், ஜீரோ வேஷாந்தா பேசுறேன். வெப்பம் என்பதற்கு எதிர்ச்சொல் குளிர்.
5: காலை வணக்கம் ஹலிமா. வெப்பம் வந்து அனல்.
1: வெப்பம் வந்து அனல் தான், அதற்கான எதிர்ச்சல் என்னன்னு கேட்டிருந்தேன். ஆனா பல நேர்கள் சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க, குளிர் என்பதுதான் சரியான பதில். ஆனா உங்க கவனிச்சிங்களா, ஒரு கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அந்த பதில நான் உங்ககிட்ட சொல்லல இல்லையா, நீங்களே தான் யோசிச்சு குரல் பதிவை எடுத்து அந்த பதில அனுப்பி வைத்திருந்தீங்க. நீங்களே கண்டுபிடித்ததுதான் அந்த பதில். இதுதான் உளவியல் ரீதியா ஜெனரேஷன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவலை வெறுமனே நம்ம வாசிக்கிறத விட அந்த கேள்விக்கான பதில நம்ம தேடும் போது அந்த ஒரு தகவல் நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும், பல நாட்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பதில தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் இல்லையா, நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துருக்கோம். 86 ஆய்வுகள்ல கிடைத்த 445 முடிவுகள்ல ஆராய்ந்த பெரிய ஆய்விலும் வெறுமனை வாசித்த தகவலை விட அவங்களே சொந்தமா உருவாக்கிய தகவல் இல்ல அவங்களே கண்டுபிடிச்ச ஒரு பதில் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சிருக்கு, நன்றாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையா சொல்ல போனா, புத்தகத்தை நம்ம 10 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கிறத விட இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் போது அந்த ஒரு தகவல் உங்களுடைய மனசுல இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குமா. சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க மனசுல நிறுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன செய்வீங்க, எந்த ஒரு உத்திய நீங்க கையாள்வீங்க, பகிர்ந்து கொள்ளுங்களேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: என்ன நடந்தது இந்த வாரத்தின் பாகம்? உடனே அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அந்த கழிவறையை விட்டு வெளியாகிறார். அதன் பிறகுதான் அந்த தாக்குதல் ஒரு முடிவுக்கு வந்தது. அவர் சிறுவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல விரும்பினார். தான் கைது செய்யப்படலாம் என்ற பயத்தில் பீட்டர் அதை தடுக்க முயன்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மூச்சு விடுவதில் சிரமமும் கடுமையான இருமலும் ஏற்பட்டதை தொடர்ந்து அவன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். 6 வயது சிறுவன் தாங்கிய சொல்ல முடியாத கொடுமை என்ற தலைப்பில் இந்த வாரத்தின் என்ன நடந்தது பாகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாகத்தை நீங்க முழுமையா கேட்கணும்னா மீலிசன் வழியாக தான் கேட்க முடியும். 9:08 முழுமையாக ஒளிபரப்பாக இருங்க. அதனால நீங்க மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. லிங்க் வேணும்னா கேளுங்க. இந்த பாகத்துடைய லிங்க உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். மீடியகம் 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: வணக்கம் அலிமா.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: இங்க வாசிக்கமா பொங்கல் வந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாளைக்கு ஏதாச்சும் நான் செய்யணும், அது என்ன இது அப்படின்னு நாம வச்சுக்கணும்னா, நான் அம்மா என்ன செய்வேன்னா, ஹெட்போன்ல இருக்கிற கிளாண்டரை ஸோ அதை எடுத்து பாப்பேன். நாளைக்கு நான் என்னைக்கே போட்டு வச்சிருவேன், நாளைக்கு இத்தனை மணிக்கு இது, இத்தனை மணிக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு போட்டு வச்சிருவேன். காலையில் எழுந்திருக்கிறேன்னா என்னோட ஹெட்போனை திறக்கிறேன்னா, ஒரு வழியாக திறக்க மாட்டேன், தூங்கி அடிச்சுட்டு ஒரு 1 hour சென்று தான் ஹெட்போனையும் பார்ப்பேன். அப்போ பார்க்கப்போ, சார் இன்னைக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், இத்தனை மணிலேருந்து இத்தனையா, இத்தனை மணிலேருந்து இத்தனை, முக்கியமானதை போட்டு வைப்பேன். எல்லாத்தையும் போட்டு வைக்க மாட்டேன், முக்கியமாக ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட், இல்லை ஏதாச்சும் நான் என் வீட்டில் செய்கிறதுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அதை முக்கியமாக போட்டு வச்சிருப்பேன்.
1: அது ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் இல்லையா? ஏன்னா எல்லாமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதை எழுதணும், தட்டச்சு செய்யணும். அப்படி செஞ்சா மட்டுமே நம்மளால அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். யாருக்குமே சூப்பர் பவர் இல்லை. அந்த ஞாபக சக்தி கூர்மையா இருக்கணும்னா அதற்கு முக்கியமா நம்ம எழுதி வைக்கணும். ஏன்னா சில பேருக்கு நிறைய பொறுப்புகள் ஒரு நாள்ல இருக்கும், அந்த பொறுப்புகளை எப்படி நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கறது இல்லையா? அதனால வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்கே நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சேட் குரூப் தொடர்ந்து அதுல நீங்க மட்டுமே இருக்கலாம். சில பேர் நோட்ஸ்ல வந்து அவங்க எழுதி வைப்பாங்க, சில பேர் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வைப்பாங்க, அலாரம் மாதிரி. இப்ப இந்த வேலையை நான் 3:30 செய்யணும்னா 3:30 என்னுடைய அலாரம் அடிக்கும், எனக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அலாரத்தின் தலைப்பே அந்த செயலாக தான் இருக்கும், அதனால பார்த்துட்டோனே அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கறத. அமுதா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு போஸ்ட்இட் பேட் இருக்குதா, அந்த போஸ்ட்இட் பேட்டை அவங்க ஒட்டி வச்சிருவாங்க, எங்க பாக்குற மாதிரி இருக்குமோ அங்க ஒட்டி வச்சிருவாங்க. அல்லது ஒரு செயலை நான் செய்யணும் ஆனா நான் மறந்துடுவேனா, அதை ஒரு பாடலோடு அவங்க இணைத்து ஞாபகம் வச்சுப்பாங்களா. இந்த மாதிரி அவங்க செய்யும் போது அது ரொம்ப சுலபமா என்னுடைய மனசுல போய் உட்காரும், மனசுல போய் பதியும்னு அமுதா பகிர்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீர்களே, எழுதி வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அப்படி அதிகமா உங்களுக்கு மறதி இருக்கு, மறந்து மறந்து போகுதுன்னா தயவு செய்து எழுதி வைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம்.
2: துத்திரித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற,
3: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
2: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆரை பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
3: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
2: பம்பு பண்ணுன பொண்ணு
3: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா பூடு மாட்டி, நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
4: போவாதே
3: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் நிழல்கள் படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் சற்று முன்பு ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்து கமல்ஹாசன் மனோரமா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப உங்களுக்காக எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்கான 3 குறிப்புகளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 3 குறிப்புகளை வச்சு எந்த இடத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா? இத உங்களுக்கான முதல் குறிப்பு. ஒரு காலத்துல சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு இந்த இடம் முக்கிய பங்காற்றியிருக்கு. இந்த இடம் செயல்பட கடல் நீர் தேவைப்பட்டதா, அதனால கடலுக்கு அருகில் இருந்த பகுதி இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. காலப்போக்கில இந்த கட்டடம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அதன் பழைய தொழில்துறை அடையாளத்தை இன்னும் நம்மளால காண முடியும். எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8 9 8. சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு இடம் தான், வெளியூர்ல இருக்கும் இடம் கிடையாது. எந்த இடமா இருக்கும்
1: கேட்ட

0: ஜினி.
1: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
4: சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212 9660.

0: நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஹாய் அலியம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க
1: மேடம். ரூட்ஸ் மேரி ஜோசப். என் பதில் வந்து கெப்பல் ஷிப்யார்.
0: பிரபாகர் சொல்லிருக்கீங்க. நல்ல நல்ல பதில்களா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் யாருமே சரியான பதில் சொல்லல. சிங்கப்பூர் 6 அப்படின்னு மைமுன் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் தவறான பதில். சரி, இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. என்னென்ன குறிப்புகள் வழங்கியிருந்தேன்னு மீண்டும் பார்ப்போம். ஒரு காலத்துல சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு இந்த இடம் முக்கிய பங்கு ஆற்றிருக்கு. இந்த இடம் செயல்பட கடல் நீர், அதாவது ஆங்கிலத்துல சீ வாட்டர், இந்த சீ வாட்டர் தேவைப்பட்டது. அதனால கடலுக்கு அருகில் இருந்தா இந்த பகுதியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. காலப்போக்கில் இந்த கட்டடம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அதன் பழைய தொழில்துறை அடையாளத்தை இன்றும் காணலாம். யோசிச்சு பாருங்க, இந்த இடமா இருக்கும் அப்படின்னு. அன்னு கிள்ளி படத்துல இருந்து எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் காந்துட்டு இருக்க. நேரம் சரியா 11:15.

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரிசர்வா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: குட் மார்னிங் ஹலிமா.
2: வணக்கம் ஐயா.
3: நான் நினைக்கிறேன் மரீனா பராஜ் நினைக்கிறேன்.

இந்த பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து பழைய பாடல்களை கேட்கலாம்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: மணியில
1: மாற்று விகிதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
4: சில மணிகள் அலிமா, காலை வணக்கம். அன்சர் வந்து செஞ்சி பவுத்தேஷன்.
5: காலை வணக்கம். நீங்க கொடுத்த குறிப்பா வச்சு பார்த்தா ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் சிங்கப்பூர்.
1: சோ ஸ்வீட்டி தனா நிலா ஈஸ்வரன் ஒரு சூரியகாந்தி இமோஜி வச்சிருக்காங்க. அவங்க பேரா, ஆனா அவங்க பேரை குறிப்பிடல. அவங்களும் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
6: இனிய காலை வணக்கம் ஹலிமா அஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீசாண்ட அழைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில், அந்த மின்சாரம் செய்யும் அந்த இடம் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன்.
1: செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு கேரளினா குறிப்பிட்டிருக்காங்க. இத்தனை பேரு அதே பதில சொல்லிருக்கீங்க. அப்ப அது தவறா இருக்க முடியுமா? பல பேரும் சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷனுக்கான ஆழமான வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து வாடகை பக்கமா நீங்க இணைச்சிருக்கணும்.

0: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: ஆமாங்க, இது வரைக்கும் நான் கொடுத்த குறிப்புகள் ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் பற்றினதுதான். கேப் செயின்ட் ஜேம்ஸ் பகுதியின் ஒரு பகுதி சதுப்பு நிலமா இருந்தது. அதனால கட்டுமானத்திற்கு முன்பு அந்த நிலம் நிரப்பப்பட்டு சமப்படுத்தப்பட்டது. இதன் அடித்தள பணிகள் எப்ப தொடங்கின? 1924 தொடங்கின. முதல்ல மின் உற்பத்தி இயந்திரம் செப்டம்பர் 30 1926 தான் செயல்பட தொடங்கியது. அதன் பிறகு 27 ஜூன் மாதத்துக்குள்ள முழு மின் உற்பத்தி அமைப்பும் செயல்பாட்டுக்கு வந்ததா. அதே ஆண்டுல நவம்பர் 7 அன்று இந்த மின் நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது சிங்கப்பூர் தீவின் முதல் நிலக்கரி மின் நிலையமாக கருதப்பட்டது. முழு வீச்சில் அது செயல்படும் போது சுமார் 22,000 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் இதற்கு இருந்தது. அதன் பிறகு புதிய மின் நிலையங்கள் கட்டப்பட்டதனால 1970 செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டது. அதன் கடைசி எரிவாயு விசையாழிகள் 1976 செயல்பாட்டை நிறுத்தின. சரி, இந்த மின் நிலையத்துக்கு கடல் நீர் ஏன் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு? அதாவது சீ வாட்டர் ஏன் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது? மின் நிலையத்தின் இயந்திரங்கள் தொடர்ந்து செயல்பட அதன் நீர் சுழற்சி அமைப்புக்கு பெரிய அளவுல நீர் தேவைப்பட்டதா. ஆங்கிலத்துல இத சர்க்குலேட்டிங் வாட்டர் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதனால கடல் நீரை ரொம்ப சுலபமா எளிதா பெற முடிஞ்சதுனால கேப் செயின்ட் ஜேம்ஸ் இந்த மின் நிலையத்திற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப அங்க பணியாற்றிய தொழிலாளர்கள் நிலக்கரிய தூக்கி சென்று கொதிக்கலன்களுக்கு தேவையான எரிபொருளை தொடர்ந்து வழங்கினாங்களாம். பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்க இருக்கிற இயந்திரங்களை பராமரித்து அதுல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனடியா சரி செய்ய வேண்டி இருந்தது. அப்படிப்பட்ட திறன்களும் அந்த தொழிலாளர்களுக்கு இருந்தன. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் விளக்குகள் இருந்ததற்கு பின்னால இந்த கட்டடமும் இங்க உழைத்த மனிதர்களும் தான் ஒரு பெரிய முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஃபார்மர் செயின்ட் ஜேம்ஸ் பவர் ஸ்டேஷன் இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ சிட்டி பக்கத்துல தாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வரலாற்று கட்டடம் இப்ப டைசனின் உலகளாவிய தலைமை இருக்குது. புதிய தலைமுறை பொறியாளர்கள் இங்க இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களும் இங்க பணியாற்றி வராங்க. ஒரு காலத்துல மின்சாரம் உருவாக்கிய இடம் இன்று புதிய தொழில்நுட்பங்களும் புதிய யோசனைகளும் உருவாகும் இடமாக மாறியிருக்குதான் சொல்லணும்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: சமைக்க சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: இரண்டு பிரபலமான மகன்களின் தந்தை தான் இவர், திரையுலகத்தை சேர்ந்த ஒருத்தர். யார் அவர் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எடுத்துருங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் வெப்பத்தையும் புகை மூட்டத்தையும் சமாளிக்க உதவும் நடவடிக்கையை தீவிரமாக்கியிருக்கிறது. மூத்தோரையும் எளிதில் பாதிக்கப்படுவோரையும் பாதுகாக்க முயல்வதாக அது சொன்னது. முதற்கட்ட ஆதரவால் 700 பேர் பயன்பெறுவர் என்று சங்கம் எதிர்பார்க்கிறது. அடுத்த சில நாள்களில் தனியாக வாழும் 200 மூத்தோருக்கு காற்றை தூய்மைப்படுத்தும் ஏர் பியூரிஃபயர் சாதனங்களை சங்கம் வழங்கும். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பைகள், தேவைப்பட்டால் மின்சார கட்டண உதவி ஆகியவையும் வழங்கவிருப்பதாக சங்கம் சொன்னது. எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள சுமார் 500 பேர் இளநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட பைகளை பெறவுள்ளனர். வெப்பமும் புகை மூட்டமும் மோசமாவதால் எளிதில் பாதிக்கப்படுவோருக்கு சுகாதார அபாயம் அதிகரிப்பதாக சங்கம் கூறியது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 67க்கும் 97க்கும் இடைப்பட்டிருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் குறியீடு 97 இருந்தது. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆடம்பர பொருள்கள் ஏலத்திற்கு வந்துள்ளன. காலை 10 மணிக்கு சுமார் 600 பொருள்கள் ஏல நிறுவனமான ஹாட்லாட்ஸின் இணைய பக்கத்தில் பட்டியலிடப்பட்டன. கைப்பைகள், ஆபரணங்கள், நகைகள் ஆகிய பொருள்கள் 2 ஏலங்களில் விற்பனைக்கு விடப்படுகின்றன. அவற்றின் மூலம் 2.9 மில்லியன் வெள்ளி முதல் 3.9 மில்லியன் வெள்ளி வரை திரட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 20ஆம் தேதி ஓர் ஏலமும் 28ஆம் தேதி மற்றொரு ஏலமும் முடிவுக்கு வரும். இந்தோனேசியாவில் அனக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் 4 விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். முக்கியமான சுகர்ணஹாட்டா அனைத்துலக விமான நிலையமும் சிங்கப்பூர் நேரப்படி 7 மணி வரை மூடப்படும். வெள்ளிக்கிழமை எரிமலை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. ஜகார்த்தாவிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் எரிமலை சாம்பல் படர்ந்துள்ளது. 200 கிலோமீட்டர் தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. எரிமலை மேலும் வெடிக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதில் சுமார் 170,000 பேர் பாதிக்கப்பட்டனர். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமான சேவைகள் தடைபட்டுள்ளன. ஜகார்த்தா சிங்கப்பூர் இருவழியில் 18 சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டதாக நிறுவனம் சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் மாண்டோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளிடையே இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம். அவர்களை தேடி மீட்க அவசர குழுக்கள் செயல்படுகின்றனர். இதுவரை 11 பேர் காப்பாற்றப்பட்டனர். டெல்லி பல்கலைக்கழக வளாகம் அருகேயுள்ள அந்த 5 மாடி கட்டடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது. நேற்று மதியம் கட்டடம் இடிந்து விழுந்தபோது 30 முதல் 40 மாணவர்கள் அங்கிருந்ததாக நம்பப்படுகிறது. மாண்டூர் குடும்பத்தாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுதாபம் தெரிவித்தார். பல்லாண்டு பழமையான கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகளின் போது அது இடிந்து விழுந்தது. ஜப்பானிய வானிலை ஆய்வகம் நிஜிமா தீவிற்கு ஆக உச்சக்கட்ட நிலச்சரிவு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தலைநகர் டோக்கியோவிற்கு தெற்கே உள்ள அந்த தீவில் 24 மணி நேரத்தில் 381 மில்லிமீட்டர் மழை கொட்டியது. நாட்டின் பல பகுதிகளில் அடைமழை பெய்கிறது. அடுத்த 3-4 நாள்களுக்கு கனத்த மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலச்சரிவுகள் ஏற்படலாம். ஆறுகளின் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ளம் சூழலாம். மக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். கனத்த மழையால் சில பள்ளிகளுக்கு விடுமுறை, சில ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. ஹார்மஸ் நீரினை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரம் வரும் நாள்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொஹ்சன் ரெசாயி தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள் நுழையும் எந்த கப்பலுக்கும் தடை விதிக்கப்படும் என்றார் அவர். அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து புதிய பகுதி ஆரம்பமாகும் என்று தெஹ்ரான் சொன்னது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகளும் அதில் அடங்கும் என்றும் அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கான வரைபடத்துக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் சொன்னது. விரைவில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெஹ்ரான் கூறியது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் முழுக்க நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் கூறியிருக்கிறார். கீவில் அமெரிக்க பேராளர்களுடன் பேச்சு தொடரும் வேளையில் திரு செலன்ஸ்கி அவ்வாறு சொன்னார். அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரட் குஷ்னரும் முதல் முறை கீவ் சென்றிருந்தனர். 4.5 ஆண்டுக்கு மேல் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் புது முயற்சி எடுக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை இருப்பதாக திரு விட்காஃபும் திரு குஷ்னரும் கூறினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னதாக இருவரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தனர்.
2: சொல்லும் பொருளும் எஜ் விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்தில் உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன?

0: பிடிச்சிருக்கான், இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து வானிலை பக்கமா இணைஞ்சிருங்க, ஒரு கேள்வியும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனா அதற்கு போகிறதுக்கு முன்னால வாங்க வானிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு மேகமூட்டமா இருக்கும், வெப்பநிலை 27-35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும், ஈரத்தன்மை 60-85 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். வெளியே பொறுத்திருந்தீங்கன்னா எதுக்கு ஒரு கொடை எடுத்துட்டு போங்க, எந்த நேரத்தில் மழை வரும்னு சொல்லவே முடியாதுப்பா.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

மூன்றுக்கு என்ன சம்மதம் அங்கத்துல? இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கற மூன்று இதுதான். முள்ளுள்ள விதை நாயின் முடி வெல்க்ரோ. முள்ளுள்ள விதை நாயின் முடி வெல்க்ரோ. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889868. சாமி படத்துல இருந்து ஹரிஹரன் மகதி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. போக்குவரத்து நெரிசல் உள்ளன் சுங்கச்சாவடியில். சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இபிகேஇக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்குதுங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ தாம்சன் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி, சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி ரோச்சர் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி அங்கு முதலாம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்.

0: இயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: We gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்

மக்கள் அதிகம் விரும்பியதால் பிட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பிட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பிட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் உறவைக்கும் பாபக்யூ சங்கி சீக், சீக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றே கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாஸ்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த அவளை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: தொடர்பு என்ன சம்பந்தம் கேட்டிருந்தேன். முள்ளுள்ள விதை நாயின் முடி வெல்க்ரோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போன்னு சொன்னதுக்கு.
1: ஹாய் ஹலீமா,
0: வணக்கம்.
1: இவ்வளவு ஈஸியா இருக்காது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதில் அது. அது வந்து உங்க துணியில வந்து ஒட்டிக்கும் ஈஸிலி.
0: ரொம்ப சுலபமா இருக்கே, பதிலா இருக்க முடியாதே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது தாங்க பதில். வெல்க்ரோன்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அதுல மிக சிறிய கொக்கி போன்ற அமைப்புகள் இருப்பதை அவர் உணர்ந்தாரு. அந்த கொக்கிகள் துணியிலோ விலங்குகளின் முடியிலோ இருக்கும் சிறிய வளையங்கள்ல சிக்கிக் கொள்வதால விதை எழுதுல கீழே விடாம ஒட்டி கொண்டதை அவர் கவனிச்சாரு. அங்கிருந்துதான் அவருக்கு ஒரு யோசனை பிறந்ததுங்க. இயற்கையில இருக்கும் இந்த அமைப்பை நாமும் ஒரு பொருளா உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சு, ஒரு பக்கத்துல சிறிய குக்கிகளும் இன்னொரு பக்கத்துல சிறிய வளையங்களும் இருக்கும் அமைப்பை அவரு உருவாக்கி இருந்தாரு. இரண்டையும் ஒன்றா அழுத்தினீங்கன்னா அது ஒட்டிக்கொள்ளும், இழுத்தீங்கன்னா அது பிரியும், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தவும் முடியும். அதுதான் அவர் உருவாக்கிய வெல்க்ரோ. இன்று அது காலணி, பைகள், உடைகள், மருத்துவ சாதனங்கள், விண்வெளி பயன்பாடுகள்னு பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சிறிய விதை நாயின் முடியில ஒட்டியதுங்க, ஆனா அத ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல் அப்படியே விடாம அதை பார்த்துட்டு இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் வந்து பெறலாம், எப்படி ஒரு பொருள் உருவாக்கலாம்னு நமக்கு ஒரு பெரிய இன்வென்ஷன் பொருளையே அவரு உருவாக்கி கொடுத்திருக்காரு. பா, அதாங்க சில பெரிய கண்டுபிடிப்புகள் ஆய்வுக்கூடத்துல மட்டும் தொடங்கல, அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்கும் ஒரு சிறிய விஷயத்துல இருந்து கூட தொடங்கலாம்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் டிரான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

என்பது படத்துல இருந்த கார்த்திக சுவேதா மோகன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால மதராசப்பட்டினம் படத்துல இருந்து ரூப்குமார் ராத்தூர் ஹரிணி அன்றைய ஜரமாயா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 12:51 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரை செய்திகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அதன் பிறகு சிறப்பு விருதினரை நம்ம நேரடியா ஒலி பேஸ்புக்ல சந்திக்க போறோம். ஒலி 9:08 நீங்க கேட்கலாம். இப்ப வாங்க இஸ்பி ராஜாவும் இதய ராணியும் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பாக இருக்கு. அனிருத்துடைய குரல்ல

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் அக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். 9

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: ஒலி 968
4: சினிமா சினிமா
5: இது உங்க ஆனந்த வாரம்பம். அடுத்ததான் AGS Entertainment தயாரிப்புல வெளிவரும் ஒரு அற்புதமான படம் தான் AGS 29. அவங்களுடைய தற்காலிக தலைப்பா வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஜெய், பிரியங்கா மோகன், யோகி பாபு பல பேரும் நடிக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரங்கள்ல இவங்க வரப்போறாங்க. சரி, படம் எப்படி இருக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால யார் இந்த படத்தை இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் நடிச்ச சக்ரா படம் இருக்குது இல்லையா, 2021 வெளி வந்திருந்துச்சு. அந்த படத்தை இயக்கிய MS ஆனந்தன் இந்த படத்தையும் இயக்குறாரு. AGS தயாரிப்புல இந்த படம் வெளிவர இருக்கு. இந்த படத்துல நாசர், ராஜீவ் மேனனும் நடிக்கிறாங்க. முதல் போஸ்டர் வெளிவந்த போது பல பேரும் இது ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்குமா, சஸ்பென்ஸ், அதாவது நிறைய அதிர்ச்சிகள், நிறைய சுவாரஸ்யமான நுணுக்கங்கள் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு பல பேரும் சொல்லியிருந்தாங்க. விமர்சனங்கள் வெளிவந்திருந்தன. அப்படிதான் இந்த படம் இருக்க போகுதா என்பதை இப்ப நமக்கு தெரியாது. இன்னும் போக போக டீசர் ட்ரெய்லர் எல்லாம் வெளிவரும் போது இந்த படம் எதை சம்பந்தப்படுத்தி இருக்க போகுது, எதை மையமா கொண்டு இருக்க போகுதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரியுங்க. AGS 29 தயாரிப்பு வேலைகள்லாம் தடபடலா நடந்துகிட்டு இருக்கு.
6: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறை தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வடக்கம் தமிழொலியில் முதலிலே மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிரிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதி. டிஆர்டி தமிழதியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியில் இப்பொழுது முதல் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் தொடர்கின்றது வாணிச்சராம் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபுளதியின் வடக்கம் தபுளதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் சிரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலை வழங்கியிருந்தார்கள் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுவர்ணலதா குழுவினர் பாடியதே.

கேட்டது சுனடந்தா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக மீண்டும் கஜல் சைக் முகமது குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் டென்மார்க் பிரண்டா நகரில் கூடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பேழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடியது.

கிருஷ்ணகானமாக மகாநதி ஷோபனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியில் ஒலித்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

0: கன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கராட்சியத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நல்ல சமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள்
1: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்கிறேன் பிரார்த்தித்துக் கொண்டு. மது என்றும் அரக்கன் சிவபிரானிடம் இருந்து சூலத்தை பெற்றுக்கொண்டான். வரம் பெற்று தேவர்களுக்கும் தேவராய் இருக்கிறீர். ஆனவடியார், ஏய் பகவானே, இந்த இணையில்லாத சூலமானது எப்போதும் எனது வம்சத்துக்குரியராய் இருக்க அனுக்கிதைக்க வேண்டும் என்றான் மது. இதை கேட்ட சிவனுமான், இது இப்படி இருக்க முடியாது என்று பாதையில் கூறிவிட்டு மேலும் கூறுகின்றார். இன்ற போதிலும் என் அனுக்கிரகத்தால் விளைந்ததும் சிறந்ததுமான உன்னுடைய வேண்டுகோள் வீணானதாக ஆக வேண்டாம். உனது ஒரு புதல்வனை இந்த சூலமானது காத்து கிடக்கும். இந்த சூலமானது உனது ஒரு குமாரனுக்கு கையில் இருப்பதாய் இருக்கும். சூலத்தை கையில் ஏந்தியவனாய் எதுவரை இருக்கிறானோ அதுவரை இப்படிப்பட்ட பிராணிகளாலும் கொல்லப்பட முடியாதவனாக இருப்பான். பின்னர் மது சிவனிடமிருந்து வரத்தை பெற்ற பின்னர் ஒரு சிறந்த மாளிகையை அமைத்துக் கொண்டான். அவனுக்கும் கும்பி நசி என்பவளுக்கும் லவணன் என்ற மகன் பிறந்தான். அவன் கையில் சூலம் வந்தது. அவன் அனைவரையும் துன்புறுத்தலானான். அவனிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டி பார்க்க வரும் இதர முனிவர்களும் ஸ்ரீராமரிடம் வந்து முறையிட்டனர். இந்த வரம் சிவபிரானின் அபிமானத்தால் அரக்கன் மதுவிற்கு அளிக்கப்பட்ட வரமாகும். ராமரின் வியூகம் மற்றும் சத்துருக்கனின் வீரம் முனிவர்களை காப்பதாக உறுதியளித்த ராமர் லவணாசூரனை வதம் செய்யும் பொறுப்பை தனது தம்பி சத்ருக்கனிடம் ஒப்படைத்தார். மேலும் அவனிடம் இருந்த சிவருமானின் திரிசூலத்தின் சக்தியை முறியடிக்க ராமர் சத்ருக்கனுக்கு ஒரு தெய்வீக வைஷ்ணவ அஸ்திரத்தை வழங்கினார். லவணாசுரன் வேட்டைக்கு சென்று விட்டு கையில் திரிசூலம் இல்லாமல் தனது குகைக்கு திரும்பும் சரியான நேரத்தை அறிந்து சத்ருக்கன் அவனுடன் போரிட்டார். கடுமையான போருக்கு பிறகு ராமர் கொடுத்த சக்தி வாய்ந்த அம்பை செலுத்தி லவணாசூரனை சத்ருக்கன் வதம் செய்தார். இதன் மூலம் மது அரக்கனின் வம்சத்தின் கொட்டத்தை அடக்கி முனிவர்களுக்கும் மக்களுக்கும் ராமர் அமைதியை நிலைநாட்டினார். லவணாசூரனை அழித்த பிறகு சத்ருக்கனன் அந்த பகுதியை மதுரா என்ற பெயரில் புதிய தலைநகராக உருவாக்கி திறம்பட ஆட்சி செய்து வருகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி. நலமா இருக்கிறீங்களா?
2: நீங்களும் அவ்வாறு இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி சாருங்கள். உங்களை
2: திருச்செந்தூர் தண்ணீர் இலை ஒவ்வொரு கோவிலுக்கும் தனி சிறப்பு உண்டு. அது அங்கு இருக்கும் முறை கொண்டு அங்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் வரை அடங்கும். அப்படி பார்த்தோமானால் திருப்பதி என்றதும் பெருமாளுக்கு நிகராக அங்கு கொடுக்கப்படும் லட்டு தான் நம் அனைவரின் நினைவு. அதுபோல பழனிக்கு வந்தவர்களிடம் நாம் தவறாமல் கேட்பது பழனி பஞ்சாமிரதம். சபரிமலைக்கு சென்று வருபவர்கள் தவறாமல் கொண்டு வருவது அரவண பாயாசமும் அபிஷேக நெய்யும். இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாக தண்ணீர் இலையில் வீபூதியை வைத்து வழங்கப்படுகிறது. இந்த தண்ணீர் இலை வீபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. தண்ணீர் இலை வீபூதியின் சிறப்பு திருச்செந்தூர் சூர பத்மாதி ஆகியோரை வதம் செய்து வெற்றி வீரனாக சிவ சேனாதிபதியாக நின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலாண்டவரின் மகிமையை விளக்கும் தண்ணீர் மரங்களாக தோன்றின. எனவே இவற்றின் நிலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறது புராணம். தண்ணீரிடையில் பத்திரப்படுத்தப்படும் பீபூதியிலும் இந்த வேத மந்திர சக்திகள் நிறைந்து இருக்கிறது என்பது நம்பிக்கை. தண்ணீரிடையில் காணப்படும் 12 நரம்புகள் முருகனது 12 கரங்களை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளன. 12 கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது திருக்கரங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம். ஆதிசங்கரருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவகுப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வெறுக்கும் நோய் உண்டாக செய்துவிட்டார். வட கர்நாடகாவில் இருந்து கோவர்ண திருத்தலத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்த சங்கரரின் கனவில் இறைவன் தோன்றி என் குமரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணியத்தலமான ஜெயந்திபுரம் என்னும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலுமாக நீங்கப்படுவாய் என்று கூறினர். கோவர்ணேஸ்வரர் அப்படி திருச்செந்தூர் வந்தடைந்த சங்கரர் இறைவன் சன்னதியில் மனமுதியில் நின்றபோது அவருக்கு இறை தரிசனம் கிட்டியது. இலை விபூதியை அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிற்று. தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதிசங்கரன் நினைத்திருந்தார் தானே நோயை விரட்டி இருக்க முடியாதா என்ற கேள்வி நம் மனதில் எழக்கூடும். மக்களுக்கு இலை விபூதியின் பெருமையை வெளிப்படுத்த இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் இந்த சம்பவம். அதன் பின்னர் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியிடம் மனமுருகி 32 பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினர். அதில் 25 பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி நெஞ்சுருக பாடியுள்ளார். சுப்பிரமணியா என் இலை விபூதிகளை கண்டால் கால் கை வலிப்பு கசம் காயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும், பூதம் பிசாசு தீவினை யாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய சங்கத்தில் ஆதிசங்கரர் இலை விபூதியின் பெருமையை சொல்லியிருக்கின்றார். இன்றளவும் விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகிறது. திருச்செந்தூர் செல்பவர்கள் இதை தவறாது பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தண்ணீர் இலை விபூதியை பக்தர்கள் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று அதை பொக்கிஷமாக பூசை அறையில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொண்டு பயனடைகிறார்கள். நாமும் சரவணபவன் நமக என்று ஓதி இலை விபூதியை தரித்து அந்த சிவற்கொடியோன் பாதம் படிவோம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பதாகவே இறைவனையும் வண்டி விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:12, ஐக்கிய ராச்சியத்தில் 7:12. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை. நற்சிந்தனையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கையோர் ராஜா.
0: வணக்கம் புங்கையோர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி தாருங்கள்.
3: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என மனதில் நினைவு கொண்டு நம்மை படைத்து காத்து வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இறைவன் தான் என்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனிடம் மன தூய்மையோடு அர்ப்பணித்து ஆரோக்கிய வாழ்வோம், வாழ்வாக வாழ்வோம். ஆரோக்கிய வாழ்வுதான் நோயற்ற வாழ்வை, ஆரோக்கிய வாழ்வுதான் அதை இறைவனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இளமையிலிருந்து முதுமையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இறை ஆசையுடன். இனி வாழப்போற நாட்கள் இறைவன் முதுமையிலும் வாழ வைக்க போகின்றார் ஆரோக்கிய வாழ்வாக என்ற நம்பிக்கையுடன். முன் செய்த பாவங்கள், தீமைகள், தப்பு தவறுகள் இறைவன் மன்னித்தபடியால் தான் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மென்மேலும் பாவங்களையும் தீமைகளையும் தப்பு தவறுகளையும் மனம் போன போக்கில் வாழாமல் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும் போது இளையாசுடன் வாழலாம். இளமையில் விட்டு கொடுத்தால் முதுமையில் கெட்டுப்போவதும் இல்லை. இறைவனை நேரடியாக காண முடியாது. இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றி வரும் இறைவன் தான். ஆபத்து வரும்போது காப்பாற்றி, பெரிய நோய் வரும்போதும் நோயை குணப்படுத்தி வாழ வைப்பவரும் இறைவன் தான். இறைவனம் பயபக்தியாக வாழ வேண்டும். நாங்கள் செய்யும் அனைத்தையும் இறைவன் அறிவான். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அன்றைய காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய காலத்தில் சூழ்நிலையின் வாழ்க்கையில் அவதாரமாக செயல்படும் போதுதான் இறைவன் பாதுகாப்போடும் அருளோடும் ஆட்சியோடும் வாழலாம். வந்தோம் வாழ்ந்தோம் இப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. மனத்தை நிர்வகிக்கும் திறமையை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும். இதுவே நாங்கள் படிக்க வேண்டிய வாழ்க்கை பாடம். பொறுமையை பொறுமையால் எதையும் சாதிக்கலாம், ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழலாம். அமைதி, பொறுமை, ஒற்றுமை, புரிந்துணர்வு, அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும்போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். எல்லாமே வாழ்க்கையில் அமைந்து விடுவதில்லை. வாழ்க்கை எல்லாமே அமைந்து விட்டால் இறைவனை மறந்து விடுவோம் என்பதற்காக இறைவனுக்கே அது தெரியும். வாழும் வாழ்க்கையில் சோதனை, வேதனை எல்லாமே வரும் போகும். இறைவன் நிரந்தரமாக தங்கிவிடாது. இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும்போது, பணம் இன்று வரும் நாளை போகும், உயிர் போய்விட்டால் திரும்பி வராது. ஆரோக்கிய வாழ்வாக இருந்தால் முழுமையிலும் எல்லாத்தையும் சாதிக்கலாம். வாழும் வாழ்க்கையில் ஆணவம், கோபம், அகம்பாவம், சந்தேகம், பிரிவு இவை யாவை நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழவிடாது. அமைதி, பொறுமை, ஒற்றுமை வாழும்போதுதான் இறைவன் வாழ வைப்பான். வாழும் காலம் வரை இறைவனை முழுமையாக சகைந்து வாழ்வோம், ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறைவன் அருளால் மீண்டும் நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவம் சந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜாங்க.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையோர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:16 ஆகிய ராஜ்யத்தில் 7:16 இந்த விளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிதான் அழுவிலார் உண்டி என்னும் யாவரும் கிளையாலும் அறிவரும் அப்பனாயும் அன்னையாயும் இருக்கும் உனது தலைவன் எல்லாருக்குமே தாயும் தந்தையுமானவர். தலைவனுமாவன் தனக்கு தந்தையும் தந்தையும் மேலோனும் இல்லாதவன். சொல்லால் அன்றி மனத்தாலும் யாவரும் அருகற்குரிய முத்திப்பெரும் செல்வனாகிய கடவுள் எனக்கு பக்குவ காலம் வரும் உண்மை என் உள்ளத்தையே பெரும் கருணையா புகுந்தருளின். செல்வன் நல்குறவு இன்றி முன்னோர் பொழு புல்வரம் தின்றி யாவர்க்கும் யாக்கும் அரும்பொருள் எல்லையில் கலல் கண்டும் விரிந்தனன் கல்வனை மனத்தேன்பட்ட கட்டமே. செல்வம் வறுமை என்ற வேறுபாடு இல்லாமல் தேவர் புழு புல் என்ற வரையறை இல்லாமல் செல்வர்க்கும் வரையற்கும் தேவராய் பிறந்தார்க்கும் புழு புல் முதலியவற்றிலும் எல்லோருக்கும் அளவற்கரிய பரம்பொருள் பொருளுடைய அளவற்ற திருவரணிய திருவடிகளை காணப்பெற்றும் அவற்றை திருந்திருப்பேன் ஆயினேன். கல்வியில் கல்லின் இனத்தினை சார்ந்த மனத்தினை உடையே நுகரக்கிறந்த துன்பம் எத்தன்மை அது பாருங்கள். கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அருகினே அருகினேயே உரை பாசங்களை ஒழித்து என்னை ஆட்கொண்டு கண்கள் பார்த்து மகிழும்படியாக திருநீரிட்ட பேரன்பரோடு எல்லாரும் பார்க்கும்படியாகவே நாயனைய என்னை நாயனைய என்னை உனது திருவோலக்க மண்டபத்தில் ஏற்றிவிட்டாய். அகர உர உகரமாகிய சிவம் சத்தியல்பு சத்தி இயல்போ அருகையே அறியாதனாகி அருதி அறியாதேனாகிய என்னை ஏற்றிவிட்டாய். இது நீதியோ நெறியவன் பிரமனும் நினைப்பு அறிவு ஆயவர் அடியொடு முடியறியாலுருவினன் கடிகமல் பொழில்லி கழுமலவள நகர் பிடிநடை அவளொடும் வெறுந்தகை இருந்ததே பங்கையன் முந்த நாம் பரமனன் தங்களில் இருவரும் தமிழ் பெரு தொழி அங்கவர் வெறுவர வாங்கியாயலு புங்கவன் மலரடி போற்றி செகுவாம். திருச்சி தம்பரம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். நேரம் சரியாக 8:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
5: இனிமையான காலை வணக்கம் ராஜா அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
5: ஓம் ராஜன் ரொம்ப நன்றி ராஜா அண்ணா. அப்படி நீங்க கலைய உறவணிங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க.
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
5: நன்றி ராஜா அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்திருந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவோடு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி தமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளின் குடும்பத்தினருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அனுதினம் கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் எடுத்துக்கொண்டு நன்றி வீச்சம்முடைய பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 இறை வார்த்தைகள் 17-26 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ, மன்னிக்க வேண்டும், அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்தில் இயேசுவை பிடிக்க பகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி இயேசுவினுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை இயேசுவினிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதவரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் மோதாச்சரியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவருடைய தந்திரத்தை இயேசு அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதிலிருந்து சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராஜனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் ராஜனுடையது ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள்.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். மற்றது நீங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லாதீர்கள் தயவு செய்த. நன்றி. அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
6: நன்றி. வணக்கங்கள் என் அன்பு ரோவலே. நலந்தானே நீங்கள் நிலம்பால எல்லாம் பொக்கத்து சோலை நான் தோன்றி சோழன் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் சத்தியாயுவானின் நீங்கள் புனித நூல்களை எவ்வாறு பயிரவன் பகவான் வளர்ச்சி என்று நமக்கு ஒரு முக்கியமான செய்திகளை மறுக்கிறார். புத்தகங்கள் வறுமையை படிப்பதற்காக மட்டும் உருவாக்கப்பட்டவை அல்ல. குர்ஆன், பைபிள், உபகரணங்கள், சேர்ந்த அஸ்ரேஷ்டா, சிறந்த சாயித் போன்ற புனித நூல்கள் இன்று வழிபாட்டு தலங்களில் வழங்கப்படுகின்றன.

0: உன் அவை தெரிக்க வேண்டும் என்றால் அதை நன்றாக மன்று வெளியில் தெரிக்கும் வகையில் உட்கொள்ளவன். இதன் பொருள் ஒரு புத்தகத்தை மேலோட்டமாக பார்ப்பது மட்டும் போதால் ஒருவர் தான் கற்றதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதை ஆழமாக படித்து அதன் உள் அடக்கங்களை பற்றி சிந்தித்து அதன் குரலை உள்வாங்குவன். அதனால்தான் அனைத்து சமய நூல்களும் செயல் கோட்பாட்டில் பழைய சூழலை பெரிய சூழலில் அறிவை நடைமுறைப்படுத்தாமல் அறிவுசார் ஊகங்களில் ஈடுபடுவது இந்த பயணம். கிரந்தத்தை அதாவது நூலை மதிக்காதீர்கள், ஆனால் அதில் விளக்கப்பட்டுள்ள விஷயத்தை மதியுங்கள். அதை வழிபடத்தில் வைக்காமல் விஜயத்தில் இருந்த அந்த பகவான் என்னுடைய கூறியதை காரணம் கூறி கொண்டு கட்டுமலட்சுமியை நாளை சந்திக்கிறேன். எம்படி நேசிக்கும் பெண்மையாக்குறான்.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு நற்சிந்தனையை வழங்கினார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி ஜியா நடேசன்.
2: இனிய காலத்தில் ராஜா
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் சில உறவுகளும் உங்கள் குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே. அதை இறைவனம் வேண்டிக்கொண்டு நெய்வாழ மக்களுக்காகவும் பிள்ளை நினைவில் வைத்தவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 23 வாரத்தின் முதல் நாள் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்தன சிந்தனை. இந்த லூக்கா சுவிசேஷத்திலே ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீசர் கதிர்களை கொய்து வயல்களால் கைகளால் கசக்கி திருந்தனர். பரிசேயர்கள் ஒருவர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதே, நீங்கள் செய்வதே என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறைவில்லத்துக்கு சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறுவரும் உண்ணக்கூடாது என அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது நன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம் ஓய்வினாலும் மானிடமனுக்கு கட்டுப்பட்டது என்றார். சட்டங்கள் இல்லாத சமூகம், கடிவாளம் இல்லாத குதிரைக்கு சமம் என்றார். கூட்டமாக வாழ்கின்ற நமது சட்டங்கள் விதிமுறைகள் என்பது தேவையானதொன்றை இல்லை என்றால் அடியெடுத்தவன் எல்லாம் தண்டல் காரன் ஆகிவிடுவான். எனவே சட்டங்கள் தேவைதான், ஆனால் அவை மக்களை அடக்கி ஆளக்கூடாது. இதனை இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டி காட்டுவார். ஓய்வினால் மனிதருக்கு உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வினாளுக்காக உண்டாக்கப்பட்டவரவில்லை. இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவின் சீடர்கள் ஓய்வினாளில் கதிர் பெய்து உண்பது பற்றி வாக்குவாதம் எழுகின்றது. ஏழாம் நாளோ அவ்வளோ கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வினால். எனவே யாரும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்பது 10 கட்டைகளில் ஒன்று. ஆனால் இது பரிசெயர்கள் மறைநூல் வல்லுநர்கள் திரிந்து அறுவடை செய்தல், தானியத்தை பிரித்தெடுத்தல், உணவு தயாரித்தல் என்னும் வேலைகளை கூட ஓய்வினாலும் செய்யக்கூடாது என்று சொல்லி தடை செய்திருந்தனர். அதனால் தான் இயேசுவின் சீடர்களும் கதிர் கொய்து உண்டபோது ஓய்வினால் சட்டத்தை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் ஆண்டவர் யூதர்கள் பெரிதும் தாவீதினுடைய வாழ்வில் இருந்து அவர் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை உண்டதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார். இங்கே ஆண்டவர் இயேசு சட்டத்தை விட மனித நேயமே முன்னுரிமை பெறுகிறது என்பதை எடுத்து கியம்புகின்றார். நாம் சட்டங்களை கடந்து மனித நேயத்திற்கு முன்னுரிமை தருபவர்களாக மாறுவோம், சிந்தித்து செயல்படுவோம்.
1: நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனின் நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

0: தொடர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு காரியத்தில் ஜெயிக்காமல் விட மாட்டேங்கிறதுல முழுமையாக நம்பக்கூடியவங்க. படிப்பில் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு. அதே சமயத்தில் வீடு இடம் பொருள் சேமிப்புக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தின் மூலமாக பெருமை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு நான் நாள். சிலதில் தோல்வி இருக்கும், ஒரு 20-30% தோல்வி இருக்குது, மீதி இருக்கக்கூடிய 70-80% உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் என்று. ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸாக இருந்துருக்கும். அதே மாதிரி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரீசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் சில விஷயங்களை செலக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கு. மேஷராசி நண்பர்களே, வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குரு வழிபாடும் முருகர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் தோன்றது. இன்றைய தினத்தில் ஒரு தடங்கள் வந்து அந்த காரியம் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த தடங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும், வாகனத்தில் கவனமாக இருக்கணும், ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கவும் கவனமாக இருக்கணும், குழந்தைகளுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது, அதேமாதிரி ஸ்கூலில் போய் லேட்டாக கூட்டின்னு வர்றது, என்னோடய டைம் இன்றைக்கி ஐயோ இந்த டயத்தில் அங்கே இருக்கணும் அதை இதாகிறது, அப்புறம் மறக்கிறது, டிஃபன் பாக்ஸை மறக்கிறது, அதே சமயத்தில் வேலை வாய்ப்புக்கு போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை ஃபைலை மறக்கிறது, அந்த இடத்துக்கு போய் சாவியை மறக்கிறது, இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டுருக்கும். அப்பப்போ மறதிகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பட் எனிவே அது கரெக்டாக நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சின்ன இடத்துல டென்ஷனாகவே அதுக்கப்புறம் நாள் நல்லாயிருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அது சில நேரங்களில் மறந்துடும், கவனமாக இருக்கணும். ஆக இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் எதுவும் மிஸ் ஆகாமல் டிசிப்ளினாக நீங்கள் எடுத்து பண்ணிவிட்டுனா சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, கிரக நிலைகள் இன்றைக்கி ஃபினான்ஷியலாக சூப்பராக இருக்குது. அடுத்தது தொழிலுக்கு நல்லா இருக்குது, பார்ட்னர்ஷிப்புக்கு நல்லா இருக்குது. திருமண விஷயங்களில் நல்லா பாருங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உங்கள் வீடு பெருசா, எங்கள் வீடு பெருசா, நீ பெருசா, உங்கள் அப்பா அம்மா பெருசா, இதெல்லாம் தூக்கி வீசிடுங்க. இது ஏன் வருதுன்னா நல்ல நாளாக கெடுக்கிறதுக்கு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக சில விஷயத்தை எடுத்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான சில காரியம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மிதுனராசிக்கு ரொம்ப நல்ல பிளானிங்க்கு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஸோ இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னா நாள் உங்களுக்கு சாதகம், பண வரவுகள் உங்களுக்கு கூடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்க, அரசியலில் இருக்கிறவங்க பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசினியர்களே, கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக அரசியல் சம்மந்தமான விஷயம், வேலை சம்மந்தமான விஷயம், ஆன்சைட் சம்மந்தமான விஷயம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம், மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கவங்க, ஹோட்டலில் இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஜிஎம்மாக இருந்துருக்காங்க, சிஇஓவாக இருந்துட்டுருக்காங்க, சிஎஃப்ஓவாக இருந்துட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. குறிப்பாக சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடன் சம்பந்தமான சுமைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மறைமுக எதிரிகள்கிட்ட போய் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கடகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், நட்சத்திர தினமாக இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணக்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, உங்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கான்னா பெஸ்ட் தினமாக இன்றைய தினம் உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், அந்த விரயத்தில் நல்ல விரயம்தான். ஏன்னா சில பேர் இந்த தங்கம் வாங்குவாங்க பின்னாடி, அது நல்ல காஸ்ட்டாக போகும். இடம் வாங்குவாங்க, நல்ல விற்பனையாகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தான், ஆனால் அப்போதைக்கு கசப்பாக இருக்கும், பின்னாடி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரிலேஷனில் கொஞ்சம் சொந்த பந்தங்கள் ஏதாவது மூட்டிக்கிட்டு கொடுப்பா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில். குழந்தைகளுக்கு வேண்டிய சண்டை, சின்ன சின்ன ஆரோக்கியமான சண்டை தான். அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட்டு, அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட்டு, இது வந்து இருந்துகிட்டுருக்கும். ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, குடும்ப சகிதமான இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினத்தில். மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஆனாலும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா லக்ஷ்மி தேவி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டுனா, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நினச்ச காரியத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். குறிப்பாக வீடு, இடம், பொருள், வாகனம், கணவர் மனைவி பேரில் வாங்குறது, மனைவி கணவர் பேரில் வாங்குறது. தொழில் கூட அப்படி தான், ஏதேனும் கணவர் மனைவி பேரில், மனைவி கணவர் பேரில். சில விஷயமெல்லாம் ஆர்ஃபனேஜில் நான் பார்த்துக்கிறது, நான் இதெடுத்து பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த பொறுப்புகள் ஏற்றுப்பாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நன்னாக இருக்கும். ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, பழச கொடுத்து புதுசு வாங்குறதுக்கு, வாலெட் வாங்கிறதுக்கு, சிஸ்டம் வாங்கிறதுக்கு, ஃபோன் வாங்கிறதுக்கு, வேலைக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கிறதுக்கு, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய நாள். சார் எங்கே சார் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை, கோச்சாரத்தில் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய கிரகநிலை தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வேலையாக தொழிலா, தொழிலாக வேலையாக, வேலையாக தொழிலா, ரெண்டுமே உங்களுக்கு சூட் ஆகிடும். இன்றைய தினம் சாதகமாக இருக்கும். ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதே மாதிரி சதை வளர்ச்சி, அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிளாக்ஸ், ஹார்ட்டில் பிளாக்ஸ், இந்த மாதிரி உடல் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட் தினமாக இருக்குது. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றுரும். நீங்கள் இப்போ ஒரு காரியத்தை நடத்தலைன்னா அடுத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க, சப்ஜெக்டிவாக பேசுவீங்க. ரெண்டு வார்த்தை, அந்த ரெண்டு வார்த்தையிலையும் சப்ஜெக்டிவாக இருந்துருக்கும். ஸோ துளாராசிக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுவார், பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி பேசுவீர், பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்கு உரிய நபர்களாக மாறிடுவீங்க. நல்ல ஒரு ஹைலி மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாகிடும். துளாராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள். அம்பாள் வழிபாடு துணை நிற்கக்கூடும். விருச்சிகராசி நேர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷகரமான நாள். குறிப்பாக பார்த்துட்டேன்னா ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க, கண்ணு முன்னாடி நடக்கும். இன்ட்யூஷன் அப்படி வேலை செய்யும், அதிசயமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி இருக்கும், யார்ட்டா பேசினா பேசினமா இருக்கும். ரொம்ப விருப்பமானவர்களை சந்திப்பீங்க, விருப்பமான படிப்பு எடுத்து படிப்பீங்க, விருப்பமான வேலைகள் எடுத்து பண்ணுவீங்க, விருப்பமான கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. பாட்டு, பிளேபேக் சிங்கரு, கோடியோகிராஃபராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்ட்ரென்த் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆர்ட்டு கிராஃப்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுருக்கும், பிடித்தமான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியமும் டாப்பாக இருக்கும் இன்றைய தினம். விருச்சிகராசி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்னாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியில்லை. கேட்ட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் அறவே அறவே அறவே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினம். ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகளும் இருக்கும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும். பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் டிரைவிங்கில், மற்றவங்க வண்டி யூஸ் பண்ணுறதில், மற்றவங்களுடைய பொருட்கள் வாங்குறதில், டக்குன்னு ஒரு கண்ணாடி பொருள் வாங்குறதில், அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பேசுறதில்ல, மற்றவங்கள பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கணும், கோவப்படுறத தவிர்த்துக்கணும், டக்குன்னு ஒரு அப்படியே ஒரு எனர்ஜி அப்படி வரும் திட்டுறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களோட உங்களை இன்சல்ட் பண்ண மாதிரியோ மற்றவங்களை ஏதாவது ஒன்று உங்களை பேசுகிற மாதிரியோ இருந்ததுன்னா அது அவங்களால கிடையாது, நம்ம நேரம் அவங்கள தூண்டி ஓடுது. ஏன்னா பிகாஸ் என் டைம் இன்றைக்கி அப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தினத்தை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். கிரகநிலை சாதகம் இல்லை, மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது. புது முடிவுகள் எடுக்கிறதுக்கு மூல நட்சத்திரத்துக்கு சாதகம் இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்ல தினம். திருமண காரியம் கை கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஒரு சில காரியம் ஒரு 30% ஃபெயிலியர், 70% சக்ஸஸ். அப்புறம் 70% யூஸ் பண்ணிட்டால்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபமான பிரயாணமாக இருக்கும். இந்த பிரிதல்னு சொல்லுவாங்க, ஏதோ நம்மளை விட்டு பிரிகிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி நிலையாக நிற்கிறதோ அது எப்பவும் நிலையாக நிற்கும், நிலையாக நிற்காத விஷயம் நிற்காது. அதை போட்டு மனசில் போட்டு படுத்து எடுத்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவி, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மகர ராசி. மற்றபடி இன்றைய தினம் பெஸ்டான தினம்தான். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. எடுத்த காரியம் லாபமாக நடக்கும், கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண வரவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கி நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட தினமாக இன்றைய தினம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. கும்பராசிக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், பணவரவுகள் உண்டு, குடும்பத்தை திருமண காரியம் கை கூடி வரும், பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச அப்படி மாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எண்ணற்ற சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் நாள் சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் இன்றைய தினம் தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருக்குது. உங்களுக்கு நல்லா கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் அது எதுவுமே பயப்பட வேண்டாம். ஆரோக்கியம், கடன் இது மட்டும், மற்ற எதுவுமே பயப்பட வேண்டாம். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள். யாராவது ஒருத்தர் உங்களை டேக் கேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரும், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு நிம்மதி வரும். நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, கம்பேரிஷன் பண்ணும்போது நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மனசில் எடுத்துப்பீங்க. விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டாப்பாக வருவீங்க. இன்றைக்கி ஏதேனும் ஒரு சப்ஜெக்டில் எடுத்து பண்ணிங்கன்னு நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. யூ வில் சக்ஸஸ் ஆன் தட். அந்த மாதிரி பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நீங்கள் நினச்ச காரியம் பெனிஃபிட்டாக சக்ஸஸாக 100 இல்லை 200% நல்லபடியாக முடியும். ஸோ அதற்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார்கள். தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த விளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், சொல்லுங்கள். பத்மராணி நலமா இருக்கிறீங்களா?
2: இரண்டு திருமணங்கள் தான் இருக்கின்றது. தனராஜ் கோவில் அம்பதுகளும் ராஜு அலெக்சா அம்பதுகளும் தானாமார் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சீர்க்க சுமங்கலிகளாக வாழ வாழ்த்து நன்றி வணக்கம்.
0: இரண்டாவது ஃபேமிலிக்கு என்ன பேர் சொன்னீங்க?
2: ராஜு அலெக்சியா.
0: ஆரம்பமாக ராஜி அலெக்சியா.
2: ராஜு அலெக்சியா.
0: ராஜா அலெக்சியா.
2: ராஜு
0: ராஜு ராஜு அலெக்சியா. அலெக்சியா தம்பதிகள் தங்கள் திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். இரண்டு தம்பதிகளும் இன்று போல் என்றும் நன்றி அம்மா. இரண்டு தம்பதிகளும் இன்று போல் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின. டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தனராஜ் தேவி தம்பதிகள் ராஜு அலெக்சி இந்த இரண்டு தம்பதிகளும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் நிறை செல்வத்தோடு வாழ்க வாழ்கின. டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி வதனா, நலமா இருக்கீங்களா?
3: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: நன்றி ராஜண்ணா. இன்று திருமண நாளைக்கான தனராஜ் தேவி தம்பதிகளுக்கும் ராஜு அலெக்சியா, அதாவது ராஜரத்னம் பாமா தம்பதிகளின் மகன் ராஜு அலெக்சியா தேவி, தனராஜ் தேவி இரு தம்பதிகளுக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று நலமாக நீண்ட காலம்
0: ஆயுளோட
3: வாழ வேணும் என்று சொல்லி பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் வேதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரன் அவர்கள். வணக்கம் ரஜினி.
4: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான தேவி தனராஜ் தேவி தம்பதிகளுக்கும் ராஜு அலெக்சியா தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்த நன்றி. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யோகசரி ராஜா கிடைக்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா சொல்லுங்கள், கேட்போம்.
5: இந்து திருமண நாளை கொண்டாடும் ராஜு அலெக்சி தம்பதிகளுக்கும் அலெக்சியா தம்பதிகளுக்கும் எங்கள் தேவி தனராஜ் தம்பதிகளுக்கும் இதே நிறைந்த பதினாறு இல்லங்களில் விட்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் நிறைய வாழ்த்துகிறேன்.
0: சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் நிறைய வாழ்த்துகின்றீர்கள். நன்றி. உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மகனா மகளா? உங்களோட
6: என்ன
0: பேருமா?
6: ராஜுலன்.
0: அது மகன் இல்ல,
6: மகன்தான்.
0: ஓ, நாங்கள் மறந்து போனோம். ராஜுலன்
6: மறந்து
0: எல்லாம் பேரை மாத்தி எல்லாம் சொல்றார்கள். ராஜு
6: ராஜு
0: நன்றி. ராஜுலன்
6: பதிகள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாக என்றும் சந்தோஷமாக வாழ்வனோடு வாழ்த்திக் கொண்டு தேவி தனராஜுக்கும் அன்பான திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடவோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. மாமி வந்து மருமகளை வாழ்த்தி தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வேண்டும் வாழ்த்தி செல்கின்றார். நன்றி அம்மா. உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும், உற்சாகப்படுத்தும். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி பாமா அவர்கள். பாமாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. நான் நீங்க நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: நன்றி சகோதரி. நலமா இருக்கிறீங்களா நீங்க?
7: ஆமா, நலமா இல்லாம எனக்கு இனத்துக்கு எவ்வளவு காட்டித்தான் வர முடியாது இருக்கிறது.
0: நீங்க வாங்க, நீங்க வைபர்ல வாங்க. மற்ற வாட்ஸ்அப் இருக்கம்மா, மற்ற வாட்ஸ்அப் இருக்குது.
7: வைபர் இருக்குது, அதோட சேர்ந்து தான் லேப்டாப்ல வரணும். அப்ப சட்டங்களுக்கு இருக்குமே.
0: உங்களோட வீட்டுலயா?
7: இல்ல, அதுவும் வைபரும் ஒரே இதுலான் இருக்கு. அதனாலதான் நான் இந்த பெர்லான்
0: போடுறேன். நீங்க வாங்க, அது சத்தத்தை நான் இல்லாம செய்யறேன். நீங்க வாங்க.
7: வாங்க. நன்றி. இன்று திருமண பந்தத்தில் ஈடுபட்டிருக்கும் தேவி தனராஜ் அவர்களுக்கும்
0: ராஜுலன் அலெக்சி,
7: ராஜுலன் அலெக்சியா தம்பதிகளுக்கும் திருமண வாழ்த்துக்களை நாங்களும் கூறிக்கொண்டு அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு நான் உங்களுடன் அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி இளமா.
7: நன்றி ராஜா.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ராஜினி அவர்கள். வணக்கம் சௌதரி.
8: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோமாம்மா. நீங்களும் எப்படி?
8: அப்படியே நீங்க சுகமா இருக்கோன்னு சொல்லி கூட நானும் சுகமா இருக்கிறேன்.
0: இல்லத்தரசன் நல்ல வடிவா இருக்கிறாரா?
8: இருக்கிறாரு.
0: அப்ப சந்தோஷம்.
8: கணராஜ் தேவி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்துடன் ராஜுடன் அலெக்சியா தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் கூறிக்கொண்டு விடவருகிறேன். வணக்கம், நன்றி.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த தம்பதிகள் இருவரையும் வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி,
8: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
9: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எங்கள் புகழ் நலமா இருக்கிறீங்களா?
9: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். அதே போல நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டி கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி தனராஜ் தேவி தம்பதிகளுக்கும் திரு திருமதி ராகுலன் அலெக்சியா தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக
0: விடப்படுகின்றேன். அவர் திருமதி சிவசுந்தரிங்கம் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார். எங்களுடைய பதனி மோகன் அவர்கள், வணக்கம் பதனி.
10: வணக்கம் அண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா பதனி?
10: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாகவே இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் ராஜுலன் அலெக்சியா தேவி தனராஜ். இந்த இரு தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்கள். தம்பதிகள் அன்று போல் இன்று போல் நின்றென்றும் தீர்க்க சுமங்கரிகளாக நூறாண்டு காலம் ஆரோக்கியமாக நல்ல மகிழ்வோடு வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
10: நன்றி, நன்றி.
0: அந்த தம்பதிகளுக்காக நாம் தரும் பாடல், அழகான பாடல்.

0: நேரத்தில் எங்களுடைய திருமதி பாக்கியநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி. திருமதி பாக்கியநாதன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி.
1: வணக்கம் ராய் அவர்களே.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி சார். சொல்லுங்களா மரண்டிய தம்பதிகள்.
1: இந்து திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜு அலெக்சியாவுக்கும் தேவி தனராஜ் அவர்களுக்கும் இனிதான திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக இருக்கொண்டு வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சௌதரி. இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் இருவரையும் வளம் பெற செய்யும். அந்த தம்பதிகள் இன்று போல இன்றும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்றனர். உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகின்றேன். நன்றி சௌதரி.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சௌதரி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நலனுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்டவர்கள் திரு திருமதி ராஜுலன் அலெக்சியா தம்பதிகள். அவர்களை தொடர்ந்து எமது அன்பு நேயர் தேவி தனராஜ் தம்பதிகள். இரண்டு தம்பதிகளின் தீர்க்க சுமநிலையாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகிறது. இலங்கை தொடர்பான அறிக்கை அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்ற தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவு ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய நாமல் உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 20rd அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா 22rd அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்புகிறார். அத்துடன் அரசாங்கத்தின் 2 ஆண்டு நிறைவு பேரணிகள் பொய்களின் பயணம் என்று விவரித்த அவர் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சவால் விடுத்திருக்கிறார். பொதுப்படத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருக்கிறார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இருந்த குற்ற கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெசகர குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடல் மாக்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உள்ளிட்ட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புனர்வ கிங்கரகுட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பட்டிக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கெட்டதெனிய துறைவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிவிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோதாம்பள்ள பிரசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்து போனார். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எதிர்வரும் 15 தேதி முதல் தாய்லாந்துக்குள் விசா இன்றி பயணிக்கும் சலுகைகளை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள அனக்ரெக்டா எரிமலை வெடிப்பு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து நேற்றிரவு இலங்கை நோக்கி புறப்பட இருந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்திகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டிருந்தது. வெள்ளவாய ஆனப்பல்லம பகுதியில் அமைந்துள்ள சபுகொட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்து விட்டது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. வரலாற்று சிறப்புடைய கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. செட்டியாத்திரவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2,00,000 பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரபூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரவு பட்டியல் இருந்து வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 இருந்து 4,18,467 குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மாத்திரமே வேலை கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனநாயகம், சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். 2029 இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 செயல் திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதியற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் பருகிய 11 பேர் பலியாகினார்கள். 25 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலையில்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக ஏங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொளியொன்று இந்தியாவில் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிக்பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக பங்கேற்றுள்ளார்கள். 8 பேர் பிக்பாஸ் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 703.27 கோடி ரூபாவில் காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டி தரும் வணிக பயிராக உருவெடுத்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,130 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயில் இருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றடைந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசிய விட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பேர் பலியான நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிஸில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 இருக்கைகள் கொண்ட அந்த விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்து போனதாக குறிப்பிடப்படுகிறது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைக்கின்றார். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாக நிராகரித்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாவ் எரிமலை வெடிப்பால் 8 விமான நிலையங்கள் இன்னமும் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் இறந்தார்கள். புர்டோரிக்கோவில் இருந்து புறப்பட்ட அமேசன் பிரைம் ஏர் சரக்கு விமானம் மியாமியில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டது. கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 பேர் மண் வெட்டிகளுடன் களமிறங்கினார்கள். இருவர் கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறையை தோண்ட போட்டியிட்டிருந்தன. நியூயோர்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபேரா அரங்கில் மேடேறுவது சாதாரணமல்ல. விரைவில் கொசி ஃபேன் ட்விட் என்ற ஒபேரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் 5 ஆண்டாக இணையத்தில் காதலித்து வந்த தொழில் அதிபரிடம் 7 மில்லியன் பாட் சுமார் 2,22,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த யோகரி மேலா மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றுள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் 2வது இடத்தையும், மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் தனுஷியா செட்டி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்ஷிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவியிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா யோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இன்டர் மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.02% இந்திய பெறுமதியில் 109.63% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.16% இந்திய பெறுமதியில் 94.41% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404.83% இந்திய பெறுமதியில் 116.48% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.38% இந்திய பெறுமதியில் 127.58% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.17% இந்திய பெறுமதியில் 68.24% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷங்கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வீட்டுல அங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
4: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. எப்படி அந்த உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பாருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுமாநகரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் பெறுகின்றது புதுமனை புகுவிழா வாழ்த்து நிகழ்ச்சி. உங்களுடைய நேயர்களுடைய வாழ்த்தை பெறுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள். நிச்சயமாக ஒரு புது வீடு கட்டி அதனை புகுமனை செய்வது என்று சொன்னால் ஒரு மகளை வாழ வைப்பதுக்கு சமன் என்று சொல்லுவார்கள். அந்தளவுக்கு இப்பொழுது இருக்கின்ற விலை ஏற்றத்தின் காரணமாக கஷ்டத்தில் மேல் கஷ்டம். அந்த வகையில் எங்களுடைய சிங்கை மூர்த்தி அவருடைய அன்பு மனைவி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் தமிழகத்தில் 1253 அண்ணா நகர் போஸ்ட் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்றை அமைத்து நேற்று குடிபுகுந்திருக்கின்றார்கள். 6 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இறைவனின் திருவருளோடு இவ்விழாவினை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இக்குடியிருப்புதல் விழா சிறப்பாக நடைபெற டிஆர்டி தமிழி நேயர்களின் வாழ்த்தினை வேண்டி காத்திருக்கின்றார்கள் சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள். அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் புதுமனை புகுவிழா சிறப்பாக நடைபெற டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரிஸ் அருள் தம்பதிகள். அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கே அன்பு உறவுகளே, சிங்கி மூர்த்தி கட்டிய அல்லும் பகலுமாக உழைத்து அவர் கட்டியிருக்கின்ற அந்த வீடு நல்ல சுபீட்சமாக நல்ல சந்தோஷமாக மங்களகரத்தோடு குடிபுகுந்திருக்கிறார். நேற்று அவர் குடிபுகுந்த வீடு நல்ல உற்சாகமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று, அதாவது தமிழகத்தில் போலீஸ் காலனி அதாவது 1253 அண்ணா நகர் போஸ்டில் அமைந்துள்ளது அந்த வீடு. அந்த வீடு அவருக்கு நல்ல சுவீட்சமான வீடாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்வை எடுத்து வந்த அவருடைய அன்பு நண்பர்கள் எங்களுடைய பரிஸ் அருள் தம்பதிகள் மற்றும் எங்களுடைய சத்யா அமெரிக்க ராஜா தம்பதிகள் அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள். இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு அவருடைய தொடர்பை இணைத்து கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து புஷ்பா அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைபரோடாக. நீங்க அங்க வரையிலும் கூட உங்களோட வாட்ஸ்அப் ராணி இல்ல நீங்க
6: மகிழ்ச்சி என்று நேற்றிய பொழுது புதுமனை பூ உலாவில் வீடு குடிபுகுந்த எங்கள் அன்பான உறவுகளாகிய சிங்கை மூர்த்தி
5: முருகனுடைய பேரையும் இணைத்து அவருடைய தந்தையார வைத்திருக்கிறார், அதாவது கதிர்வேல் நாயகி. கதிர்வேல் நாயகி அந்த
6: நல்ல ஒரு பேர்,
5: நல்ல பேர்.
6: அவர்களுக்கும் இந்த தம்பதியினர் வாங்கிய அந்த புது மனை புகு உலா வந்து சிறப்பாக அந்த மனை நிறைவாக ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேறொன்றி நிறைவான ஒரு மனையாக மங்களகரமான பல சுவீச்சங்கள் எடுத்து கொடுக்கிற மணியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். அவர்களின் குலதெய்வங்கள் சார்பாகவும் என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதம் வேண்டி அவர்கள் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவதோடு இதனை வாழ்க்கை எடுத்து வந்த அருள் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ராஜா சத்யா தம்பதியினருக்கும் நன்றி பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா.
5: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள் சகோதரி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம் சார், அவருடைய பாட்டுக்கு வந்தவர் நினைக்கிறேன். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம், எங்கள் கமலவேணி நலமா இருக்கீங்களா? கமலவேணி நானும் கூட வீடு குடிவிரல் இப்ப அடுத்த வீடு குடிவிரல் வந்திருக்கு. நீங்க யோசிக்கிறீங்க, நான் சொல்லிட்டேன்
7: கெட்டிக்காரன்.
5: எப்படி இருக்குது உங்களோட வீடு குடி நல்ல உற்சாகமா இருக்க சகோதரம்?
7: நானும் சிங்கமூர்த்தி, திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்களின் குடிபுற பிரவேசம் நடந்து இன்று இரண்டாவது நாளா ராஜா?
5: நேற்று நடந்ததம்மா.
7: நேற்று குடிபூர்ந்தவர்கள் அவர்களை அவர்கள் இல்லம் சுரந்து வாழ நாங்களும் எங்கள் குடும்பம் சாரக அவர் இன்று போல் என்றுமே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அந்த வீட்டில் அவர்கள் குடியிருந்து நல்ல வரவேற்போட இருக்க வேணும்னு சொல்லி நானும் அவர் கடவுளை வேண்டிக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜா சத்யா தம்பதிகளையும் அருள் தம்பதிகளையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு
5: எங்களுடைய கமலமணி அவர்கள் கமலமணியை தொடர்ந்து வைபரூடாக சவுண்ட குறையங்கப்பா. வணக்கம் ரஜினி, நலமா இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா?
8: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நேற்றைய தினம் கிரக பிரவேசத்தில் பூந்து கொண்ட திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்கள் சீரும் சிறப்புமாக இருக்க அவர்களின் வீடு நல்ல சுவிட்சமாக விளங்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து எழுச்சியையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த திரு திருமதி அருள் தம்பதிகளுக்கும் அமெரிக்க ராஜா தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: அன்பான வாழ்த்துகள். அவர்களை இல்லங்களை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள் சகோதரி. அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா சித்ரா?
9: உங்களுக்கு என்ன உரை? இது பிரச்சனை இல்ல, நான் ஒன்று ரெண்டு மூன்று வீடு வந்துட்டுதானே. எங்களுக்கு ஒரு நாளும் குறை ஒன்றும் இல்லை, மறைமுத்தி கண்ணான்ற மாதிரி. இனி பரவாயில்ல, சிங்கப்பூருக்கு போனா
5: கட்ட போறீங்க வீடு?
9: சிங்கப்பூருக்கு போனா சிங்கப்பூர்ல அங்க தங்கலாம். இந்தியாவுக்கு போனா இனி அண்ணா நகர் போஸ்ட்ல அங்க போய் தங்கலாம். இனி அவர் வந்து சுலங்கால ஒரு வீடு கட்டணும்.
5: கொழும்புல இருக்கு வீடு?
9: கொழும்புல இருக்கா? அது தெரியாம போச்சு.
5: நீங்க சொல்லு, அவர் கேட்டா தானே சொல்லுவார்.
9: சரி, அப்ப பரவாயில்ல, எங்களை வாடு, பரவாயில்ல, நாங்க போய்
5: தங்கல. நல்ல உழைப்பாளி
9: அவர். பிரியாசி என்னன்னு தெரியல, எங்க பெரிய மாதிரி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் புதுமனை புகுவிழாவு நாங்களும் அந்த புதுமனை புகுவிழாவில் நாங்களும் பங்கு பற்றி கொண்டு அதை சிறப்பாக மேன்மேலும் வளரணும்னு நாங்களும் ஸ்ரீ தேவிற்கமரை பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி அமெரிக்க ராஜா சத்யா அவர்களுக்கும் இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு திரு திருமதி அருள் தம்பதிகளுக்கும் இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
5: தெரிவித்துங்களா?
9: ஓம் அண்ணா.
5: மொய் அனுப்பிட்டீங்க. அருள் வைஃபுக்கு என்ன பேர்?
9: மறந்து போயிட்டேன் அண்ணா.
5: நானும் மறந்து போனேன்.
9: ஓம் அண்ணா, பெரிய பிரச்சனை. நீங்க நான் யோசிச்சுனா
10: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு.
11: வணக்கம்.
12: வணக்கம் ராஜா.
11: வணக்கம் தயாளன். நல்லமா இருக்கீங்களா தயாளன்?
12: நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நானும் கூட அன்போட நல்ல உற்சாகமா இருக்கலாம் சகோதரர்.
12: நன்றி ராஜா. சாமியை கொண்டு நான் பிரார்த்தித்து கொண்டு நேற்று நடந்த புதுமனை பூவிழா கொண்டாடிய

0: வணக்கம் மதனா.
1: வணக்கம் மதனா. என்ன ரகசியமா கதைக்கிறீங்க? பெருசா கதைக்கல. அருளுண்ட பைபிள் பேர் சுமதி.
0: நான் புறம் எடுக்கிறேன். எழுதி இருக்குது
1: புதுமனையில்
0: புகுந்த தம்பையர் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுகமாக அந்த வீட்டில் நல்ல சந்தோஷங்கள் நிரம்பி வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதை வானொலி கொடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள் அருள் சுமதி தம்பதிகள் இரு தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி அம்மாவுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்ல சூப்பரா அந்த வீடு அமைந்து நல்ல சுயிட்சமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா பாமா?
2: நீங்கள்
1: நல்லா இருக்கிறோம் பாமா. சொல்லுங்கள் பாமா.
2: நன்றி. நேற்றைய தினம் புதுமனை புகுந்த தம்பதிகள் சிங்கமூர்த்தி கதிர்நாயகி தம்பதிகள்
1: கதிர்வேல் நாயகி
2: அவர்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக சந்தோஷமே நிலைத்து நிக்க வாழவுண்டு வாழ்த்திக் கொண்டு இதை வானொலி கொண்ட அன்பான தம்பதிகள் இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: பேர் சொல்ல மாட்டீங்களா? வெக்கப்படுறீங்க போல இருக்கு.
2: ராஜா சத்யா தம்பதிகள், சுமதி அருள் தம்பதிகள்.
1: நன்றி வாழ்த்துகள். உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
2: சந்தோஷமாகவே வாழவுண்டு வாழ்த்துறோம்.
1: நன்றியம்மா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை சந்திப்பதற்கு முதல் வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. நலந்தானே?
1: ராஜா, உங்களுக்கு நெத்திரை இல்லையா? நெத்திரை உள்ளையா? நீங்க நெத்திரை உள்ளாம ஐயா ஆயில லேட்டா வந்து லேட்டா சொல்ல தானே, லேட்டா வந்து சொல்ல வேண்டியானே.
3: நல்லது. நாளைய லீவ் இங்க வந்து நாளைக்கு லேபர் டே நாளைக்கு
1: தொழிலாளர் தினம்
3: நாளைக்கு அமெரிக்கால புரியுமா தொழிலாளர் தினம். அப்ப எல்லா கடைகள் எல்லாம் போட்டு சத்யா விலை போடும் சத்யாண்ட கடை ஓப்பன் சொல்லி கொண்டேன்னா நீங்கள் அருளின்ற மனைவியின் பேரை கேட்டிருந்தீங்க.
1: நாங்க கொடுத்துட்டோம்.
3: ஓ, நான் ஓடிக்கொண்டு வந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு முன்ன புதுமனை விழாவிலே சிங்கமூர்த்தி அவர்களும் கதிர்வேல் நாயகி நல்ல நல்ல என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கால் விட்டு கொடுத்து நல்ல நல்ல அழகான குடும்பம்,
1: அண்டர்ஸ்டாண்டிங்,
3: அமைதியான மனைவி, உண்மை என்று நேற்று குடிபுரிந்தார்கள். அவர்களுக்கு புதுமனை குடிபுரிந்த இதுக்கு நாங்கள் திருச்சி என்றபடியா திருச்சி உள்ள உச்சிமலை பிள்ளையார், திருச்சி பிள்ளை மலைக்கோட்டு பிள்ளையார், சமயபுரத்தில் அம்மா எல்லார்கிட்ட துணை மூலம் நல்லா வடிவா சிறப்பாக வாழவனும் நல்ல மனம் உள்ள குடும்பம் வாழணும் என்று நாங்களும் நானும் சத்யாவும் சுனா மற்றும் அருள் மற்றும் அனைத்து நேரலும் அவர்களை வாழ்த்தி கொண்டு
1: நன்றி சோதர. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களுடைய இல்லம் பலம் பெற இன்னும் நல்ல இன்னும் சூப்பரா வீடுகள் கட்டி மேல கொண்டாட்டங்கள் கொண்டாட
3: வெரி ஹார்ட் ஒர்க்கர்.
1: நன்றி சோதரம். அவர் அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். திருமதி சிவசுந்தரிகம் அவர்கள் நலமா இருக்கீங்களா?

0: நேற்றைய தினம் புதுமன பூவுல புகு விழாவில் பூந்து கொண்ட திரு திருமதி சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி இருவரது இல்லமும் இந்த நேற்றைய போல் எந்தெந்துமே சிறப்பாக சந்தோஷமாக விளங்க நாங்களும் எங்கள் குடும்ப சார்பாக அவைகளை வாழ்த்தி கொண்டு அதை எடுத்து வந்த சகோதரங்களாகிய திரு திருமதி ராஜா சத்யா திரு திருமதி அருள் சுமதி இரு குடும்பங்களுக்கும் மன நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், அவர்களுடைய இல்லம் சிறப்பும் நன்றி.
0: நன்றி அண்ணா. நான்
1: அவரை தொடர்ந்து பத்மராணி அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் பத்மராணி.
2: வணக்கம் ராயா.
1: நலமா இருக்கீங்களா பத்மராணி? எப்படி இருக்கிறா ராஜு?
2: அதுக்கு
1: மாத்திரம் ஓகே. நான் புது அறிவு புலி புலி என்று காட்டுற ஓகே. அதாவது வந்து சந்தோஷம் என்ன?
2: சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் புதுமலை புகுவிழாவில் நாங்களும் இணைந்து கொண்டு அவர்கள் நீண்டு நெடிவு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் அந்த வீட்டில் காணவனும் எல்லாரும் சிறப்பாக அந்த வீட்டில் வாழவனும் என்று வாழ்த்தி அதனை வானடைக்கிறதுக்கு வந்த ராஜா சத்யா அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றியை தெரிவித்து
1: விட வர்றாயா. நன்றி, வணக்கம். நன்றி சௌரிய உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த இல்லம் சிறப்பாக அதாவது ஒளிர்ந்து அவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
2: நன்றி.
1: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பதனி. நலமா இருக்கீங்களா?
3: நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
1: நல்லா இருக்கிறோம் பதனி.
3: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்க இன்றைக்கு இன்னும் நலமாக இருப்பீர்கள் என
1: நம்புகிறேன்.
3: அதுதானா? அப்படியே புது மேனேஜர் என்னவா ஒவ்வொரு ரூமுக்கையும் போய் போய் குடியுங்க. அப்படியே குடிச்சு என்ன டீயா குடிச்சு குடிச்சு சந்தோஷமா நீண்ட ஆயுளோட நீங்களும் வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த கதிர்வேல் நாயகி சிங்கமூர்த்தி தம்பதிகள் இந்த தம்பதிகள் புதுமனை புகு விழாவுக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். அந்த புதுமனையில் என்றென்றும் கலகலப்பாக சந்தோஷமாக பிள்ளை குட்டிகளோடு பேரன் பேட்டிகளோடு வாழ வேணும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இத வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த சத்யா ராஜா சுமதி அருள் இந்த தம்பதிகளுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இழந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் சௌதரி.
3: நன்றி நன்றி.
1: அவரை தொடர்ந்து சௌதரி ஷியாமலா அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் ராஜா அண்ணா. நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கும். வேலையில் நின்று கதைக்கிறீங்களா? வீட்டுல நின்று கதைக்கிறீங்களா?
4: இல்ல இந்த வீட்டு நாளைக்கு தம்பையில.
1: நல்லா இருக்கும். நன்றி
4: நன்றி ராஜா அண்ணா. இன்று நேற்றைய தினம் வீடு குடி புரிந்த சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் வீடு அமோகமாக அவர்களின் 60th கல்யாணம் 80th கல்யாணம் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அதனை வானிலை கொண்டிருந்த அமெரிக்க ராஜா அருள் சுமதி தம்பதிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு எங்களுக்கு நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. ஜெர்மனியில இருந்து உதயம் பேசுறேன்.
1: உதயன் நலமா இருக்கீங்களா?
5: நீங்க எப்படி
1: இருக்கிறோம்? நன்றி உதயன்.
5: நன்றி அண்ணா. அதே நேரம் நண்பர் சிங்கமூர்த்தியும் கதவில் நாயகியும் இணைந்து புதுமலை புகுந்துள்ளார்கள். நேற்றைய தினம் எங்கள் நல்வாழ்த்துக்கள். மேலும் செல்வம் செழித்து மங்களகரமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழணும். அவர்களை மனதார எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொண்டு இந்நிகழ்வை வானொலிக்கெடுத்து வந்த அமெரிக்கா ராஜாண்ணா தம்பதிகள் அருளண்ணா தம்பதிகளுக்கும் நன்றி.
1: நன்றி உதயன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள்.
5: நன்றி அண்ணா. நன்றி.
1: அவர் உதயன் அவர்கள். உதயனை தொடர்ந்து அடுத்த ஜெர்மனியிலிருந்து மோதுமெங்கல் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
6: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா ரவி?
6: ஓ சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஜெர்மனி கடலா இருக்கு, ஜெர்மனி ரேடியோல சும்மா அந்த மாதிரியா?
6: ஏனையா,
1: தொடர்ந்து ஆறு பேர் வந்திருக்கிறார்கள். சிவசுந்தரலிங்கம், பத்மராணி, மதனி, மோகன், சியாமலா, உதயன், ரவி. பிரான்ஸ்காரன் எதிர கொள்கிறார்கள்.
6: புதுமனைப்புவிழாவில் கலந்து கொண்ட சிங்கமூர்த்தி,
1: கதிர்வேல் நாயகி அவர்களும்
6: பல்லாண்டு காலம் சிறப்பாக பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் கண்டு இல்லம் சிறக்க சந்தோஷமா வாழ வேணும் என்று வாழ்த்தி, இந்த வானிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும்
1: நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சகோதரர். உங்களுடைய
6: அன்பான
1: வாழ்த்துகள் நிச்சயமாக வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
1: என்ன சுணக்கம் மிஸ்டர் ராஜா? அடுத்த ஜெர்மனி பாத்தீங்களா? வைஃபர் வேலை செய்தால வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாழ்த்துங்கள் சகோதரம்.
7: வாழ்த்துறேன் ராஜா. திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள், நேற்றைய நன்னாளில் புதுமனை கட்டி புதுமனையில் புகுவிழா புகுந்த திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் ஒற்றுமையுடன் அமைதி பொறுமையுடன் இல்லத்தில் இனிதாக கலந்து இல்லத்தில் இனிதாக வாழ்க வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் நமது குடும்ப சார்பில். இதை கியாட்டி வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கோ.
1: நன்றி சோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்கள் இதயபூர்வமான நன்றிகள். நீங்கள்
8: நாங்களும் எவ்வளவு அம்மாவின் அலுக்கலட்சத்தால் நலமா இருக்கிறோம். நேற்றைய தினம் நடந்த புதுமல புகுவிழாவில் அபிராமி அம்மாவின் அலுக்கலட்சத்தோட நடந்து கொண்டிருந்த அந்த புதுமல சீரன் சிறப்புமாக வாழ வேண்டி அதை வானொலிக்கு எடுத்து வந்த அருள் சுமதி தம்பதிகளுக்கும் அமெரிக்கா ராஜாண்ண சத்யா தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அருகாலச்சங்கிலிருந்து அவர்களும் நல்ல சீரஞ்சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதை எடுத்து வந்த ராஜாண்ண குடும்பத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதை நிறைந்த நன்றிகள்.
8: நன்றி, வணக்கம்.
1: அவர் தவமலர் நகுலீஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
0: புகுந்த திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்களின் இல்லம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்களும் எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் வாழ்த்திக்கொண்டு, இதை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் தரிசில் இருக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய நன்றி அம்மா. அவர் சகோதரி சுபாசினி. சுபாசினியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா. யோசனி இன்னும் ராஜா கதைக்கிறேன்.
1: திரை கொண்டுட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க. நெத்திரோ
9: இல்லை நடக்கக்கூடிய கதவுறங்க சத்தம் கட்ட விளக்கட்டு ஓடிக்கிறது இல்ல எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். தெரியாது அப்ப நக்கண்டு வந்து சரி இதை
1: வாங்க போனீங்களா? நடக்க போனீங்களா?
0: புதுமனை விழாவை கொண்டாடும் சிங்கமூர்த்தி கருதில் நாயகி அவர்களுக்கு எங்கள் இதே நிறைந்த புதுமனை துறப்புக்கு நல்ல வாழ்த்துக்களை சொல்கிறோம். நினைவாக நல்ல சிறப்பாக வீட்டில் வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாழ்த்து நன்றாக இதே நிறைந்த நல் வாழ்த்துக்களை வாழ்த்திக்கொண்டு அதை அனுசரணைக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யாவுக்கும் அருள் சுமதிக்கும் எங்கள் இதே நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
1: அவரை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
10: காலை வணக்கம். நலம் தானே?
1: நல்லா இருக்கிறோம் சாந்தினி. நீங்கள்?
10: நாங்களும் நல்லா இருக்கின்றோம் அம்மா. நல்லால நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று அந்த தாயை வணங்கி கொண்டு நேத்து புதுமனை புகு விழாவில் திருமதி சிங்கன்மூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்கள் இருவரும் அந்த இல்லத்தில் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு அவர்கள் உற்றார் உணர்கள் வீர பிள்ளைகள் குழந்தைகளோட நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் அந்த மனையில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த திருமதி ராஜா சத்யா குடும்பத்துக்கும் திருமதி அருள் சுமதி குடும்பத்துக்கும் அம்மாவின் அருளும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மாவுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
10: நன்றி வணக்கம்.
1: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம் சௌசிகம்மா. நலமா இருக்கீங்களா?
11: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
11: நன்றி. நேற்றைய தினம் புதுமனை புகு விழா நடத்திய சிங்கமூர்த்தி குடும்பத்தாருக்கு அவர்கள் இல்லம் சுரக்க மனதார வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜா குடும்பத்தாருக்கும் அருள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நம்பியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விட வருகிறேன்.
1: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக நீங்கள் வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள்.
11: நன்றி. வணக்கம்.
1: அவர் சசி அம்மா அவர்கள். சசி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம் சோரி தேவி. நலமா இருக்கீங்களா?
12: நலமா இருக்கிறோம்.
1: நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம்.
12: நன்றி ராஜண்ணா. நலமா இருக்கிறவன வேண்டிக்கொண்டு புதுமனை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சிங்கமூர்த்தி அண்ணா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள். மனை புதுமனை குதூகலமாக இல்லம் சுரந்து குதூகலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வாங்கி கொடுத்தோம். கேரள அண்ணா சுமதி தம்பிகளுக்கும் அமெரிக்கா ராஜா அண்ணா சத்யாக்கா தம்பிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள் அறிவித்துக் கொள்கிறேன் அண்ணா.
1: நன்றி சோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து சகோதரர் மார்சலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மார்சலின்.
13: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறோம் மார்சலின். நீங்கள்?
13: நாங்களும் நலமா இருக்கின்றோம்.
1: நன்றி.
13: நேற்றைய தினம் புதுமனை புகுகுளா குடி புகுந்த எங்கள் சிங்கமூர்த்தி அண்ணா கதிர்வேல் நாயகி அவர்கள் அந்த இல்லத்தில் மிகவும் சிறப்பாக நூலுடி காலம் சகல சபாக்கியுடனும் வாழ வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜா சத்யா தம்பதியினருக்கும் அருள் சுமதி தம்பதியினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: நன்றி சோதரும். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
13: நன்றி. வணக்கம்.
1: அவர் மார்சலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் எங்கள் அன்பு சகோதரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்திருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க கலாராணி?
14: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்கள் நலந்தானே
1: அண்ணா? மருதராஜன் எப்படி இருக்கிறார்?
14: நாயகி அவர்கள் நீடூழி காலம் இல்லறம் சிறக்க நல்லறமாக வாழ வேணுமெண்டு அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று அந்த இல்லறத்தில வாழ வேணுமெண்டு எனது குடும்பம் சார்பாக அவர்களை நிறைவாக வாழ்த்தி கொண்டன்னா இதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த எங்களை ராஜாண்ணா சத்தியாக்கா தம்பதிகளுக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் எங்கள் மன நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டா உங்களிடம் மிகுந்த அன்பாக விட வருகிறேன். நன்றி
1: நன்றி சௌதரி, அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள் அம்மா. அவர் சகோதரி கலாராணி பரதராஜன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
15: காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நல்லமா இருக்கிறீங்களா ராணி?
15: ஆமா நான் நல்லமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்களும் அப்படியே இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நேற்றைய தினம் புதுமுனை புகுந்த சிங்கமூர்த்தி குடும்பத்தினருக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அந்த இல்லம் சிறக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்றும் வாழ்த்திக்கொண்டு அதனை வானிலை கெடுத்து வந்த அருள் சுமதி குடும்பத்தினருக்கும் அமெரிக்க ராஜா சத்யா குடும்பத்தினருக்கும் நந்திகளும் வாழ்த்துக்களும் நந்தியண்ணா.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் சகோதரி ராணி சமந்தர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம் வணக்கம். என்ன முதலாவது நம்பர்ல என்ன பிரச்சனை இருக்கு? அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ஜெயந்திமாலா, நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் சகோதரி, அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
16: நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் சாரில் வாழ்த்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த ராஜா அண்ணன் சத்யா குடும்பத்தினருக்கும் அருள் சுமதி குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். எங்களுடைய புதுமனை புகுந்து கொண்ட உங்களுடைய சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளுக்கும் நன்றிகள். உங்களுக்கு
16: நன்றி
1: அம்மா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு முதல் அன்புறவுகளே ஒரு அருமையான விளம்பரம். இந்த விளம்பரத்தை கேளுங்கள். உங்களுக்கு பிரான்சில் இருப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
17: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
18: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
19: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய். 0782-81-88-14.
1: சரி, அன்பு உறவுகளை இவ்வாறான பிரச்சனைகள் உள்ளவர்கள் நீங்கள் ஜோயோடு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். பிரான்சில் இருப்பவர்கள் உடனடியாக திருத்த வேலைகளை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. ஜோய் பிரான்சில் இருக்கின்றார். எந்த நேரமும் உங்களுடைய ஃப்ரிட்ஜை நீங்கள் தூக்கி எறியாதீங்க. சின்ன பிரச்சனையாக இருக்கும். புத்த புது புரட்சி இப்போ தான் வாங்கினேன் என்று சொல்லுவீர்கள். அது ஃபீஸ் போயிருக்கும். அவ்வாறு அவர் செய்து தருவதற்கு தயாராக இருப்பார். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
20: வணக்கம் ராஜா, நலமாக இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ராதா?
20: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
1: நன்றி. இப்போ பார்த்து விளம்பரம் கேட்டீங்களா?
20: ஓம் அண்ணா, கேட்டுண்ணா.
1: உங்களுக்கெல்லாம் இப்படி பிரச்சனை வாரதா? பெருந்தொகையான காசு கொடுக்காம தெரிந்தவர்கள் என்றால் மலிவாக செய்வார்கள்.
20: என்ன
1: ஒரு பெரிய
20: நேற்றைய தினம் புதுமனை புகு விழாவை கொண்டாடிய திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதியினர் அவர்களின் இல்லம் ஆச்சரியங்களும் நிறைந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த திரு திருமதி அருள் சுமதி தம்பதியினருக்கும் திரு திருமதி ராஜா சத்யா தம்பதியினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும். அவர்களுடைய குடும்பம் அவருடைய இல்லம் நல்ல சிறப்பாக சொல்லித்து எல்லோரையும் வரவேற்க காத்திருப்பார்கள். அந்த வகையில் அவர் எல்லாரையும் வரவேற்கிறதா சிங்கமூர்த்தியினுடைய பழக்கம். பாட்டு சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்காரின் அந்த காலத்தில் குடுஸ்தாவன அபிமான ரசிகை
20: வீட்டுக்கு வீடு வாசல்படி விஷயங்கள் ஆசைப்படி
1: வீட்டுக்கு வாசல்
20: பண்ணி
1: நன்றி வாழ்த்துகள்.
20: அவர்கள்
1: அன்புக்குரிய ராதா அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். இப்பொழுது நான் தரும் பாடல்

0: நேரத்தாமல் வா.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:55 ஆக்கி ராஷத்தில் 8:55. புதுமுனை புகுவிழா சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, இந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் செங்கை மூர்த்தி, கதிர்வேல் நாயகி தம்பதிகள். தமிழகத்தில் 1253 அண்ணாநகர் போஸ்ட் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்று நேற்று குடிபுகுந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இல்லம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றார்கள். இந்த வேளையிலே வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவினுடைய அழைப்பு ஏற்கவில்லை என்று தான் நினைக்கின்றேன். அவர் நிற்கிறார், அதில் இணைந்திருக்கும். அன்பு உறவு, வணக்கம். அந்த முதலாவது, அதாவது 40 நம்பர் வந்து தொடர்பு நீங்களா? என்ன மற்ற தொலைபேசி 0951 48 47 71 என்ற தொலைபேசி அழைப்பிலே நீங்கள் ஏற்படுத்தி வரலாம். அன்பர்களே, நேரம் பொன்னானது. இன்னும் 4 நிமிட பொழுது, பிற திரும்பவும் அதெல்லாம் நடிக்கிறார்கள். அந்த அழைப்பு கிடைக்கதில்லை. அன்புறவுகளே, இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நான் ஜெர்மனம்.
1: வணக்கம், நல்லா இருக்கிறோம். நலம், நன்றி. நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நலமா இருக்கும். அதே போல நீங்கள் கலை உறவுகள் அன்பு நேரெல்லாம் நலமா இருக்கிறவன் பிரார்த்தித்துக் கொண்டு, நேற்று புது வீடு புதுமனை புகுந்த தம்பதிகள் ஆன சிங்கர் மூர்த்தி,
1: கதிர்வேல் நாயகி, கதிர்வேல் சுவாமியை நினைக்க உடனே நாயகியை சேர்த்து விடுங்க.
2: கதிர்வேல் நாயகி தம்பதிகள் அந்த புது வீட்டில் புகுந்து பேரன் பேத்தி உடன் காணும் மட்டும் நெடுவாளம் நிறை செல்வமாக அந்த புதுமனை வீடு அமையமா போல ஒன்றும் அமையாது என்று சொல்லிவினா, அதுபோல அந்த புது வீடு அமைய வேணும் என்று சொல்லி என்ன திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொண்டு, இதை வானொலி வளர்ச்சி எடுத்து வந்த அமெரிக்க ராஜா என்ன அவன் வீரம் மறந்து போனோம் அதுகளில் அமெரிக்க ராஜா தம்பதிகள், இரு தம்பதிகளுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ராஜா நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி சகோதரம்.
2: நன்றி, நன்றி.
1: அவர் சர்க்குடம் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக பெல்ஜியத்திலிருந்து சகோதரி சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் ராஜா.
1: நல்லா இருக்கிறீங்களா சிவராணி?
3: ஓ, சுகமா இருக்கோ.
1: வேலையா விடுமுறையா?
3: நன்றி. நாங்கள் நிலம் அதை போன்று நீங்கள் நிலமா இருக்கிறவனை வேண்டி இன்றைய தினம் சொல்லுவாங்க, மனைவி அமைதவது வீடும் அமையணும்.
1: மனைவி அமைவது போலியா?
3: அமைவது போல் வீடும் அமையணும்.
1: புது கதை, வீடும் மனைவி மாதிரியா?
3: மனைவி மனைவி அமைவது
1: மனை இல்ல, மனை மனையால் மாதிரி
3: வீட்டு இல்லத்தரசி அமைவது போல் வீடும் அமையணும். அதேதான் சிங்கமுத்தி அண்ணாக்கு லட்சுமி அம்மா வந்து அந்த வீட்டில் குடியிருக்க, அவர் மனைவி பிள்ளைகளோடு அவர் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். புது வீட்டில் அவர் உலகனை வைத்து கட்டியிருக்கின்ற அவ்வளவும் எங்கள் அன்பு நேர்களின் வாழ்த்தோடு அவரது வாழ்க்கை பயணம் இந்த புது வீட்டில் நல்லபடியாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி நாங்களும் வாழ்த்துகிறோம். அதனை உங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்த எங்கள் ராஜா அண்ணா, மறுக்க ராஜா அண்ணா, அருள் அண்ணா, நன்றி என தெரிவித்துக் கொண்டு உரை வருகிறே. நன்றி, வணக்கம்.
1: நன்றியம்மா. அவங்க எப்படி போச்சு உங்களோட பள்ளிக்கூட விழாவம்மா?
3: ஓ, நல்ல சந்தோஷம். 30, 35 வருஷம், 40 வருஷம்
1: காணாதாக்கள் வந்தீங்களா?
3: இரவு வந்து உடைய வேலைக்கு வந்துட்டேன்.
1: உடைய
3: அஞ்சரைக்கு வந்து சேர்ந்தனா, அஞ்சரைக்கு வந்து சேர்ந்தனா வந்து எங்கள் ஆசிரியர்கள், பழைய ஆசிரியர்கள் வந்தவர்கள், லண்டன், டென்மார்க், சுவிட்சர்லாந்து எல்லாம் வந்தவர்கள்.
1: கொஞ்சம் தூர இடத்துலயே நடந்தது அந்த விழா.
3: ஓ, அது எனக்கு தெரியல கூடுதலா. ஒரு நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரு மணி தூரம் போல.
1: ரைட் ரைட் ரைட். நீங்க எப்படி போனீங்க அந்த இடத்துக்கு? அந்த இடத்துக்கு எப்படி போனீங்க?
3: எல்லோரும் நல்ல சந்தோஷமா இருந்தது. உங்கள் ஆசைகளை கண்டது.
1: மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவார்கள். நன்றியம்மா. அவர் சகோதரி சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சிவராணிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த 30 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. காலை பூந்தனல் அனுசரணை நிகழ்ச்சியாக தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள் தொடர்கின்றது.
0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இனவாதியான அம்பிட்டியே சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியக அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரித்திருக்கிறார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொதுஜன பேரமுனவினால் எதிர்வரும் 12ஆம் தேதி அனுராதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி நடத்தப்படும் என்றும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வருகை தர உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பேரமுனவின் செயற்பாட்டு தலைவருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகிறது. இலங்கை தொடர்பான அறிக்கை அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்ற தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய நாமல் உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்புகிறார். அத்துடன் அரசாங்கத்தின் 2 ஆண்டு நிறைவு பேரணிகள் பொய்களின் பயணம் என்று விவரித்த அவர் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சவால் விடுத்திருக்கிறார். பொதுப்படத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறைத்தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருக்கிறார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இருந்த குற்ற கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெசகர குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உள்ளிட்ட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புனர்வ கிங்கரகுட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பட்டிக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கெட்டதெனிய துறைவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிவிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோதாம்பள்ள பிரசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்து போனார். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் இதுவரும் 15 தேதி முதல் தாய்லாந்துக்குள் விசா இன்றி பயணிக்கும் சலுகைகளை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள அனக்ரெக்டா எரிமலை வெடிப்பு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து நேற்றிரவு இலங்கை நோக்கி புறப்பட இருந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்திகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டிருந்தது. வெள்ளவாய ஆனப்பல்லம பகுதியில் அமைந்துள்ள சபுகொட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்து விட்டது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. வரலாற்று சிறப்புடைய கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் 22 திருவிழாவான இன்றைய தினம் காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக அங்கு நடைபெற்றது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகளில் சென்னையில் ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். கர்நாடகாவில் உண்டு உறைவிட பள்ளி என்ற பெயரில் மாட்டுக் கொட்டகையில் 5 ஆண்டுகளாக மாணவர்கள் தங்கி படித்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 200,000 பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரவு பட்டியலிருந்து வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 4,11,467 குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மாத்திரமே வேலை கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனநாயகம், சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். 2029 இந்தியாவை போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 செயற்திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதியற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 இறந்து போனார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் பருகிய 11 பலியாகினார்கள். 25 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை இல்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக இயங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொலியொன்று இந்தியாவில் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிக்பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 போட்டியாளர்களாக பங்கேற்றுள்ளார்கள். 8 பிக்பாஸ் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 7.27 கோடி ரூபாயில் காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரும் வணிக பயிராக உருவெடுத்து வருகிறது. சென்னையில் இன்று 22 ஆமிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 குறைந்து, ஒரு சவரன் 1,13,040 கிராமுக்கு 60 குறைந்து, ஒரு கிராம் 14,130 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் நவம்பர் 27 சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயிலிருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றடைந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசிய விட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரான் ராணுவ திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பலியான நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிஸில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 இருக்கைகள் கொண்ட அந்த விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்து போனதாக குறிப்பிடப்படுகிறது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைக்கின்றார். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாக நிராகரித்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாவ் எரிமலை வெடிப்பால் 8 விமான நிலையங்கள் இன்னமும் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 இறந்தார்கள். புர்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட அமேசான் பிரைம் ஏர் சரக்கு விமானம் மியாமியில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக்கொண்டது. கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 பேர் மண் வெட்டிகளுடன் களமிறங்கினார்கள். இருவர் கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறையை தோண்ட போட்டியிட்டிருந்தன. நியூயோர்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபேரா அரங்கில் மேடையேறுவது சாதாரணமல்ல. விரைவில் கொசி ஃபேன் ட்விட் என்ற ஒபேரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் 5 ஆண்டாக இணையத்தில் காதலித்து வந்த தொழில் அதிபரிடம் 7 மில்லியன் பாட், சுமார் 2,22,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த யோகரி மேலா மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றுள்ளார். ஸ்பெயினை சேர்ந்த எலிசபெத் 2வது இடத்தையும் மலேசியாவை சேர்ந்த தமிழ் பெண் தனுஷியா செட்டி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்சிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவியிருக்கிறார். முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 2%, இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 63%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 16%, இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 41%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404 ரூபாய் 83%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 48%, ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 38%, இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 58%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 17%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 24%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: Vicky Superstore Gare la Gonesse Sasseville
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம் கேமா. வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களும் தெரிஞ்சாக்கள் இருக்குமா.
2: கடவுள்
6: கை கொடுத்த மாதிரி இருக்குமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
6: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: Der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: திட்டுறாங்க, ஊட்டி மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான

0: எப்படி கையாள்வது என்ற தலைப்பிலான உரையை கேட்போம்.
1: ஸோ அப்போ உறவு குறித்து சில எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது. நம்ம உறவுக்காரருக்கு நம்மை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதைப் போலவே நமக்கும் நம்ம உறவுக்காரர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னன்னா, அவர் தொந்தரவு செய்யக்கூடாது, தேவையில்லாமல் கண்ட விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது, நான் சொல்கிறப்ப மட்டும் எனக்கு வரணும், நான் சொல்கிறத அவர் கேட்கணும். என்ன பிரச்சனைனா அந்தாலும் அப்படின்னு நினைக்கிறான், தேவையில்லாமல் உள்ளே வரக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. இதில் தேவையான அணி தேவையில்லாத அணின்னு எப்படி பார்த்து பார்த்து பிடுங்குறது? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நீ உறவாக இரு, உரிமையை எடுத்துக்கொள்ளாதே. இதுதான் உறவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி உலகத்தின் சிக்கல். நீ உறவாக இருக்கலாம், ஆனால் நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னோடு மட்டுமல்ல, என் பிள்ளைகளிடமோ என் உறவுக்காரர்களிடமோ நீ உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏண்டா வீடு கட்டலை கேட்காத, ஏண்டா ஒழுங்காக படிக்கலை கேட்காத, ஏண்டா ஊர் சுற்றுற கேட்காத, என் பிள்ளைய நானே கேட்டதில் நீ என்ன கேட்குற? அப்போ உரிமை இருக்கிற இடத்துல, உறவு இருக்கிற இடத்துல உரிமை இருக்கும் நம்ம ஒத்துக்க மறுக்கிறோம். உறவாயிரு, உரிமையோடு இருக்காதே அப்படிங்கிறோம். ஏன்னா உறவு என்பது தொந்தரவு, நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு மைண்டில். நம்ம குடும்பத்தில் நம்முடைய நட்பு பாராட்டுதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொந்தக்காரங்க தான். ஆமாம் இல்லையா? இப்போ உங்கள் கணவருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கார் தங்கமான மனுஷன், என்னை நல்லா பார்த்துக்கிறார், என் மனைவி நல்ல பொண்ணு, என்னை நல்லா பார்த்துக்குது, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குது. ஆனால் சண்டை யாரால் வருது யோசிச்சு பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. அவன் அண்ணங்காரன், கல்யாணத்துக்கு வந்த மச்சாங்காரன், பிரச்சனை யாரால் வருகிறது, வந்துட்டு போன யாரோ ஒரு சொந்தக்காரன், இப்படி யாரோ ஒரு மூன்றாவது மனிதரால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. அதனால தானே உறவு கடைசியில் எல்லாம் பேசிட்டு என்ன சமாதான உடன்படிக்கைக்கு நீங்கள் வர்றீங்க? தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசி நம்மையே சண்டை போட்டுக்கணும், பேசாமல் வாங்க இட்லியே முலாப்படியும் திட்டு தின்னுட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரோம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த உறவுக்காரன் இப்படிலாம் பிரச்சனை பண்ணி விடாமல் இருந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த உறவுக்காரங்க தொந்தரவு மட்டும் பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன ஆகும்? இப்படி ஒரு சுச்சுவேஷனை திருப்பி பார்ப்போமே. உறவுக்காரர்களாக தொந்தரவு வருகிறது. என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளையோடு என் உறவுக்காரராக சண்டை வருகிறது. என்னுடைய மாமியார் என்னை என் பிள்ளையுமே சேர விட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த உறவுக்காரங்க இந்த தொந்தரவு செய்யாமல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவு சுபிட்சமாக இருக்குமா? நீங்களும் உங்கள் கணவரும் அண்டார்டிகாவுக்கு போய் 10 நாள் இருந்துடுவாங்க. சண்டை மட்டும் வராமல் நீங்கள் திரும்ப வந்தால் எனக்கு இருக்க சொத்து ஏதோ அதை நான் எழுதித்தாரேன். ஆனால் சண்டை வந்தால் 1000 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா கன்ஃபார்மாக வரும். அப்போ அண்டார்டிகாவில் ஆள் இல்லாத இடத்துல உங்களையும் உங்கள் கணவரையும் உங்களையும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளை மட்டும் கொண்டு போய் விட்டால் உங்கள் உறவுக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்குமா என்ன? அப்போ இவனால் தான் சிக்கல் வருகிறதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கீங்களே. உண்மையிலேயே இந்த சொந்தக்காரர்கள் தொந்தரவு என்ற பெயரில் உங்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிவதே கிடையாது. ஒருவேளை இவர்களால் உங்களுக்குள் சண்டை வரவில்லை என்றால் உங்களால் உங்களுக்குள் சண்டை வரும். இதுதான் பிரச்சனையே. மனுஷ வெறுப்போட சண்டை போட ஆரம்பிச்சுறீங்க, எதிரிலாக இருக்கக்கூடிய ஆள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தால் சண்டை வரும், கணவர் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையால் சண்டை வரும். இப்போ 3வது மனுஷனால் பிரச்சனை வர்றதுனால பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்து போகுது. பிரச்சனையை உருவாக்குகிற உறவினர் உங்களுக்கு உதவுகிறாரே ஒழிய உங்களுக்கு எதிரானவர் அல்ல. இது உங்களுக்கு புரியலை. எல்லாட்டி புருஷ மண்டாட்டி சண்டை புருஷ மண்டாட்டி கிடைப்பட்டதாக மாறிப்போம். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை கணவன் மனைவிக்கு இடையிலாக இருக்கக்கூடாது. அது யாரோ 3வது மனிதரை பற்றி இருக்கிற போது பிரச்சனையே கிடையாது. உங்கள் அத்தை இப்படி சொல்லிவிட்டாங்க, உங்கள் அத்தாச்சி இப்படி பேசிவிட்டாங்க, உங்கள் நாத்தனார் இப்படி சொல்லிவிட்டாங்க, உங்கள் அண்ணங்கார் இப்படி பேசிவிட்டாரு, இப்படி பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா அந்த ஆளுங்க மேலே பழியை போட்டு அந்த ஆள் தூக்கத்தில் விக்கி விக்கி சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும், கணவனுக்கு மனைவிக்கு மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்காமல் ஒரு நல்ல உறவை சுமூகமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு உறவு உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு உறவு உலகத்திலே கிடையாது. உங்கள் சிரிக்கிட்டே நீங்கள் 2 தடவை சொன்னீங்கன்னா 2 தடவையில் 1 தடவை தப்பாக பண்ணும் இல்லையா? சிரிட்டை பேசுவீங்களா? இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியும், ஐஃபோனில் சிரிட்டை பேசுகிறீங்கன்னா ஒரு நாள் புரிஞ்சுக்கும், ஒரு நாள் புரிஞ்சுக்காது. அலெக்சாட்டை ஒரு நாள் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லும், இன்னொரு நாள் தப்பாக சொல்லும். பழகின மனிதனிலேருந்து கருவி வரைக்கும் எதுவுமே உங்களை முழுதாக புரிந்து கொள்ளாத உறவு உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தயவுசெய்து நினைக்காது. உறவில் பெரும் சிக்கலே அதுதான். அதுவும் நெருங்கிய உறவுகளில் ரொம்ப பெரிய புரிதல் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தோழி முடிஞ்சிடும், அத்தோடு போயிடும். கணவன் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர் இவரை புரிந்து கொள்ள வேண்டும், இவர் அவரை புரிந்து கொள்ள பரிச்சயம் வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் எனக்கு உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு முழுசாக புரியுதோ அன்னைக்கு அவரை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, அவ்வளவுதான். அதோட புட்டுக்கும். மனித வாழ்வினுடைய அற்புதமே ஒரு மனிதரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மட்டும்தான். முற்றிலுமாக நீங்கள் ஒரு மனிதரை புரிந்து கொண்டால் அவரிடமிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. உறவில் அது ஒரு பெரிய சிக்கல், புரிஞ்சுக்கவே முடியலை. இருந்தால நெருக்கமான உறவுகளில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன, இந்த மனிதரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம ட்ரை பண்ணுற எதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்? 85 வயசில் தாத்தா செத்து போயிடார், 16 புள்ள. பா தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போகிறார். அவர் இடுகாட்டில் அடக்கம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஆசுவாசமாக பேரப்பிள்ளைகள்லாம் தாத்தாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பாட்டுக்கிட்ட கேட்குறாங்க. கவலைகள் கொஞ்சம் வடிந்து அதற்கு பிறகு தன்னுடைய கணவர் பற்றி

0: 16 பிள்ளை பெற்று 55-60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த அந்த பாட்டி சொல்கிறாங்க, நல்ல மனுஷன், எல்லாம் செய்வார் பண்ணுவார் போவார். என்ன ஒன்று அவரை புரிஞ்சிக்கவே முடியல. எது 50 வருடம் வாழ்ந்த பிறகு அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் அவரை புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாதனால தான் 16 பிள்ளை பெற்று சந்தோஷமாக இருந்திருக்காங்க. முழுசாக புரிஞ்சிருந்துச்சு 2 பிள்ளையோட முடிஞ்சிருக்கும். அப்போ லைஃப்பில் எல்லா நேரத்திலும் ஒரு மனிதரை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் அடுத்தவனை சரியாக புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போ உறவு ஜெயிக்கும், அதான் முக்கியம். மனுஷனை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது யாருக்கு புரியுதோ அவனுக்கு வாழ்க்கை புரியும். கணவனுக்கு மனைவி கிடையில சண்டைக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ இல்லை, அதான் உறவில் பிரச்சனையே. எல்லோ என்ன கணவர் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். காலையில் அவருக்கு கோபம் வந்தால் இது காரணம், மதியம் கோபம் வந்தால் இது காரணம், இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் இது காரணம். இந்த விஷயத்தை நான் இப்படி பேசினால் அவர் இப்படி கையாளுவார், நான் அப்படி பேசினால் அவர் அப்படி கையாளுவார். ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அவர் கையாள மாட்டார். அப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டால், நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், அதற்கு மாறாக நீ செயல்படுகிறாய். இந்த புரிந்து வைத்தலுடைய பெரும் பிரச்சனையே இதுதான். நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். என்னுடைய மனைவியை நான் நன்றாக புரிந்து வச்சிருக்கிறேன், என்னுடைய கணவரை நான் நன்றாக புரிந்து வச்சிருக்கிறேன் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற போது, அந்த புரிதலுக்கு மாறாக அந்த அவர் நடக்கிற போது நம்ம புரிதல் மேலே நமக்கு சந்தேகம் வருது, நமக்கு ஒரு கோபம் வருது. நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ நடக்கவில்லை, இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கோபப்படுறீங்க, திடீர்னு இந்த புதுசாக இதுக்கெல்லாம் கோபம் வருது. ஏன் ஒரு மனுஷனுக்கு புதுசாக கோபமே வரப்படாதா? சில கல்யாணத்துக்குனால எழுதி கொடுத்துருமா, இது இதுக்கு கோபம் வரும், இது இதுக்கு கோபம் வராது. மனுஷனுக்கு எது எப்போ வரும்னு எப்படி தெரியும்? அப்போ முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிற போது ஏற்படக்கூடிய முதல் சிக்கல், என்னுடைய புரிதலுக்கு விரோதமாக என்னுடைய கணவரோ மனைவியோ நடக்கிற போது அந்த உறவிலே பிரச்சனை ஏற்படுகிறது. மூன்றாவது மனிதரால் வரக்கூடிய பிரச்சனை என்பதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். எனக்கு என் பிள்ளையவே புரிஞ்சுக்க முடியல, உறவு சிக்கலில் பெரும் சிக்கல், இப்போ பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியாத சிக்கல் தான், திடீர் திடீர்னு வேற வேற மாதிரி பேசுகிறான் இல்லையா. என்கிட்ட நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, இவனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க, நான் சொல்கிறது அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். 6 வயசு பய 32 வயசு அம்மாவை புரிஞ்சுக்கணுமா, இது எந்த ஒரு நியாயம்? 6 வயசில் இருக்க பயல நாம் புரிஞ்சிக்க மாட்டோமா, அவன் அம்மாவை அவன் புரிஞ்சுக்கமா, அம்மா படுற கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேன். இதை சொல்லி சொல்லி பயலுக்கு அம்மா கஷ்டம்னு சொன்னாலே சிரிச்சிடுறாங்க. கவனிச்சு பாருங்க, அப்பாக்கள் மாதிரி கிடையாது அம்மாக்கள். இந்த விஷயத்தில் அப்பாக்கள் பெருசாக ரெசிப்ரிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அம்மாக்கள், தம்பி இன்றைக்கி தேங்காய் சட்னி வைக்கல, மிளகாப்பொடியை மட்டும் தொட்டு தின்னுனா மா கடுப்பாயிரம், ஒழுங்கு ஏதாவது சட்னி வை அப்படின்னா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தன்னு தெரியுமா, எது மிளகாப்பொடி வச்சதுக்கெல்லாம் இதுவா, அம்மா விட்டு தொலைமா தொலையுமா, வெறி இட்லி வேணாலும் திங்கிறம்மா, தயவு செய்து டயலாக் எடுக்காது, எது கேட்டாலும் உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டேன்னு தெரியுமா. அப்போ ஒரு நாள் சொல்லவே மாட்டார், ஓகே அவர் ஒன்றும் பெருசாக கஷ்டமும் படலை அது வேற விஷயம், ஆனால் உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, உன்னை வளர்க்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, அப்பாக்கள் அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. அம்மாக்கள் மறுபடி உறவை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். உறவின் இரண்டாவது பெரும் சிக்கல் அதை நிரூபிக்க முயற்சிப்பது தான். உறவு என்பது உணர்வது, நிரூபிப்பது அல்ல. உறவு என்பது உணர்வது, அது நிரூபிப்பது அல்ல. அவர் என்ன நினைக்கிறார்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்களால் ஆதர்ச தம்பதிகள் என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. டேஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன், இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கடைசி வரைக்கும் நேர்மறையான ரசனை கொண்ட அற்புதமான தம்பதிகளை நான் பார்த்ததுண்டு. அவருக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு காரம் தான் பிடிக்கும். அந்த ஆளு சிவப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். அந்த ஆளு சில மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஆளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும். இந்த ஹீரோ அவருக்கு பிடிக்காது, அந்த ஹீரோ அவருக்கு பிடிக்கும். இந்த ஹீரோயின் அவருக்கு பிடிக்காது, இந்த ஹீரோயின் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். இப்படி நேரெதிரான ரசனை, சிந்தனை, உணவு, பழக்கம், வழக்கம் எல்லாவற்றையும் தாண்டி ஆதர்சமான தம்பதிகளாக அவர் 50 ஆண்டுகளை கடந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் உண்டு. எப்படி இருந்துச்சு? நேர்மாறான சிந்தனை கொண்டவர்கள் தானே, ஒத்த வேவ்லென்த்தில் இருக்கணும், அப்போ தான் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நாமளாக இந்த உறவை சிலபஸ் ஆக்கின பிறகு கண்டுபிடிச்சது. என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு யார் இடம் கொடுக்குறானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் பர்சனல் ஸ்பேஸுக்கு இடமே கொடுக்க மாட்டான். சொல்றி, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், சத்தனே இந்த அமைதியாக இருக்க முடியும், அதை எப்படி அமைதியாக இருக்கப்பட முடியும், ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு, நான் கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க தொந்தரவாக தெரியுறாங்க, அவள் தான் உரிமைப்பட்டவள், உரிமை தொந்தரவு செய்யும், தொந்தரவு செஞ்சால் தான் அது உறவே, ரைட் தானே. உங்களுக்கு தொந்தரவும் பண்ணப்படாது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஒரு பீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. நான் கமிட்டல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸுங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆர் கன்வீனியன்ஸ்னு மாற்றி வச்சிருக்கிறோம். நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் நீ என்னோட உறவாக இருக்க வேண்டும், நான் சொல்லுகிற நேரத்தில் மட்டும் நீ வர வேண்டும். அப்படி தான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நினைக்கிறாங்க. இதனுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உறவுகளை நீங்கள் குறைச்சி கட் பண்ணி போகிற போது இது பிள்ளைகளுக்கு ஆபத்தாக விடுகிறது. நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களோடு மட்டுமே இந்த பிள்ளைகள் உறவு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி நகர்த்தப்படுவதால் பிள்ளைகளுக்கான உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. பிள்ளைகளுக்கும் யார் மீதும் உரிமை இல்லை, பிள்ளைகள்கிட்ட யார் மீதும் உரிமை இல்லை, ரைட்டு தானே. ஒரு காலத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் பார்த்துருந்துருக்கலாம், அத்தைக்காரி முன்னால் உங்கள் பெத்த பிள்ளைய நீங்கள் கை வைக்கவே முடியாது, அவ்வளோதான், ரகலை பண்ணிடுவாங்க. ஏன் முன்னால் எப்படி நீ பிள்ளை அடிக்க போச்சுன்னு விட்டுவிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாடா மாப்பிள்ளைன்னு தரத்தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய நாத்தனாரை சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அன்னைக்கு போனீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபேனு காற்றுக்கு கீழே உட்காந்து கறி குழம்பு தின்னுக்கிட்டு இருப்பான், நீங்கள் வெளு வெளு வெளுத்த பய எப்படி அடிக்க போச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்தெல்லாம் பேசுவார், அண்ணங்காரெல்லாம் வந்து சரி விடுப்பா ஏதோ கோபத்தில் செஞ்சுட்டா அப்படின்னு உங்கள் பொலபொலபொலபன்னு அழுவாங்க. ஏன்னா அது அவன் அல்ல, அது அண்ணன், அது அண்ணனின் முகம், அவள் தந்தையின் முகம், அந்த வீட்டினுடைய அவனுக்கு அவங்களுக்கு பொண்ணே இருக்காது. மாப்பிள்ளைன்னு வாயார கூப்பிடுவாங்க, மரியாதை அவங்க தான் செய்வாங்க, எல்லா நல்லது கிட்டதும் அவங்க தான் பார்ப்பாங்க. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய எழுப்பி ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கியாந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், ரைட்டு தானே, அவளுக்கு உரிமை உண்டு. இப்போ நாகரிகங்கிற பிள்ளை எல்லாத்தையும் மாற்றி வச்சுருங்க. தாய் மாமங்காரன் 101 ரூபா காசு கொடுத்தா மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, என்ன கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால பூரா பிள்ளைக்கும் தேங்க்ஸ் சொல்லுமா என்ன? நானும் என் பிள்ளைகிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்காத, யார்கிட்ட வாங்குற உரிமை இருக்கோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாத, அவ்வளோதான், அது அசிங்கம். என்னதுக்கு பூரா பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அது கல்ச்சர். நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லி கொடுத்தாங்க, எது கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சாக் பீஸ் டீச்சர் கொடுத்தா டீச்சர் தேங்க்ஸ், டீச்சர் திரும்பி டஸ்டரை மூஞ்சில் விட்டுருந்தா திரும்ப நம்ம கொண்டே கொடுத்துட்டு தேங்க்ஸுக்கு வரும். அப்போ உரிமையை சிலபஸாக மாற்ற பிள்ளைகள் அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன பெருசாக இருப்போது? என் பிள்ளைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சொந்தமாக தஞ்சாவூரில் வீடு வாங்கி வச்சுருக்கேன், நிலபுல வாங்கி போட்டிருக்கேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் கிடைக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் காசு கிடைக்குது, எல்லா இடத்துலையும் காசு பணம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், என் பிள்ளை நல்லாயிருக்கும், கிடையவே கிடையாது, அப்படிலாம் இருக்கவே முடியாது. எல்லாம் நீங்கள் பலசாலியாக இருக்கிற வரை உங்கள் பணம் போதுமானது. என்றைக்கு பலம் இழக்கிறீர்களோ அன்றைக்கு மனிதன் அவசியமாகிறான். தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஒரு நோய் போதும் மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆள் அம்பு ஆயுதம் அத்தனை இருக்கு, உலகத்துடைய பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம், ஆனால் ரெண்டு மனுஷால் கண்ணு முன்னால் இருந்தானா, உங்களுக்கு உடம்பப்பட்டவன் நின்னானா, அந்த டாக்டர் நிற்கிறப்ப உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருதோ அதை விட பெரும் நம்பிக்கை வரும் அந்த மனிதரை நீங்கள் பார்க்கிற போது. பலசாலியாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உறவு உங்களுக்கு தேவையே கிடையாது, உறவும் ஜாமியும் ஒன்று, கஷ்டம் வந்தால் மட்டும் போய் நிற்போம், ரைட்டு தானே. என்னைக்கு அது இந்த போகிறமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டா இருக்கோம், அது சில பேர் ரிலீஜியஸாக போவாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாங்கள்லாம் அப்படியாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நமக்கெல்லாம் பெருசாக தோணாது. ஆனால் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து அங்கேயே போயிட்டு, கடவுளே ஏதோ இத்தனை நாள் வராமல் போகாமல் இருந்துட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்க, பழசெல்லாம் மனசில் வச்சுக்காமல் பார்த்து செஞ்சு விடு அப்படிங்கிறோம்ல. மனிதன் படிப்படியான சமரசங்களோடு தான் வாழ்க்கையை நடத்துகிறான், நம்ம அதுதான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சுஜாதா அதை அழகாக சொல்கிறார், காம்ப்ரஹென்சிவ் ஏதோ ஒன்று சொல்கிறார், அழகான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், நான் கூட அதை எழுதி வச்சேன், அதை படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, வாழ்க்கை என்பது ப்ரொக்ரெசிவான காம்ப்ரமைஸால் ஆனது, படிப்படியான சமரசங்களால் ஆனது. மனிதன் உறவை காப்பாற்றிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம், என் ஈகோவை விட உறவு பெரியதில்லைன்னு அவன் நினைக்கிறான். இந்த பிரச்சனையில் நான் தான் பெரியவன், என் உறவு பெரியதில்லைன்னு நினைக்கிறான். என்னை பெரியவனாக நிலைநிறுத்திக்கொள்ள எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் உறவை பெரியதென்று என்றைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கு அவன் ஈகோ விட்டுருவான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங், நீங்கள் என்றைக்கும் ஒரு காலத்தில் சமரசம் செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு எதற்காகவெல்லாம் நீங்கள் மனிதர்களை தள்ளி வைக்கிறீர்களோ, எதற்காக எல்லாம் இந்த உறவுகளை ஒதுக்கி வைக்கிறீர்களோ, கல்யாண வீட்டில் எனக்கு முத பந்திக்கு கூப்பிடலை, முத பத்திரிக்கை எனக்கு வைக்கலை, சுருள் வச்சு கூப்பிடல, முறப்படி சொல்லலை, அன்னைக்கு 4 பேர் முன்னால் அசிங்கமாக பேசிவிட்டான், இதை செஞ்சு விட்டாங்க, அதை செஞ்சு விட்டாங்க, அவங்க எப்படி எப்படி செய்யலாம், எனக்கு புறத்தில் நின்று பேசிவிட்டார்கள், என் ஈகோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, இப்படின்னு 1000 காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு காலத்திற்கு பிறகு இதெல்லாம் அற்பமாக உங்களுக்கு தோணும். 60 வயசுக்கு மேலே தான் கேட்டேன், யாரெல்லாம் என்ன வயசில் இருக்கீங்க, அவங்கள்ட்ட வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, நீங்கள் யாரையெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களோடெல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் நட்பு பாராட்ட முயற்சி செய்வீர்கள், துரோகத்தை கூட மன்னித்து விடுவீர்கள். மனித வாழ்க்கை என்பது படிப்படியான சமரசங்களால் ஆனது, சமரசம் செய்தே ஆகும். சமரசம் ஒரு மலிமலமான நிலை என்றோ, விட்டுக் கொடுத்தல் ஒரு மலினமான நிலை என்றோ, ஈகோவை விட்டுக் கொடுப்பது மலினமான நிலை என்றோ நீங்கள் இருந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய போக்குகளும் விருப்பங்களும் மாறும். பகையாளிக்கு எதிராக உங்களை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள்லாம் மாற ஆரம்பிச்சோம். சுஜாதாவே அதை அழகாக சொல்கிறார், சிறு வயதிலே கித்தார் கற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தை வெல்ல வேண்டும், விமானத்தின் வழியாக எதையோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வாழ்க்கை என்பது இது மாதிரியான படிப்படியான சமரசங்களானது. இன்றைக்கு 70 வயதாகிறது எனக்கு, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய இலக்குகள் ரொம்ப சொற்பமானதாக இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சு கக்கா பிரச்சனை இல்லாமல் போனால் போதும், கொஞ்சம் நல்ல நண்பர்கள் வேண்டும், ஒரு நாளைக்கு 4 புத்தகம் 4 பக்கமாவது படிக்கணும், மனநலம் நல்லா இருக்கணும், உடல் நலம் நல்லா இருக்கணும், இவ்வளவு மட்டும்தான். இந்த லிஸ்ட்ல பணமே இல்லைன்ட்டார் அவர். அப்போ வாழ்க்கை என்பது சமரசங்களால் தான் ஆனது, நம்ம சமரசத்தை தவறுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம். மன்னிப்பது அவமானம் என்று நினைக்கிறோம். என்னை அவமரியாதை செய்த ஒருவனை நான் மன்னிப்பது என்பது எப்படி சரியா இருக்கும்? நீ என்ன இப்படி ஆளா இருக்கிற? உனக்கு சூடு சுரணையே இல்லையா? சூடு சுரணையை விட பெரிய விஷயம் பெருந்தன்மை தான். நீங்க இதை என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு உறவை காப்பாத்திருவீங்க. சூடு சுரணையை விட பெரிய விஷயம் பெருந்தன்மை தான். சூடு சுரணையை பத்தி மட்டுமே நம்ம அப்பா நினைச்சிருந்தாரா நம்மளை மன்னிச்சிருப்பாங்க? எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவோ பண்ணிருக்குமே. நாம் நம்மை மன்னித்த மனிதர்களால் தான் வளர்ந்து நிற்கிறோம். நம்மை மன்னித்த மனிதர்களால் தான் நம்ம வளர்ந்து நிற்கிறோம். நம்ம பிரச்சனை நம்ம நம்மளே மன்னிக்கிறது கிடையாது, அடுத்தவனை மன்னிக்கிறது கிடையாது. முதல்ல நம்ம இன்னைக்கா நம்மளை மன்னிச்சிருக்கோமா? அந்த தப்பை நான் செஞ்சிருக்கப்படாது. ஏழாம் கிளாஸ் படிக்கிறப்ப அதை நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேனா இன்றைக்கி வாழ்க்கை எப்படியும் இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம மன்னிக்க தயாராகவே இல்லை, இவளை கட்டியே இருக்கப்படாது. அன்றைக்கி எனக்கு அந்த அலையன்ஸ் சொன்னாங்க, நான் தான் அஞ்சு ஓனு கூட போடுறாங்கன்ட்டு செத்த ஆசைப்பட்டு இவளை கட்டிட்டேன். இவனை ஏன் கட்டணும், இவரை ஏன் கட்டணும் இப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு இருக்கா? வி லிவ் வித் ரெக்ரெட்ஸ். நம்ம நம்மளை மன்னிக்கவே தயாரில்ல. மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். நான் தவறு செய்வது ஓகேனா இன்னொருத்தன் தவறு செய்வது ஓகே தான். அப்போ எனக்கு எதிராக நீ நின்றா? இல்லை, அவன் தெரியாமல் செஞ்சான்னு உங்களால் ஒத்துக்க முடிஞ்சால் உங்களுக்கு மனுஷன் கிடப்பான். நான் இது எதுவுமே உங்களுக்காக பேசவில்லை. மரம் நடுகிறவன் அவருடைய நிழலில் இருக்க போவதே கிடையாது. ஆனால் புத்திசாலி மரம் நட்டுக்கிட்டே இருப்பான். காரணம், தனக்கு வரப்போகிற சந்ததிக்கு அது பாதுகாப்பாக இருக்கும்னு அவனுக்கு தெரியும். உறவை நீங்கள் பேணுவதுடைய அவசியம் என்பது உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கணுங்கிறது இல்லை, உங்கள் தலைமுறைக்கு நல்லது கெட்டது நடக்கணும் தான். ஏற்கனவே பிள்ளைகளின் உலகம் சுருங்கி இருக்கிறது இல்லையா? ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கு ஒவ்வொரு ஆள் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் ஒரு பியூட்டிஃபுல்லான வேல்யூ சிஸ்டம் இருந்தது. எதற்கு உலக நாடுகள் இந்தியா போன்ற ஒரு தேசத்தை முக்கியமானதாக பார்க்கிறது? இங்கே இருக்கக்கூடிய குடும்ப நிறுவனமும் அதனுடைய கட்டமைப்பும் ரொம்ப அழகானதாக இருக்கிறது நம்ம பார்க்குறான். ஒரு லைஃபுக்கு தேவைக்கூடிய எல்லா விதமான இமோஷன்ஸையும் இவன் எப்பறா ரிலேஷன்ஷிப்புகளே பைன் பண்ணி வச்சாங்கிறது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆச்சரியம். இன்னைக்கு யாரை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் பூரா பையிலும் ஏதாவது சொல்கிறாங்க. அதுவும் இப்போ அநியாயத்துக்கு அண்ணேங்குதுக்கு இந்த பிள்ளைகள்லாம். ஐயோ அப்பா, யாரை பார்த்தா அண்ணே, டீக்கடைக்காரர் அண்ணே, ஃபஸ்ட் இயர் படிக்கிறவன் அண்ணே, எழுத்தாப்பில் இருக்கிறவன் அண்ணே, அவன் ஏதோ ஒரு ஐடியாவில் இருப்பான், அவனை போய் பொசுக்கு பொசுக்குன்னு அண்ணே அண்ணேனா எரிச்சலாக இருக்காது. உண்மையாகவே சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு அண்ணன்னு கூப்பிட தோணுது? வயசு பிள்ளைங்க இங்கே இருக்க எல்லோரும் உண்மையாகவே அண்ணன்னு சொல்ல தோண கூப்பிட்டா கூப்பிடுங்க. சும்மா பார்க்குறவனையெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுறது தெரியாமல் அண்ணன்னு சொன்னால் மனசுடிஞ்சு போயிடுறாங்க. ரெண்டாவது, அண்ணன் என்பது அற்புதமான ஒரு உறவு. அந்த எண்ணம் ஏற்படுகிற போது மட்டும்தான் நீங்கள் அண்ணன்னு கூப்பிடணும். இப்போ உறவுக்குள்ளேயே நமக்கு யாருக்கு என்ன உறவுன்னு சொல்ல தெரியலை. அதனால் 10வது சொல்லிப்படுறது. வயசில் மூத்தவனையெல்லாம் அக்கான்றா, வயசில் கம்மியானா தங்கச்சின்னு சொல்லிடுது. ஏன்னா நாளை பண்ணி லவ் இவ்வுனா என்ன ப்ராப்ளம்? இது எதுக்கு பூரா போய் ஆக்கி விட்ருவோம்? அத்தாச்சிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. உங்கள் ஊர் பக்கம் தானே அதிகம் அது உண்டா இல்லையா? இப்போலாம் யாராவது அத்தாச்சின்னு கூப்பிட்றீங்களா? அத்தை மகள் முறை பொண்ணு நம்மை விட வயது கூட இருந்தால் அவங்களை அத்தாச்சின்னு கூப்பிட்றோம் இல்லையா? தமிழ்நாட்டில் மறந்து போன வார்த்தைகள் நீ நீனால ஒரு தடவை பேசினப்போ அத்தாச்சியான்ட்டாங்க. என்னது அத்தாச்சின்னு என்ன, வாட் இஸ் சார் ப்ரூஃப் ஆப்புன்னு கேட்டுச்சு ஒரு பொண்ணு. அத்தாச்சி கையெழுத்து போடுவோம்ல, அதுவான்னு கேட்டாப்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறதே கிடையாது. இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. அத்தைக்கு இருக்கிற உரிமை இன்னொருத்தருக்கு கிடையாது, சித்தப்பாவுக்கு இருக்கிற உரிமை இன்னொருத்தருக்கு கிடையாது. நீங்கள் அத்தாச்சிக்கிட்ட கிண்டல் அடிக்கலாம், அக்காவில் கிண்டல் அடிக்க முடியாது, செவில் அடிப்பானுவோம் ரெட்டு தானே. உங்கள் அத்தை பொண்ணோட சின்னதாக நீங்கள் விளையாடலாம், லேசாக கிண்டல் பேசலாம். அது போய் அவங்க அம்மாட்ட சொன்னாலும் யார் அவன் முறப்பையதானே விளையாட்டா ரெண்டு வார்த்தை பேசியிருப்பான், ஏன் இதை பெருசுபடுத்துறன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதே பக்கத்து வீட்டு பையன் பண்ணால் சும்மா இருப்பாங்களா? சின்ன சீண்டலை அவன் செய்கிற போது அதை ஏற்று மன்னிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த உறவுக்கு அந்த வேல்யூ இருக்குது. அத்தை இதை செய்வாங்க, சித்தப்பா இதை செய்வாருன்னு ஒரு மரியாதை. நல்லா இப்படி கோடு போட்டால் கிருதா விட்டு இப்படி குறுக்க கோடு கட் பண்ணி தாடியை இப்படி இப்படிலாம் கட் பண்ணி பையன் ஊர்லேருந்து படிச்சுட்டு இங்கே வர்றான்னு வச்சுங்களேன், மாமா பார்த்தா என்ன சொல்வார், என்ன மாப்பிள்ளை கலக்கிறி அப்படிம்பார், வாங்க மாப்பிள்ள டீ சாப்பிடுவான்னு கூட்டுப்போவார். அப்படியே பார்த்துட்டு அவன் அப்படியே சைக்கிளை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப எழுத்தாப்புல புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். ஸ்டாண்டே போடாமல் இங்கே கூப்பிட்டு ஒரே சப்புன்னு இழுப்பான். ஏன்னா அவன் குடும்பம் இல்லையா? ஏன்டா உன்னை படிக்க வச்சோமா, இதெல்லாம் இங்கே கோடு போட்டு இந்த ஊக்கம் யாராரா இங்கிட்டு ஒரு அரை கட் பண்ணோம்னா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு திரும்ப மாமா கடைக்கு வருவான். கண்ணம்லாம் வீங்கி இருக்கும். பார்த்தோன்னே மாமா கேட்பாரு, என்ன மாப்பிள்ள உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. அவன் லூசு பயில மாப்பிள்ள, உங்கள் அப்பையும் ஒரு லூசு, உங்கள் சித்தப்ப ஒரு லூசும்பார் மாமா. அப்புறம் ஏன்டா லூசு பயில பொண்ணை கொடுத்திய? ஏன்னா மாமா உங்களோட அது நட்பு பாராட்டுவார். அப்புறமா ஒரு டீ குடிக்கல மாப்பிள்ள, ரொம்பவும் பண்ணிக்காதரா, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, படிக்கிறப்பில் கொஞ்சம் படிக்கிறப்பிலமா இருக்கணும், அப்புறமா தான் சொல்லுவார். ஆனால் மாமா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். பார்ட்டர் இன் கிரைம், அதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவர் தான் மாமா. வீட்டு தெரியாமல் உங்களை செகண்ட் ஷோக்கு ஒரு கேரக்டர் கூட்டிகிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மாமா. வடிவெல்லாம் இருப்பார்ல, அந்த மாதிரி மாமா அப்படி தான் இருப்பார். மாமாவோடு நீங்கள் உரண்டை எழுக்கலாம், கோயில் திருவிழாக்கெலாம் ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடணும், அங்கிங்கே கச்சேரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னால் மறுநாள் காலையில் இருக்கக்கூடிய கரகாட்டம் வரைக்கும் பார்த்துட்டு தான் வருவோம். மாமா தான் கூட வருவார். சித்தப்பா கூட வருவாரா? வரமாட்டார். சித்தப்பாவுடைய ரோல் வேறங்க, சித்தியோட ரோல் ஒரு செகண்ட் மதருக்கான ரோல். அத்தையோட ரோல் அதை விட பெரிய அதிகாரம் படைத்த ரோல். அதிகாரம் படைத்த எந்த ரோலுக்கும் நீங்க ரோலே கொடுக்கறது இல்லை. அதான் பிரச்சனையே. உறவில் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது அவசியம். உறவில் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதே கிடையாது. என் பிள்ளை என்பது யாருக்குமே உறவு கிடையாது. நானே என் பிள்ளை அதட்டது கிடையாது. நீங்க எப்படி அதட்டீங்க? டீச்சர்ஸ் இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. நேராக ஸ்கூலுக்கு பிள்ளை அதட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்க? நேராக கூட்டிட்டு போயிட்டு முதல் பார்த்தா நானே என் பிள்ளையை திட்டினதில்ல, நீங்க திட்டீங்க. உங்க எல்லோருக்கும் ஒன்று சொல்றேன், கலீல் ஜிப்ரான் மறுபடியும் ஒன்று சொல்லுகிறார், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்கு, அவனுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்கு. அது நான் பெற்று வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்கு. தூக்கி போட்டு மிதிக்கிறதுலேருந்து ரெண்டு விரலுக்கு நடுவில் பென்சிலை வைத்து ஆட்ட ஆட்ட என்று ஆட்டுவது, டியூஷன் சொல்லித்தரு என்ற பேரில் கொடுமைப்படுத்துவது, அடே அப்போ அம்மாக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர அழகு இருக்கு. ஐயோ ஐயோ, முன்னாலாம் திங்கக்கிழமை வந்துச்சுன்னா பயலுகள்லாம் ஸ்கூலுக்கு போய் அழுவானு, இப்போல்லாம் திங்கக்கிழமை ஆச்சுன்னா தெரிச்சு ஓடுறானுங்க. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடறான். ஐயோ அப்பா, டீச்சரை பார்த்தாலும் நிம்மதியாக இருக்கு. டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க. ஏடா தங்கோ, ஏன்டா ஒரு மார்க்குனா டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறானு. டீச்சருங்களாம் அம்மா ஆயிடுச்சு, அம்மாலாம் டீச்சர் ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா படித்து முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கூடாது. என்னென்ன ரூல்லெல்லாம் படிக்க சொல்லுறேன் பாருங்க. மொதல் தடவை உட்காந்துடணும், படி எந்திரிச்சு உச்சா போகக்கூடாது, தண்ணி குடிக்க போகக்கூடாது, எந்திரிச்சு சைடில் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் எப்படி இப்படியே படிக்க முடியும்? லாஜிக்கே இல்லை. இவங்களை இவங்க படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்மளை படிக்க சொல்லி படுத்துகிற பாடு இருக்கே. முன்னாலாம் அப்பா தான் அடிப்பார் அம்மானு கத்துவாங்க, இப்போல்லாம் அடித்தா அப்பான்னு தான் கத்துறாங்க. இவனை ரொம்ப பண்ணால் அந்த பிள்ளை அப்பான்னு கத்தும், டப்புன்னு அப்பா உள்ளே வந்து இருந்தா ஏன் ரொம்ப பண்ணுறான் இந்த இருங்க இதில் மட்டும் தலையிடாதீங்க. சரி அப்புறம் அவன் சாப்பிட்றான், ஏதோ பிடிக்குது பிடிக்கல விடலாம்ல, இல்லை இல்லை இப்படி சாப்பிடணும், ஏன்னா இப்படி ஏன்னா அவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அவன் ஸ்டேட் ஃபெஸ்ட் எடுக்கணும், ஸ்போர்ட்ஸில் வேறு ஃபஸ்ட்டு வரணும், அவனை நம்பி இவ்வளோ செலவு பண்ணியாச்சு. கல்யாண வீட்டில் வேறு பெருமையாக சொல்லணும், என் பையன் எவ்வளோ மார்க் தெரியுமா இது வேறு சொல்லணும். ஏன்னா நமக்கு ப்ரூவிங் பாயிண்ட் அவன் தான். ஸோ இவனை வச்சு தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டான், இந்த பிள்ளை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போச்சு, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சாப்பிட்ற இடத்துல பொட்டையும் தலையில் விழுகுது, அவன் அப்பாங்கிறான். அங்கேருந்து வந்து ஏன் அவனை போட்டு இந்த பண்ணுற நிம்மதியை சாப்பிடும் இந்த பிறகு இதில் மட்டும் தலையிடாது. ஒரு அப்போ இதில் தான் தலையிடுவான். எதுலேயுமே ஒரு மனுஷன் தலையிட முடியாதுன்னு இதில் பண்ண, ஏன் அப்படின்னா இந்த உறவுகள் இடத்தில் பிள்ளைகள் ஜெயிக்கணும், இதான் மேட்ரு. இதெல்லாம் பிள்ளை ஜெயிக்கணுங்கிறது இல்லை, நாத்தனாரை ஜெயிக்கிறது ஓப்படியால் ஜெயிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஆள் ரைட்டு தானே. ஒன்ன மாதிரி புள்ள தானே அவன் எப்படி பண்ணுறான் அந்த ரூமில் அவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒன்ன மாதிரி புள்ள தானே அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உறவில் வெற்றி பெற முயற்சிப்பதன் வழியாக நீங்கள் உறவில் ஜெயிக்க பார்க்குறீங்க. உறவில் ஜெயிக்கிறது மேட்ரே கிடையாது, உறவில் தோற்கிறது தான் மேட்ரு. தோக்கிறவன் தான் உறவில் ஜெயிக்கவே முடிக்கணும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் தோத்து போயிடுவான், மனுஷால் இருக்காது, தோத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் சொன்னேன், நான் ஈகோயிஸ்டிக் ஸ்டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு ரீடைன் அ ரிலேஷன்ஷிப் அமாங் த ஃபேமிலி, அமாங் த ஃப்ரெண்ட்ஸ், அமாங் த சொசைட்டி. சமூகத்திலாக இருக்கலாம், வீட்டிலாக இருக்கலாம், இல்லை வேறு வெளியிலாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் தோற்கிற மனிதன் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஜெயிக்க நினச்சிங்கன்னா உறவில் தோத்துறணும். சாரின்ட்டு பேசாமல் இருந்தோம், தப்பு அதோட தான் தொலையுது. எல்லாம் ஓரளவு நல்ல மனுஷன் தான், நம்ம நினைக்கிற அளவுக்கு கெட்ட மனுஷன் எல்லாம் கிடையாது. நம்ம சில கற்பிதம் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு மோட்டிவேஷனுக்கு இந்த உறவுக்காரர்கள் தேவைப்படுகிறார். எவனா ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தணும், நமக்கு நார்மலாகவே வளரவே தெரியாது, தெரியுமா இல்லையா? இல்லைன்னா நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தணும், நாமளே கற்பனை பண்ணி பார்ப்போம். நாம ஒரு இடத்துக்கு போனோமா, அவன் நமக்கு மரியாதை செய்யலாம், அவனை ஒரு நாள்லாம் ஜெயிக்கலை, ஏன் இந்த வழி இல்லாமல் உங்களால் வாழவே முடியாதா? பூரா படம் பார்த்து மாண்டேஜில் ஒரு படிக்கட்டில் அண்ணாமலையில் ரஜினிகாந்த் மேலே ஏறல, சரத்பாபு கீழே ஏறும். நீங்கள் மேலே ஏறினா ஒருத்தர் கீழே ஏறுறதுக்கு பேர் தான் வெற்றி நினைக்கவே கூடாது. உறவுக்காரன் முதல்ல தோக்கடிக்கவே நினைக்காது. யார் ஒருத்தன் உறவுக்காரனோட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறானோ அவன் அவனை தோக்கடிக்கன்னு நினைக்கவே மாட்டான். மனுஷன் தான் வினோதமானவன். இன்னொருத்தனை தோக்கடிக்குன்னு நினைப்பான், இன்னொருத்தனை போட்டு தள்ளணும் நினைப்பான், இன்னொருத்தனை கொல்லணும் நினைப்பான். உலகத்திலே மனிதனுடைய மனசு போல வினோதமான மனசு உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷன் மனுஷன் அழிக்கிறதுக்கு அவ்வளோ கருவி கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். துப்பாக்கியிலேருந்து, பீரங்கிலேருந்து, அணுகுண்டுலேருந்து, விஷவாயிலேருந்து, விஷத்துலேருந்து, இல்லைன்னா தூங்கிட்டு கீழே கள்ள தூக்கி போட்டு கொள்றதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் கற்று வச்சிருக்கான். ஒரு எலி இன்னொரு எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு எலி குண்டு கண்டுபிடிக்கிறதே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்கா என்ன? மனுஷன்தான் வினோதமானவன், தன்னை ஒத்த மனிதர்களை அழிக்க வேண்டும்னு நினைக்கிறான். காரணம், மனிதன் தனக்கு எதிரின்னு நினைக்கிறான். கிடையாது. நீங்கள் எவ்வளவுதான் தூற்றினாலும், என்னதான் செய்தாலும், ஏதோ ஒரு உறவுக்காரன் உங்களுக்காக நின்று கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு உறுத்துறது உங்களுக்கு நமக்காக நிற்காத, நமக்கு துரோகம் செய்த அந்த ஒற்றை உறவுக்காரன். நம்ம பிரச்சனை அதுதான். 1000 நல்ல மனுஷனை நம்ம கண்ணில் படுறதே கிடையாது. அவசரத்துக்கு பணம் கொடுத்தவன், வானு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனவன், இந்தா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரத்தம் எடுத்தாந்து கொடுத்தவன், அப்பா கடன் பட்டப்போ இந்தாங்க பரவாயில்லன்னு காது கம்மல கலட்டி கொடுத்த நம்மளோட அத்தை, யாரோ ஒரு சொந்தக்காரன் திடீர்னு வந்தான் பரவாயில்ல மச்சான் வச்சுக்கோங்க வாசு வர்றப்ப திரும்ப கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனவன், நாங்கள் கட்டண்டா ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொன்ன எதிர்த்து விட்ட அங்கிள், இவங்க யாரும் ஞாபகத்தில் இருக்கிறதே இல்லை. என்ன நீ எல்லாம் பிழைக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவையான ஏதோ ஒருத்தன் திமிரா பேசிட்டு போன ஒரே ஒரு சொந்தக்காரனை மனசில் வச்சுக்கிட்டு மனுஷை எல்லாரையும் வெறுக்கிறது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு கோப்பி தண்ணீர் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் அழகாக இருக்கும். என்னை செக்ஸ் சாமியார் என்றும் காமுகன் என்றும் தூற்றுகிறவர்கள் மனதில்தான் அதிகமான செக்ஸ் எண்ணம் இருக்கிறது. அன்பை விட, காதலை விட, நேசத்தை விட, பிரியத்தை விட, மனிதநேயத்தை விட நான் ஒன்றும் அதிகமாக செக்ஸ் பற்றி பேசிவிடவில்லை. ஆனால் உங்கள் மனதில் இருப்பது அது மட்டும்தான். நீ என்ன கெட்டவன்னு சொல்ற, நான் இவ்வளோ பேசியிருக்கேன், ஆனால் உன் மைண்டில் நிற்கிறது அது மட்டும்தான், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்போ யாரோ ஒரே ஒரு கெட்டவன், யாரோ ஒரே ஒரு உறவுக்காரர், அது எல்லா இடத்துலையும் வெறுப்பான். அப்போ அந்த ஒரே மனிதருக்காக நீங்கள் உறவை நேசிக்காமல் இருப்பது எப்படி இருக்க முடியும்? ஆனால் நம்ம அடிமனது உண்மையிலேயே அன்புக்கு தான் இயங்குது. நம்ம ஈகோ இல்லாமல் வாழணும்னு அது ஆசைப்படுது. ஆனால் என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, யாரையாவது ஜெயிப்பதன் வழியாகத்தான் நம்ம பெரிய ஆளாக நம்ம சமூகத்துக்குள்ளே காட்டிக்க முடியும். நம்ம நம்புகிறோம் உறவுக்காரர்கள் மத்தியில் நான் தான் பெரியவன் என்று நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியில் எப்போ நீங்கள் பின்னால் வரீங்களோ அன்றைக்கி தானாகவே உங்களுக்கான மனிதர்கள் வந்துடுவாங்க. நீங்கள் கோ அண்ட் செக் இட். இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள். மனுஷெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிங்களே, எல்லா தலைமாட்டிலும் யாராவது சொந்தக்காரன் உட்காந்துதான் இருக்கான் இல்லையா? அவனுக்கு வேலை இருக்குதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒரு மணி நேரத்தை கூட விட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாருங்க, நான் கூட போய் விட்டு கொடுக்க முடியாது, முடிச்சுட்டு ட்ரெயினி கிளம்பி போன வேலை இருக்குது. ஆனால் எல்லாருடைய தலைமாட்டிலும் ஏதோ ஒரு சொந்தக்காரன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு அவசரம் என்று வருகிற போது யாரோ ஒரு வந்து உதவி செய்யத்தான் செய்தான். கவலைப்படாத, நான் இருக்கிறேன் பார்த்துக்கன்னு சொல்கிறத விட இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருந்து விட முடியுமா சொல்லிப்பார். கவலைப்படாத நான் இருக்கேன், அவரால் ஒன்றும் பண்ண முடிய முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்கே, அது எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இதில் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? மனிதர்கள் அன்பானவர்கள், இயல்பைக்கு மீறித்தான் நம்ம உறவுகளை எதிராளியாக பார்த்து கொண்டே இருக்கும். மனிதர்களை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம கொடுத்ததே கிடையாது. சின்ன சின்ன நகர்வுகள் மூலமாகவே நீங்கள் உறவுகளை காப்பாற்றிட முடியும். என்னென்னா, இந்த உறவால் பெரிய பயன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் கிடையாது. மன அமைப்பு உங்கள் உறவுகளை நோக்கித்தான் இருக்குது. இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறான். நட்பை கூட நீங்கள் உறவாக்கத்தானே பார்க்குறீங்க இல்லையா? உறவு பிடிக்கல உங்களுக்குன்னா உள்மனசையும் எல்லா நட்பை உறவாக்க பார்க்குது. பழகின நண்பர் வீட்டில், பல வருடமாக சேர்ந்து பழகிய நண்பர் வீட்டில், ஜாதி மதத்தை கடந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாவே பொண்ணு எடுத்திருக்கான், பொண்ணு கொடுத்துருக்கான், பண்ணியிருக்கோமா இல்லையா? ஏன் உறவாக மாறுவதன் வழியாகத்தான் நட்பு என் பக்கத்தில் இருக்க முடியும் நம்புகிறோம். உறவு முக்கியமாக நமக்கு தோணுது. தெரிஞ்ச நண்பரை மாமான்னு சொல்லி அழைக்க சொல்கிறாங்க உரிமையோடு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய பல பேரை, நம்மளாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறந்த அவர் நம்முடைய மாமா இல்லைன்னு நமக்கு தெரியும். அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் நான் மாமா இல்லை அப்படிங்கிற விவரமே 16-17 வயசில் தெரியக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்போ உறவை கூட, நம்ம நட்பை கூட உறவாக கன்வெர்ட் பண்ண தானே பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் நட்பாக இருக்கக்கூடிய மாமன் என்று அழைக்கக்கூடியவன் சீர் வைக்கிறான், தட்டை எடுத்துகிட்டு வரான். ஏன் அந்த உறவை ரீட்டைன் பண்ண ஆசைப்படுறான்? அப்போ மனுஷனுக்கு உறவை ரீட்டைன் பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. கேவலம் ஈகோக்காக, கௌரவத்திற்காக, நான் தான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த அத்தனை சந்தோஷங்களையும் தொலைக்க நாம் தயாரா? ரெண்டாவது, நம்ம அவ்வளோ கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு என்னென்னா, நம்மளை கெட்டவன் சொல்லிக்கல ஒரு பெரிய பெருமை பீத்தல். நம்ம கெட்டவன் மோசமானவன் நம்ம சொன்னால் நம்மளே நமக்கு இந்த கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கெல்லாம். இந்த காலத்தில் பெற்றோர்கள்லாம் மோசமாக இருக்கிறார்கள், எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதே இல்லை அப்படின்னு ஃபார்வர்ட் வந்தால் பூரா பேர் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறான். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கெட்டவங்களா நீங்கள்? நம்மளை கெட்டவன் சொல்கிறது வழியாக தான் நம்மகிட்ட நிம்மதி இல்லாமல் நம்மளை வச்சிருக்க முடியும். நம்மளை நிம்மதி இல்லாமல் வச்சிருந்தா தான் நிறைய சாமான்ஜெட்டை இங்கே விற்க முடியும். அதுக்காக சொல்கிற ஐடியா தான், உங்கள் அப்பாக்கள் உங்களை பார்த்து கொண்டதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாகத்தான் பார்க்குறீங்க. இப்படி சொல்கிறதுனால என்னை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கெட்டவன் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. 6-7 பெற்றுட்டு பொருளாதாரம் மிக நெருக்கடியில் இருக்கிற காலகட்டத்தில் கடைக்கு போன அப்பாவால் காலையில் போயிட்டு நைட்டு தான் வர முடியும். பிள்ளையெல்லாம் தூங்கின பிறகு பாசம் வடியில் தூக்கி போட்டு தட்டி கொடுத்துட்டு அப்பா போயிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கீங்களா? ஒத்த புள்ள, ரெட்ட புள்ள. அப்பா டியூஷன் கூட்டி போகிறாரு, அம்மா டியூஷன் கூட்டி போகிறாங்க. அம்மாக்கெல்லாம் ஸ்கூட்டி வாங்கினதே பிள்ளையில கூட்டிகிட்டு போகிறதா, இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. எப்படி தான் வண்டி ஓட்டுதுக்குன்னே தெரியல. சுஜாதா தான் அதே டயலாக் எழுதியிருப்பார், ஆலண்டா பிராணி அஷடு அப்பளத்துக்கிட்ட பேசியிருக்கு அப்படிம்பார். ஒரு படத்தில் டயலாக் பூரா பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். எவங்கிட்டையோ யாருன்னே தெரில அவன்கிட்ட பேசியிருக்கான். ஆனால் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க, அவன்லாம் ஈகோவோடு இருக்கிறான். முகம் தெரியாத மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். முகம் தெரிந்த மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துற ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, தட் இஸ் கால் பிஸ்னஸ். உங்கள் முகம் கோணாமல் நான் நடந்து கொண்டால் எப்படி நான் நல்ல நண்பனாக இருக்க முடியும்? நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுக்கிட்டு நீங்கள் உருப்படா போனாலும் பரவாயில்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் போட்டு எனக்கு முக்கியம் நான் நினச்சா உங்களுடைய நான் நல்ல நண்பன் கிடையாது. முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்துக்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நல்ல நண்பன் உத்தமன், அவன் அவசியம். அவன் ஒருத்தன் தான் கிடைப்பான். ஆனால் என்ன பிரச்சனை, இவன் பாரு எப்போதும் என்னுடைய குறை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். உன்ன குறை பிடிக்கல, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அது அப்படியான ரிலேஷன்ஷிப் தான். நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே அது ரொம்ப ஸ்மூத்தாக சினிமாவில் காட்டுற மாண்டேஜஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு கௌதம் மேனன் படத்தில் வரக்கூடிய அப்பாக்கள் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய என்ற எந்த அவசியமும் கிடையாது. எவரி அப்பா இஸ் டிஃப்ரெண்ட் அப்பா. they are non reciprocating characters na mallu sonnala ammakal kuda mala padi enna kuda na onnu petteduthu evlo siravamaan solluvanga appakal sonnave mattaanga gavunichiringala morattu manushangala irupanga inge 17 vayasla 18 vayasla neenga irukkakoodiya pillaigalukkella kurippa aan pillaigalukkella appa enna edriya irpaar inda manusam paaru boyala 10 rupaya kudukuraana namakku avvala kaasu vechirukaan yendal 1 paisa kudukka mudiyala yema indala kattna அம்மாக்களும் சும்மா ஏதாவது சொல்லலாம்ல சீச்சி அப்பெல்லாம் சொல்லாரு அவங்க அப்பா நல்ல மச்சான் சொல்ல மாட்டீங்களே அவர் எப்பவுமே அப்படித்தான்டா உங்கள் தங்கச்சிக்கு தான் செய்வார் ஏன்னா நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளை என்று அம்மாக்கள் இன்னமும் நம்புகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கிறேன் அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைகளை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற பொம்பளை பிள்ளை தான் இன்றைக்கு அதிகம் ரைட்டா இல்லை இதுக்கு கைத்தட்டவும் முடியாது ஏன்னா பயல்களை விடுறதில்லை அப்போது ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன வேண்டி கிடக்கு வீட்டுக்குள்ளேயே உறவில் அரசியல் பண்ணுறோம் இல்லையா அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை ஒரு 10 ரூபா காசு அவர்கிட்ட இது வாங்கவே முடியாது அப்பா கொடுக்க மாட்டார் தான் ஒரு ஒட்டகச்சி இவங்க வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில் முடிஞ்சால் போய் பாருங்கள் பேச ரொம்ப ஆசையாக இருக்குது பயமாக இருக்குது சத்த முன்னால் மேடையை கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு ஒட்டகச்சி இவங்க வீடியோ இருக்கும் அது பாருங்கள் முடிஞ்சால் இன்டர்நெட்டில் இருக்குது நான் கூட பார்த்துருக்கேன் அதை அது பிறந்து விழும் அந்த குழந்தை சின்ன பாப்பா மாதிரி குட்டியாக ஒரு குழந்தை பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும் அது என்ன பண்ணுவோம் கீழே கிடக்குமா முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறமே அந்த கால் நீளமாகல வச்சு பட்டு பட்டு உதைக்கும் நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்கிது ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு அது ரெண்டு தடவை உதைக்கும் அது தடுமாறும் அடி தாங்காமல் அப்படியே மெதுவ மெல்ல அந்த அந்த குட்டி ஒட்டகச்சிவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் அப்போ இது விடாது ரெண்டு தடவை திரும்ப உதைக்கும் உதைக்கல திரும்ப விழும் விழும் திரும்பவும் உதைக்கும் உதச்சி உதச்சி உதச்சி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவங்க நடந்து வரும் ஐயோ பிறந்த குழந்தையை போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம் அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம் அல்லது வேறு மிருகம் வரலாம் எது வேணாலும் வரலாம் ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல அது தப்பாக பண்ணுது ஒரு பெத்த தாயாடி நீ பெத்த தேய் பேய் நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்பாக்கள் அப்படி தான் அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஒரு 100 ரூபா காசுக்கு 3 நாள் அலைய விடுவார் அவ்வளோ கத்த கத்தையே இருந்தாலும் உள்ளே கொண்டாந்து வைக்கிறான் ஒத்த 100 ரூபா மட்டும் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான் ஊருக்குலாம் இவ்வளோ கொடுக்குறான் மனுஷன் நமக்கு மட்டும் ஏன் கொடுக்குவான் என்ன ஏன் அவன் பெத்திங்களா இல்லை எதுவும் தூக்காந்தீங்களாம்மா நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய வீட்டை வைத்து காப்பாற்ற போகிற என்னுடைய ஆண் பிள்ளைக்கு பொருளாதாரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கிறான் காசு ஈஸியாக வரலங்கிறது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும் தம்பி 100 ரூபா காசு வர்றது ஈஸி கிடையாது நீ பத்திரமா வச்சுக்கணும்டா நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குங்கிறப்ப அப்பா அந்த காசை உங்கள் கையில் கொடுக்க மாட்டார் இது அம்மாவுக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கணுமா இல்லையா ஒரு 2000 ரூபா டூருக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்க 3 நாளையும் அடுப்படியிலே நிற்கணும் அம்மா அம்மா ஓகே ஆனால் அம்மா நமக்கு எந்த வகையிலையாவது பிடிச்சி போயிடும் ஆனால் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும் தந்தை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது அது தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின் அப்பாக்கள் நான் ரெசிப்ரிகேட்டிவ் அம்மாக்கள் ரெசிப்ரிகேட்டிவ் வேற வேறமாக இருப்பாங்க நண்பர்களே ஒருத்தன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுவான் ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான் ரைட்டு தானே அப்பாக்களை 17 வயதில் விரோதிகளாக பார்க்காதீர்கள் ஒரு அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு அப்பாவானால் தான் முடியும் ஒரு அப்பாவாக நீங்கள் மாறிய பிறகுதான் உங்கள் அப்பா மேலே கூடுதல் மரியாதை உங்களுக்கு வரும் நண்பர் வந்து சொல்லுவார்
1: அந்த உறவுகள் இதுவரை கோபிநாத் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள் தொடர்ந்து மணித்தியால செய்திகளை வானொலியில் கேட்கலாம்
2: வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இனவாதியான அம்பிட்டியே சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியக அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரித்திருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொதுஜன பேரமுனவினால் எதிர்வரும் 12 தேதி அனுராதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி நடத்தப்படும் என்றும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வருகை தர உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பேரமுனவின் செயற்பாட்டு தலைவருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63 அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகிறது. இலங்கை தொடர்பான அறிக்கை அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்ற தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய நாமல் உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 20 அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா 22 அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்புகிறார். அத்துடன் அரசாங்கத்தின் 2 நிறைவு பேரணிகள் பொய்களின் பயணம் என்று விவரித்த அவர் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சவால் விடுத்திருக்கிறார். பொதுப்படத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறைத்தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருக்கிறார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டிலிருந்த குற்ற கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெசகர குறிப்பிட்டிருக்கிறார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உள்ளிட்ட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புனர்வ கிங்கரகுட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பட்டிக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கெட்டதெனிய துறைவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிவிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோதாம்பள்ளை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்து போனார். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் இதுவரம் 15 தேதி முதல் தாய்லாந்துக்குள் விசாவின்றி பயணிக்கும் சலுகைகளை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள அனக்ரெக்டா எரிமலை வெடிப்பு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து நேற்றிரவு இலங்கை நோக்கி புறப்பட இருந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்திகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டிருந்தது. வெள்ளவாய ஆனப்பல்லம்ம பகுதியில் அமைந்துள்ள சபுகொட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்து விட்டது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. வரலாற்று சிறப்புடைய கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் 22 திருவிழாவான இன்றைய தினம் காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக அங்கு நடைபெற்றது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகளில், சென்னையில் ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். கர்நாடகாவில் உண்டு உறவிட பள்ளி என்ற பெயரில் மாட்டு கொட்டகையில் 5 ஆண்டுகளாக மாணவர்கள் தங்கி படித்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2,00,000 பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரவு பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 இருந்து 4,11,467 குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மாத்திரமே வேலை கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனநாயகம் சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். 2029 இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 செயல் திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதியற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் பருகிய 11 பேர் பலியாகினார்கள். 25 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை இல்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக இயங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொலியொன்று இந்தியாவில் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிக்பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக பங்கேற்றுள்ளார்கள். 8 பேர் பிக்பாஸ் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 703.27 கோடி ரூபாயில் காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரும் வணிக பயிராக உருவெடுத்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கரட் ஆமண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,040 ரூபாவுக்கும், கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,130 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நவம்பர் 27 தேதியை சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயில் இருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றடைந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசிய விட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரான் ராணுவ திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பேர் பலியான நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிஸில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 இருக்கைகள் கொண்ட அந்த விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்து போனதாக குறிப்பிடப்படுகிறது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைக்கின்றார். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாக நிராகரித்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாவ் எரிமலை வெடிப்பால் 8 விமான நிலையங்கள் இன்னமும் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் இறந்தார்கள். புர்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட அமேசன் பிரைம் ஏர் சரக்கு விமானம் மியாமியில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டது. கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 பேர் மண் வெட்டிகளுடன் களமிறங்கினார்கள். இருவர் கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறையை தோண்ட போட்டியிட்டிருந்தன. நியூயோர்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபேரா அரங்கில் மேடையேறுவது சாதாரணமல்ல. விரைவில் கொசி ஃபேன் ட்விட் என்ற ஒபேரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் 5 ஆண்டாக இணையத்தில் காதலித்து வந்த தொழில் அதிபரிடம் 7 மில்லியன் பாட் சுமார் 2,22,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த யோகரி மேலா மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றுள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் 2வது இடத்தையும் மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் தனுஷியா செட்டி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்சிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவியிருக்கிறார். முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. US ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா யோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.02%, இந்திய பெறுமதியில் 109.63%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.16%, இந்திய பெறுமதியில் 94.41%, 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 404.83%, இந்திய பெறுமதியில் 116.48%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.38%, இந்திய பெறுமதியில் 127.58%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.17%, இந்திய பெறுமதியில் 68.24%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
6: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: மேலும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகளுங்கள் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1-41-55-35-58 அல்லது 7-58-17-8-49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
0: பொதுப்பண்டிகையின் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராஜ்யத்தில் 10:22. இந்த வேளையில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 23 78

ஒலித்த பாடலை கவிஞர் சொர்க்கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருந்தார். பாடலை பாடியிருந்தார் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாடி வீட்டு இழை. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: பாலும். திங்கள் முதல் வெள்ளி 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லாம சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசிவசர ரஜிதான் வெளிநாட்டிலிருந்து மாறவையெல்லாம் ஆசிவசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1-42-05-73-78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை ஆற்றவர் கங்கி அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணன் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முந்தானை முடிச்சு.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: சோழன் பல்பொருள் வாணிப நேரம் சரியாக 11:39. ஐக்கியராட்சியத்தில் 10:39. எந்த நேரத்திலும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்ல சோழன் பல்பொருள் வாணிபம். உடன் மீன் வகைகள் ஸ்ரீலங்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வெட்டி கொடுக்கின்றார்கள். அன்பொருள் விலையோ 13.99. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: பெரும்பாலும் இசையில் ஒழித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகர்னுடன் இணைந்து சின்ன குயில் சித்ரா. பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். நேரம் சரியாக 11:45 ஐக்கியராட்சியத்தில் 10:45. இந்த வேளையில் புதுமனை புகுவிழா வாழ்த்து நிகழ்ச்சி டிஆர்டி தமிழொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை, எங்களுடைய சிங்கை மூர்த்தி, அவருடைய அன்பு மனைவி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் இணைந்து தமிழகத்தில் 1853 அண்ணா நகர் போஸ்ட் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்றை அமைத்து நேற்று குடிபூரல் விழா மிக சிறப்பாக இடம்பெற்றது. இறைவனின் திருவருளோடு இவ்விழாவினை சிறப்பாக செய்தார்கள். குடி புகுதல் விழா சிறப்பாக நடைபெற டிஆர்டி தமிழொலி நேயர்களின் வாழ்த்துக்களை வேண்டியே காத்திருந்தார்கள். காலை புந்து நிகழ்ச்சியில் வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெற்றது. இனி வருகின்ற நிகழ்வுகளில் நிச்சயமாக இந்த நிகழ்வு வானொலியில் வலம் வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் புதுமனை பூ விழா சிறப்பாக நடைபெற்றது. டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய டிஆர்டி தமிழின் அனைத்து நிகழ்ச்சிகளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரிசாரில் சுமதி தம்பதிகள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் வானொலியில் விளம்பரம் பாடலை கேட்பதற்கு முதல் அன்புறவுகளை இந்த விளம்பரத்தை அமைதியாக கேளுங்கள். உங்களுக்கு உடனடியாக தேவை என்றால் உடனடியாக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, இவ்வாறான பிரச்சனையோடு நிறைய எம்மவர்கள் வாழ்கின்றார்கள்.
1: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, என்ற காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான்.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
0: அன்பு உறவுகளே, தொலைபேசி இலக்கத்தை குறித்து விட்டீர்களா? மீண்டும் உங்களுக்காக நான் தருகின்றேன். அன்பு உறவுகளே, இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய ஃப்ரிட்ஜ், அதாவது குளிர்சாதன பொட்டி மட்டுமல்ல, சூடாக்கி கூட வேலை செய்யாமல் இருக்கும். அதை கூட சின்ன விஷயம் என்றால் நாங்கள் கொண்டே பூ குப்பையிலே போட்டுவிடுவோம். ஆனால் அப்படி செய்யாதீர்கள். உங்களுக்காக ஜோய் காத்திருக்கின்றார். அன்பு உறவுகளே, பிரான்சில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. உங்கள் இல்லத்து உபகரணங்கள் பழுதாகிவிட்டால் தூக்கி குப்பையில் போடாதீர்கள். இன்னும் 5 வருடம் வேலை செய்வதற்கு ஜோய் உத்தரவாதம் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: உள்ளிட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் தேசரங்கி. தேனிசை தென்றல் தேவா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசந்த மலர்கள். அன்புறவுகள் என்று அன்பு அனுசரணையின் நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அன்பு ஒரு வானொலியினுடைய அன்பு உறவு சிவு சிங்கை மூர்த்தி அவர்கள், கதிர்வேல் நாயகி தம்பதிகள் தமிழகத்தில் அழகான வீடொன்றுகளை உருவாக்கி அந்த இல்லத்தை நேற்று குடி புகுந்து விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அவர்களுடைய இல்லம் சிறப்பாக மகிழ உற்சாகமாக பொங்க இறைவனுடைய திருவுரல் கிட்ட நாங்களும் டிஆர்டி தமிழின் நேயர்கள் வாழ்த்தினை வேண்டி இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை தந்திருந்தார்கள். காலை பூந்தன்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நேயர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்வு வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிங்கமூர்த்தி தம்பதிகள் உங்கள் இதயப் பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அவளுடைய நண்பர்கள், உயிர் நண்பர்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் எங்களுடைய பரிசு அருள் சுமதி தம்பதிகள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற பொருட்கள் சிறு குழப்பம் ஏற்பட்டாலோ அல்லது பழுது பட்டுவிட்டது என்று நினைத்தாலோ அநீங்க தொலைபேசிய ஜோய்க்கு தெரியவில்லை என்றால் கவலைப்படுகின்றீர்களா? இதோ தெரியப்படுத்துகின்றேன்.
1: ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான்.
3: அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுறது, சொந்த கதை சொல்ல கதை நெஞ்சுக்குள்ளே நிற்கிறது.
1: ஒலித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் புலவர் புலமைப்பு, தன் பாடலுக்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பால். இந்திய தமிழின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் எமது அன்பு உறவுகள். அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள், பரிசில் வசிக்கும் அருள் சுமதி தம்பதிகள் இருவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சிங்கி மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் அழகிய வீடு நேற்று கட்டி முடித்து குடிபூரல் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இல்லம் சிறப்பாக அமைய நாங்களும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்து அவர்களுடைய இல்லம் என்றும் சிறப்பாக உற்சாகமாக புதுமகனை இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். அதனைத் தொடர்ந்து வானொலியில் வலம்பெற இருக்கின்றது பக்தி மாலை.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இனவாதியான அம்பிட்டியே சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியக அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரித்திருக்கிறார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொதுஜன பேரமுனவினால் எதிர்வரும் 12ஆம் தேதி அனுராதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி நடத்தப்படும் என்றும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வருகை தர உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பேரமுனவின் செயற்பாட்டு தலைவருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகிறது. இலங்கை தொடர்பான அறிக்கை அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்ற தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய நாமல் உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்புகிறார். அத்துடன் அரசாங்கத்தின் 2 ஆண்டு நிறைவு பேரணிகள் பொய்களின் பயணம் என்று விவரித்த அவர் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சவால் விடுத்திருக்கிறார். பொதுப்படத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா மேலும் தெரிவித்திருக்கிறார். புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல் எதிரிகளை அரசாங்கம் பழிவாங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்திருக்கிறார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இருந்த குற்ற கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும்பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கிறார்.
கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உள்ளிட்ட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புனர்வ கிங்கரகுட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பிட்டிக்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கெட்டதெனிய துறைவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிவிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோதாம்பள்ள பிரசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்து போனார். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எதிர்வரும் 15 முதல் தாய்லாந்துக்குள் விசா இன்றி பயணிக்கும் சலுகைகளை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள அனக்ரெக்டா எரிமலை வெடிப்பு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து நேற்றிரவு இலங்கை நோக்கி புறப்பட இருந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்திகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டிருந்தது. வெள்ளவாய ஆனப்பல்லம பகுதியில் அமைந்துள்ள சபுகொட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்து விட்டது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. வரலாற்று சிறப்புடைய கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் 22 திருவிழாவான இன்றைய தினம் காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக அங்கு நடைபெற்றது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகளில், சென்னையில் ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். கர்நாடகாவில் உண்டு உறைவிட பள்ளி என்ற பெயரில் மாட்டுக் கொட்டகையில் 5 மாணவர்கள் தங்கி படித்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2,00,000 பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வரவு பட்டியல் இருந்து வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 4,11,467 குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மாத்திரமே வேலை கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
ஜனநாயகம் சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். 2029 இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 செயல்திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதியற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 இறந்து போனார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் பருகிய 11 பலியாகினார்கள். 25 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை இல்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக இயங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொலியொன்று இந்தியாவில் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிக்பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 போட்டியாளர்களாக பங்கேற்றுள்ளார்கள். 8 பிக்பாஸ் மேடையில் இருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 73.27 கோடி ரூபாவில் காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரும் வணிக பயிராக உருவெடுத்து வருகிறது. சென்னையில் இன்று 22 ஆமிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 குறைந்து, ஒரு சவரன் 1,13,040 கிராமுக்கு 60 குறைந்து, 1 14,130 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் நவம்பர் 27 சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயிலிருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றடைந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசிய விட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரான் ராணுவ திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பலியான நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிஸில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 கொண்ட அந்த விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 உயிரிழந்து போனதாக குறிப்பிடப்படுகிறது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைக்கின்றார். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாக நிராகரித்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் அனா கரகாட்டாவ் எரிமலை வெடிப்பால் 8 விமான நிலையங்கள் இன்னமும் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 இறந்தார்கள். புர்டோரிக்கோவிலிருந்து புறப்பட்ட அமேசன் பிரைம் ஏர் சரக்கு விமானம் மியாமியில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டது. கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 மண் வெட்டிகளுடன் களமிறங்கினார்கள். 2 கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறையை தோண்ட போட்டியிட்டிருந்தன. நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபேரா அரங்கில் மேடையேறுவது சாதாரணமல்ல. விரைவில் கொசி ஃபேன் ட்விட் என்ற ஒபேரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் 5 இணையத்தில் காதலித்து வந்த தொழில் அதிபரிடம் 7 பாட் சுமார் 2,22,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த யோகரி மேலா மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றுள்ளார். ஸ்பெயினை சேர்ந்த எலிசபெத் இரண்டாவது இடத்தையும் மலேசியாவை சேர்ந்த தமிழ் பெண் தனுஷியா செட்டி மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்சிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவியிருக்கிறார். முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 2%, இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 63%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 16%, இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 41%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 404 ரூபாய் 83%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 48%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 38%, இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 58%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 17%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 24%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பிள்ளைகள் மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அருக்கலாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து புதுமனை புகுவிழா வாழ்த்து நிகழ்ச்சி வானலையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளின் தமிழகத்தில் 1853 அண்ணா நகர் போஸ்டில் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்றை அமைத்து குடிபுகுதல் விழா 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை நேற்று குடிபுகுந்தார்கள். இறைவனின் திருவருளோடு இவ்விழாவினை சிறப்பாக செய்கின்றார்கள். இவ்விழா குடிபுகுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. டிஆர்டி தமிழொலி நேயர்களின் வாழ்த்தினையும் வேண்டி காத்திருக்கின்றார்கள் சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள். சிங்கை மூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் புதுமனை புகுவிழா சிறப்பாக நடைபெற்றது. டிஆர்டி தமிழொலியை அறிவிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரிசருள் சுமதி தம்பதிகள். அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் பைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நாங்க அம்மா நல்லால நல்ல சுகமாக குடும்பத்தோட இருக்கிறோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கோம் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் அபிராமி அம்மா உன் புகழ் பாடினே என்ற பாடலை கேட்கின்றேன். இந்த பாடல் முழுக்க சித்ரா பவன் குடும்பம், அம்மாயின் அடியார்கள் குடும்பம், யோகேஸ்வரியக்கா குடும்பம், அறிவிப்பாளர்கள் குடும்பம், அனுசரணையாளர்கள் குடும்பம், இந்த மூர்த்தி கதிர்வேல் நாயகி குடும்பம் அவர்களுக்கும் அம்மாவின் அருளும் ஆசையும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நேற்று பூந்த புதுமனை புகு விழாவில் இந்த மூர்த்தி கதிர்வேல் நாயகி என்றும் போல் இன்று போல் என்றும் சல சவாக்கியத்தோடும் குடும்பங்களோடும் ஆரோக்கியத்தோடும் இல்லறம் நல்லறமாக சிறப்போடு வாழ்வாங்கு வாழ வேணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு இதை வானொலிக்காக கொண்டு வந்த திரு திருமதி ராஜா சத்யா குடும்பம், திரு திருமதி அருள் சுமதி குடும்பத்துக்கும் அம்மாவின் நல்லும் ஆசையும் கிடைக்கும் என்று வேண்டி உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களை அவர்களுக்கு விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த புதிய வீடு நல்ல மகிழ்வும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்திப்போம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் திருமதி யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள்.
0: நன்றி.
2: அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நேற்று புதுமனையில் புகுந்து புதுவிழாவை கொண்டாடிய சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்களின் வீடு வீட்டில் 16 இல்லங்களில் வந்து 16 காலம் பார்வையிட்டு அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அதை வானொலி கேட்டு வந்த அமெரிக்கா ராஜா சத்யா அனு சுமதி அவர்கள் இருவருக்கும் எங்களுக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்களால் வாழ்த்திக் கொண்டு சாந்தின் வடிவேலுக்கும் நன்மைகளை கூறிக்கொண்டு ஒரு முறையும் என்னுடைய பேரையும் சொல்லி

0: ராத்திரி
1: எல்லோரும் அன்னை நல்லா நிலமாக இருக்கணும் அன்னை பிரார்த்தித்து கொண்டு நேற்றைக்கு புதுமணி புது விழா செய்த திருமதி சிங்கமூர்த்தி தம்பதியினர்களுக்கு அவர்களின் குடும்பம் புதுமணி நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் குடும்பம் சார்ந்து வாழ்த்திக்கொண்டு நானும் இந்த பாடலோடு நீந்து கொள்கின்றேன்.
0: நன்றி அபிராமி அன்னையினுடைய திருவருளோடு அவருடைய இல்லம் சிறப்பாக அமைய நாங்களும் பிரார்த்திப்போம். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் அகிலா தேவிபாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தாதாமா.
0: வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறோம், நன்றி அம்மா.
2: நலமா இருக்க வேணும் அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு புது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சிங்கமூர்த்தி அண்ணா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இல்லம் செழித்து புதுகலமாக இருக்க வேணும் என்று அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு அது வானொலி கட்டுக்கு வந்த அமெரிக்கா ராஜம்மா சத்யாக்கா அருளண்ணா சுமதி தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அபிராமி அம்மாவின் நறுக்கடக்கத்தோடு அவர்கள் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேணும் என்று திருப்பாதங்களை அபிராமி அம்மாவின் திருப்பாதங்களை பணிந்து நீங்க போடும் பாடலோட நானும் நின்று சொல்கிறேன் அண்ணா.
0: அடி யாரும் குறை தீர்க்க அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இசைப்புகளின் இலக்கம் வந்து ஆறாவது இசைப்புகளை. நன்றி அம்மா, உங்களுக்கும் அன்னை திருவள்ள கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
2: நன்றி, வணக்கம் அண்ணா.
0: அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா?
3: அபிராமி அம்மா தருளோட எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு எல்லோருக்காகவும் கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம், டிஆர்டி அன்பு நேயர்கள், டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள் எல்லோருக்காகவும் அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு சிங்கர் மூர்த்தி அண்ணா கவிதைவேல் நாயகி தம்பதிகளின் புதுமனைப்பு உலாக மீண்டும் நல்ல சிறப்பாக இருக்கணும் என்று நான் மடங்கும் அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் திரு திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கும் இது என்ன நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் கூட இருந்த அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. எழுந்து கொண்டு பிரார்த்தித்து அவங்களுடைய இல்லம் சிறப்பாக அவருடைய இல்லம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அன்னையும் பிரார்த்தித்து சொன்னீர்கள், உங்களுக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவணி, என்ன சுணக்கம்?
4: வந்துட்டீங்களா?
0: அஞ்சாவதா? அப்ப காணும்.
4: அவன் பேரை டாக்டர் எனக்கு மறதி வருது ராஜா.
0: என்ன
4: தெரியல?
0: சாந்தினி வடிவேல்
4: இல்ல, இந்த சிங்கமூர்த்தியின் மனுஷியின்
0: கதிர்வேல் நாயகி.
4: அந்த கதிர் என்றதான் வேல் நாயகி சொல்றேன். அந்த கதிர் வருவதில்லை.
0: கதிர்வேல சுவாமி என்று சொல்லி இருக்கல, கதிர்வேல குழந்தைகள் பிரசித்தி பெற்று போய் ஆகவே கதிர்வேல் நாயகி அந்த அவரைத்தானே நேர்ந்து பெற்றார்களோ.
4: அப்படித்தான் இருக்க வேணும்.
0: அப்படி ஒன்று இருக்க வேணும். ஒரு கதை இருக்கணும், சிங்கே தான் இருக்கணும்.
4: அந்த நாயகி நேர்ந்து பெற்றவடியத்தான் அவர் ஊருக்கு எல்லாம் உதவி செய்கிறார்.
0: ஓ, நல்ல மனிதன்.
4: என்ன? ஓ, நல்ல மனிதன்.
0: நல்ல மனிதன், நல்ல பண்பு.
4: பண்பானவர்.
0: இந்த வேலைப்பாளருக்கு மத்தியில் சகோதரி அவர் வந்து ஒரு இடத்துல நின்று வேலை செய்யல, எல்லா இடத்துக்கும் போய் வருவார். அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி.
4: ஆமா ஆமா ஆமா.
0: போறது
4: நீங்க வரு கேக்க என்ன பாக்கத்தானே?
0: உண்மையா பாக்கத்தான் மேடம். உள்ள என்ன உள்ள
4: அவர்களின் இல்லம் சிறந்து வாழ, பச்ச பசுமையாக அவர்கள் இல்லம் சிறந்து வாழ எங்கள் குடும்பம் சாராக அவரை நாங்கள் என்றுமே வாழ்த்திக் கொள்ளுகிறோம் ராஜா.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உண்மையாக விளம்பரம் செய்யும் இல்லத்தை.
4: அதுபோல எனக்கும் நல்லா வந்து வாழ்த்தின வழியா இந்த வீடும் இப்ப வாழ்ந்து கொண்டு நல்லதா தான் இருக்குது. அப்படி வாழ்த்துன்றது ஒரு இந்த மனதார வாழ்த்த
0: வேணும்.

0: உறவுகளுக்கும் நாங்கள் நன்றிகளையும் பார்த்துக்கிறேன் சொல்லத்தானே வேணும். ராஜா சத்தியவதி சம்பதிகள் அருள் வசந்தியா
1: சுமதி
0: சம்பதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நீங்க சேர்த்த பாட்டோட நான் அவர் சொன்ன பாட்டோட நானும் சொல்றேன்.
1: நன்றியம்மா. எல்லோருக்குமாக முருகப்பெருமானுடைய பாடல் இன்றை தருகின்றோம். கேட்டு மகளுங்க நன்றி.
0: கேட்டு மகளிடம் நீங்க வழி கொடுங்க. 15ஆம் தேதி
1: நான் வெளியிட தான் நிக்கிறேன்.
0: இல்ல வலிக்கிறேங்க.
1: ஓகே
0: ஓகே.
1: அவர் திருமதி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். எல்லாருக்குமாக ஐவர் இணைந்து கொண்டார்கள். அந்த ஐவருக்காக பாடல் வருகின்றது.

0: பாடலை சாந்தினி வடிவேல் அவர்கள், யோகேஸ்வரி அம்மா அவர்கள், அகிலா தேவிபாலன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து, சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து, கமலபணி நவராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு ஆறு அன்புறவர்கள் கேட்டார்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் மகேந்திரன்.
0: பாடகர் நிலமா இருக்கீங்களா? பாடகர் நல்லா இருக்கிறோம் சார். உங்களோட அன்போடு நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நன்றி. நேற்று புதுமனை புகழ சிறப்பாக நடத்தி முடித்த எமது நண்பர் அன்பு நண்பர் சிங்கமூர்த்தி அவர்கள், கதிர்வேல் நாயகி,
0: கதிர்வேல் நாயகி
1: நாயகி அவர்களுக்கும் சிறந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி அருள் சுமதி, திரு திருமதி அமெரிக்க ராஜா சத்யா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த இவரின் வீடு சிறப்பாக, அவர் ஒரு ஒரு இன்ஜினியர், அவர் சிறப்பாக அந்த வீடை அமைத்திருப்பார் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஒரு நாளை போவோம், அங்க தந்தை பார்ப்போம்.
0: தமிழகத்துக்கு போக போறீங்களா? நண்பர் தான், உயிர் நண்பர்கள் எங்களுடைய அமெரிக்க ராஜா மற்றும் எங்களுடைய அருள் சுமதி தம்பதிகள். அதே போல் இப்ப மகேந்திரன் தம்பதிகளும் பெற போறார்கள்.
1: எங்களுடைய
0: ஈழத்து பாலசுப்பணி அவர்கள் பாடிய இசைவேந்தன் அவர்கள் அம்மாவனுடைய திருவாயினால் அவரை இசைவேந்தன் என்று அழைத்து, அவர் அவருடைய அண்ணியனுடைய ஆலயத்தில் ஒரு தேர் திருவிழாகவும் அவருடைய இசைப்பிழை வெளியிடுறது நல்ல பாடுவர் மெய்யூருகி அவரே இயற்றி உங்களுக்கும் அந்த அண்ணனுடைய திருவுரல் உங்களுக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர்களுடைய அன்பு மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு இல்லத்தையும் வாழ்த்தி சென்றார், அத்தோடு பாடலையும் கேட்டு சென்றார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
2: குடும்பம் அத்துடன் நேற்றைய தினம் புதுமனை பூவிழா சிறப்பாக நடந்து கூறிய எங்கள் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளுக்கும் கிடைக்கப்பட்டு, அந்த புதுமனை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் திருப்பொலி கேட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும் என்று அந்த மனையை வாழ்த்திக்கொண்டு, இதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்ய தம்பதிகளுக்கும் பிரான்ஸ் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மகேந்திரன் கேட்ட பாடல் எனக்கு விளங்கி
0: அங்கே அம்மா கோவில் என்று கேட்கிறார் எங்க இசைவேந்தன். அங்கே உன் கோவில் என்ற பாடல் அம்மா இந்த 25வது இசைப்பொழியில் இருக்கு. நன்றியம்மா, உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவுரல் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு, அன்னை தாயகத்தில் இருக்கின்றார்.
2: என்னம்மா
0: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைஃப் ரூடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி சரஸ்வதி அவர்கள். வணக்கம் சரஸ்வதி.
3: வணக்கம் தாயண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: புதுமனை வீட்டுக்கு அழைத்து வைக்கும் கதிர்வேல் நாயகி சிங்கமூர்த்தி
0: சரியம்மா, அவர் எங்க சிங்கமூர்த்தி எங்களுடைய நேயர், அருமையான நேயர்.
3: அந்த இல்லம் என்றும் சிறப்பாக இருக்க அபிராமி அம்மாவை வேண்டுகிறோம் எல்லோரும்.
0: நன்றி சகோதரி. அந்த நிகழ்ச்சியை வானொலி கொடுத்து வருகிறார் அமெரிக்க ராஜா.
3: அவர்களும் எல்லோரும் நல்லா இருக்கும்.
0: அருள் அருள் பிரான்சில் வசிக்கும் அருள். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி. திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே அந்த அன்னையின் கடாட்சத்தினால் நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்கள் உங்கள் இனிய குடும்பம் எல்லோரும் அன்னையின் தொண்டர்கள், பக்தர்கள், அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று எல்லோரும் ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேணும் என்று அந்த அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு அத்தோடு உங்களுக்கும் ஐயா தேவேந்திரம் ஐயா அவருக்கும் சகோதரி ஜெயா தர்மசீலன் மூவருக்கும் அந்த அன்னையின் அருள் கிடைக்க பெற்று நீங்க மூவரும் தேக ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடன் இனிதாக மகிழ்வாக குடும்பத்துடன் வாழ நான் அந்த அன்னையை வேண்டிக் கொண்டேன்னா. அடுத்து நேற்றைய தினம் புதுமனை பூ விழாவில் பூந்து சிறப்பாக அமைய பெற்ற அந்த அவர்கள் திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி குடும்பத்தாருக்கும் அவரின் இல்லம் அந்த அன்னையின் அற்கடாச்சத்தினால் நலமாக மகிழ்ச்சியரமாக மன சந்தோஷத்துடன் பொங்கி எழுந்தவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சிகிறது வானொலிக்கு எடுத்து வந்த தம்பதிகளான திரு திருமதி அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் திரு திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கும் அந்த அன்னையின் அற்கடாச்சம் கிடைக்க பெற்று அவர்களும் சந்தோஷம் ஆரோக்கியத்துடன் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு சகோதரர் மகேந்திரம் அவர்கள் கேட்ட பாடலுடன் நானும் இணைந்து கொண்டு உங்களிடமிருந்தேன் வாழ விடப்பெறுகிறேன்.
0: நன்றி சகோதரி. உங்களுடைய ஆசை நிறைவேற அந்த அன்னையை நான் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வணக்கம்.
5: வணக்கம் ராஜா
0: அவர்கள். வணக்கம். என்ன மாதிரி கண்டுபிடிச்சீங்க? உங்களோட தான் பெறப்போறேன்.
5: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கீங்களா சகோதரம்?
5: நீங்களும் நாங்க சோமா இருக்கோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சோமா இருக்க அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று மகேந்திரம் அவர்கள் இசை பாட்டு நான் விரும்பி கேட்கிறேன். அத்தோடு நேற்றைய தினம்
0: சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி
5: கதிர்வேல் நாயகியின் புதுமனை புது விழாவில் இல்லறம் சிறக்க வாழ வாழ்த்தி கொண்டு வாழையடி வாழையாக அவர்கள் ஆளவோனும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி கெடுத்து வந்த ராஜா சத்யா அவர்களுக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் இனிதாக வாழ்த்தி கொண்டு எல்லோரும் சிறப்பாக
0: நன்றி அம்மா. உங்களுடைய பாசமான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். உங்களுடைய மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்வார்கள். உங்களுடைய வெள்ள மனமாய் திறந்து வாழ்த்தி இருக்கிறீர்கள். அவர்களுடைய இல்லம் சிறப்பாக வரும் என்று நானும் உறுதி தந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைக்கு அபிராமி அன்னையுடைய அருக்கடாச்சும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடப்படுவோம். நன்றி அம்மா.
5: நன்றி. வணக்கம்.
0: அவர்கள் அன்புக்குரிய ராசாத்தி அம்மா அவர்கள் இணைந்து
6: கொண்டு
0: சிறப்பித்தால்
6: அவரை தொடர்ந்து மற்றும் அனைத்து நேர்களுக்கும் உடைக்கொண்டு மற்றும் அந்த சிங்கமூர்த்தி அண்ணாக்கு என்ன பெயர் சொல்ல
0: விரும்புவேன்.
6: சிங்கமூர்த்தி அண்ணா கதிரவேல் நாயகிக்கும் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு மற்றும் உங்கள் குடும்பத்துக்கும் அனைத்து குடும்பத்துக்கும் கிடைக்கும் முடிந்து கொண்டு விளைவு வேணும் விளக்கம்.
0: நன்றி சகோதரன். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
7: வணக்கம்
0: ஜெயந்திமாலா. நலமா
7: இருக்கிறீங்களா? கலந்து கொண்ட சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்கள் அந்த புதுமனை உலகில் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் பேரில் பார்த்திக் கொண்டு அதை வானொலி கட்டிக் கொண்டு வந்த ராஜானன் சட்டியா குடும்பம், அருள் சுமதி குடும்பம் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் ராஜானே இந்த பாட்டோட இணைந்து
0: கொண்டேன். அன்னியனுடைய திருவள்ளுவர் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள் சிங்கை மூர்த்தி கதிர்வேலு நாயகிக்கும் நல்ல வளம் பிரசையும் உற்சாகப்படவும் அவருடைய இல்லம் என்றும் சிறப்பாக அமைய அன்னையையும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்க வைபரூடாக வந்திருக்கும் அடுத்த அன்புறவு தவமலரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் தவமலர்.
8: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
8: நாங்களும் அபிராமி அம்மாவின் அருக்கடைச்சதை நினைவு. அதுபோல உங்களுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடைச்சம் கிடைக்க. அதோட நேற்றைய தினம் நடந்த சிங்கமூர்த்தி கதிர்வேல நாயகி தம்பதியர்கள் இல்லம் சிறக்க நாங்களும் அபிராமி அம்மாவை வாழ்த்தி கொண்டு அவவும் அங்கே அடிக்கல் நாட்டி எல்லோருக்கும் சுவிச்சமான வீடுகளை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறார். நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல அது எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா தம்பதிகள் சத்யா தம்பதிகளுக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அவர்களுக்கும் அம்மாவின் அருள் கலாச்சம் கிடைக்க வேண்டி மகேந்திரன் கிட்ட பாடலுடன் நானும் இணைகின்றேன்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களுடைய இல்லத்துக்கு வளம் சேர்க்கும். நன்றி.
8: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி தவமலர் நவுலேஸ்வரன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும். அன்பு வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் காந்த குரல் ராஜா அவர்கள்.
0: நலமா இருக்கீங்களா ராஜகோபால்?
9: அளவு
0: கடந்த பாசம் வைத்துள்ளவர்கள். சண்முகநாதனும் வீட்டில் இருப்பார், இப்ப எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். அவரும் வந்து உண்மையாக வந்து மகிழ்வாக அன்னையினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வேணும்.
9: வணங்கணும், சிறப்பிக்க வேணும். அதே மாதிரி அம்மாவே மனப்பூர்வமாக வணங்கணும். வணங்கினாதான் எங்கட உடல்ல இருக்கிற மனதில இருக்கிற கவலைகள் துன்பங்கள் கட்டாயம் நீங்கும். நீங்க ஏன்னா எங்களுக்கு கிடைக்கதே நாங்க சொல்லிக்கலாம் மற்றவை நம்பினமோ இல்லையோ, ஆனா கிடைக்கிறது உண்மைதான். எங்களுக்கு நாங்கள் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நான் எல்லாம் நான் தனியே தான் வாழ்றேன். ஆனா சந்தோஷம் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கிற எனக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆகவே எனக்கோ உங்களுக்கோ எல்லோருக்கும் கிடைக்குமா போல் எல்லோரும் சண்முகநாதனுக்கும் கிடைச்சி அவரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி அந்த அபிராமி அம்மன் இரு பாதங்களையும் தொட்டு வணங்கி வேண்டிக் கொண்டு அவ அங்க தாயகத்துல நிக்கிறான். அங்க நான் தொடர்புல இருக்கிற ஒடியால எனக்கு அங்க அங்க அவங்க அங்குகள் அரைக்கும் போயிருக்கிறா. அப்படி ஓ எல்லா இடத்துக்கும் அவ தன்னுடைய அருப்பணி செய்து கொண்டே இருக்கிறா. தன்னுடைய அருப்பணியை புரிஞ்சோணும். தலவாக்கொல்லையில இருந்து அங்க ஓமந்தியில இருந்து எல்லா இடத்துக்கும் தன்னுடைய அருப்பணி ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறா. ஆகவே அந்த அம்மா நல்லா இருக்கு, அந்த நல்லா இருக்கிறாண்டா அவவுக்கு இறை சக்தி இருக்கிற காரணத்தினால அவ எல்லாம் தான் நினைச்சத நிறைவேற்றி கொண்டே இருக்கிறா. ஆகவே அபிராமி அம்மனுக்கு எங்களுடைய நன்றிய வாழ்த்துக்களை சொல்றதை விட அவாக நாங்க கும்பிட்டு வணங்கி கொண்டே இருக்கிறோம் என்று கூறி இது என்று கொண்டு அடுத்தது நேற்று கிரக பிரவேசம், அதாவது புதுமனை புகு விழா. மூர்த்தியை பற்றி ஒரு ரெண்டு மூன்று வசனம் சொல்லணும். ஏன்னா மூர்த்தியினுடைய நல்ல மனத்துக்கு தான் அவர் இப்படி வாழ்றாரு. இப்ப நீங்க சொன்னீங்க கொழும்பு, அப்போது நீங்க கொழும்புலையும் வீடு இருக்குது, இப்ப இந்தியாவிலையும் வீடு கட்டியிருக்காங்க. அவர் வந்து இந்த விழிப்புணர்வு அந்த ஆக்களுக்கு நிறைய பல நான் அவையோடையும் தொடர்பில் இருக்கிற காரணத்தினால அந்த மகிந்த நாக்கள் எல்லாம் எனக்கு மூர்த்தியை பற்றி நிறைய கதைகள் இருக்குன்னு நல்ல உள்ளத்தோட நல்ல நல்ல மாதிரி அடிக்கடி அங்க போறார். இலங்கைக்கும் போறவர், அங்க அந்த அந்த கிளிநொச்சிக்கும் போவார். அங்கேயும் போய் தொண்டு தன்னுடைய தன்னால் ஏழுமான உதவிகள் எல்லாம் புரிஞ்சு கொண்டே இருக்கிறார் மூர்த்தி. ஆகவே அவருடைய அந்த நல்ல மனம், அந்த மனம் தான் அவரை இவ்வளவு நல்ல ஆயிஞ்ச கொழும்புல வீடு, இந்தியாவில வீடு, அவர் இன்னும் வீடு கட்டுவார், இன்னும் கட்டக்கூடிய அந்த நம்ம தெய்வங்களுடைய கருணையும் அந்த நல்ல உள்ளம் நல்ல எண்ணங்கள் இருக்கிற காரணத்தினாலதான் அவருக்கு இவ்வளவு இவ்வளவு சக்தியா அல்லாடி இவ்வளவு ஒரு ஒரு நல்ல இதுகள் கிடைச்சி கொண்டிருக்குது. ஆகவே மூர்த்தி நான் கேட்டுக்கொண்டிருப்பாரு நினைக்கிறேன், மூர்த்திக்கு எனது வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல நல்ல மனம் உள்ளவர், நல்லா தான் இருப்பார், இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருக்கும் அவரது மனைவி கதிர்வேலாயுத நாயகி நாயகி அவருக்கும் தண்டு பேரும் சேர்ந்தபடியெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கணும். ஆகவே அவர்களுக்கு இருவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வானொலிக்கு இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்த எங்களுடைய அமெரிக்க ராஜா தம்பதிக்கும் எங்களுடைய அருள் தம்பதிகளுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்திக்கொண்டு நன்றிகள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ராஜா விடைபெறுறேன்.
0: நன்றி சகோதரம். உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
9: நன்றி நன்றி.
0: சரி, அன்பர்களே, இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்காக எங்களுடைய மகேந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: ஒழித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்னையனுடைய அடியார்கள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையனுடைய அடியார்கள் மற்றும் அந்த உறவுகள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயனுடைய அருக்கராட்சியம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு ராதா கனகராஜா அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் மலர இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை.
1: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077 37 36 74 18 அல்லது 076 24 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077 37 36 74 18 அல்லது 076 24 0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:07 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இருந்து அன்பு வணக்கங்கள். எப்படி அந்த உறவுகளின் நலமாக உற்சாகமாக அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தீங்கள் புதன்கிழமைகளில் 1 மணியிலிருந்து 1:30 வரை இடம்பெறுகின்றது. நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறும் சிறப்பு நிகழ்ச்சியானது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் பிரான்ஸ் ஒலினிசுவாவில் வசிக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ராதா அவர்கள் என்ன எழுதியிருக்கின்றார்கள் என்பதனை பார்ப்போம். அன்பர்களே, டிஆர்டி வானொலியின் இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன். நான் கோப்பாயை பிறப்பிடமாகவும் கைதடி தெற்கை வசிப்பிடமாகவும் தற்போது பிரான்ஸ் ஒலினிசுவாவை என்னும் இடத்தில் 30 ஆண்டுகளாக எனது அன்பு கணவர் பிள்ளைகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி வானொலி கேட்டல், கதை புஸ்தகங்கள் வாசித்தல், பூஞ்செடிகள் வளர்த்தல், பூங்காவுக்கு செல்லுதல், பேரப்பிள்ளைகள் ஓடு நேரத்தை செலவிடுவேன்.

உங்களுடைய சிறிய எழுத்து மைக். எனக்கு பிடித்த நடிகர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், எனக்கு பிடித்த நடிகை சுஜாதா, ஸ்ரீதேவி, சரிதா, கவிஞர்கள் கவியரசு, கண்ணதாசனும், புலவர் புலமை பித்தன், இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி, சங்கர் கணேஷ், பாடல்களை டி எம் சவுந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடைகள் பி சுசிலா, வாணியம்மா பாடிய பாடல்கள் எனக்கு நன்றாக பிடிக்கும் என்று எழுதியிருக்கின்றார். சரி, அவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது முதல் தெரிவாக ஆலயமணி திரையில் இடம்பெற்ற சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற தத்துவ பாடல் பாடலில் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்திருக்கின்றார்கள். பாடலை பாடுகின்றார் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். நடிப்பு, நடிகர்களத்தினுடைய நடிப்பு என்னை புல்லரிக்க வைக்கின்றது. இந்த நால்வரின் கூட்டணி திரையுலகை ஆட்சி செய்த ஒரு காலம், அது ஒரு பொற்காலம். வாழ்க்கையில் தத்துவங்களை பாடல்கள் மூலம் கொட்டி கொடுத்தவர் கவியரசர் அவர்கள். எனவே எனக்காக ஒரு தடவை என்ற பாடலை ஒலிக்க விடுமாறு அன்போடு கேட்டிருக்கின்றார் ராதா கனகராஜா அவர்கள். இதோ ராதா, நீங்கள் தெரிவு செய்த முதலாவது பாடல் உங்களுக்காக வானிலையில் வலம் பெறுகின்றது, கேட்டு மகிழுங்கள்.

சராசரியாக ஒரு மணி பதினான்கு நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயர் இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிரான்சிலிருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள், அவர்களுக்கும் அது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ராதா போல் அன்பு உறவுகளை நீங்களும் அதாவது ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பாடல்கள் நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தை ரத்ன சுருக்கமாக நீங்கள் எழுதலாம். அன்பு உறவுகளை சரியாட்டுக்கு நீங்கள் விட்டாலும் நாங்கள் அதனை நிரப்பி வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் எழுதி எங்களுடைய அதாவது மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அன்பு உறவுகளை அல்லது வைபர் வாட்ஸ்அப்புக்கு எழுதி அனுப்பி எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இப்படி அனுப்பியிருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பார்த்து சொல்லுவோம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் தயங்காமல் நீங்கள் எழுதி அனுப்புங்கள். அன்பு உறவுகளே, ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடலில் நினைப்பது நிறைவேறும் திரையிலிருந்து இடம்பெற்ற அதே தலைப்புடைய பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். எம் எல் ஸ்ரீகாந்த் வாணியம்மா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவரும் அவர் மெலிசை மாமனருடைய உதவியாளராக பணிபுரிந்தவரோடு சில காலங்களில் எம் எல் ஸ்ரீகாந்த் அவரே இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார். ஏ எஸ் மணி அவர்கள் பாடலை எழுதியிருக்கின்றார். அருமையான பாடலாக அந்த காலத்தில் ராதா பாடசாலையை படிக்கும் காலங்களில் இந்த பாடல் இலங்கை ஒளிபரப்பு கூட்ட ஸ்தாபனத்தில் ஒலித்து கொண்டிருக்குமாம். கேட்கும்போது ஆசையாக இருக்குமாம் அருமையான பாடல். இந்த பாடலையும் இப்பொழுது டிஆர்டி தமிழிலையும் ஊடாக அகில உலகம் முழுவதும் கேட்டு ரசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இதனால் இப்பாடலையும் நான் தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் ராதா கனகராஜா அவர்கள். இதோ சகோதரி, நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்களோ இல்லையோ தெரியவில்லை, உங்களுடைய பாடல் ஒலிபரப்பாகின்றது இன்றைய நிகழ்ச்சி. அந்த வகையில் அவர் தெரிவு செய்த இரண்டாவது பாடல்

0: குளிச்சாங்க ஊட்டி மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
4: இவ்வாறு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட உடனடியாக ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0782 81 88 14. தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. உங்கள் இல்லங்களில் வருகின்ற சிக்கல் நாங்கள் உடனடியாகவே தூக்கி குப்பைக்குள்ள போட்டுருவோம். ஆனால் அப்படி போடாமல் இந்த மைண்ட் வருடம் பாவிக்கிறதுக்கு ஏற்ற வகையை செய்தருவார் ஜோய் அவர்கள். 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரசல் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் நமது அன்பு உறவு திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் மூன்றாவது பாடல் உதிரி பூக்கள். திரையில் இடம்பெற்ற அழகிய கண்ணே என்ற பாடல். பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருக்கின்றார். பாடலை பாடுகின்றார் ஜானகி அம்மா அவர்கள். இப்பாடல்களில் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. எல்லாமே சேர்ந்து சர்க்கரை பந்தலில் தேன்மலை போல் அழகிய பாடலாக அமைந்திருக்கின்றது. இதனால் இப்பாடலையும் ஒருமுறை கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து ஒலிபரப்புங்கள் எனக்காக என்று கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். தெரிவு செய்த பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது.
5: Good morning.

0: ஒலிச்ச பாடல் உதிரி பூக்கள் திரையிலிருந்து ஜானகி அம்மா பாடியிருந்தார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி இந்த பாடலை இன்றைய நிகழ்ச்சியில் ராதா கனகராஜா அவர்கள் மூன்று முத்தான பாடல்கள் தத்துவம் கலந்த காதல் அதனைத் தொடர்ந்து நல்ல தத்துவமான பாடல்களையும் கேட்டு எழுதியிருக்கின்றார். அவருக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்புறவுகளே ராதா போல் நீங்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக இன்று பாடல்களை தெரிவு செய்து உங்களை பற்றி அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால், அதாவது மின்னஞ்சல் tamil@kodmail.fr என்ற மின்னஞ்சல், வாட்ஸ்அப் அல்லது வைபருக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேயரை தொடர்ந்து வானொலிக்கு விளம்பரம் இருக்கின்றது, மதிய பிரதான செய்திகள். அது தொடரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்லப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை

0: மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: கர்த்தருடைய வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வச்சாங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் பிணையத்தினை ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
7: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
0: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
8: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
0: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gare Lagonnaise, Sasseville.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாத்தளன் சிறு கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக லட்சக்கணக்கான சிறிய மீன்குஞ்சுகள் திடீரென செத்து கரையொதுங்கி வருகின்றமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை பகுதியில் உப்பு உறைந்து படிந்த நிலையில் காணப்படுவதோடு நிலவுகின்ற காலநிலை மாற்றங்களே இதற்கு முதன்மை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகமும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தளன் சிறுகடல் பகுதியில் சிலாப்பி, நெத்தலி, மணலை, சூடை மற்றும் காரல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறிய மீன்குஞ்சுகளே இவ்வாறு பெருமளவில் இறந்து கரையொதுங்கி வருகின்றன. தற்போது நிலவி வரும் அதிக வெப்பநிலையின் காரணமாக இவ்வாறு மீன்கள் பெருமளவில் உயிரிழந்திருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். ஆனாலும் இந்த திடீர் உயிரிழப்புக்கான துல்லியமான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான மீன்குஞ்சுகள் கரையோரத்தில் இறந்து கிடப்பதை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் அந்த பகுதிக்கு சென்று வருவதோடு சிலர் கரையொதுங்கிய மீன்களை அள்ளிச் செல்வதையும் அவதானிக்க முடிகிறது. ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக செவனகல சீனி தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டமையால் சுமார் 280 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக சிலோன் சர்க்கரை நிறுவனத்தின் தலைவர் அதுலகுமார் தெரிவித்திருந்தார்.
1: ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளித்த போதிலும் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படாமையினால் தொழிற்சாலையின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக லங்கா சீனி நிறுவனத்தின் தலைவர் அதுலகுமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிர்வாகத்தினால் செவனகல சீய தொழிற்சாலை கடந்த 29ஆம் தேதி முதல் தற்காலிகமாக மூடப்பட்டது. ஊழியர்களுடன் அண்மையில் கைத்தொழில் அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் அதன் தலைவர் அதுலகுமார் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை முதல் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை நிறைவு செய்ததாகவும் நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியக அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட தேரரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியுமான ஷிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரித்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனாவும் சிறைச்சாலை வளாகத்துக்கு சென்றிருக்கிறார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான வழக்கின் சந்தேக நபராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டது நேர்கள் அறிந்ததே. இதனை அடுத்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த அவரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது.
2: அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதியை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனக பல்லித்தின்ன தெரிவித்துள்ளார். அவரை சந்திப்பதற்கு நாளொன்றுக்கு மூவருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நாமல் ராஜபக்ச எதிர்வரும் 18 தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 4 தேதி அவர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்தமையுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் அடுத்த மகன் யோசித ராஜபக்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை இன்று உயர்நீதிமன்றத்தில் அவர் மீள பெற்றுக் கொண்டார். மேன்முறையீட்டு மனுவை மீளப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் மேன்முறையீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் இதே விடயத்தை மீண்டும் முன்வைப்பதற்கான உரிமையையும் யோசித ராஜபக்சாவுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இலங்கை பொதுஜன பேரமுனவினால் எதிர்வரும் 12 தேதி அன்றாதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி அங்கு நடைபெறும் என்றும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வருகை தருவார் என்றும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பேரமுனவின் செயற்பாட்டு தலைவருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மக்கள் பேரணியில் கலந்து கொண்டாலும் அவர் பொது மேடையில் ஏறி மக்களிடையே உரையாற்றுவதை தவிர்த்துவிட்டு மேடைக்கு முன்னால் உள்ள மக்கள் மத்தியில் அல்லது வேறு அமர்வில் இருந்து கொண்டு பேரணியில் கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஜோன்சன் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று லஞ்ச ஊழல் ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை பொதுஜன பேரமுன இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக ஜோன்சன் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கிறார். யாழ்ப்பாணம் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2026 நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். இன்றைய நவீன சூழலில் இளைய தலைமுறையினரின் திரைப்பயன்பாடு அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் புத்தக வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் இளைய தலைமுறையினரின் சிந்தனை திறனை வளர்ப்பதற்கும் வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் ஊக்குவிப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். தனது இளமைக்கால வாசிப்பு அனுபவங்களை நினைவு கூர்ந்த அமைச்சர் அந்த காலத்தில் தாம் வாசித்த உலக இலக்கிய படைப்புகள் தமது சிந்தனை வளர்ச்சியிலும் அறிவு புரிதலிலும் ஏற்படுத்திய தாக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதேவேளை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் அறிவை பெற்றுக் கொள்வதையும் கற்றல் செயல்முறையையும் இலகுவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இணையத்தில் தகவல்களை மேலோட்டமாக பார்ப்பதும் கொப்பி பேஸ்ட் முறையில் தகவல்களை பயன்படுத்துவதும் ஆழமான வாசிப்புக்கு ஒருபோதும் மாற்றாக அமைந்து விடாதென்றும் குறிப்பிட்டார். ஒரு புத்தகத்தை ஆழமாக வாசிப்பதன் மூலம் சிந்தனை திறன், பகுத்தறிவு, விமர்சன நோக்கு மற்றும் அறிவு புரிதல் ஆகியவை மேம்படுவதோடு சமூகத்தில் பயனுள்ள கருத்து பரிமாற்றங்களுக்கும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களுக்கும் வாசிப்பு வலுவான அடித்தளத்தை அமைப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் இலக்கியங்கள், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் எமது பண்பாட்டு மரபுகளை பாதுகாத்து அவற்றை எதிர்கால சந்ததியினரிடம் கொண்டு சேர்ப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்று தெரிவித்த அமைச்சர் இந்த துறைக்கு அரசாங்கம் தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். உள்ளூர் நூலகங்களை மேம்படுத்துதல், வாசிப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் நூலக அறக்கட்டளை போன்ற டிஜிட்டல் ஆவணப்படுத்தல் முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். வாசிப்பு குறைந்து வருகிறது என்ற கவலையுடன் நாம் நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய வாசகர்களை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த வகையில் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைய வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் இந்த திருவிழாவின் ஏற்பாட்டாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். சோசலிச மாணவர் மாநாடு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற துணிப்பொருளில் இந்த முறை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: நமது நாட்டின் அதிகாரத்தை நாங்கள் தான் மாற்றினோம். தந்தையிடமிருந்து மகனுக்கு அதிகாரத்தை வழங்கி இறக்கும் தருவாயிலும் அதை பற்றிக் கொண்டிருந்தனர். இப்போது பாருங்கள், கூட்டங்களை நடத்தி கொண்டு செல்கின்றார்கள். கூட்டங்களை நடத்தி கொண்டு கஷ்டப்பட்டு யாராவது ஒருவரின் உதவியை பெற்றாவது செல்கின்றார்கள். அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இறக்கும் போதும் இதை பற்றிக் கொண்டு கட்டிப்பிடித்தபடியே இறக்க தயாராக இருக்கின்றார்கள். அதன் பின்னர் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ மனைவிக்கோ அல்லது வேறு யாருக்காவது அதிகாரத்தை வழங்குவார்கள். அதைத்தான் நாங்கள் உடைத்தோம். இந்த நாட்டு மக்கள் திருடர்களை பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாடு வங்குரோத்து நிலைமைக்கு சென்றதற்கு திருட்டும் மோசடியுமே காரணம். எனவே அந்த திருடர்களை கைது செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? நீதித்துறை செயல்முறையை முறையாகவும் சுயாதீனமாகவும் வலுவானதாகவும் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். அதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதனால் தான் இதற்கு முன்னர் சட்டமா அதிபருக்கு கையெழுத்திடுவது மறந்து போகும் சம்பவங்கள் நடந்ததை போன்று இப்போது நடப்பதில்லை. இதற்கு முன்னர் வழக்குகளை விசாரித்து தண்டனைகளிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. தொழில்நுட்ப காரணங்களை கூறியே விடுவிக்கப்பட்டார்கள். சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக நாமல் ராஜபக்சவை விளக்குமிறிகளில் வைத்திருப்பதை நாம் பார்த்தோம். அந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் நாம் பார்த்தோம். நான் அவரை பற்றி மட்டும் கூறவில்லை. அவரை விளக்குமிறிகளில் வைத்த பின்னர் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை பாருங்கள். அப்போதுதான் மிருகங்கள் வெளியே வருகின்றன. இப்போது ரணில் விக்ரமசிங்க கூறியிருப்பதை நான் பார்த்தேன். அவர் முன்னாள் ஜனாதிபதி தானே? ரணில் விக்ரமசிங்க தான் ராஜபக்சர்களை கைது செய்வதாக கூறி இந்த நாட்டின் அதிகாரத்தை பெற்றவர்கள். நாங்கள் அல்ல. 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை அமைத்த போதும் ராஜபக்சர்களை கைது செய்வோம், அவர்களை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார்கள். சிலரை விளக்கமறிகளிலும் வைத்தார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இப்போது அதே ரணில் விக்ரமசிங்க நமது கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவரான ஜி ஏ ராஜபக்சவின் பேரனாக இருக்கும் ஒருவரை விளக்குமறிகளில் வைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுகிறார். இந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன? என்ன ஒரு வித்தியாசமான அரசியல்! அவர் இன்னும் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் இந்த நாட்டின் ஜென்சி இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிரானது என்று கூறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தலைகீழாக நின்று கொண்டுதான் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. இந்த நாட்டின் ஜென்சி என்றால் யார்? இந்த நாட்டின் ஜென்சி தான் 2022 காலிமுகத்துடலில் அமர்ந்திருந்தவர்கள். திருடுவதை நிறுத்துங்கள், திருடர்களை பிடியுங்கள் என்று பதாகைகளை ஏந்தியிருந்தவர்கள் தான் இந்த நாட்டின் ஜென்சி. வேறு ஏதோ ஒரு விசித்திரமான ஜென்சி அல்ல. சிறுகுத்தமுக்கு யாராவது ஒரு விசித்திரமான ஜென்சி இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. ஆனால் நாட்டின் ஜென்சி யார் என்பது இதுதான். அந்த ஜென்சி கூறுகிறதுதான் இப்போது நடக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க கடிதங்களை எழுதி இந்த நாட்டின் ஜென்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா என்று தெரியவில்லை என கூறுகின்றார். எங்களை அச்சுறுத்த முயற்சிக்கின்றார். ஆனால் அந்த ஜென்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. யார் திருடன்? மஹிந்ததான் திருடன் என்று கால் சட்டையை உயர்த்தி கொண்டு கத்திக் கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். உண்மையில் இவர்களுக்கு வெட்கமே இல்லை. இப்போது சொல்வதை போல இவர்கள் பாம்பும் கீரியும் போன்றவர்கள். எல்லா திருடர்களும் ஒன்றாக இணைந்து இதையே கூறிக்கொண்டு முன்னேறுகின்றார்கள். நாங்கள் கூறுவது ஒன்றுதான். நாங்கள் உடைத்தது அந்த அரசியல் முறையை தான். நீங்கள் உடைத்ததும் அதை அல்லவா?
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வு இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 7 வரை நடைபெற அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்டாக் விசேட உரையை நிகழ்த்த உள்ளார். இதனிடையே இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கை இந்த வாரம் நடைபெறும் அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், சூடான், வெனிசுவேலா மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மனித உரிமை நெருக்கடிகள் தொடர்பாக இம்முறை அமர்வில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு அறிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் வோல்கர் ட்ராக் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கை இலங்கையின் தற்போதைய மனித உரிமை சூழல் குறித்த நிலவரத்தை விவரித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் ஆணையாளர் வோல்கர் ட்ராக் கூறுகையில், கடந்த கால உரிமை மீறல்களுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்த ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் 2024 செப்டம்பரில் பதவியேற்றுக் கொண்டது. இருந்தாலும் உயர் ஆணையரின் செப்டம்பர் 3 அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 2009 முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது அனைத்து தரப்பினராலும் இழைக்கப்பட்ட சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாயமான சட்டத்தின் தீவிர மீறல்கள் ஆகியவை தொடர்பாக சில முக்கிய வழக்குகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாண்டி எந்தவிதமான பொறுப்பு கூறலோ அல்லது அவை குறித்த அங்கீகாரமோ இதுவரை ஏற்படவில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது செப்டம்பர் 1 அறிக்கையில் இதேபோன்ற கவலைகளை எழுப்பியுள்ளது. அந்த அறிக்கை சில முக்கிய வழக்குகளில் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் கட்டாய காணாமல் ஆக்கல், உதவி பணியாளர்களின் கொலை அல்லது பத்திரிகையாளர்களை குறிவைத்தல் போன்ற வழக்குகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஆவணப்படுத்தியிருக்கிறது. ஒரு சுதந்திரமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கோ அல்லது பொறுப்பு கூறலுக்கு தேவையான சட்ட அல்லது கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கோ அளித்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டது. கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் நிறுவப்பட்ட இலங்கை பொறுப்பு கூறல் திட்டத்தையும் ஆந்திரகுமார திசநாயக்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை துன்புறுத்தவும் கைது செய்யவும் இலங்கை அரசாங்கம் இன்றும் அடக்குமுறை மிக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவர்கள் அரச புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உள்ளாகின்றார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை அதை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறும், இந்த சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சட்ட மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்தவும், அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யவும், விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும், உண்மையான நல்லிணக்கத்தை நோக்கிய நடவடிக்கைகளை எடுக்கவும் வேண்டும். இல்லையென்றால் அது தண்டனையின்மையையும் பாதிக்கப்பட்டவர்களிடையே நம்பிக்கையின்மையையும் மேலும் ஆழப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்ளும். சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க அரசாங்கத்தை மனித உரிமைகள் பேரவையில் உள்ள உறுப்பு நாடுகளும் பிற நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். 2 தசாப்தங்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்கள் இன்னமும் காத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை மாற்றம், டெங்கு அச்சுறுத்தல் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பான டிஜிட்டல் சூழல் உள்ளிட்ட 4 பிரதான சவால்களை வெல்ல பிராந்திய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழுவின் 79வது மாநாடு தீமோர் லெஸ்டே நாட்டின் டிலி நகரில் உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானம் கெப்ரியஸ் தலைமையில் அதிகாரபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. இதில் இலங்கையும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறது.
1: சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் டெடரோஸ் அட்டனோமியின் பங்கேற்புடன் இன்று ஆரம்பமாகும் இந்த மாநாடு எதிர்வரும் 10 வரை நடைபெறவுள்ளது. விசேட சுகாதார சேவைகளுக்கான சமனான அணுகலை உறுதிப்படுத்துவது இம்முறை மாநாட்டின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த மாநாட்டிற்கு இணையாக சுகாதார அமைச்சின் டாக்டர் நளித் ஜெயதிச, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பல்வேறு நாடுகளின் சுகாதார அமைச்சர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்த உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாநாட்டின் தற்போதைய தலைவரும் சுகாதார அமைச்சரும் வெகுஜன ஊடக அமைச்சர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவொன்று இதில் கலந்து கொள்ள உள்ளது. சுகாதார அமைச்சரும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளித் ஜெயதிச, விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க, பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எஸ் ஸ்ரீதரன், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எஸ் எம் ஆர்னோல்ட், மரபியல் மற்றும் உயிரியல் மருத்துவ தகவலியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் வஜ்ரேஷ் டபிள்யூ திசாநாயக்கம் மற்றும் டாக்டர் ஜானகி விதானபத்திரன ஆகியோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள், சிரேஷ்ட சுகாதார அதிகாரிகள், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த அமர்வு நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு இந்த அமர்வு விசேட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளதுடன் 2025 கொழும்பில் நடைபெற்ற 78th பிராந்திய குழு அமர்வின் தலைவராக செயற்பட்ட சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெயதிச புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் வரை அந்த பதவியில் தொடர்ந்து செயற்படவுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக நியாயபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இதன்படி நாடு முழுவதும் புதிதாக அமைக்கப்பட உள்ள 1000 ஆரோக்கிய மையங்கள் மூலம் குடும்பங்களுக்கு முதன்மை பராமரிப்பு மருத்துவர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய நோயாளர்கள் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டுமாயின் முதன்மையாக தங்களது குடும்ப மருத்துவரின் பரிந்துரையை பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது. தற்போதைய சுகாதார அமைப்பு முறைமை குறித்து நியாயபதி ஆண்டுகுமார திசநாயக்கா மேலும் தெரிவிக்கையில், கொத்தமல்லி குடித்து ஓய்வெடுத்தாலே குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும். மருந்து எழுதி கொடுக்கப்பட்டால் அதை சரியாக உட்கொள்ள வேண்டும். ஆனால் இலவசமாக வழங்கப்பட்ட மருந்துகளை கூட மக்கள் முழுமையாக உட்கொள்வதில்லை. இது பெரும் வீணடிப்பாகும், ஒரு குற்றம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையில் சுமார் 2.2 கோடி மக்கள் தொகை மட்டுமே இருக்கின்ற நிலையில் அரச மருத்துவமனை ஆண்டுதோறும் சுமார் 80 மில்லியன், அதாவது 8 கோடி வெளிநோயாளர்கள் வருகைகளை பதிவு செய்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் தன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில், 2 ஆண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி என்ற தொனிப்பொருளில் நாடு முழுவதும் ஜனாதிபதியின் மக்கள் சந்திப்பின் 2வது கூட்டம் நேற்று களுத்துறை மாவட்ட பேருவளை பிரதேசத்தில் ஆரம்பமானது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணை குறைந்துவிட்டதாகவும் ஆதரவு குறைந்துவிட்டதாகவும் மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவ்வாறு கருத்துக்களையும் பொய்ப்பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் திரண்டுள்ள லட்சக்கணக்கான மக்களே, நேரில் வந்து இன்று பார்வையிடுங்கள். இதுவே மக்களின் உண்மையான பலம். மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை ஒரு சிறு துளியாவது குறையவில்லை. இதுவரை இலங்கையில் ஆட்சி அமைத்த எந்தொரு கட்சியும் வடக்கையும் மலையகத்தையும் முழுமையாக அரவணைத்து தாமே நேரடியாக ஆட்சி அமைத்ததில்லை. இதற்கு முன்னர் ஆட்சி அமைத்தவர்கள் உடைந்த கட்சிகளுக்கும் வடக்கிலும் மலையகத்திலும் உள்ள வேறு கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் அமைச்சு பதவிகளை வழங்கியே ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் நாட்டின் 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 கைப்பற்றி வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக மக்களின் சகல வாக்குடன் இந்த மக்கள் அரசினை உருவாக்கியுள்ளது. தேர்தல் காலத்தை விடவும் தற்போது மக்களது ஆதரவும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கான அழகான நாட்டை உருவாக்குவதை நோக்கி மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய உயர்ந்த வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். மில்கல மற்றும் நாரங்ஸ்வெல ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மத தலங்களை சூழ உள்ள நிலப்பரப்பில் இரு கற்பாறை அகழ்வு மையங்களை முன்னெடுப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில், நேற்று அந்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தேரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய ஜனாபதி பிறந்த பகுதியான மிலகல மற்றும் நாராங்ஸ்வில ஆகிய பிரதேசங்களில் இரு கற்பார்வை அகழ்வு மையங்கள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியின் சுற்றாடலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதோடு அங்கு வாழும் 3000 மேற்பட்ட குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையும் குடிநீர் வசதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துக்கான அனுமதி பத்திரங்கள் 2023 ஆண்டில் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டவை. தற்போதைய அரசினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அல்ல. இவ்வாறாயினும் இவ்வாறான அழிவுகரமான திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை முறையான கள பரிசீலனைகளின்றி புதுப்பித்து வழங்கியதன் மூலம் அரசு அதிகாரிகள் பாரிய தவறொன்றை இழைத்திருப்பதாக தேரர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் போன்ற நிறுவனங்களின் அலட்சிய போக்கும் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைமுக கொடுக்கல் வாங்கல்களுமே தற்போதைய எல்லைக்கு பிரதான காரணங்களாகும். தற்போதிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அந்த பகுதி மக்களுக்கு குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. கிராம மக்கள் மற்றும் பௌத்த விகாரையின் கிணற்று நீரை பயன்படுத்தி வந்த போதும் தற்போது அந்த கிணறுகளிலும் நீர்மட்டம் மிகவும் குறைவடைந்து விட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் நிலத்தடி நீரை உறிஞ்சும் வகையிலான கற்பாறை அகழ்வு மைய திட்டங்கள் தொடருமானால் மக்கள் தங்களது சொந்த இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும். மேலும் வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் கிராமங்களுக்குள் போவதோடு விவசாய நிலங்களும் மரங்களும் அழியும் அபாயம் உருவாகி இருப்பதாக தேரர் குறிப்பிடுகிறார். கடந்த காலங்களில் அதிகாரத்தை பயன்படுத்தி புதையல்களை தோண்டி எடுக்கும் செயல்கள் நடைபெற்றதை போன்று இப்போதும் வட்டகல மயானத்துக்கு அருகாமையிலும் பிரதான வீதியொட்டிய பகுதிகளிலும் புதிய கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களை ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழல் பேரழிவை உண்டாக்கும் என்பதோடு அதன் விளைவுகளை அப்பாவி மக்களை அனுபவிக்க நேரிடும். எனவே இந்த சுற்றாடல் அழிவை உடனடியாக தடுத்து நிறுத்த தற்போதைய ஜனாதிபதி அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமது புறப்படத்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்வதாக அந்த தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரத்தோட்டையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை நிச்சயம் பாதிக்கும் என்று குற்றம் சாட்டினார். எதிர்கட்சியில் இருந்த போது சர்வஜன வாக்கெடுப்பு கோரியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கும் போது தங்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டுள்ளதாக சாடிய சஜித் பிரேமதாசா அரசாங்கம் ஒரே கட்சி ஆட்சியை நோக்கி செல்வதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் அரசாங்கத்தின் 2 நிறைவு பேரணிகளை பொய்களின் பயணம் என்று விவரித்த அவர் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறும் சவால் விடுத்திருக்கிறார். மேலும் பேருவளை பேரணியால் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் மின்சார கட்டணம் குறைப்பு மற்றும் எரிபொருள் விலை தொடர்பான வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டுகிறார். பொதுப்பணத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறைத்தன்மை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கிறார். அரசாங்கம் யாரையும் துன்புறுத்தவில்லை, ஆனால் பொதுப்பணத்தை திருடியிருந்தால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். அதில் நாங்கள் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. தவறு செய்தவர் முன்னாள் ஜனாதிபதியாகவோ முன்னாள் அமைச்சராகவோ அல்லது அவர்களின் மகனாகவோ இருந்தாலும் அது பற்றி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. குற்றம் புரிந்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் இந்த அரசாங்கத்தை அதற்காக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவையொட்டி நேற்று வெளியிட்டுள்ள விசேட வீடியோ 11 இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று நாட்டின் ஜனநாயகத்துக்கு மாபெரும் சவால் வந்துள்ளதாக நான் நினைக்கிறேன். சட்டமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் நீதித்துறையின் அதிகார சமநிலை இழக்கப்பட நிலையை உருவாக்கியுள்ளது. நிறைவேற்ற அதிகாரம் சட்டமன்றத்தின் அதிகாரம் ஒரு கட்சிக்கு செல்லும் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தது நீதித்துறையாகும். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதித்துறையின் சுயாதீனம் நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க செயற்படுகின்றார்கள். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற சென்ற ஒரு கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்து ஜனநாயகத்தை அழித்து வருகிறது. இதேவேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து அன்று ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திரத்தை பெற செயற்பட்ட விதத்தில் செயற்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தே அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பாலான கொள்கைகள் நமது கொள்கைகளே. நானும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே அரசியலை ஆரம்பித்து இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் செயற்படுகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு அங்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் உரையாற்றினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறுவனர் SWRD பண்டார் நாயக்கா, TB யாயா, சுந்தர்லிங்கம் போன்ற தேசப்பற்றுள்ள மக்கள் தலைவர்கள் பலருடன் ஒன்றிணைந்து DS ஜனநாயகா ஐக்கிய தேசிய கட்சியை 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்தார். இந்த ஒன்றிணைப்பின் மூலம் நாட்டையும் தேசத்தையும் நேசிக்கும் ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு மகாமன்னிய DS ஜனநாயகாவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த கட்சி பல தசாப்தங்களாக ஆற்றிய சேவையை 80வது ஆண்டு நிறைவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் நான் பாராட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட தலைமையை நமக்கு காட்டுவது ரணில் விக்ரமசிங்கே. அவர் நாடு வங்குரோத்தாகி டொலர் இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு எரிவாயு எரிபொருள் பெற முடியாமல் இருந்த போது அனைவரும் நிராகரித்த போது அவர் இந்த நாட்டின் தலைமையை ஏற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கே தனது அரசியல் பயணத்தை பற்றி யோசிக்காமல் பல கடினமான தீர்மானங்களை எடுத்து நாட்டை கட்டி எழுப்புவதற்காக பெரும் முயற்சியை மேற்கொண்டார். அந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதார நிலையிலிருந்து மேலே உயர்த்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்து திரைசேரியில் சுமார் 6 பில்லியன் டாலர்களை சேமித்தார். அத்தகைய ஒரு நாட்டை அவர் தற்போதைய அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஆற்றிய அந்த சேவையை நாம் கட்சி பேதமின்றி பாராட்டுவதாக இந்த 80வது ஆண்டு நிறைவில் தெரிவிக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இருந்த குற்றக்கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்கவே முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிக்கிறார். கடந்த 2 தேர்தல்களின் போது மக்களுடன் இணைந்து உலகிலே மிக கொடூரமான குற்றக்கும்பல்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், கொள்ளையர்கள் மற்றும் ஊழல்வாதிகளால் சூழப்பட்டிருந்த அரசியல் கும்பலை விரட்டி அடித்தோம். தினமும் மாலை செய்திகளில் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் கொடூர குற்றங்களின் தகவல்களே இதற்கு சான்றாகும். அச்சமடைந்த குற்றவாளிகள் இன்று சட்டத்துக்கு பயந்து ஒளிந்து வாழுகிறார்கள். நாம் எந்தவித குற்றங்களிலும் ஈடுபடாததாலும் நாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நமது உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணித்ததாலும் இதற்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. கடந்த 22 மாதங்களாக எமது உறுப்பினர்கள் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அர்ப்பணிப்போடு உழைத்து வருகிறார்கள். மக்கள் வழங்கிய பலமும் தைரியமுமே ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய சக்தியாக அமைந்துள்ளது. சமீபத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் அதன் தேவையையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எந்தவித அபாயத்தை எதிர்கொள்ள தான் தயார் என்றும் மக்கள் நலனுக்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பதவி விலக நேரிட்டாலும் அதற்கும் தான் தயார் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். நான் நேசிக்கும் மக்களுக்காகத்தான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வாறானதொரு தலைவரை மக்களாகிய நீங்கள் தான் உருவாக்கியுள்ளீர்கள். கடந்த காலங்களில் போதைப் பொருள் அல்லது ஊழலுக்கு எதிராக பேசினால் வெள்ளவேன் கடத்தல் அல்லது நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும். அத்தகையதொரு சூழலை மாற்றி மக்கள் நலன்சார் அரசாங்கம் ஒன்றை நாம் கட்டியெழுப்பியுள்ளோம். மக்களுடன் இணைந்து கட்டியெழுப்பப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் மூலம் நாட்டுக்கு புதியதொரு மாற்றம் கிடைத்துள்ளதோடு வலுவானதொரு எதிர்காலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்வெடுப்பதுதான் தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் பாசையூர் கடத்தொழிலாளர் சங்க பிரதிகள் மற்றும் கடலட்டை பண்ணி அமைப்பதற்கான கோரிக்கையாளர்களை பாசையூர் பகுதியில் கடத்தொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது கடலட்டை பண்ணைகளை அமைக்கும் போது ஏனைய கடத்தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து எவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கடலட்டை பண்ணைகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களையும் நேரடியாக அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். அவற்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 40,000 கைதிகள் தற்போது சிறைச்சாலைகளில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
1: இந்த நிலையில் கொழும்பு நகரின் பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புற பாடசாலைகளுக்குள்ளும் போதை மாத்திரைகள் பரவியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலைக்குள் போதைப்பொருள் ஊடுருவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். குபேகன தேசிய பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். போதைப்பொருள் பாவனையில் சிக்கியுள்ளவர்களில் 8 முதல் 14 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட சிறுமிகளும் அதிக அளவில் காணப்படுவதாக அவர் கூறினார். நினைப்பதை விடவும் இது மிகவும் பாரதூரமான நிலைமை எனவும் இந்த பேரழிவில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். பாடசாலைகளுக்குள் உருவாகியுள்ள இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை முற்றாக ஒழிப்பதற்காக வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலைகளுக்கு மட்டுமின்றி இந்த சமூகத்திற்கும் போதைப்பொருளை விநியோகிப்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் பச்சை நிற பின்னணியை கொண்ட பதிவு எண்கள் வழங்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும் அவற்றின் சட்டபூர்வ செல்லுபடியை ஆணையாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஏவைஸ் மார்ஷல் துஷாரா பெர்னாண்டோ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன.
1: இதனிடையே பதிவு செய்யப்பட்ட 88,740 வாகனங்களுக்கான புதிய இலக்கு தகடுகள் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 2026 ஜூன் 10 முதல் 2026 ஆகஸ்ட் 31 வரை பதிவு செய்யப்பட்ட 56,233 இலக்கு தகடுகளும் அடங்குவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏவைஸ் மார்ஷல் துஷார் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். அத்துடன் 2023 மற்றும் 2024 ஆகிய 2 வருடங்களில் பதிவு செய்யப்பட்ட 32,507 வாகனங்களுக்கான இலக்க தகடுகளும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கள் நாரகன்பேட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்துக்கு வருகை தந்து தமது வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரேம்லால் ஜெயசேகரா உள்ளிட்ட 3 பேரை எதிர்வரும் அக்டோபர் 21 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்ததோடு அவர்களுக்கு வெளிநாடு செல்லவும் பயணத்தடை விதித்திருந்தது. ககவத்தே பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலை வழக்கில் மேற்படி 3 ரத்னபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் 3 வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்ட 3 வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட தரப்பினரான சாந்த தொடங்குட என்பவரது மனைவி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு அமைவாக பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றப்புணர்வு திணைக்களம் வெளிநாட்டு பயணத்தடையை செயற்படுத்த முயன்ற போது முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகரா கடந்த மாதம் 31 அன்று தாய்லாந்து நோக்கி பயணமாகியிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் விடயம் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு குற்றப்புணர்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். 2015 ஜனாபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாபதி வேட்பாளரான முன்னாள் ஜனாபதி மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரணியின் போது ககவத்தே பகுதியில் வைத்து நபரொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பிரிமலால் ஜெயசேகர, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிலந்த ஜெயசிங்க மற்றும் முன்னாள் ககவத்தே பிரசபை தவிசாளர் வஜிர தர்சனடி சில்வா ஆகியோர் குற்றவாளிகளாக காணப்பட்டு ரத்னபுரி மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சந்தேக நபர்களை வழக்கிலிருந்து விடுவித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன, நீதியரசர் அச்சல வெங்கப்புலி, நீதியரசர் கியான் குலத்தங்க ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா, பிரிமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூவருக்கு எதிராக பயணத்தடை விதிக்குமாறு மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஜனாபதி சட்டத்தரணிகளான லத்வகெட்டி சில்வா மற்றும் அனிக் பிரேமரட்ன ஆகியோர் முன்னிலையாக இருந்ததோடு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஜனாபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் முன்னிலையாகியிருந்தார். கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உட்பட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்திய சுங்கத்துறை அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்ட இந்த சந்த நபர்களை இலங்கை குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்கள அதிகாரிகள் நேற்று பொறுப்பேற்று வேலதிய விசாரணைகளுக்காக காங்கேயன்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கருங்கொடி தீவு, மாம்பட்டி, மதவாச்சி, கல்டுமுல்லை, வெள்ளவாயா, மோன்றாக்கலை, மாவடிச்சேனை, பலாங்குடை, திருவோணமலை, பதுளை மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. புலனறுவை கிங்ரா குட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். நேற்று பிற்பகல் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பட்டி கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புத்தளம் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் வழிகாட்டின் கீழ் விசேட காவல்துறை குழு ஒன்றினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த புறாக்கள் பண பந்தயம் வைக்கும் புறா பந்தயங்களுக்காக பயன்படுத்த தயார் செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு, அதன் எஞ்சின் மற்றும் சிற்றுந்தி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் மாமநெல்லியைச் சேர்ந்தவர், ஏனைய மூவரும் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட புறா ஒன்றின் மதிப்பு 50,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து புறாக்களின் மொத்த பொறுமதி சுமார் 1 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் நீதிமன்றில் முன்னப்படுத்தப்படுகிறார்கள். கொட்டத்தனியா துறவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி பத்துக்குள்ளாக்கியது. இந்த பத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கிராண்ட் பாஸ் மற்றும் வெள்ளம்பிட்டியாவைச் சேர்ந்த 21 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். பிபிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோதம்பள்ளை பிரசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தோதாம்பள்ளை ஈதனவத்தியைச் சேர்ந்த 30 வயது நம்பிய பிரசந்திகா மதுமாலி எனப்படும் 3 பிள்ளைகளின் தாயார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் மின்விளக்கு ஒன்றை மின்னேற்றம் சார்ஜ் செய்வதற்காக அதன் மின்னிணைப்பை சார்ஜரை சுவிட்சில் இணைக்க முற்பட்ட வேளை மின்சாரம் தாக்கியிருப்பதோடு பிபிலே முஸ்தபா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பே அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடவுள் சீட்டு வைத்திருப்பவர்கள் இதுவரும் 15 முதல் தாய்லாந்துக்குள் விசா இன்றி பயணிக்கும் சலுகையை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு ஆகஸ்ட் 31 அன்று வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி இலங்கை உட்பட 21 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விசா விலக்கு சலுகை முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதன்படி இனி தாய்லாந்துக்கு பயணம் செய்யும் இலங்கை குடிமக்கள் பயணத்துக்கு முன்னதாகவே தகுந்த விசாவை பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து பயணத்துக்கான விசாவுக்கு இணைய வழி ஈஸ் விசா மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். கொழும்பில் உள்ள தாய்லாந்து தூதரகம் நேரடியாக நேரில் வந்து சமர்ப்பிக்கப்படும் விசா விண்ணப்பங்களை ஏற்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தாய்லாந்துக்குள் பிரவேசிக்கும் இலங்கை பயணிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 60 நாட்கள் வரை அங்கு தங்கியிருக்க அனுமதி வழங்கப்படும். தேசிய பாதுகாப்பு, சுற்றுலா, பொருளாதார நலன்கள் மற்றும் பரஸ்பர விசா நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு தாய்லாந்து அமைச்சரவையால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: உயர் அடுக்குகளுக்கு பரவியுள்ள சிலிக்கா துகள்கள் அடங்கிய சாம்பல் மற்றும் பாறை துகள்கள் வானூர்திகளின் யந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எரிமலைக்கு மேற்கே உள்ள வான்பரப்பு மற்றும் இலங்கைக்கு தெற்கே உள்ள வான்வெளி உள்ளிட்ட விரிவான பகுதிகளுடனான விமான பயணங்களுக்கு இந்தோனேஷிய வான் போக்குவரத்து அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்கள். இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் இலங்கைக்கு இடையே சேவைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் வானூர்தி நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களின் பயணப்பாதைகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளன. வெள்ளவாய ஆன பல்லம பகுதியில் அமைந்துள்ள சபுகொட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்திருக்கிறது. நிலவும் வறட்சியான காலை காரணமாக காப்பகத்தில் உள்ள புல்வெளிகளும் மரங்களும் காய்ந்து போயிருந்த நிலையில் இனம் தெரியாத நபர் ஒருவர் வைத்த தீயே இந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்றும் கடும் வறட்சியும் நிலவியதன் காரணமாக சில மணி நேரங்களிலே தீ காப்பகம் முழுவதும் அதிவேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் 10 அடிக்கு அதிகமான உயரத்துக்கு எழும்பியதால் பிரதேசவாசிகளால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த தீப்பரவலினால் காப்பகத்தில் இருந்த பல பழமையான மரங்கள், புல்வெளிகள் மற்றும் அரிய வகை வனவிலங்குகள் பலியாகி பெரும் சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. அத்துடன் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை செப்டம்பர் மாதத்தின் முதல் 4 மட்டும் 872 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றன. அதன்படி பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்னர் நாடு முழுவதும் உள்ள பாடசாலை வளாகங்களில் நேற்று தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 3 தவணையின் 2 கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் டிசம்பர் 4 தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யானையின் ஆரோக்கியம் மற்றும் நலனை கருத்தில் கொண்டு கதிர்காம தேவஸ்தானத்தின் பஸ்நாயக்க நிலமே திலின மதுசங்க இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இதற்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறிய ஊர்வலங்களிலும் வாசனா யானை பங்கேற்க செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் 22 திருவிழாவான இன்றைய தினம் காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக அங்கு நடைபெற்றது. காலை 6:45 மணியளவில் நடைபெற்ற வசந்த மண்டப பூசியை தொடர்ந்து பிள்ளையாரும் முருகப்பெருமானும் வெளி வீதியுலா வந்து சிறப்பாக மாம்பழ திருவிழா நடைபெற்றது. நாரதர் சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அதனை யாருக்கு கொடுப்பதென தீர்மானிக்க முதலில் உலகை சுற்றி வருபவருக்கே இந்த மாம்பழத்தை தருவோம் என்று சிவபெருமானும் உமாதேவியாரும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கூறினார்கள். உடனே முருகப்பெருமான் மயில் மீதேறி உலகை சுற்றி வர சென்றபோது பிள்ளையார் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் சுற்றி வந்து நீங்களே என் உலகம் என்று கூறி மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகை சுற்றி வந்த முருகனுக்கு மாம்பழம் கிடைக்காததால் தனது நகை உடை அனைத்தையும் துறந்து பழனிமலையில் போய் அமர்ந்தார் என்ற புராண கதையை மையமாக வைத்தே இந்த திருவிழா இடம்பெற்று வருகிறது. இன்றைய மாம்பழ திருவிழாவின் போது 1,000 பக்தர்கள் அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். அதேவேளை நல்லூர் மகோத்சவ திருவிழாவின் சப்பர திருவிழா நாளை மாலையும், தேத்திருவிழா நாளை மறுதினம் புதன்கிழமை காலை 7 மறுநாள் வியாழக்கிழமை காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெற இருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பா இந்தியாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி.

0: இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சென்னையில் ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள்.
2: சென்னை பெசன்ட் நகரில் தவைக்காவைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டார். தனது அலுவலக வாசலில் நின்று அவர் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி கொன்றனர். இதேபோல நொளம்பூரில் வட மாநில தொழிலாளி ஒருவரும், அம்பத்தூர் அருகே சூரப்பட்டு பகுதியில் பார் ஊழியர் ஒருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள பல்வேறு கட்சித் தலைவர்கள் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளனர். காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது முதலமைச்சர் பதிலுரை அளிப்பதற்கு முன்பாக அவரது கட்சி பிரமுகர் ஒருவரே தலைநகரில் கொலைக்கு ஆளாகியுள்ளார் என்று சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி சட்டம் ஒழுங்கு நிலை என்று விமர்சித்துள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து வெறும் விளக்கங்களை மட்டுமே அளித்து வருவதை விட்டுவிட்டு மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்று அவர் அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்க ஆட்சியின் கொலை கொள்ளை சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், குற்றவாளிகளை கண்காணிக்கும் உளவுத்துறை என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் இயங்குகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஏற்கனவே 2 ஏடிஎம் கொள்ளைகள் நிகழ்ந்த நிலையில் ஏடிஎம் மையங்கள் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்த காவல்துறை தவறியது ஏன் என்று வினவியுள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி, வட மாநில கொள்ளையர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபடுவதும் கொலை குற்றங்கள் அதிகரிப்பதும் ஆட்சியின் தோல்வியாகவே கருதப்படும் என்று சாடியுள்ளார். கொலை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை, தலைநகரில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: தொடர்ந்து கர்நாடகாவில் உண்டு உறைவிட பள்ளி என்ற பெயரில் மாட்டு கொட்டகையில் 5 ஆண்டுகளாக மாணவர்கள் தங்கி படித்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது.
3: அசன் வட்டம் சாந்தி கிராம் என்ற ஊரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் உண்டு உறைவிட பள்ளியில் 6 முதல் 10 வரை 92 மாணவர்களும் 80 மாணவிகளும் படித்து வருகின்றனர். மாநில அரசின் சமூக நலத்துறை நடத்தும் அந்த பள்ளி ஒரு மாட்டுக் கொட்டகையிலேயே செயல்பட்டு வருகிறது. 172 பேரும் படிப்பது, உண்பது மற்றும் உறங்குவது அந்த மாட்டுக் கொட்டகையில்தான். அவர்களுக்கு 5 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளன. பள்ளியின் பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டப்படவிருந்ததால் மாணவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன் மாட்டுக் கொட்டகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அடிப்படை வசதிகளும் காற்றோட்டமும் இல்லாத இடத்தில் மந்தை போல அவர்கள் நடத்தப்பட்டு வந்த அவலம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருவதாகவும் வேறு நல்ல மாற்று இடம் கிடைக்காததால் மாட்டுக் கொட்டகையில் மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாட்டுக் கொட்டகை விவகாரம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு மதுகுமார் பங்காரப்பா உத்தரவிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2,00,000 பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு கிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதன்படி வரவு பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 இருந்து 4,11,467 குறைந்துவிட்டது. எஸ்இஆரில் மொத்தம் 52,551 பேர், அதாவது 11% நீக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மட்டுமே வேலை கிடைத்துள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டமானது தொழில்துறைக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. இருந்தாலும் இந்த திட்டத்தின் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி மூலம் பயிற்சி பெற்ற 28,05,000 விண்ணப்பதாரர்களில் 2,00,000 பேர், அதாவது 7.73% மட்டுமே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி பயிற்சி காலத்திலேயே கணிசமான அளவில் பயிற்சி பெறுபவர்கள் விலகுவதாகவும் தரவுகள் காட்டுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த 35.4 லட்சம் விண்ணப்பதாரர்களில் சுமார் 6,83,000 பேர், அதாவது 6,83,000 பேர், 19% பயிற்சி காலத்திலே விலகிவிட்டார்கள். இந்த திட்டத்தின் மூலம் வேலை பெற்றவர்களை விட பயிற்சி காலத்தில் விலகியவர்களின் எண்ணிக்கை 3 மடங்குக்கு அதிகமாக உள்ளது. விண்ணப்பித்து பயிற்சி பெற்றவர்களுக்கு தொலை தொடர்பு துறையில் 17.5% அதிகளவில் வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து கைவினைத்துறையில் 14.4%, ஜவுளித்துறையில் 13.3% வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனநாயகம், சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார். 2029 இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 ஆண்டு செயல் திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதையற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 பேர் இறந்தார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். 11 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். தேடல் மீட்பு பணி தொடர்கிறது. டெல்லி பல்கலைக்கழகம் அருகேயுள்ள 5 மாடி கட்டிடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது.
3: டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்துக்கு அருகில் அமைந்துள்ள சத்யா நிகேதன் பகுதியை சுற்றி பல்வேறு கல்லூரிகள் உள்ளன. இதனால் அங்கு ஏராளமான மாணவர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. குறுகலான நெரிசலான தெருக்களில் மிகவும் பழமையான பல கட்டடங்கள் விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஹாஸ்டல் டேஸ் என்ற 50 ஆண்டுகள் பழமையான 5 மாடிகள் கொண்ட மாணவர் விடுதி கட்டடம் ஒன்றின் அடித்தளத்தில் நேற்று பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மதியம் 1:30 அளவில் திடீரென அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. அப்போது பல மாணவர்கள் விடுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்பகுதி மக்களும் மீட்பு பணியில் இணைந்து இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் இருந்து 8 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 5 மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். மேலும் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உள்ளே சிக்கி இருப்பவர்கள் சுவாசிப்பதற்காக ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் இறக்கப்பட்டதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக டெல்லியில் மழை பெய்து வரும் நிலையில் அடித்தளத்தில் தேங்கியிருந்த மழை நீர் கட்டடத்தை பலவீனப்படுத்தியதே இடிந்து விழுந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குருகிராமில் வசிக்கும் கட்டட உரிமையாளரை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தை ஆய்வு செய்த டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டதுடன் காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். டெல்லி மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாணவர் அமைப்பான ABVP மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இச்சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சோகம் என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்பவே டெல்லிக்கு வருகிறார்கள் என்றும் உயிரை பணயம் வைக்க அல்ல என்றும் கூறியுள்ளார். தலைநகரின் கல்லூரிகளில் தரமான விடுதிகள் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் ஒரே கூரையின் கீழ் 40-50 பேராக மனிதாபிமானமற்ற சூழலில் தங்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
1: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் பருகிய 11 பேர் பலியாகினார்கள். 25 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், பஞ்சாபின் ஜலந்தரில் மன்ஜிந்த் சிங் பேடிக்கு எதிராக வெளிநாட்டுக்கு செல்ல உதவுவதாக ஒருவரிடம் மோசடி செய்ததாக பயண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரை காவல்துறை தேடி வந்தது. இந்த நிலையில் அவரை ஜலந்தூரில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வேலை இல்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக ஏங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொலியொன்று இந்தியாவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த சோனா என்ற பெண் இந்த மாதம் 4 அந்த காணொலியை இன்ஸ்டாகிராம் தளத்தில் பகிர்ந்தார். உங்கள் வேலையை ஒரு பண்டிகை போல நினைத்துக் கொள்ளுங்கள், வேலை இருந்தால் வாழ்க்கையில் வசதி, நிம்மதி, மனநிறைவு இருக்கும் என்று குறிப்பிட்டார். எல்லோருடைய வேலையும் ஒரே மாதிரியாக இருக்காது, சில நேரங்களில் வேலை கடினமாக இருக்கலாம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் வேலை ஒருவருக்கு மரியாதையும் விரும்பியபடி வாழும் சுதந்திரத்தையும் தருவதாக அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் தங்கள் வேலையை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கருத்துடன் பல இணையவாசிகள் ஒத்துப்போகின்றார்கள். வேலை இல்லாத போதுதான் அதன் மதிப்பு புரியும் என்று ஒருவர் பதிவிட்டார். நிலையான வேலை உண்மையிலே மன நிம்மதியை தருவதாக மற்றொருவர் தெரிவித்திருக்கிறார். பிக்பாக் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக பங்கேற்றார்கள். 8 பேர் பிக்பாக் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். இதுவரை ஒளிபரப்பான பிக்பாக் சீசன்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விதிமுறைகளுடன் பிக்பாக் 10 நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சீசன் 10 நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இந்த சீசனில் நேர்காணலில் தேர்வான போட்டியாளர்கள் நேரடியாக பிக்பாக் வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பிக்பாக் சீசன் 10 புதுமையை வெளிக்காட்டும் விதமாக 3 போட்டியாளர்கள் அழைக்கப்பட்டு மேடையில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் மூவருக்கும் மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அரங்கத்தில் இருக்கும் மக்கள் மூவருக்கும் வாக்களிப்பார்கள். இதில் அதிக வாக்குகள் பெற்ற இருவர் பிக்பாக் வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். குறைந்த வாக்குகளை பெற்ற நபர் மேடையில் இருந்தவாறே வெளியேற்றப்படுகிறார். அதாவது மற்ற சீசன்களில் பிக்பாக் வீட்டில் இருந்து வெளியேற மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை புதுமையாக போட்டியாளர்கள் உள்ளே செல்வதற்கே மக்கள் வாக்களிக்கும் வகையில் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 3 நபர்களாக மேடையில் நிற்க வைக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தி அவற்றில் இருவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள் அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக உள்ளே நுழைந்தார்கள். 8 பேர் மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 703.27 கோடி ரூபாய் காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. வட மாநிலங்களிலும் விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்படும். மகாராஷ்டிரத்திலும் வெகு விமரிசையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மும்பையின் கிங் சர்க்கிள் பகுதியில் ஆண்டுதோறும் ஜிஎஸ்பி சேவா மண்டல் பிரமாண்ட விநாயகர் சிலை அமைத்து 5 விழாவை நடத்தும். இதன்படி ஜிஎஸ்பி சேவா மண்டல் 72 ஆண்டாக நடத்தப்பட இருக்கும் வருகிற விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகர் சிலை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு 703 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் விநாயகர் சிலைக்கு 474 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தங்கம் வெள்ளி விலை உயர்ந்ததால் காப்பீட்டுத் தொகையும் மதிப்பும் உயர்ந்ததாக தெரிவித்தார்கள். கோடிக்கணக்கான மதிப்பில் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவதாலும் காப்பீடு எடுக்கப்படுவதாலும் இந்த விநாயகரை பணக்கார விநாயகர் என்றே சிலர் அழைக்கின்றார்கள். இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் அமைக்கப்படும் பிரமாண்ட விநாயகர் சிலைக்கு பக்தர்கள் காணிக்கை அளித்த 66 கிலோ தங்கம், 335 கிலோ வெள்ளி, நவரத்தின கற்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளன. விழாவின் போது விநாயகர் சிலைக்கு அதிக மதிப்பிலான ஆபரணங்களும் பொருட்களும் பயன்படுத்தப்படுவதால் விநாயகர் சிலை மற்றும் அதன் தொடர்புடைய பாதுகாப்பு அர்ச்சகர்கள், தன்னார்வலர்கள், பணியாளர்களுக்கான தனிநபர் விபத்து காப்பீடு என்று மொத்தம் 703 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த விழாவில் சுமார் 200,000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாள்தோறும் 40,000 பேருக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். விழாவுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதால் இந்த காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த ஆண்டு 474 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்டது. தங்கம் வெள்ளி விலை உயர்ந்ததால் காப்பீட்டுத் தொகையின் மதிப்பும் தற்போது உயர்ந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டி தரும் வணிக பயிராக உருவெடுத்துவிட்டது. கடந்த 26 ஆண்டுகளாக தோட்டத்துறையில் பணியாற்றி வரும் வயநாடு கோட்டநாடு பிளான்டேஷன் குழுமத்தின் மேலாளர் மது போபையா கோபி தோட்டங்களுக்கு நிழல் வழங்குவதற்காக மட்டுமே முன்னர் பயிரிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது முக்கிய வணிக பயிராக மாறிவிட்டதாக தெரிவித்தார். 2011 ஆண்டில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி தனது தோல் பராமரிப்புக்காக ஆனை கொய்யாவை பயன்படுத்துவதாக தெரிவித்ததை தொடர்ந்து இந்த பழத்துக்கான தேவை மற்றும் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 15,000 டன் ஆனை கொய்யா இறக்குமதி செய்யப்படும் நிலையில் உள்நாட்டு உற்பத்தி 8,000 முதல் 9,000 டன் வரையில் உள்ளதாக மணிலால் பள்ளியர் தெரிவித்துள்ளார். கடல்நிலை மாற்றம் காரணமாக கோபி மற்றும் மிளகு சாகுபடி பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆனை கொய்யா விவசாயிகளுக்கு சிறந்த மாற்று பயிராக அது அமைந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இறக்குமதி செய்யப்படும் பழங்களுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆனை கொய்யாக்களின் சுவை, பதம் மற்றும் அளவில் சீரற்ற தன்மை காணப்படுவதாக மும்பையைச் சேர்ந்த கங்கரி உணவக குழுமத்தின் தலைமை சமையல் கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் வளர்க்கப்படும் ஆனை கொய்யா மரங்கள் மரபணு ரீதியாக மாறுபட்டிருப்பதால் சந்தைக்கு வரும் பழங்களின் தரத்திலும் வேறுபாடுகள் காணப்படுவதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி பேரவையின் முதன்மை விஞ்ஞானி கணேசன் கருணாகரன் விளக்கியிருக்கிறார். மேலும் கட்டுப்பாடற்ற விவசாய பண்ணைகளிலிருந்து நோய் தொற்றுக்குள்ளான நாற்றுகள் புறப்பட்டு பயிரிடப்படுவதால் 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மரங்கள் பட்டுப்போய் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்ப்பதற்காக தென்னாப்பிரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பின்பற்றி உயர்த்தப்பட்ட பாத்திகள் மற்றும் அடர் நடுகை முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் அறுவடையை எளிதாக்குவதற்காக கிளைகளை வெட்டி மரத்தின் உயரத்தை கட்டுப்படுத்துவதும் முறையான மகரந்த சேர்க்கைக்காக இருவேறு ரகங்களை சரியான முறையில் கலந்து நடுவதும் அவசியம் என்று இந்தோ இஸ்டேல் நர்சரியின் நிறுவனர் கர்சித் கோதா தெரிவித்திருக்கிறார். சீரான மகசூல் மற்றும் தரத்தை உறு செய்வதற்காக உள்ளூர் மரங்களை அடிப்படையாக கொண்டு இரு புதிய ஆனை கொய்யா ரகங்களை விஞ்ஞானி கணேசன் கருணாகரன் உருவாக்கியுள்ளார். முறையான வழிகாட்டுதலும் உறுதியான சந்தை வாய்ப்புகளும் கிடைக்கும் பட்சத்தில் ஆனை கொய்யா சாகுபடி இந்திய விவசாயிகளின் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று வயநாட்டைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி இந்திய அரிய வகை கனிமவள விரிவாக்கத்துக்கு அனுமதி நீடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
2: IREL நிறுவன விரிவாக்க பணிகளுக்காக 8 வருவாய் கிராமங்களில் மணல் அகழ்வு செய்து கனிமங்களை பிரித்தெடுப்பதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு மேலும் ஓர் ஆண்டுக்கு நீட்டித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறையில் விழிப்புணர்வு பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு உடனடியாக விரிவாக்கப் பணிகளை கைவிட வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதால் தாவேக அரசு இத்திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக கிராம மக்கள் கூறினர்.
4: இந்த கடற்கரையில் மட்டும்தானே இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும், அது நியதி தான். ஆனா இங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தா இத்தனை வருஷம் ஆச்சு, 63 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் திருத்தி 40 வருஷம் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, ஒரு தலைமுறையை பாதிக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க நாங்கள் எங்க போவோம்? இந்த கடல்ல பிளாட் போட்டு தருவீங்களா நீங்க?
2: கனிம நிறுவன விரிவாக்கத்திற்கு அனுமதி நீட்டித்து வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்காததால் கொள்முதல் செய்யப்படாமல் 100,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
3: இந்த பருவத்துக்கான புதிய நெல் கொள்முதல் விலையை அரசு அறிவிக்காததால் செப்டம்பர் 1 முதல் மாவட்டம் முழுவதும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நெடுமருதூர், மல்லியம், வானாதிராஜபுரம், வழுவூர் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கொள்முதல் நிலையங்களில் 15 மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நல்லத்துக்குடி பகுதியில் மட்டும் 20,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். லஞ்சம் தரமாட்டோம் என்று கூறியதாலேயே ஊழியர்கள் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் கடத்துவதாக விவசாயிகள் கூறினர்.
5: சென்று சுத்தி 20,000 மூட்டை கிடக்கு, 15 நாளா கொள்முதல் செய்யாம அரசு வந்து எங்களை வந்து அலங்கரிச்சுட்டு வருது. விவசாய நிலமா ரொம்ப பரிதாப நிலையா நாங்க இருக்கிறோம். அரசு உடனடியா நெல் கொள்முதல் செய்ய தவறுனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கொண்டு நெல் கொண்டு போட போறோம். நாங்க
6: 45 கொடுத்தாதான் வருவோங்கிறாங்க, 20 ரூபா 20 ரூபா பேசணும் வரமாட்டாங்க. இது எல்லாருக்கும் அதிகாரிக்கும் லஞ்சம் கொடுத்தாவணும் நாங்க கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லஞ்சம் வாங்குறது உண்மையா இருக்கு, லஞ்சத்தை ஒழிச்சிருவாங்க, லஞ்சத்தை உங்களால ஒழிக்க முடியல. அப்ப எங்களைதான் விவசாயம் வைத்து நடிக்கணும். நாங்க விவசாயம் வந்து இந்த 40-40 ரூபா கொடுத்து பிடிச்சிருப்போம்ல.
3: நெல் கொள்முதல் செய்யாவிட்டால் மயிலாடுதுறை நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பகுதிகளில் 25,000 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட நெல் கொள்முதல் மையங்களில் குவியல் குவியல்களாக தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கூறினர். வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட அறுவடை இயந்திரங்கள் வேலை இல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு வாடகை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து புளியங்கூடம் சந்தையில் எலும்பிஞ்சம் பழத்தின் விலை கிலோ 270 ரூபாவாக உயர்ந்துவிட்டது.
2: புளியங்குடியில் விளையும் எலுமிச்சைக்கு தனி வரவேற்பு உள்ளது. புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் எலுமிச்சை நகர் என புளியங்குடி அழைக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர், சிவகிரி, திருவெட்ட நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் எலுமிச்சை பழங்களும் புளியங்குடி சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் அனுப்பப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக போதிய விலை கிடைக்காதிருந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு பழங்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் கிலோ எலுமிச்சை 100 முதல் 270 ரூபாய் வரை தரம் வாரியாக விலை போவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.
7: சரியான மழையில் காய் வரவுகள் மிக கம்மியா இருக்கனால இந்த மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவும் மழை இல்லை, அதனால வரவு கம்மியா இருக்கனால ஒரு கிலோ ரேட்டு 100 ரூபாயிலிருந்து 270 ரூபாய் மார்க்கெட் இருக்கு. இதே வெயில் நீடிச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டு கூடுறதுக்குதான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
2: எலுமிச்சையை அடிப்படையாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை புளியங்குடி பகுதியில் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர்.
1: தொடர்ந்து வேளாங்கனி புனித ஆரோக்கியம் மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிரம்மாண்டமான பெரிய தேர்ப்பவனி இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது.
8: அதாவது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குறிப்பா 11 நடக்கக்கூடிய இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான இந்த பெரிய தேர்பவனியானது இன்னைக்கு நடக்க இருக்கிறது. நம்ம வேளாங்கண்ணி பேராலயத்துடைய பக்கத்திலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஏராளமான பல்வேறு வடிவங்கள்ல செய்யப்பட்ட அந்த தேர்களானது வரிசையாக அந்த மாலை நடக்கக்கூடிய அந்த பவனி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்பவனியில் காலையில் அதிகமான பக்தர்கள் திரண்டிருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்பவனி செல்லக்கூடிய அந்த கடற்கரை சாலை, கடை வீதி, அதே போல ஆரிய நாட்டு தெரு உள்ளிட்ட சாலைகள் முழுவதுமாக போலீசார் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டு அந்த இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கலாமா, நீங்க எந்த பகுதி, எத்தனை வருஷமா வேளாங்கண்ணிக்கு வரீங்க, தேர்பவனியை காக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கீங்க?
9: நான் சின்ன பிள்ளையில இருந்தே இங்க வரேன், பிறந்ததுலேருந்தே இங்கே வரோம். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம், ஃபேமிலியாக அப்போலேருந்தே நாங்கள் இங்கே குடும்பத்துக்கு வரோம்.
8: நீங்கள் எந்த பகுதி, ஏற்பாடுகளாக எப்படி இருக்கு?
9: நாங்கள் திருச்சி மாவட்டத்துலேருந்து வரோம் சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து ஒரு 21 வந்து மாதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட நம்பிக்கையே இன்ன வரைக்கும் மாதா வந்து ஒரு நாளும் வந்து புறக்கணித்தது கிடையாது. எங்களோட நம்பிக்கை எல்லா நாளுமே நம்பிக்கையோடு வந்து நாங்கள் மாதாவை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட ஃபேமிலியோட எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பூர்வீகமா வந்து ஆர்சி கிறிஸ்டின் தான். நாங்க எப்பயுமே வந்து மாதாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எங்களை மட்டும் இல்லாம கோடான கோடி மக்களையும் வந்து மாதாவோட நம்பிக்கையை வந்து பூர்த்தி பண்ணுன்றதுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச்.
8: தொடர்ச்சியா இந்த விழாவுடைய முக்கியம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பக்தர்கள் இருக்கிறத பாக்கலாம். ஆனா நீங்க எந்த பகுதி தேர் பவனி சாயங்காலம் நடக்கும், எத்தனை முறை இதை பாத்திருக்கீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் தேர் பவனி?
10: நாங்க வந்து ஒரு 45 வருஷமா வரோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாதாவை பத்தி சொல்லிடுறோம். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து வந்திருக்கிறோம். கொரோனாக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்துல வந்தோம். அதுக்கப்புறமா மாதா வந்து எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு அது அற்புதம் நடந்ததுல இருந்து நாங்க வந்து ரெகுலரா மாதாவோட நம்பிக்கை அதிகம் வச்சு நாங்க வர ஆரம்பிக்கிறோம். வருஷம் வருஷம் தேர் பவனி நடக்கும். அந்த கடைசி இந்த 7 நாளுமே தேர் அட்டன் பண்ணி எல்லாருமே மாதா வந்து எங்களுக்கு புதுமை கொடுத்து இந்த அளவுக்கு நாங்க வர வச்சு மாதாவை தான் நன்றி சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இந்த கொடி தேர் இதை வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அட்டன் பண்ணிடுவோம்.
8: நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஃபேமிலியோட ஏற்பாடுகளை எப்படி பண்ணிருக்காங்க?
9: இங்க போன தடவை இருந்ததை விட இங்கே இந்த தடவை கொஞ்சம் நிறைய எல்லாருக்கும் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. எல்லாருமே இங்க வந்து இப்போ நல்லா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து எங்க குடும்பத்தோட வரோம். மாதா எங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் நிறைய. அது போல வந்து நம்பின்னு வர எல்லாருமே வந்து மாதாவுக்கு நம்பின்னு வந்து கேட்டா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும்.
1: இனி இன்று சென்னையில் 22 கரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,040 ரூபாவுக்கும், கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,130 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வெள்ளி ஒரு கிராம் 255 ரூபாவுக்கும், ஒரு கிலோ 255,000 விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். நவம்பர் 27 தேதியை சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிரோனி குடியரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை இந்தியா உள்ளிட்ட 65 நாடுகள் இணைந்து வழிமொழிந்தன. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயிலிருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ஐரோப்பிய வரலாற்றில் அது சாதனை. சொந்த மண்ணிலிருந்து துணைக்கோள்களை பாய்ச்ச வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் கனவு. அது இப்போது ஒருபடி நெருங்கியிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் என்ற விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் யாரும் இல்லை. ஐரோப்பாவிலிருந்து விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்திருக்கும் முதல் உந்துகணை என்ற பெருமை அதைச் சேருகிறது. விண்கலம் நோர்வேயின் ஆண்டியா ஸ்பேஸ்போர்ட் என்ற தளத்திலிருந்து பாய்ச்சப்பட்டது. அதில் 5 சிறிய துணைக்கோளங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் இருந்தன. இது இசார் நிறுவனம் பாய்ச்சிய 2வது உந்துகணையாகும். 18 மாதங்களுக்கு முன்னர் செய்த முயற்சி தீப்பந்தாக முடிந்திருக்கிறது. அந்த உந்துகணை விண்ணில் நோக்கி பாய்ந்த சிறிது நேரத்தில் 18 மாதங்களுக்கு முன்னர் வெடித்தது. யாரும் காயமடையவில்லை, கனவும் கலையவில்லை. உந்துகணை விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்திருப்பது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு பெரும் முன்னேற்றம் என்று நோர்வேயின் வர்த்தக தொழில் அமைச்சர் தெரிவித்தார். ஐரோப்பிய கண்டம் விண்வெளியை எளிதில் அடைந்துவிட அது வலிசமைப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றது.
11: After hours of discussions, little sign. அமெரிக்காவின் விசேட பிரதிநிதிகளுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலென்ஸ்கிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கான சந்திப்பை அடுத்து யுக்ரைன் தலைநகர் கீவில் ஜனாதிபதி செலென்ஸ்கியை சந்தித்து அமெரிக்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். யுக்ரைனுக்கு நிலையான அமைதி, எதிர்கால பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு உதவிகள் அவசியம் என்பதை செலென்ஸ்கி இதன் போது வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான சூழலில் நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவதற்கான பாரிய அளவிலான உடன்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோப் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகிய இருவருமே இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகின்றனர். ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவதற்காக அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட புதிய அமைதி திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன.
12: Voice arrived unresolved.
1: இது நேரத்தில் உக்ரைன் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவுடன் போர் நீடிக்கும் என்று உக்ரைன் அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார்.
3: ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அவரது சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் நேற்று முன்தினம் மாஸ்கோ சென்று ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 மணி நேரம் நீடித்த சந்திப்பின் போது அமெரிக்கா தரப்பில் பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு ஆலோசனைகள் கூறப்பட்டதாக கிரெம்ளின் மாளிகை தெரிவித்தது. அதன்பின் நேற்று உக்ரைன் தலைநகர் கீவ் சென்ற டிரம்பின் சமாதான தூதர்களை ஜெலன்ஸ்கி ரயில் நிலையத்தில் வரவேற்றார். தூதர்கள் வருகையை ஒட்டி இரு நாடுகளும் தாக்குதல்களை 3 நாட்கள் நிறுத்துவதாக கூறிய போதும் உக்ரைன் விமான நிலையங்கள் அருகில் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் போலவே அமைதி என்று பெயர் சூட்டப்பட்ட விரைவு ரயிலில்தான் தூதர்கள் இருவரும் கீவ் வர முடிந்தது என்று அவர் கூறினார். ஜெலன்ஸ்கி உடன் புனித சோபியா தேவாலயத்தை பார்வையிட்ட தூதர்கள் பின்னர் போரை நிறுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க அதிபரின் ஆதரவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்த வேளையில் அவருடன் நடத்திய பேச்சு அர்த்தமுள்ளதாக அமைந்தது என்று ஸ்டீவ் விட்காஃப் கூறினார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் ஒத்துழைப்பதாக உறுதியளித்துள்ள நிலையில் விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ரஷ்யாவுடனான போர் வரும் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி வரையான குளிர்காலத்திலும் நீடிக்க வாய்ப்புள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசியவிட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடன் பல மாதங்களாக தொடர்ந்து வரும் போரால் அமெரிக்காவின் ஏவுகணைகளை இடமறித்து தாக்கும் ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் அதனால் அவற்றை அளவுடன் பயன்படுத்தி வருவதாக ஜூலை மாதம் செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகளை ராணுவ அதிகாரிகள் கடுமையாக மறுத்தார்கள். இதுபற்றி பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப், எங்களிடம் பல்வேறு வகை வெடிபொருட்கள் உள்ளன, மிகவும் அதிநவீன ஆயுதங்கள் சிலவற்றை மேலும் அதிகமாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு எவ்வாறு செய்திகள் கசிந்தன என்று அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் ராணுவ உயர் அதிகாரிகள் 50 பேரிடம் கடந்த வெள்ளியன்று விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் ஒரு பகுதியாக அவர்கள் பொய் கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கூட்டுப்படை தலைவர் ஜெனரல் டான் கெயினுக்கு சோதனை நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார்கள். இந்த செய்திகள் தொடர்பாக பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் சான் பரனிடம் கேள்வி எழுப்புகையில் உள்விவகாரங்கள் மற்றும் விசாரணை தொடர்பாக கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். ஆனால் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்கள் கசிவதை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப மிகவும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறோம். அரசின் ரகசிய தகவல்களை பாதுகாப்பது நமது பாதுகாப்பையும் உலகம் முழுவதும் பணியிலுள்ள நமது ராணுவ பாதுகாப்பையும் உறு செய்ய மிக மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். அரசு மற்றும் ராணுவ ரகசியங்களை கையாளும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அனுமதி வழங்கப்படுவது மற்றும் அதனை புதுப்பிப்பது போன்ற சமயங்களில் பொய் கண்டறியும் சோதனை வழக்கமாக நடத்தப்படும் ஒன்றாகும். அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவித்திருக்கின்ற நிலையில் ஈரான் ராணுவ திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவிக்கிறது.
2: ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் ஈரான் முரண்டு பிடித்தால் அந்நாட்டில் பூமிக்கு அடியில் கட்டமைக்கப்பட்டுள்ள அணுசக்தி மையத்தை விரைவு தாக்குவோம் என அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் ஹார்முஸில் ரோந்து சென்ற போர்க்கப்பல் மீது ஈரான் ராணுவம் வீசிய ஏவுகணைகளை முறியடித்ததாகவும் அந்நாட்டின் எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாகவும் அமெரிக்க ராணுவ கட்டளை மையம் அறிவித்தது. ஓமன் வளைகுடாவில் ஈரான் எண்ணெய் கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட காட்சியையும் அமெரிக்க ராணுவம் வெளியிட்டது. இந்நிலையில் சம அளவான எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான காலம் கடந்துவிட்டது என்று கூறியுள்ள ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பஹார் கலிஃபாஃப் இனி ஒவ்வொரு விதிமீறலுக்கும் கடுமையான பதிலடி தரப்படும் என எச்சரித்துள்ளார். இதனிடையே எண்ணெய் கப்பல்களை மூழ்கடித்த இரு அமெரிக்க போர் கப்பல்கள் தங்களது விமானப்படையின் குண்டுவீச்சில் சேதமடைந்த பின் மோதல் பகுதியை விட்டு அகன்றுவிட்டதாக ஈரான் புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு கொள்கை குழு முன்னாள் அதிகாரி மைக்கேல் மாலூஃப் ட்ரோன்களை மட்டுமே இதுவரை பயன்படுத்தி வந்த ஈரான் ராணுவம் நவீன ஏவுகணைகளையும் பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்துள்ளதால் ஹார்முஸை விட்டு அமெரிக்க கப்பல்கள் வெளியேறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தை முழு அளவில் செயல்படாமல் தடுப்பதே ஈரான் ராணுவத்தின் உத்தியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதனால் அமெரிக்கா தனது தளவாடங்களை திறம்பட பயன்படுத்த முடியவில்லை என்றும் ஈரானை முற்றுகையிட்டு 34 இடங்களில் கப்பல்களை நிறுத்தியிருந்த அமெரிக்கா பாதி இடங்களில் இருந்து அவற்றை பின்வாங்க செய்துவிட்டது என்றும் மைக்கேல் மாலுஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ள பகுதியில் இருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக பாரசீக வளைகுடா வரை புதிய கட்டுப்பாட்டு பகுதியாக விரைவில் அறிவிக்கப்படும் என ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு செயலர் மொஹசன் ரசாய் அறிவித்துள்ளார். இந்நிலையில் நீண்ட போருக்கு பிறகும் ஈரான் ராணுவம் தனது திறனை அதிகரித்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறையின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே பாலஸ்தீன ஹமாஸ் குழுவினரை ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் கலிபாஃப் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி இஸ்ரேலில் ஊடுருவி ஹமாஸ் குழுவினர் தாக்குதல் நடத்தியதைப் போல ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் மீண்டும் தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது.
1: இதனிடத்தில் கோர்முஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரம் வரும் நாட்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மோசான் ரசாய் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள்ளையும் எந்த கப்பலும் தடைகளுக்கான பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து புதிய பகுதி ஆரம்பமாகும் என்று ஈரான் தெரிவித்தது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகளும் அதில் அடங்கும் என்று அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கான வரைபடத்துக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் தெரிவித்தது. விரைவில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லோரி வெடித்து சிதறியதில் 11 பேர் பலியான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் குர்டிஸ் நகரமான சனந்தாஷ் அருகே உள்ள போக்குவரத்து காவல் நிலையம் அருகே டேங்கர் லோரி மற்ற கார்கள் மீது மோதி தீப்பிடித்தெறிந்ததாக குறிப்பிடப்படுகிறது. லோரியின் பிரேக் பழுதானதே இந்த விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 11 பேர் பலியாகினார்கள், மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். கடந்த 2018 ஆண்டு சனந்தாஷ் அருகே எரிபொருள் டேங்கர் லோரியும் பயணிகள் பேருந்தும் மோதிக்கொண்ட பத்தில் 15 பேர் பலியாகி இருந்தார்கள். ஈரானில் ஆண்டுதோறும் ஏற்படும் சாலை மற்றும் போக்குவரத்து விபத்துகளில் 17,000 அதிகமானோர் பலியாகி வருகிறார்கள். கிரிசில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 இருக்கைகள் கொண்ட F4 பன்ரூம் விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்தார்கள். ஏதென்ஸ் நகருக்கு வடக்கே உள்ள தனக்ரா விமானப்படை தளத்தில் இந்த விபத்து நடந்தது. விமானம் கீழே விழுவதையும் பின்னர் கரும்புகை எழுவதையும் சமூக ஊடக காணொளிகள் காட்டுகின்றன. பார்வையாளர்கள் இருந்த இடத்திலிருந்து சில 100 மீட்டர் தொலைவில் இந்த விமானம் விழுந்தது. இதையடுத்து அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த விமானம் பங்கேற்றிருந்தது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைத்திருக்கிறார். நியூ மெக்சிகோ அமெரிக்காவின் தென்மேற்கில் அமைந்துள்ள மாநிலம். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாகவே நிராகரித்து விட்டார். அண்ட நாடான கனடாவுடன் வர்த்தக போர் நடைபெற்று வரும் நிலையில் ஒன்டோரியா ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என்று மாற்றுவதற்கான உத்தரவில் டிரம்ப் அண்மையில் கையெழுத்திட்டார். அதற்கு சில நாட்களிலே இந்த புதிய பரிந்துரையும் வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்ட நியூ மெக்சிகோ மாநில மக்களுக்கு இந்த பெயர் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆகா, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது என்றும் டிரம்ப் தெரிவித்தார். மாநிலத்தின் பெயரில் உள்ள மெக்சிகோ என்ற வார்த்தை அழிக்கப்பட்டு அமெரிக்கா எழுதப்பட்ட படத்தை வெள்ள மாளிகையும் மறுபதிவு செய்தது. அதில் அதிகரிக்கும் பெட்ரோல் விலை போன்ற பிரச்சனைகளிலிருந்து அமெரிக்க மக்களின் கவனத்தை திசை திருப்பவே அதிபர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் சாடியுள்ளார். இந்தோனேஷியாவில் அனா கராகட்டப் எரிமலை வெடிப்பால் 8 விமான நிலையங்கள் இன்னமும் மூடப்பட்டிருக்கிறது.
12: இந்தோனேஷியாவில் உள்ள அனக்ராடு எரிமலை வெடித்ததால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள சுகர்னோ ஹீட்டா சர்வதேச விமான நிலையம் உட்பட 8 விமான நிலையங்களின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. 58 சர்வதேச விமானங்கள் உட்பட 1,500 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஏர்லைன்ஸ் ஆகியன மற்றும் பல முன்னணி விமான நிறுவனங்கள் ஜகார்த்தாவிற்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் அதிக அளவில் புகை பரவியுள்ளதால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கண் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பல பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுண்டா நீரிணை பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை வெடித்தமையினால் 15,000 மீட்டர் உயரம் வரை சாம்பல் மற்றும் புகை பரவியுள்ளது. சாம்பல் மேகங்களை கலைத்து செயற்கை மலை பொழிவிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.
1: இதனிடத்தில் இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவில் செரியான் வட்டாரத்தில் புகைமூட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு காற்றின் தரம் மேம்பட்டுள்ளது. முன்னதாக அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 519 தாண்டியிருந்தது. 50 குறைவான குறியீடு காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதை குறிக்கிறது. செரியான் வட்டாரத்தில் தற்போது காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஏறத்தாழ 185 பதிவாகியுள்ளது. காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டிய 34 பகுதிகளில் சேரியானம் ஒன்று. தற்போது எந்த பகுதியிலும் காற்றின் தரம் அபாயகரமான நிலையில் இல்லை. இருந்தாலும் சரவாக் மாநிலத்தில் புயமூட்டத்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. 5 பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. குறியீடு 400 தாண்டும் பகுதிகளில் அவசர நிலையை அறிவிக்க தயாராக உள்ளதாக மலேசியா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் இறந்தார்கள். புவர்ட்டோட்ரிகோவில் இருந்து புறப்பட்ட அமேசன் பிரிம் ஏர் சரக்கு விமானம் மியாமில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டது. அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகே இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. சரக்கு விமானம் பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். 5 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் 3 கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். விமானம் மோதிய போது 2 வாகனங்களிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். விமானிகளுக்கும் அதே நிலை ஏற்பட்டிருந்தது. விமானத்திலிருந்து எரிபொருள் கசிந்து கொண்டிருந்தது. விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் சிறிது நேரம் மூடப்பட்டன. மீட்பு நடவடிக்கையில் சுமார் 200 பேர் ஈடுபட்டிருந்தார்கள். கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 பேர் மண்வெட்டிகளுடன் களமிறங்கியிருந்தார்கள். 2 கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறை தோண்ட போட்டியிட்டன. வடக்கு ஹங்கேரியின் நீகேஸ் உபாலு பொதுமையானத்தில் போட்டி நடைபெற்றது. கோடைக்கால வெப்பத்தால் மண் மிகவும் வறண்டு கடினமாக இருந்தது. ஹங்கேரி மயான பராமரிப்பாளர்கள் நிர்வாகிகள் சங்கம் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. கல்லறை தோண்டும் தொழிலின் திறன்களை வெளிப்படுத்துவது அதன் நோக்கமாக இருந்தது. மரணம் தொடர்பான தயக்கங்களை போக்குவதும் மற்றொரு நோக்கம். ரோபர்ட் நாஜி லாஸ்லோ கிஷ் ஆகியோர் முதலிடம் பிடித்தார்கள். 1:21 அவர்கள் கல்லறையை தோண்டி முடித்தார்கள். 1.6 மீட்டர் ஆழமும் 2 மீட்டர் நீளமும் கொண்டிருந்தது. அகலம் 5.8 மீட்டர். இங்கு அழகை விட வேகம்தான் முக்கியம் என்றார் நாஜி. வெற்றி பெற்ற இருவருக்கும் 2,00,000 ஹங்கேரிய ஃபோரின்ட் அதாவது 750 அமெரிக்க டாலர் பரிசு ரொக்க பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபெரா அரங்கில் மேடையேறுவது சாதாரண விடயமல்ல. விரைவில் கொசி ஃபன் ட்விட் என்ற ஒபெரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும். எந்த பாம்புக்கு நட்சத்திரமாகும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை முடிவு செய்பவர் சோயி சிக்பெட். முடிவு செய்வதற்கான வழிமுறை உள்ளது. சிக்பெட் ஒவ்வொரு பாம்பாக எடுக்கிறார், அதை ஊந்து செல்ல விடுகிறார், தம்மை சுற்றி கொள்ள விடுகிறார், தலைமையில் தூக்கி பார்க்கிறார். படைப்பின் போது என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் பாம்புடன் அவர் ஒத்திகை செய்கிறார். இது எதற்காக? பாம்பின் கண்களுக்கு பார்த்து அதன் இயல்பு என்ன என்பதை கூட மதிப்பிடுகிறார். மக்களுடன் பழக பாம்புக்கு பிரச்சனை ஏதும் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிக்பெல்ட் தெரிவித்திருக்கிறார். தேர்வு முடிவுகள் தெரிய வேண்டுமா? பாம்பின் பெயர் பிரின்சஸ், அது ஒரு போவா கன்ஸ்ட்ரிக்டர் வகை மலைப்பாம்பு. தாய்லாந்தில் 5 ஆண்டுகளாக இணையத்தில் காதலித்து வந்த தொழிலதிபரிடம் 7 மில்லியன் பாட் சுமார் 2,20,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 43 வயதாகும் பட்சரி 2020 பாஃப் என்ற தொழிலதிபரை லைன் சேலி மூலம் தொடர்பு கொண்டார். இளம்பெண் ஒருவரின் படத்தை முகப்படமாக வைத்துக் கொண்டு ஆண் என்ற பெயரில் பாவுடன் அவர் பேசி வந்தார். சில மாதங்களில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. பின்னர் ஓன்ற பெயர் கொண்ட அவரது அக்காவை பாபுக்கு அறிமுகப்படுத்தினார் பட்சரி. அன்றாட செலவுகளுக்காக அடிக்கடி பாபிடம் பணம் கேட்கவும் தொடங்கினார். விரைவில் பெறும் சொத்து கிடைக்கும், அப்போது பணத்தை திருப்பி தருவதாக கூறினார். ஆனால் அவருக்கு சொத்து எதுவும் கிடைக்கவில்லை. சுமார் 5 ஆண்டுகளில் பாப் கிட்டத்தட்ட 7 மில்லியன் பாட்டுக்கு அதிகமாக காதலி ஆணுக்கு அனுப்பியிருந்தார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் பாபுக்கு சகோதரிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இருவருடனான தொலைபேசி உரையாடல்களையும் ரகசியமாக பதிவு செய்தார். இருவரின் குரலும் ஒரே மாதிரி இருப்பதை உணர்ந்தார். இவ்வளவு காலமாக ஒரே பெண்ணிடம் பேசியதை அறிந்து காவல்துறையிடம் புகார் அளித்தார். பின்னர் லோப்ரி வட்டாரத்தில் பட்சரி கைது செய்யப்பட்டார். ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர் தம்மீதான ஆள்மாறாட்ட மோசடி குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த யோகரி மோலா, இவருக்கு வயது 24, மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றிருக்கிறார். ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் 2வது இடத்தையும் மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் தனுசியா செட்டி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார். வியட்நாமின் காங்கோவா மாகாணம் நியாட்ராங் நகரில் நடந்த ஆகஸ்ட் 8 மிஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டி தொடங்கியது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த நிகிதா போர்வால் உட்பட 111 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு பல்வேறு கட்டங்களாக போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. வியட்நாமின் நியாட்ராங் நகரில் நேற்று முன்தினம் மாலை இறுதிப் போட்டி நடைபெற்றது. முதற்கட்டமாக 111 போட்டியாளர்கள் இருந்து 40 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். இதில் இந்தியாவின் நிகிதா இடம்பெற்றிருந்தார். அதன் பிறகு 20 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த பட்டியலில் இந்திய அழகி இடம்பெறவில்லை. அடுத்த கட்டமாக 12 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களிலிருந்து 6 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். நள்ளிரவில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அப்போது டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த ஜோகரி மோலா முதலிடத்தை பிடித்து மிஸ் வேர்ல்ட் உலக அழகி பட்டத்தை வென்றார். அவருக்கு கடந்த ஆண்டு பட்டம் வென்ற தாய்லாந்தின் ஒபல் சுசினா மகுடம் சூட்டினார். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த எலிசபெத் ரெயின், அவருக்கு வயது 22, 2வது இடம் பிடித்தார். மலேசியாவைச் சேர்ந்த தனுசியா செட்டி, வயது 25, 3வது இடத்தை பெற்றார். அவரது தாய்மொழி தமிழ். அவரது தந்தை வீரபாண்டியன். 14 வயதில் தாயை இழந்த தனுசியா தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தார். அவர் கொடுத்த ஊக்கத்தால் மிஸ் மலேசியா பட்டம் வென்று மிஸ் வேர்ல்ட் போட்டியில் அவர் நுழைந்தார். வியட்நாமில் நடைபெற்ற மிஸ் வேர்ல்ட் போட்டியின் போது ஆங்கிலம், மலாய், மாண்ட்ரின், தமிழ் ஆகிய 4 மொழிகளில் தனுசியா சரளமாக பேசினார். மாற்றம் என்பது நமக்குள் இருந்தே தொடங்க வேண்டும் என்று அவர் 4 மொழிகளில் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. எனவே விளையாட்டுச் செய்திகள். துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய சர்சிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவினார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான இலங்கை அணி 2026 மகளிர் டி20 ஆசிய கிண்ணத்தின் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியனாகியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையாகியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறையை படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381 ரூபாய் 2%, இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 63%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதி 328 ரூபாய் 16%, இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 41%. 1 சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 404 ரூபாய் 83%, இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 48%. 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443 ரூபாய் 38%, இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 58%. 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237 ரூபாய் 17%, இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 24%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் தொடர்கின்றது அறிவிப்புகள். முதலில் மரண அறிவித்தல்.

யாழ்ப்பாணம் சாவுச்செரிய பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவள வள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், ரமணி வரதா அவர்களின் அன்பு கணவரும், கார்த்திகாயினி பிரியா, உதயவிசாகன் உதயன் டிஆர்டி தமிழொலி, நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், வசந்தன் சாந்தகுமாரி சித்ரா, கிருஷாந்தி கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும், ராஜேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, தரமேஸ்வரி காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரரும், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம் சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா, வரதநாதன் ஜெர்மனி செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரே நாயகி கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா காலம் சென்ற தவச்செல்வி, சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரிஸ் ரித்திஸ் ரியா அன்சியா எலனா அஷானா அக்ஸ்ட்ரா சஹானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனுமாவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை கிரமட்டோரியம் டு யொன்சுரல் வில்டனோஸ் 95 ரூ மார்சல் செம்பா 93-430 வில்டனோஸ் என்ற முகவரியில் வைக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் பூத உடலை பார்வையிட விரும்புவோர்கள் பார்வையிடலாம். 7ஆம் தேதி செப்டம்பர் 2026 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை பார்வைக்கு வைக்கப்படுகிறது. கிரியைகள் புதன்கிழமை 9 செப்டம்பர் 2026 காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை அதே முகவரியில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தகனம் முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 வரை இடம்பெற இருக்கிறது. மேலதிக தாவல்களுக்கு பிரியா மகள் பிரான்சுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள் 0033-634-98 0707-635 உதயன் மகன் டிஆர்டி தமிழொலி 0033-61-22-0370 நவீனன் மகன் 0033-62-09-39-153 வதனன் மகன் 0033-64-98-248-243 மீண்டும் அந்த அறிவித்தலை அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் சாவுச்சேரிய பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவள வள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், ரமணி வரதா அவர்களின் அன்பு கணவரும், கார்த்திகாயினி பிரியா, உதயவிசாகன் உதயன் டிஆர்டி தமிழொலி, நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், வசந்தன் சாந்தகுமாரி சித்ரா கிருஷாந்தி கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும், ராஜேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, தரமேஸ்வரி காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரரும், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம் சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா, வரதநாதன் ஜெர்மனி செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரை நாயை கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா காலம் சென்ற தவச்செல்வி சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரிஸ் ரித்திஸ் ரியா அன்சியா எலேனா அஷனா அக்ஸரா சஹானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனுமாவார். இந்த அறிவித்தலை உற்றார் உன்னர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். பூத உடல் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 2026

பிரியா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0033 64 980 76 35. உதயன் மகன் டிஆர்டி தமிழொலி 0033 612 20 38 70. நவீனன் மகன் 0033 620 93 91 53. வதனன் மகன் 0033 649 85 82 43. அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பிலே நாமும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: அங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 31 வெகுளாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 301. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அவ்விடத்து காக்கினேன் காவாக்காலன். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் காவாக்காலன்.
1: கலைஞனும் கதிரவனும் உற்ற நண்பர்கள். சில நாட்கள் பிரிந்திருந்து ஒரு நாள் சந்தித்தனர். ஊர்க்கதைகள் சிலவற்றை பேசினர். கதிரவன் கலைஞனிடம் மெத்த ஆர்வத்துடன் கேட்டான், நண்பா, இப்போது உன் கோபம் எல்லாம் எப்படி இருக்கிறது? இன்னும் சினம் கொண்டு சீறி விழுந்தபடிதான் இருக்கிறாயா? தென்றல் என மாறி திரிந்து விட்டாயா? கதிரவனின் கேள்விக்கு கலைஞன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான், அன்பு தோழனே, நீ வியப்படைக அளவுக்கு என்னிடத்திலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் கேள். நேற்று நடந்த நிகழ்ச்சிதான், கேட்டால் நீ என்னை பாராட்டுவாய். அப்படி என்ன அற்புத நிகழ்ச்சி? அதையும் தான் சொல்லேன், கேட்கிறேன். நேற்று பாசறை பயிற்சி முகாமில் உட்கார்ந்திருந்தேன். என்னுடன் போர் வீரர்கள் பலரும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது தளபதி அந்த பக்கம் வந்திருக்கின்றார். நாம் அவர் வந்ததை கவனிக்கவில்லை. அவர் வருவதைக் கண்ட மற்ற வீரர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அருகே வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவதற்குள் தளபதி என்னிடமே வந்துவிட்டார். என் கையில் கண்ணாடி பாத்திரம் ஒன்று இருந்தது.

பாத்திரத்தை கையில் வைத்திருந்தேன். கண் இணைப்பதற்குள் தளபதியின் முரண்டு கால் அந்த கண்ணாடி பாத்திரத்தை உதைத்து கீழே உருட்டியது. பாத்திரம் உடைந்து சிதறியது. பதறி போய் எழுந்தேன். முகத்தில் காரை துப்பிவிட்டு போய்விட்டார். நான் அமைதியாக நின்றேன். சரி, சினம் காக்க வேண்டும், அதுவே சிறந்தது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். நண்பா, என் கையில் இருந்த பாத்திரத்தை காலால் உதைத்தமைக்கும், என் முகத்தில் காரை உமிழ்ந்தமைக்கும் எனக்கு கோபம் மட்டும் வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? என் தலைக்கே ஆபத்து வந்திருக்கும் அந்த தளபதியால். என் இன்னொரு தோழனே, இப்போது சொல், நான் சினம் காப்பவனாகிவிட்டேனா இல்லையா? கலிங்கன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த கதிரவன் பதில் சொன்னான். கலிங்கா, நேற்று நடந்ததை சொன்னாய், இப்போது 2 கிழமைகளுக்கு முன் நடந்தது நினைவிருக்கிறதா? நான் உன் இல்லத்துக்கு வந்திருந்தேன். வெயிலில் திணிந்து வந்த காரணத்தால் வந்ததும் வராததுமாக வீழ்க்கை மிகுதியால் தண்ணீர் கேட்டேன். நீ உன் தம்பியை கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வர சொன்னாய். அவன் ஓடோடி சென்று ஒரு கண்ணாடி குவளையில் நீர் கொண்டு வந்தான். வந்த அவசரத்தில் குவளையை கீழே போட்டு விட்டான். கண்ணாடி குவளை நொறுங்கி சிதறிவிட்டது. உடனே நீ என்ன செய்தாய்? அந்த இளந்தளிரின் கன்னங்களில் உன் கைகளை விளையாடின. அவன் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டே உள்ளே ஓடினான். ஏனப்பா இப்படி அவன் கன்னம் வீங்கும்படி அடித்தாய் என கேட்டு கொண்டு வந்தார்கள் உன் தாயார். என்ன பதில் சொன்னாய்? சே, சும்மா கிட, பிள்ளைக்கு வாதாட வந்து விட்டாயா? மரியாதையாக உள்ளே போ. இது உன் தாயாரிடத்திலே காட்டிய கோபம். கலிங்கா, நான் ஏன் அதை நினைப்படுத்துகிறேன், புரிகிறதா? தளபதி காலால் உதைத்து காரை உமிழ்ந்த போது சினத்தை அடக்கிக் கொண்டது போட்டத்தக்கதல்ல. காரணம், அங்கே உன் சினம் செல்லாது. அதனால் அந்த சினத்தை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? நீ சினத்தை அடக்கி இருக்க வேண்டிய இடம் உன் தாயிடமும் தம்பியிடமும். இதைத்தானப்பா வள்ளுவர் கூறுகிறார், நம் சினம் பலிக்கும் இடத்தில் அதனை அடக்க வேண்டும். சினம் பலிக்காத இடத்தில் அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? சினம் செல்லுபடியாகாத இடத்தில் அடக்குவது பெரிய காரியமல்ல, செல்லுபடியாகும் இடத்தில் அடக்குவதே சிறப்பு கூறியதாகும். கதிரவன் மேற்கோள் காட்டிய குரலை கேட்டு கலிங்கன் தலை குனிந்து கொண்டான். அதற்கான வள்ளுவரின் குரல், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்காலின். வெகுளாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 31.

0: நாயகன் இதுவரை கேட்டது முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோஜம். பரிசுலாச்சபலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். நேரடிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. நேரடிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனதுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தடகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

1987 ஜூலை 19வது நாள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் முதல் செயலராக அரசியல் பணியாற்றிய கர்திபூரி யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவரை அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். தனக்கு உதவியாக யோகரத்னம் யோகியை அழைத்து சென்ற பிரபாகரன் இந்திய தூதரக அதிகாரியை சந்தித்தார். இந்திய இலங்கை அரசுகள் இணைந்து தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு திட்டம் தயாரித்துள்ளதாக தெரிவித்த பூரி, இந்த திட்டத்தை தெளிவாக விளக்குவதற்காக இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி புதுடில்லியில் தலைவர் பிரபாகரனை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். இந்த தீர்வு திட்டம் பற்றி விரிவாக கூறுமாறு பிரபாகரனும் யோகியும் கேட்டுக்கொண்ட போது அது பற்றி விரிவாக கூற மறுத்த இந்திய அதிகாரி புதுடில்லியில் அதன் உள்ளடக்கம் விரிவாக விளக்கப்படும் என்றார். தமிழீழ மக்களின் அரசியல் வாழ்வை பாதிக்கும் ஒரு முக்கியமான தீர்வு திட்டத்தை இரண்டு அரசுகளும் இணைந்து தயாரித்துள்ளதால் அதனை உதாசீனம் செய்ய முடியாது என்று பிரபாகரன் கருதினார். அத்துடன் இந்தியாவின் பிரதம மந்திரி அதிகாரபூர்வமாக அழைப்பு விடும் போது அதனை தட்டி கழிக்கவும் அவரால் முடியவில்லை. ஆகவே புதுடில்லி செல்வதற்கு பிரபாகரன் இணங்கினார். அந்த வேளை சென்னையில் தங்கியிருந்த என்னையும் தன்னுடன் புதுடில்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரபாகரன் வலியுறுத்தினார். 1987 ஜூலை 23வது நாள் யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோவில் வளாகத்தில் தரையிறங்கிய இரண்டு இந்திய விமானப்படியின் உலங்கு வானூர்திகள், பிரபாகரன், யோகரத்னம் யோகி, திலீபன் ஆகியோர் அடங்கிய விடுதலை புலிகளின் தூதுக்குழுவை ஏற்றிக்கொண்டு சென்னை மீனம்பாக்கம் விமானத்தை நோக்கி புறப்பட்டன. அந்த வேளை சென்னையில் என்னை சந்தித்த தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் பிரபாகரனது வருகையையும் அவரது வேண்டுகோளையும் எனக்கு தெரிவித்தார்கள். நான் உடனடியாகவே மீனம்பாக்கம் விமானத்துக்கு புறப்பட்டு சென்றேன். அங்கு பிரபாகரனை சந்தித்த பொழுது இந்திய பிரதமரின் அழைப்பின் பேரில் புதுடில்லி செல்வதாக சொன்னார். இந்திய இலங்கை அரசுகள் கூட்டாக சேர்ந்து தமிழர் பிரச்சனை குறித்து ஒரு தீர்வு திட்டம் வரைந்திருப்பதாகவும் அதன் விவரங்கள் எதுவுமே தனக்கு தெரியாது என்றும் பிரபாகரன் சொன்னார். விமானத்தில் வைத்து பூரியை சந்தித்த நான் அவரிடம் அந்த தீர்வு திட்டத்தின் உள்ளடக்கம் பற்றி விசாரித்தேன். அது பற்றி எதுவுமே கூற அவர் மறுத்துவிட்டார். புதுடில்லியில் இந்திய தூதுவர் தீக்ஷித் எம்மை சந்தித்து விவரமாக எல்லாவற்றையும் எமக்கு விளக்குவார் என்று அவர் உறுதியளித்தார். பூரியின் முகபாவத்தில் இருந்தும் மனம் திறந்து கதைப்பதற்கு அவர் தயங்குவதில் இருந்தும் எனக்கு உள்ளிட ஒரு சந்தேகம் எதையோ ஒழித்து மறைத்து எம்மை ஏமாற்றி புதுடில்லிக்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு புலனாகியது. சிறிது நேரத்தில் இந்திய வான்படையின் விமானம் மூலம் புதுடில்லியை சென்றடைந்தோம். புதுடில்லி விமான நிலையத்திலிருந்து தன்னகரின் மையத்தில் அமைந்திருக்கும் அசோகா விடுதிக்கு நாம் அழைத்து செல்லப்பட்டோம். புதுடில்லியில் முதன்மையான இந்த விடுதியின் வளாகத்தினுள் எமது வாகனங்கள் நுழைந்த போது பெருந்தொகையான கரும்பூனைகள் என்று அழைக்கப்படும் இந்திய அதிரடிப்படையினர் விடுதியை சூழ நிலையெடுத்து நிற்பதை நாங்கள் கண்டோம். எமது முகங்களில் வியப்பும் சந்தேகமும் எழுவதை கண்ணுற்ற பூரி எமக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவே விடுதிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரபாகரனின் ஈழன புன்னகையிலிருந்து அவர் பூரியின் கூற்றை நம்பவில்லை என்பது எனக்கு புலனாகியது. பல மாடி கட்டடங்களை கொண்ட அந்த விடுதியின் உயர்மாடியும் விசாலமான சந்திப்பறையும் எமக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. எமது அறைகளுக்கு முன்பாக கரும்பூனைகள் ஆயுத பாணிகளாக நிலையெடுத்து நின்றார்கள். நாம் உயர்மாடிக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு ஒரு ரோ புரணாவ அதிகாரி எம்மை சந்தித்தார். நாம் பாதுகாப்பான தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் விடுதி மாடியிலிருந்து நாம் வெளியே செல்ல முடியாது என்றும் வெளியிலிருந்து எம்மை சந்திக்க இவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். பாதுகாப்பான தடுப்பு காவல் என்ற பெயரில் வெளியுலகத்துடன் தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையில் நாம் அந்த விடுதி மாடியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கசப்பான உண்மை எமக்கு புலனாகியது. பாலா அண்ணா, நான் மீண்டும் பொறியில் மாட்டிக்கொண்டேன் என்று ஆதங்கத்துடன் சொன்னார் பிரபாகரன். டெல்லியில் நடைபெற்றவை குறித்து தனது நூலில் விரிவாக பதிவு செய்கின்றார் பாலசிங்கம் அவர்கள். நாங்கள் அந்த விடுதிக்கு சென்று சேர்ந்த சிறிது நேரத்தில் தீக்ஷித் அங்கு வருகை தந்தார். ஏதோ பாரதூரமான விடயத்தை சொல்லப் போவது போன்று அவரது முகபாவம் கடுகடுப்பாக தோற்றம் அளித்தது. அந்த விசாலமான சந்திப்பறையில்
ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டு தனது சுங்கானை எடுத்து பற்ற வைத்து இரு தடவைகள் புகையை உள்வாங்கி ஊதினார். அவருக்கு முன்பாக அமைதியுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் நாம் அமர்ந்திருந்தோம். எம்மை உன்னிப்பாக பார்த்தபடியே தனது மௌனத்தை முறித்தார் தீட்சித். இந்திய இலங்கை அரசுகளுக்கு மத்தியில் இருதலை பட்சமான ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட உள்ளது. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி விரைவில் கொழும்புக்கு விஜயம் செய்து அந்த உடன்பாட்டில் கச்சாத்திடுவார். தமிழரின் இனப்பிரச்சினைக்கு ஒரு நீதியான தீர்வும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தீட்சித். தனது அங்கிக்குள் கைவிட்டு ஒரு ஆவணத்தை வெளியே எடுத்து என்னிடம் கையளித்தார். தயவு செய்து இதனை மொழிபெயர்த்து இதன் உள்ளடக்கத்தை பிரபாகரனுக்கு விளங்கப்படுத்துங்கள். 2 மணி நேரம் கழித்து பின் நான் திரும்பி வருவேன். அப்பொழுது நீங்கள் நல்லதொரு முடிவுடன் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என்று கூறிவிட்டு திடீரென எழுந்து அந்த அறையில் இருந்து வெளியேறினார் தீட்சித். நான் அந்த ஆவணத்தை மொழிபெயர்த்து கூறியதுடன் அந்த தீர்வு யோசனைகளில் உள்ள சிக்கலான பரிமாணங்களையும் பிரபாகரனுக்கு விளக்கினேன். ஒப்பந்தத்தில் அடங்கியிருந்த தீர்வு திட்டம் எமக்கு திருப்தி அளிக்கவில்லை. மிகவும் வரையறுக்கப்பட்ட அதிகார பரவலாக்கத்தை கொண்ட இந்த யோசனைகள் தமிழரின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையவில்லை. இலங்கை மக்கள் சமூகம் பல்லின கட்டமைப்பை கொண்டதாக சித்தரிக்கும் இந்த திட்டம் இந்த நாட்டில் மொழி பண்பாட்டு ரீதியான பல இன குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக கூறுகிறது. இப்படியான சமூக பார்வை தேசம் தேசிய இனம் என்ற அடிப்படை கோட்பாடுகளை நிராகரித்துள்ளது. இலங்கை தீவின் இறையாண்மையை ஐக்கியம் பிரதேச ஒருமைப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்திய இந்த உடன்பாடு நாட்டின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் தமிழரின் இனச்சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வதிவிடம் என ஒரு பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளமையை மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான அம்சமாக சொல்லலாம். ஒரு தனித்துவமான நிர்வாக அலகாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பது இந்த தீர்வு திட்டத்தின் மிக முக்கிய அம்சமாக கொள்ளலாம். ஆனாலும் இந்த இணைப்பு தற்காலிகமானதாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வசிக்கின்ற எல்லா இன மக்களதும் கருத்து வாக்களிப்பு அங்கீகாரத்துடனே கிழக்கு மாகாணம் வடக்குடன் நிரந்தரமாக இணைக்கப்படலாம் என்ற ஒரு விதியும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஒரு தற்காலிக வடகிழக்கு மாகாண சபையை உருவாக்குவதற்கு இது வழிவகுக்கிறது. ஒரு ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை ஆகியோர் அடங்கிய நிர்வாக அமைப்பையும் இது சிபார்சு செய்கிறது. ஆனாலும் நிர்வாக கட்டமைப்பின் அதிகாரங்கள் செயற்பாடுகள் பற்றி தெளிவாக அதில் வரையறுக்கப்படவில்லை. 1986 மே 4 நாளிலிருந்து 1986 டிசம்பர் 19 நாள் வரை இந்திய இலங்கை அரசு பிரதிநிதிகளுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களுக்கும் மத்தியில் கலந்துரையாடப்பட்ட யோசனைகளின் அடிப்படையில் இறுதி தீர்வு வகுக்கப்படலாம் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் தமிழீழ மக்களது தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகள் எதற்குமே தீர்வாக இந்த திட்ட யோசனைகள் அமையவில்லை. இந்த திட்டத்தில் ஆயுத களைவு பற்றி வலியுறுத்தப்பட்டமையே எமக்கு பாரதூரமான விடயமாக தோன்றியது. இந்த உடன்பாடு கைச்சாத்தாகி 72 மணி நேரத்துக்குள் தமிழீழ விடுதலை அமைப்புகள் அனைத்தும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விதியை நான் மொழிபெயர்த்து கூறிய போது பிரபாகரன் முகம் கோபத்தால் சிவத்தது. இந்த உடன்பாட்டில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளை பரிசீலனை செய்வதற்கு எமக்கு வழங்கப்பட்ட 2 மணி நேர கால அவகாசத்தினுள் பிரபாகரன் ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவு எடுத்தார். எப்படியான சூழ்நிலையிலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர் உறுதிபட தீர்மானித்தார். 2 மணி நேரத்தின் பின்னர் தீட்சித் எம்மை சந்தித்தார். இந்திய இலங்கை உடன்பாடு சம்பந்தமாக எமது முடிவு என்னவென்று விசாரித்தார். இந்த உடன்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று நாங்கள் திட்டவட்டமாக எடுத்துக் கூறினோம். எமது தீர்மானத்துக்கு விளக்கம் கேட்டார் தீட்சித். உடன்பாட்டில் அடங்கியுள்ள தீர்வு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை விளக்கி கூறிய நான் இந்த தீர்வு யோசனைகளை எமது விடுதலை இயக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதென்றேன். எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு முன்னராக தமிழரின் சுதந்திர இயக்கத்தை நிராயுத பாணியாக்க இந்திய அரசு வற்புறுத்துவது அநீதியானது நியாயமற்றது என்று வாதாடினார் பிரபாகரன். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ தியாகங்களை புரிந்து ரத்தம் சிந்தி போராடி எதிரி படைகளிடமிருந்து பறித்தெடுத்த ஆயுதங்களை 72 மணி நேரத்தில் சரண்டைய செய்யுமாறு இந்திய அரசு எவ்வாறு கோரலாம் என்று கேள்வி எழுப்பினார் பிரபாகரன்.
அவரது கனத்த தொனியில் ஆத்திரம் நிறைந்திருந்தது. எமது கண்டன விமர்சனங்களை செல்லுபடி ஆகாதவை என்று தூக்கி எறிந்துவிட்டு வாதித்த தீட்சித், தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான அதிகாரங்கள் மாகாண சபை திட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வர இருப்பதாலும், இந்திய அமைதி காக்கும் படைகள் சமாதானத்தை பேண அங்கு இருப்பதாலும் தமிழர்களுக்கு ஆயுதங்கள் அவசியம் இல்லை என்று கூறினார் தீட்சித். இந்திய அரசு மீது நம்பிக்கை வைக்குமாறு எம்மை கேட்டுக்கொண்ட அவர், எமது முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வேண்டினார். நாம் எமது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றோம். எவர்தன அரசு மீதும் அரச ஆயுதப்படைகள் மீதும் எமக்கு அறவே நம்பிக்கை இல்லை என்பதை இடித்து சொன்னோம். எமது நிலைப்பாட்டில் இருந்து சற்றேனும் விட்டுக் கொடுக்காது நாம் உறுதி கொண்டு நின்றதால் தீட்சித் பொறுமையிழந்து ஆத்திரமடைந்தார். கனிவாக பணிவாக மன்றாடியவர் குரலை உயர்த்தி கடுமையாக மிரட்டத் தொடங்கினார். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக கைச்சாத்திடப்படும். இது இறையாண்மையுடைய இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான உடன்பாடு. இதனை நீங்கள் எதிர்த்தால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எங்களை மிரட்டினார் தீட்சித். யோகரத்னம் யோகிக்கு இந்த மிரட்டல் ராஜதந்திரம் பிடிக்கவில்லை. எந்த வகையான பாரதூரமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று நக்கலாக கேட்டார் யோகி. இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களை இங்கே தடுப்பு காவலில் வைத்திருப்போம் என்றார் தீட்சித். நீங்கள் எங்களை வருடக்கணக்காக தடுப்பு காவலில் வைத்தாலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, ஆயுதங்களை கையளிக்கப் போவதும் இல்லை என்று சீறினார் பிரபாகரன். ஆவசமடைந்த தீட்சித் பிரபாகரனை வெறித்து பார்த்தபடி குரலை உயர்த்தி கத்தினார், நீங்கள் ஆயுதங்களை கையளிக்க மறுத்தால் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் நாம் பலவந்தமாக அவற்றை பறித்தெடுப்போம். சக்தி வாய்ந்த இந்திய ராணுவத்தின் முன்பாக உங்களது போராளிகள் வெறும் தூசு என்றார் தீட்சித். பின்பு தனது சுங்கானை எடுத்து பிரபாகரனுக்கு காண்பித்தவாறு, இந்த சுங்கானை நான் பற்ற வைத்து புகைத்து முடிப்பதற்குள் இந்திய ராணுவம் உங்களது போராளிகளை துவம்சம் செய்து விடும் என்று குமுறினார். பிரபாகரன் ஆத்திரப்படவில்லை, ஒரு ஏளனச் சிரிப்பை உதித்தார். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக சொன்னார் பிரபாகரன். கொதிப்படைந்தார் தீட்சித். ஆத்திரத்தில் அவரது உதடுகள் நடுங்கின. மிஸ்டர் பிரபாகரன், இத்துடன் நான்காவது தடவையாக நீங்கள் இந்தியாவை ஏமாற்றியுள்ளீர்கள் என்றார் அவர். அப்படியானால் நான்கு தடவைகள் இந்தியாவிடமிருந்து நான் எனது மக்களை காப்பாற்றி இருக்கிறேன், அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார் பிரபாகரன். இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் தீட்சித் ஆத்திரத்தின் சிகரத்தை அடைந்தார். அந்த நிலையில் அவரால் பேச முடியவில்லை. திடீரென எழுந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். இதற்கிடையில் 1987 ஆகஸ்ட் 2 அன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஈழத் தமிழர்களின் நலனை காப்பதற்காக ராஜீவ்காந்தி செய்த உடன்பாட்டுக்காக இந்த பாராட்டு கூட்டம் சென்னை கடற்கரையில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் MGRம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராஜீவ் விரும்பினார். ஆனால் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அதை தவிர்த்தார். அதற்கு 2 முன்பாகவே ஜூலை 31 அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அன்று காலை சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் MGRை வழி அனுப்ப அமைச்சர்களும் கட்சி தொண்டர்களும் திரளாக கூடியிருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் MGRின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பாராட்டு விழாவுக்கு முதல் நாள் MGR புறப்பட்டு சென்றால் இந்திய இலங்கை உடன்பாட்டில் அவருக்கு சம்மதம் இல்லை என்ற கருத்தோட்டம் மக்களிடம் ஏற்பட்டுவிடும். எனவே அவரது அமெரிக்க பயணத்தை ஒத்திவைத்து பிரதமர் ராஜீவுடன் கடற்கரை கூட்டத்தில் அவர் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அவரை வற்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். எனவே வேண்டா வெறுப்பாக வேறு வழியில்லாமலும் MGR இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரவாளியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்வது.

நிமிடத்திலிருந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம். இருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. ஆறு 15 இருந்து 7 மணி வரை அறிதலும் புரிதலும்.

நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள். நிலைய கலிக நேரம் 4:06. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது.

உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிலனுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

புதுமனை புகுவிழா வாழ்த்துக்க. சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் தமிழகத்தில் 1853 அண்ணா நகர் போஸ்ட் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்று அமைத்து குடியுதல் விழா 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இறைவனின் திருவள்ளோடு இவ்விழாவினை சிறப்பாக செய்கின்றார்கள். இக்குடிவுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. டிஆர்டி தமிழொலி நேயர்களின் வாழ்த்தினை வேண்டி காத்திருக்கின்றார்கள் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள். சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் புதுமனை பூவிழா சிறப்பாக நடைபெற்றது. டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றோம்.

தேட்டியாட்டி தமிழொலி நிலையத்தின் நிகழ்ச்சியிலையும் வானிலை கெடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரு அருள் சுமதி தம்பதிகள். அவர்களுக்கும் ஒரு உத்தியோகபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதி.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் எங்களுக்கு என்ன குறை? என்ன எப்பவுமே குறை இல்லாமல் இருப்பதென்றால் அது டிஆர்டி தமிழலி உறவுகள் தான்.
1: நிச்சயமாக
0: நாங்கள் நல்லது நினைத்தால் நல்லது செய்தால் நல்லாவே இருப்போம். என்ன இத்தனை ஆண்டவன் கூட எதிர்க்கல, அது என்ன நல்லது செய்தால் அதான் சொல்லுவார்கள், நல்லது நல்லதுக்கு காலம் இல்லை என்று. நல்லது செய்வதற்கு
1: உண்மை
0: நல்லதுக்கு காலம் இல்லை என்றால் நல்லது நல்லது செய்வதற்கு காலம் இல்லை. நல்லது செய்தால் நாங்கள் காலம் சென்றும் கடந்து நிற்கும், அதுதான் நல்லதுக்கு காலம் இல்லை. சொல்லியிருக்கேன், நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொன்னால் நல்லவை செய்வதற்கு சுப நேரம் ஒன்றுமே கெட்ட நேரம் ஒன்றும் தேவை இல்லை. இப்பொழுது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், எவ்வளவு கலகலப்பாக இருக்கின்றது. சரி, என்ன பாடல் முதலில் முதலில்
1: சொல்றேன். அவன் அவள் அது படம்
0: ஓம்
1: இல்லம் சங்கீதம் ராகம் சம்சாரம் அந்த விடுதல அதுக்கு இந்த பாட்டு எடுத்தன்.
0: கண்டிப்பாக என்ன
1: இல்லம் சங்கீதமா இருக்கணும், லட்சுமி ராஜ்யமா இருக்கணும், சிரிப்பொலி கேட்கணும், வீட்டுல எந்த நேரம் கலகலப்பா இருக்கணும். ஆனா இவன் இங்க வீட்டை கட்டி போட்டு சிங்கப்பூர்ல இருக்கிறது தெரியல.
0: அது கடவுள் வாழ்ற இல்லம் தான் வீடு. என்ன வீடு என்றால் கடவுள் வாழணும். அவர்கள் இந்த நேரமும் கடவுள் வாழ்றா, இந்த நேரமும் அவர்களுக்கு அமைதி தரும் இடமாக இருந்தால் சரி.
1: நேற்றைய தினம் புதுமனை விழாவை சிறப்பாக கொண்டாடிய எங்கள் சிங்கமூர்த்தி கல்வியர் நாயர் அம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நாங்களும் அவர்களுக்கு இனிய புதுமனை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இதனை வானொலி கெடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் பிரான்ஸ் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டோம். இதான் கேட்ட பாடலை தாங்கள்
0: உங்களுக்கு பெயர் மாறிய ஒரு ஊரை சொல்லுங்கள் பாப்போம். பெயர் மாறிய ஒரு ஊர், இப்ப சாவச்சேரி என்று சொல்லுகிறோம் தானே, சாவச்சேரிக்கு ஆரம்பத்தில் என்ன பெயர்
1: மற்றவர்களையும்
0: கேட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பிக்கிட்டு இருந்தார் பிரான்ஸ்லேருந்து திருமதி குணநாய வசதி. அவருக்கு வந்து நந்தியின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோதிசரியம்மா, ஜோதிசரியம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாக
0: இருக்கிறோம். தானே அம்மா இந்த ஆசை இருக்கும் வரை எங்களுக்கு என்ன குறை? என்ன
1: என்ன
0: பாடல் முதல் சொல்லிவிட்டு
1: நினைச்ச பாட்டை நீங்க போட்டுட்டீங்களே.
0: சில்லானம் வீட்டுக்கா
1: நேற்று முதுமனை பொகுவலா நடத்திய எங்களை சிங்கமூர்த்திக்கும் கதிர்வேல் நாயகி அவர்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நான் வாழ்த்துக்களால் வாழ்த்து கொண்டு அந்த
0: பாட்டை சிறப்பாக செய்கிறார் என்றார்.
1: நேற்று
0: குடிவிடுதல் விழா 6 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை என்று எழுதியிருக்கின்றார். ஆனால் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை என்று
1: எழுதியிருக்கின்றார்.
0: எதற்கும் இருக்கா எங்கள் ராஜாண்ணா இல்லையண்டா அருள் இல்லையாண்டா சிங்க மூத்தியார்கள் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் சொல்லுவார்கள் தானே? என்ன
1: வானொலியை வந்த அமெரிக்க ராஜாவுக்கும் ராஜா சத்யாவுக்கும் அருள் சுமதி அவர்களுக்கும் உங்களுக்கு மேல் நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: பெயர் மாறிய இந்த சாவச்சேரி என்ற பெயர் எல்லாம் இப்படி வந்தது, கொச்சிக்கடை என்று பெயர் வந்தது, இப்படி இடங்கள்ல சொல்லுங்கள் வாப்பா உங்களுக்கு தெரிந்த இடங்களை.
1: எங்க நாட்டுக்கு
0: வந்த பெயர் வேறையா இருக்கும். ஆனால் நாங்கள் அறியக்கூடியதாக இப்பொழுது சில பெயர்கள் இருக்கின்றது தானே? அப்ப அந்த பெயர்கள் எப்படி மாறி இருக்கின்றது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணம் என்ற பெயர் அது அப்போவே வந்து விட்டது தானேம்மா? அதுக்கு
1: ஜாழ்ப்பாணம்
0: வந்தது இல்லை. இப்போ சாவகச்சேரி என்ற பெயர் எல்லாம் வந்ததாமாம்மா? ஓ சாவகச்சேரி என்ற அந்த சேரி என்றால் குடியிருப்பு தானே?
1: அப்போ
0: சாவகர் என்ற இனம் வந்து அங்கே குடியிருந்தவர்கள். அதைத்தான் மாறி அப்படியே சாவகச்சேரி என்று பெயர் மாற்றம் அடைந்ததாம்.
1: கண்டிப்பாமா,
0: அப்படி அப்படித்தான் அந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தோட பெயர்கள் வந்தது. நாங்கள் அறிந்த பெயர்களை சொல்வது எப்படி இந்த பெயர் வந்தது என்று எங்களது ஊருக்கு எல்லாம் எப்படி பெயர் வந்தது என்று நாங்கள் அறிந்திருப்பது சிறப்பு தானே அம்மா?
1: கேளுங்கள்
0: இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றிகள். இதோ நீங்கள் கேட்ட பாடல் வாழ்நாளில்.

0: அடுத்த வாழ்நாள் விரும்பி கேட்டிருந்தா பிரான்சிலிருந்து திருமதி ஜோயஸ்வரி அம்மா அவருக்கும் உதவி நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு பைபரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் தியாகராஜா.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா.
1: ஆமா புங்கையூர் ராஜா.
0: ராஜா அண்ணா, ராஜா அண்ணா மற்ற தொலைபேசி தெளிவாக இல்லையா?
1: நீங்கள்
0: பேசுவது தெளிவாக வராமல் இருக்கு, அதுக்காகத்தான் கேட்டேன். மற்றது இருக்கு, நலமாக இருக்கீங்களா?
1: வைபர்ல வந்து தெளிவாக வருகிறது, அந்த பாட்டுகள் வந்து தெளிவாக கொஞ்சம் குறைஞ்சி வருது.
0: ஓம் நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: திரைப்பட பாடல் பிள்ளை பாசம் என்ற படத்துல நல்ல தலைவனும் தலைவியும் வாழும் வீடு தேவன் ஆலயம்
0: அந்த பாடலை கேட்கின்றீர்கள்.
1: அந்த பாடலை கேட்கின்ற இன்றைய காலமே அறிவிச்சது இது நேற்று நன்னாள் தான் கொண்டாடுறாங்க.
0: நேற்று கொண்டாடியது இன்று திங்கட்கிழமை என்று போட்டுக்கிறார்கள், தெரியவில்லை.
1: அது நேற்று என்ற காலம் எல்லாம் எல்லாத்தையும் சொன்னாங்க.
0: ஓம் ஓம் ஓம் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை
1: அறிவிச்சு விடுவோம். திருமதி சிங்கமூர்த்தி கதிர் வேல் நாயகி தம்பதிகள் நேற்றைய நன்னாளில் கட்டி எழுப்பிய புதுமனை புதுமனையில் புகுவிழா புகுந்த திரு திருமதி சிவ சிங்கமூர்த்தி கதிர்வேல நாயகி தம்பதிகளின் ஒற்றுமை அமைதி பொறுமையுடன் பிள்ளைகளுடன் உற்றவர்களுடன் இனிதாக நேற்றைய தினம் கலந்த மாதிரி என்றென்றும் கலந்து இல்லத்தில் இனிதாக என்றென்றும் வாழ்க வாழ்க வேண்டும் என்று குடும்பத்தார் வாழ்த்திக்கொண்டு இதை டிஆர்டி வானொலிக்கு உதவிக்கிற அந்த எடுத்து வந்த திரு திருமதி அமெரிக்க ராஜா சக்தி தம்பதிகளுக்கும் திரு திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் ஒரு பெயர் மாறிய ஊரை சொல்லுங்கள் பாப்பா. உங்கள் ஊருக்கு எப்படி பெயர் வந்தது?
1: புங்குடி தீவன் வந்தது. பெரு தீவுகளிலிருந்து ஏழு பிரிவாக பிரிக்கப்பட்டதா? ஏழு எட்டு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. தீவுக்குள்ள வந்து தீவு வந்து வந்து வேற வேற மாதிரி வேற மாதிரி ஒன்று பேர் வந்துட்டு புங்கை நகர் வந்தது.
0: அது பாலம் போட்டபடியா வந்தது. புங்கை நகர் கார நகர் அதெல்லாம் பாலம் போட்டபடியா வந்தது. அது நாங்கள் தீவென்று சொல்வதற்கு வெக்கப்பட்டு கொண்டு பேரை மாத்தினதொழியே பாலம் போட்டு விட்டால் அது கன்னி வடிக்கோடியே பாலம் பிரிஞ்சிடும், பேருந்து தீவாகிவிடும். இல்ல என்ன, எப்படி அந்த பேர் வந்தது?
1: வந்தது பற்றிய நீங்க

முனிவர் முனிவர் கீரிமுகத்துடன் வந்தார்ந்தெல்லாம் படிக்கவில்லையா? எத்தனை விடயங்கள் இல்லை, எல்லாம் தெரியும் ஆனால் உடனே, ஓ எத்தனை விடயங்கள் தெரியும் ஆனால் உடனடியாக வரமாட்டேங்கிறது என்ன? நன்றி, வணக்கம்.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து பொங்கையூர் ராஜா அவருக்கும் அது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் நலமாக இருக்கின்றீர்களாம்?
1: குதூகலமாக அந்த தன் ஆசை மகளுக்காக கட்டிய இல்லத்தில் மகளுக்காக கட்டிய ஒரு அன்பு பெருசாக சிங்கமூர்த்தி அண்ணா நேற்றைய தினம் புதுமனை புகுவிழா சிறப்பாக கொண்டாடியிருந்தார். அந்த புகுவிழாவில் தன் மகளுக்காக கட்டிய அந்த இல்லம் அன்பு பாசம் நிறைந்து சிரிப்பொழிகள் மட்டும் கேட்டு குதூகலமாக இருக்க வேண்டும் என்று நான் வணங்கும் நாகமலாட்சி அம்மன் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேணும்.
0: கண்டிப்பாக மகிழ்ச்சியானவர்
1: தானே. கூப்பிட்டாரண்டா கதைச்சாரண்டா திருவி என்று கூப்பிட்டாரண்டா ஒரு அதுல ஒரு பாசம் இருக்கு மேடம். ஒவ்வொருவரும் அந்த கூப்பிட்டுற விதம் இருக்குல்ல கதைச்ச விதம் இருக்குல்ல அதுலயே நாங்கள் எங்களை அறியாமலுக்கு ஒரு பாசத்தை வச்சு விடுவோம்.
0: இன்னொரு முறை கூப்பிட மாட்டோமா?
1: அப்படி ஒரு உயர்ந்த மனிதன் சொல்லுவேன். இல்ல என்ன என்ன சொல்றது டிஆர்டில வர அந்த எல்லா உறவுகளும் அப்படித்தான் கேது சொன்னா.
0: எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் இல்ல கொஞ்சம் பேர் என்ன தெரியும் கொஞ்சம் பேரு நடிப்புக்காக வருகிறோம்.
1: கண்டிப்பா
0: அவர்கள் பேசும் பொழுதே எங்களுக்கு விளங்கி விடும். என்ன
1: கண்ணீர் சில நேரங்கள்ல கண்ணுல இருந்து கண்ணீர் கூட வரும். அமெரிக்கா ராஜா நேரில் கண்ட போதெல்லாம் நான் கட்டணையில் இருந்த மாதிரியே இருந்த சந்தோஷமா இருந்தது நேரில் பார்க்கும் போது. இந்த இல்லம் சந்தோஷமாக இல்லம் சங்கீதமாக இந்த பாடல் வரிகள் அவர் குதூகலமா இருக்க வேணும். இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வந்த அமெரிக்கா ராஜானா சத்யாக்கா மற்றது அருளண்ணா சுமத் தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
0: அந்த
1: ஊர்ல சுத்தி பெற்ற இடம் அது சுழிபுரம். சோழர் கடையின சோழர்கள் ஆண்ட இடம் தான் அந்த இடம் சுழிபுரம். சோழர்கள் வந்து அங்கதான் இறங்கினவ சம்பித்துறை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கதான் வந்து இறங்கி அந்த சுழிபுரம் இருந்தாங்க. அந்த இடத்தை சென்று அவ கொஞ்ச கால அவங்க விட்டுட்டு சென்ற பிறகு அது சுழிபுரம் என்று சொல்லி இருந்தது. அந்த என்னண்ட சுழிபுரத்துல ஓடை நீர்கள் அதுகள் அந்த சுழி கொடுத்து சுழி கொடுத்து ஓடி திருவடி நிலையில அந்த கடலோட சங்கமிச்சு ஒரு அழகான இடம் என்று சொல்லலாம் அந்த சுழிபுரத்தை. அதுக்கு பிறகு சுழிபுரம் என்று வந்தது. நாங்கள் சத்தியக்காடு என்னோட சத்தியக்காடு ஏரியா சத்தியக்காடு சந்தை அதுல ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த சோழிகள் வந்து தீர்ப்பு வழங்குறது சத்தியம் வேண்டு தினம் அவரது சத்தியம் வேண்டு தினம் அப்படி என்னோட ஊருக்கு ரெண்டு பேர் மாறுபட்டது.
0: அநேகமான ஊர்களின் பெயர்கள் அந்த அந்த இடத்தில் புங்குடுதி என்ற பெயர் எல்லாம் உண்மையில புங்கை மரங்கள் அந்த மரங்கள் நிறைந்திருந்தவடியாதான் அந்த அந்த அந்த தீவில் நிறைய இருந்தவடியாதான் அது வந்தது. அது மாதிரி தான் கிளிநொச்சி நொச்சி மரங்கள் இருந்தது. இந்த கொடிகாமம் என்றது காமம் என்றது ஒரு ஊர் ஒரு இடத்தின் இடம் என்ன நாங்கள் காமம் என்று சொல்லுகின்றது ஒரு குடியிருப்பு தான் காமம் என்றால் கொடி என்றால் அந்த படர் கொடி ஒரு கொடி படர்ந்திருக்குமாம். அப்படித்தான் பாருங்கள் எல்லா ஊருக்கும் ஒரு அந்த காரணத்தை வைத்து தான் அந்த ஒன்றில் அந்த அவர்கள் வந்து தங்கி இந்த இடத்தை சொல்லி வைத்து இருந்தார்கள் அல்லது இந்த மரங்களை வைத்து அப்படித்தான் எல்லா இதுவும் வந்து அப்படி கணக்கு எல்லா எல்லாத்துக்கும் ஒரு இருக்கு என்ன
1: அங்கதான் அங்க முகாம்களோட அடிச்சு ஆமீண்டு அங்க சோழிய புறம் அங்கதான் இருந்த
0: எங்களுக்கே வர இல்ல அவர்களுக்கு எப்படி வரும் என்ன? அப்ப அதுக்காகத்தான் அந்த ஜாழ்ப்பாணம் சொல்ல வராது அவர்களுக்கு நாக்கு. அதனால்தான் இந்த அவர்கள் ஜெப்னான்னு மாத்தினார்கள் ஊர்வாத்துறைக்கு கைத்து மாத்தினார்கள் நெடுந்தீவுக்கு டெல்ஃப்ட் மாத்தினார்கள்.
1: நிச்சயமாக
0: ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த தாவர பெயரிலிருந்து ஒருவளாக வருகின்றது. அதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போகும்பொழுது இவ்வளவு அர்த்தம் உள்ளதா வைத்திருக்கிறதா தெரிகின்றது.
1: ஆனா அந்த சத்தியக்காட்டு என்று சொன்னதெல்லாம் அந்த சத்தியமணி நடம் எல்லாம் காலகாலமா இருந்தது
0: இருந்தது.
1: இப்ப அந்த பிடி ஒரு கூட அங்க பயமா இருக்கும். அதை பார்த்தாலே நாங்கள் அது அண்ண பக்கத்துல நாங்க அந்த வீடு இப்ப அதை மூடி சந்தை எல்லாம் ஒழித்து அது மாத்தி போட்டாங்க. பாடலை தாங்க
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: உள்ளிட்ட வாழ விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவி தன்ராஜ் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார். அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நலத்துறை என்ன பாடல்?
1: எனக்கு வேட்டக்காரன் படத்துல
0: உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு முக்கோண வடிவத்தில் இருந்தபடியால் தான் திருக்கோணம் அரியாலை அரிய கலைகள் உள்ள இடங்களை அரிய கலை என்ற இதிலே தான் அரியாலை என்றும். உண்மையிலேயே பக்கத்துல இருக்கிற பூம்புகார் மணியன் தோட்டம் எல்லாம் பக்கத்துல இருந்து எல்லாம் ஒரு ஆய்வு செய்யப்பட்ட பழைய சரித்திரங்களோடு தொடர்புள்ள இடங்களாக இருக்கின்றது. முதல் அரியகலை என்றவையில் அந்த ஆலைகள் நிறைந்த சொல்லுகிறார்கள். ஆலைகள் என்றால் அந்த தொழில் இதுகள் நிறைந்த இடம் என்றும் அதுகளால் இருந்தால் அரி ஆலை என்று வந்த என்று
1: நான்
0: கூட அப்படித்தானே. என்ன உலகத்தில் அப்படித்தானே?
1: சும்மா வந்து நான் கும்பிடுறேன் கோயில
0: ஒரு சுவாரஸ்யமா கூறுங்க. நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்ஸிலிருந்து திரு பாலேந்திரா. அவருக்கு நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா நிலமாக இருக்கின்றீர்களா?
1: நிலமாயிருக்கோம். நீங்கள் நிலமாயிருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு.
0: என்ன பாடல்?
1: பாடல் வந்து நாதஸ்வர ஓசையிலே
0: தேவன் வந்து பாடுகிறார்
1: அந்த பாடல். முதல் இன்று நேற்றைய தினம் புதுமையான புகுந்த சிங்கமூர்த்தி குடும்பத்தினருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதை மாநிலங்கள் வந்த அமெரிக்கா ராஜா குடும்பத்திற்கும் பரிஷ் அருள் தம்பதியினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் வந்து அந்த மாவட்ட உணவுண்டெல்லாம் மாவென்றால் குதிரைமுகத்தோட வந்து அவர் வந்த முதல் இந்த கீரிமுகம் மாறினதை கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து இந்த கந்த வந்து ரங்க இடத்துல அந்த முருகன் கோவில் இருந்தது, அதே அவர் வடங்கிட்டு போய் அவருக்கும் அது முதன் வைத்து அந்த அவர் அந்த இடத்த வேண்டி அந்த முருகன் கோவில் பெருசா கட்டி கொடுத்துறாங்க. அந்த
0: மாதிரி
1: அதான் பெரிய மாவட்ட உறவுண்டு வந்தது. மாட்டு வண்டில புங்கங்குடை எல்லாம் கொண்டு தொடங்கினேன் விற்பனை. அது ஒரு மாதத்துக்கு ஒன்று மாதத்துக்கு அது ஒரு வண்டில் வண்டில வந்து கொண்டிருக்கு.
0: பசலைக்காய் தாக்குறதா?
1: அது உக்கி வேண்டாம். அந்த சூழ்நிலை இடத்துல ஜனம் ஓட்டுமடம் வந்து முந்தியெல்லாம் எல்லாம் கிடுகள்ல நம்ம மடங்களை இருந்தது. ஓட்டு மடம் படியா ஓட்டு மடம் வந்தது அப்படி வந்தது.
0: எல்லாம் சுவாரஸ்யமான விடயங்கள் தான். இந்த நான் சும்மா தான் பார்த்தது. இந்த அக்கறை பெற்று அக்கறை பெற்று இன்னத்துக்கு இந்த பேர் வந்து பார்த்தேன். பார்த்தா அந்த அந்த ஆத்துக்கு அங்காளி பக்கம் இருந்த அந்த பட்டு இதா இருந்த அப்படியே தான் அக்கறை பெற்ற ஒரு காரணத்தோட எல்லாம்
1: வைத்திருக்காங்க. நேரையல் கூட இருந்தது
0: சுவாரஸ்யங்கள் நிறைந்தவைகள். நாங்கள் தான் எல்லாத்தையும் தேடாமல் விட்டு விட்டோம்.
1: கொய்யா கூட இருந்த கொய்யா தோட்டம்
0: அப்படியே
1: ஒரு இடத்துக்கும் ஒரு பேரல் வந்தது. நீலமாகறோடையா நான் சரி
0: இல்ல முல்லைத்தீவு எல்லாம் அந்த இனங்கள் இது சொல்லுவோம் இல்ல அந்த நான்கு என்னன்னு சொல்லுவது சதுப்பு நிலங்கள் அந்த உடனடி இறக்கே வரை இல்ல பாத்தீங்களா நிலப்பரப்புடன் தொடர்புடையதான் முல்லைத்தீவு அந்த பேர் வந்தது. மல்வெடித்துறையெல்லாம் அந்த துறைமுகங்கள் அதால வந்தது. உண்மையிலேயே எல்லா ஊர்களுக்கும் நல்ல நல்ல இதுகள் தொடர்புகள் இருக்கின்றது. அவைகளை ஒரு முறை தேடிக்கொண்டு வாருங்கள். நீங்களும் கொண்டு வந்தால் நேர்களும் கொண்டு வந்தால் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மன்னார் ரோட்ல இருக்கின்றது
1: என்ன
0: மன்னார் ஓ அந்த இடைக்கல போற பெரிய தம்பனை போற இடத்துக்குல்ல பெரிய வைத்தியசாலையும் இருக்கின்றது பூவரசங்குளத்தில்.
1: நன்றி வணக்கம்.

அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து எங்கள் இரா சந்திரசேகரம் ஐயா, அவருக்கு முகமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம்.

கலந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வாழ்க்கைக்கு வருகின்றது. உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா?

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
5: என்ன
6: கோலம் இது?
4: தெரியாது
5: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவர்களது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: இந்த 18604 Volkswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும்.

0: mare. மாறு நெல்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நமது திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாறுமாறை ஆரம்பிக்க முதலில் வருவது வளமை போல் நெடுந்தீவு முகிலனின்.
1: நாம பேசுறத சரியா புரிஞ்சுக்காம, நம்ம சொல்ல வர்றத சரியா கேட்டுக்காம, ஒரு தெளிவு இல்லாம நமக்கு பிடிச்சவங்களே நம்ம ஒரு நேரத்தில் அளவிட்டு போயிருவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்குல அவங்க இப்படி பண்றாங்கன்னு உள்ளுக்குள்ள நினைப்போம். காரணமே இல்லாம கோபப்படுறாங்க, சம்பந்தமே இல்லாம சந்தேகப்படுறாங்க. இது இப்படித்தான் நிகழ்ந்திருக்கும்னு தங்க கண்ணால பார்த்த மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க. நாம ஒரு விளக்கம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவங்களே ஒரு முடிவெடுத்துட்டு போயிடுறாங்க. நம்முடைய மனசு உடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க உண்மையை உணர்ந்து அதுக்கப்புறம் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு நம்மை திரும்பவும் சிரிக்க வைப்பதல்ல நேசம், பாசம். ஒருத்தரை புரிஞ்சு கொண்ட பிறகு நம்புங்கள், நம்பி விட்ட பிறகு புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். எல்லாத்தையும் விட சிறந்தது நீங்க நம்பாமலே இருங்க.

வரிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு

தாறுமாறில் தொடர்ந்து வருவது குட்டி கதை. குட்டி கதை என்று சொல்லும் பொழுது நாங்கள் பலவிதமான குட்டி கதைகளையெல்லாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் எப்படி எப்படியெல்லாம் இந்த கதைகள் உருவாகின்றன, எப்படி எப்படியெல்லாம் வருகின்றன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கே பெரும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்றும் அப்படித்தான் ஒரு குட்டி கதையொன்று. மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் எல்லோர் மீதும் வருவதுண்டு. ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் சிந்திக்கும் பொழுது எப்படி எப்படியெல்லாம் சந்தேகம் வருகின்றது என்று தெரியாமலே, அதற்கு விடை காண முடியாமலேயே பலரை பற்றி யோசிப்போம். இந்த சந்தேகத்துக்கு தங்களால் முடிவு காண முடியாவிட்டாலும் யாரிடமாவது கேட்டு இந்த சந்தேகங்களை தீர்த்து, சந்தேகம் என்பது ஒன்றில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் அல்லது யாரிடம் கேட்டென்றாலும் முடிவெடுக்க வேண்டியது. அனை சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் வரை நிம்மதி என்பதும் இல்லைத்தானே. இப்படித்தான் ஒரு நாட்டின் மன்னருக்கு ஒரு மனசில் பெரிய ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன சந்தேகம் என்றால், இந்த உலக சுகங்களையெல்லாம் துறந்து இந்த காசி, கதிர்காமம், இமயமலை இப்படி எல்லா இடமும் போகின்றார்களே, இவர்களை பற்றி ஒரு சந்தேகம். இவர்களை பற்றி மட்டுமல்ல, இவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது உலகில் இந்த கடமைகளையும் குடும்ப பொறுப்புகள் காலமாக எழும்பி வேலை கோடிய உழைச்சு மாடா உழைச்சு தேஞ்சு குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு குடும்ப இதோடையே நிற்கிறானே, கடவுளை கும்புற கூடி நேரமில்லாம் நிற்கிறானே, இவர்கள் உயர்ந்தவர்களா என்று. இப்போ இந்த துறவி உயர்ந்தவரா இல்லைன்றா இந்த இல்லறத்தான் உயர்ந்தவரா என்ற கேள்வி அவருக்கு நீண்ட நாட்களாக குடைஞ்சிருக்கு. ஆனால் இவருக்கு சரியான விடையை தேடி எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லார்ட்டும் போய் கேட்குறாரு, அந்த சரியான விடை இல்லை. ஆனால் கடைசியாக அவர் ஞானிகிட்ட போகிறாரு. என்ன அவரும் அந்த நாட்டிலே ஒரு பிட்டிய ஞானம் பெற்ற துறவிதான். போய் அவர்கிட்ட எல்லாம் இருந்து செய்ய வேண்டிய பணியுடைய எல்லாம் செய்துட்டு அவர்கிட்ட தாழ் பணிஞ்ச துறவிகிட்ட போனால், இப்போ அரசன்கிட்ட கூடி போய் திமிரா நிற்கலாம், ஆனால் துறவிகள்கிட்ட போனால் எல்லாத்தையும் விட்டு ஒரு வணங்கி தான் நிற்போம். என்ன இப்போ கோயிலுக்கு போனால் நாங்கள் என்ன வீர கதை கதைக்கு இல்லாது, அப்பனே கடவுளே ஐயா வந்து எங்களை சோகங்களை நாங்கள் பணிந்து தானே எல்லாம் செய்வோம். அவர்கிட்ட போய் சொல்கிறார், என்ன கொஞ்சம் உலக சுகங்களெல்லாம் துறந்து கடவுளை தேடி செல்லும் துறவி உயர்ந்தவரா அல்லது உலகில் கடமைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் ஒழுங்காக செய்யும் இல்லத்தரவன் உயர்ந்தவனா என்று அந்த கேள்வியை போய் அவர்கிட்ட கேட்குறாரு. என்ன ஆனால் அவரோ பிட்டிய ஞானம் மிக்க ஒரு பெரிய துறவி. அவர் துறவி என்னா அந்த எல்லாருக்கும் அந்த நாங்கள் இப்போ இதுகளில் பார்த்துருப்போம் தானே, விஸ்வாமித்திரர் அப்படி இப்படி எல்லாம் கேட்டிருப்போம், மகத்தியர் அப்படியெல்லாம் பார்த்துருப்போம் தானே, நாங்கள் அறிந்த துறவிகள் கூடி பல பேர் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அதற்காக துறவி என்று சொல்லிவிட்டு நாங்கள் என்ன நித்யானந்தாட்டே போய் கருத்து கேட்கணும், அவற்ற கருத்துக்களும் தேடித்தானே போகிறார்கள், அவர்கிட்ட தானே எல்லாம் போகின்றார்கள், அவரும் துறவியாகத்தானே இருக்கின்றார், ஆனால் அவர் சொல்லும் கருத்துக்களும் நன்றாகத்தானே இருக்கின்றது. அப்படி இவர் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு துறவியாகத்தான் அவர்கிட்ட போகிறார். ஆனால் போய் கேட்டோன்னே இந்த மன்னர் போய் இல்லான்னு சொன்னோன்னா ஐயர் சொல்கிறார், அவரவர் நிலையில் இருந்தால் அவரவர் உயர்ந்தவர்கள் தான், துறவரன் நல்லது தான் இல்லறவன் துறந்தது தான் என்றாப்பில் மன்னருக்கு தெரியா அவருக்கு நான் இவ்வளோ கரைச்சல் பாட்டு இவ்வளோ பிரச்சனை பாட்டு இப்படி வாரேன், இவர் சொல்கிறாரு சிம்பிளாக சொல்கிறாரே துறவரன் நல்லது தான் இல்லறவன் நல்லது தான், இது என்ன பட்டிமன்றத்தில் ஒரு பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, இது என்ன ரெண்டு பக்கம் கலந்து கொடுக்குறாங்களே என்று.

அப்போ உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லியிருக்க அதை நிரூபித்து காட்டுங்க. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் நாங்கள் கேட்காம கேட்டு கொண்டு வர இல்லை, நிரூபித்து காட்டுங்கன்னு கேட்கணும் என்ன. அப்போ நிரூபித்து காட்டுங்கன்னு சொன்னோன்னா துறவியும் சொன்னார், சரி நீ உன்னோட வா என்னோட வா, கொஞ்ச நாள் என்னோட இது என்னோட இருந்தால் உனக்கு விட தானாக கிடைக்குங்கன்னு சொல்லி போட்டு மன்னரை அழைச்சி கொண்டு இவர் வலிக்கிறார். இப்போ ரெண்டு பேரும் அப்படியே வெளிக்கிட்டு போயின பயணப்பட்டு போகிற நாட்டுகளால் போய் அப்படி அப்படியே போயினோம். அங்கே போய் கொண்டு கேட்க அடுத்த நாட்டில் ஒரு சுயம்பரம் நடக்கிறது. அந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ராணிமாரெல்லாம் சுயம்பரம் வச்சு தான் இந்த ராஜாக்களை அந்த தண்டை இளவரசனை தேர்வு செய்வார்கள். இளவரசி வந்து சுயம்பரம் நடத்தும். என்ன சுயம்பரம் வந்து பிரபு அவர்கள் நடித்த 24 மணி நேரத்தில் எடுத்த படமும் இருக்கின்றது. ஆனால் அப்படித்தான் இப்படி சுயம்பரம்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லோரும் அறிந்து கொண்டு அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அவர் பெரிய மண்டபத்திலாம் சுயம்பரம் நடக்கிறது, எல்லாரும் தங்களோட தங்களோட வீரங்களோட தங்களோட வித்தியெல்லாம் காட்டி கொண்டு இருக்கினா அந்த இடத்துக்கு இவியலும் அதில் போய் பார்க்கணும். என்ன அங்கே அழகு அழகான உருவா அந்த இளவரசி வாரா என்ன கையில் மணமாலையோடு அப்படி அங்கே இங்கேருந்து அந்த விழி அந்த மான் விழின்னு சொல்லியிருந்தேன் அப்படி விருண்ட பார்வையோடு அங்காலும் மிஞ்சாலும் பார்த்து கொண்டு அவ இளவரசி அந்த சுயம்பரத்து அந்த மண்டபத்துக்குள்ள வாரா. என்ன பார்க்குறாரு எல்லா இளவரசர்களையும் எல்லா மன்னர்களையும் எல்லாரும் பார்க்குறாரு. என்ன ஆனால் ஆற்ற தோட்டமும் அவளை கவரே இல்லை. என்ன அப்போ இந்த மன்னரும் இந்த துறவியோட போனானே அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே கண்ண பேர் வருகினம் அப்போ ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு இளம் துறவியர் ஒரு சின்ன வயது 20-25 வயது இருக்கும் ஒரு இளம் துறவியாக இல்லை நிற்கிறார். என்ன என்ன செய்த அந்த துறவி இந்த அந்த அழகு இவ்வளோ சுண்டி எழுதுட்டு. என்ன அப்போ அவளோட மனம் வந்து அந்த துறவியோட மயங்கிட்டு. என்ன சட்டண்டு எல்லோரும் வியக்கிற மாதிரி, என்னடா துறவி எப்படி ஒரு இதாக இல்லையே ஒரு ஒரு கம்பீரமாக இல்லை ஒரு ஒடிஞ்சனா ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு அப்படி எனக்கிறதுல இளவரசி அவனுக்கு மாலையை போட்டுட்டான். என்ன ஆனா இந்த இளம் துறவி இருக்கிறாய் இல்லை அவர் தியச்சு போனார். அடை வேடிக்கை வாக்கிறது வந்த இடத்துல டக்குன்னு பிடிய மாலையை போட்டு விட்டாடனே அவருக்கு பெரிய சொக்கா போயிட்டு. என்ன சொக்கா போனோன்னா அவர் சொல்கிறார், அவர் டக்குன்னு சொல்கிறார், ஐயோ இல்லை நான் இந்த இந்த அரச வாழ்க்கையோ இந்த உலக வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, நான் இதில் நான் துறவியாக போகிறதெல்லாம் உறுதியாக இருக்கிறேன், எனக்கு இப்படி எல்லாம் வேணாம்னு சொல்லி போட்டு இளவரசி போட்ட மாலையை கலட்டி திருப்பி சுழட்டி எறிஞ்சு விடுறாரு. என்ன சுழட்டி எறிஞ்சு போட்டு இவர் வெளியில் போக துவங்குறார். யாரு இந்த இளம் துறை வந்து வெளியில் போக துவங்கின உடனே இப்போ இளவரசிக்கு எல்லாம் இருக்க கௌரவ பிரச்சனை ஒன்று இருக்குல்ல பாருங்க, இவ்வளோ பேர் காத்து கொண்டு இருக்க நான் போட்ட மாலையை கலட்டி எறிஞ்சிட்டு வருதன் போகிறான்னுடா கௌரவ பிரச்சனை. என்ன அப்பமானம் ஒட்டு பக்கம் இருந்தாலும் ஆனால் மனசு முழுக்க நிறைஞ்சிடும் ஒருத்தருக்கு மனசு முழுக்க நிறைஞ்சிட்டேன்னா பேந்து படுற அவமானங்கள் அது இதெல்லாம் அவையளுக்கு பெருசாக தெரியாது, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அவமானமாக இருக்கும். ஆனால் ஒருத்தட்ட மனசுக்குள்ள ஒருத்தர் நிறைஞ்சு இருந்தாருன்னா அவியல் செய்கிற இவ்வளோ கேவலமான தொழிலாக கூடி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இந்த இளவரசிக்கும் வந்து அவன் சொல்லிட்டு இருந்தது பெரிய இதாக இல்லை அவமானமாக இல்லை, ஆனால் அந்த அவனுக்கு இதாக இல்லை ஆனால் இளவரசிக்கு பெரிய அவமானமாக இருக்குது. ஆனால் அவனை எப்படி என்ன அடைகிறன்ற உறுதியோட இளவரசி அவனு பின்னால் திரட்டி கொண்டு ஓடுறா. என்ன கூடிப்போ அவனோட காலில் பிடிச்சி கெஞ்சிரா எல்லாம் செய்கிறான். ஆனால் அந்த இளந்துறை வந்து திரும்பி கூடி பார்க்க இல்லை, எந்த நிலை வந்தாலும் என்னாலும் ஏற்க இயலாது, நான் இறையில் இறைந்த இறைவென்ற வழியில் நடக்கிறாள் என்று சொல்லி போட்டு அவன் தண்ட பாதையிலே நான் போயிட்டான். என்ன இப்போ இளவரசியை அழுது கொண்டு சரியா எப்படி எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க, எப்படி இவ்வளோ பேர் சுற்றி இருக்க இவ்வளோ பேர் இருக்க தான் ஒரு தானே செலக்ட் பண்ண அவன் மாலையை கட்டி எறிஞ்சிட்டு போனான் எப்படி இருக்கும் இவாக்கு எல்லாம் உட்டாஞ்சு அப்படியே அப்படியே கண்ணீரும் கம்பல் என்று சொல்வார்கள். அந்த கோலத்தோடு இவா அரண்மனைக்கு போகிறாள். இதையெல்லாம் இந்த தூரத்துலேருந்து இந்த ஆறு இந்த மன்னனும் அந்த பெரிய துறவியும் பார்த்தண்டே அப்படியே போயினோம். என்ன இவையெல்லாம் தான் பெரிய ஒன்று எல்லாம் டெல்லு ஒன்று கதைக்கையில் போய்கொண்டே இருக்கணும். இப்படி போய்கொண்டு கேட்காண்டேன் பொழுது
சாஞ்சிட்டு இப்போ எப்படியும் காலமாக வழங்கிட்டு இப்படி மத்தியானம் போனால் இரவு வரத்தானே வேணும். இரவுலையும் நடந்து போய் கொண்டு இருக்கேயுமா? இல்லை அப்போ இப்போ நடந்து போய் ஒரு சரியான காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு போயினோம். ஆனா இவள் நடந்த இது சும்மா சொல்றதுதான், என்னதான் சொன்னாலும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி போட்டு வாங்க இல்லை நடந்து போட்டு வாங்க, நல்லா பசி எடுக்கும் களைப்பு எடுக்கும். என்ன இவ்வளவுக்கு சரியான களைப்பு, உடம்பும் சோர்ந்து போயிடும். என்ன அப்போ சரியான இதுக்குள்ள இதை விட குளிர்காலமாக போயிட்டு அப்போ குளிரும் வாட்டுது என்ன ஒரு பக்கத்தால். அப்போ என்ன செய்யணும், ஒரு மரப்போ இதொன்று பெரிய மரம் ஒன்று அந்த மரத்துக்கு கீழே போய் இவ்வளவுக்கு கீழே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு வலிக்கிடுவான்னு சொல்லி டிசைட் பண்ணி போட்டு அங்கே இருக்கணும். இப்போ அந்த மரத்தில் கிளையில் ஒரு குருவி, அது தன் ஒரு ஆண் குருவி, இது பெண் குருவி, 3 குஞ்சுகளோட ஒரு கூட்டில் அப்படியே இருக்குதுகள். அப்போ இவையல் கீழே வந்துடுறீங்கன்னா அந்த குருவிகள் டக்கன் முதல்ல எட்டி பார்க்கும். என்ன கீழே என்ன வருது, பாம்பு வருதா அது வருதா இது வருதா எல்லாத்தையும் பார்க்கும் தானே. அப்படி பார்த்தா இப்படி எட்டி பார்த்தோன்னே இங்கே கீழே இவையல் இருக்கிறோம். என்ன 2 பேர் குந்திய இருக்கிற பார்த்துட்டு உடனே சொல்லிச்சு ஆண் குருவி சொல்லிச்சு, இப்போ எங்கள இருப்பிடத்துக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன அவரால் கவனிக்க, இப்போ விருந்தினர் வந்தாருன்னா கண்ணும் காணாமல் இருக்கப்படா கவனிக்கணும், என்ன உபசரிக்கணும். அப்போ அடே எங்கட வீடு தேடி எங்கட இதுக்குள்ள இவங்கள் வந்து நிற்கிறாங்கள், இப்போ இவ்வளோ எப்படி உபசரிக்கிறது, அதுவும் இந்த இரவில் வந்து நிற்கிறமே, அதுவும் இந்த குளிரில் நடுங்கி கொண்டு இருக்கிறமே என்று சொல்லி போட்டு இது ரெண்டும் பெரிய ஆண் குருவி பெரிய இது இருக்குது. அப்போ டக்குன்னு சொன்ன உடனே சொல்லுது, அப்படி இருங்க நான் ஓடி போய் கொஞ்சம் சுள்ளியால் எடுத்துன்னு வந்து நெருப்பு மூட்டி அவையில் குளிரில் முதல் அந்த குளிர்லேருந்து காப்பாற்றுவோம்னு சொல்லி போட்டு நெருப்பு மூட்டுது. என்ன ஓடிய போய் எல்லாம் எடுத்து இப்போ குளிர் போன உடனே இதுதான் அந்த அந்த ஒரு குடும்பஸ்தன் ஒரு இதோட பெரிய சிறப்பு என்னென்னா அவர்களுக்கு தொடர்ந்து தேவை இருக்கு. இப்போ குளிர் அவைகளுக்கு போயிட்டு இப்போ வேறு குளிர் காஞ்சினா கையெல்லாம் நீட்டி அப்படி எடுத்து குளிர் காஞ்சி உடம்பெல்லாம் பூசியன்னு சொன்னோடனே இவையளுக்கு பசி. என்ன இப்போ முகத்தை பார்க்கே தெரியும் ஒருதன் பசியோடு வந்திருக்கிறானா இல்லையான்ட்டு. நாங்கள் சும்மா விலங்குறதுக்காக கேட்குறேன், இல்லை சாப்பிடுங்க சாப்பிட வாங்க அது தாண்டு ஒரு தடவை பார்க்கே சாப்பாட்டை போட்டுக்கொண்டே கொடுக்குறானு எங்களோட பண்பாடு அதுதானே. முகத்தை பார்த்தே அவர் எப்படியானே இதில் இருக்கிறார், என்ன இதில் தண்ணி விடாயோட வந்திருக்கிறாரா, பசியோட வந்திருக்கிறாரா, களைச்சி வந்திருக்கிறாரா, கண்ணை பார்த்தே சொல்கிற பரம்பரையில் தானே அந்த குடும்பஸ்தன் எல்லாம் இருப்பினோம். ஆனால் அந்த இரவிலே இவள் எங்கே தேடி போகிறது, என்ன இது எந்த இவளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு எங்கே ஓடி போகிறது. அப்போ என்ன செய்து, ஐயோ வந்து குளிர் போயிட்டு ஆனால் இவளுக்கு கொடுக்குறதுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லையான்ட்டு ஆண் குருவி இந்த சரியாக வருந்தி தன் பெண்குருவி சொல்லுது, சரி இப்போ ஒரு பிரச்சனை இல்லை நான் என்ற உடம்பையே நான் அவர்களுக்கு உணவாகிறேன்னு சொல்லி போட்டு உணர்ச்சி பேருக்கு கூட டக்கண்டு இறி நெருப்பில் வாங்கி தன்னை உயிரை தியானம் செய்துட்டுது. இப்போ ஆண் குருவி பாஞ்சேன்னா பெண் குருவியும் பார்த்து கொண்டு இருக்குமா, கதறிச்சேன்னு ஐயோ அப்போ அதுகளுக்கு ஐயோ பிள்ளை இருக்குது நாளைக்கு வாழ்க்கை இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்காது. அந்த அந்த குடும்ப உறவுன்ற அப்படி தான் இருக்கும், புருஷன் இப்படி பாஞ்சு இப்படி தியாக இதோட பாஞ்சிட்டாருன்னா டக்குன்னு பார்த்துட்டு அவர் ஒரு சின்ன குருவி அவர் இது அவற்றோட சாப்பாடு காணுமா காணாதே கண்டுட்டு டக்குண்டு சொல்லி போட்டு நானும் அவரோட இணைங்கிறேன்னு சொல்லி போட்டு டக்குண்டு இந்த கணவன் காரண அந்த தியாக வழியில் ஈவாவும் தீயில் விழுந்துட்டா. அப்போ அம்மா இவ்வளோ செய்கிறேன்னா பிள்ளைகள் சும்மா இருக்குமா? அப்போ வளப்பு அப்படியாக இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வளப்பு இப்படி இருக்கும் பிள்ளைகள் சொல்லி, ஐயோ அப்பா அம்மாவே எப்படி தியாகம் செய்யுங்க நாங்கள் இருக்கிறதா நாங்கள் ரெண்டு குஞ்சுகள் மூணும் பாஞ்சிட்டுகள். என்ன இப்போ பாருங்கள், இந்த தாயத்தா முதல் தாப்பம் பாஞ்சது தாய் வாஞ்சி என்னென்ன அவர்களுக்கு உணவளிக்கிறக்கா மட்டும்தானே அது அது அந்த குடும்பத்தின் பொறுப்பு அதுதான். இப்போ இதை இதோட அன்பையும் தியாகத்தையும் அந்த பறவை இந்த குடும்பத்தின் உண்மை உண்மையான பண்பை கண்டுட்டு இந்த மன்னன் அதிர்ச்சியிலும் வியப்பினோடைய உறைஞ்சுவோ நிற்கிறாரு. என்ன கண்ணால் கண்ணீர் ஒழுகுது, என்ன ஒழுகுது என்ன அந்த துறவி அப்படி பார்க்குறாரு. என்ன துறவி பார்த்தோன்னா அப்போதான் துறவி மன்னனை பார்த்து சொல்கிறார், மன்னா அவரவற்ற இடையில அவரவர் தான் உயர்ந்து நிற்க முடியும்னா இப்போ நீ உணர்ந்திருப்பானே பார்த்தியா? நான் அப்போதையே சொன்னேன் அந்த அந்த இளவரசியை வந்து அரச போகத்தையும் பேராசையும் ஒரு திரும்ப நம்ம

ஒரு இதாக இருக்கப்படாது. அடைய உள்ள இல்லறஞ்சிருந்ததா துறவரஞ்சிருந்ததா அப்படின்னு எல்லாம் பார்க்காம இருக்கிறாது. ஆனால் ரெண்டு பேரும் அவரவர் என்னத்தில் நிற்கணுமோ அதில் உறுதியாக இருந்தேன்டா இவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதுதான் முக்கியம். அப்படி உண்மையாக வாழ்வானே முக்கியம் வந்து இவர் மன்னருக்கு விளக்கிறோன்ன மன்னரும் இப்போ தண்ட கேள்விக்கான அப்படிய வட்டிவா புரிஞ்சு கண்டார். என்ன புரிஞ்சு கண்டுட்டு மன்னர் இந்த துறவியை கையெடுத்து கும்பிட்றாரு. என்ன இப்போ இந்த கதைக்குலேருந்து நாங்கள் புரிஞ்சு கண்டாது, துறவரமோ இல்லை இல்லறமோ நாங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் எங்களுக்கான கடமைகளை நேர்மையோட மட்டும் இல்லை, தியாக மனப்பான்மையோட இந்த நாங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும், தியாக மனப்பான்மை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்த தியாக மனப்பான்மை எல்லாருக்கும் வார இல்லை, பெட்டிய புதிச்சவே அது இதெல்லாம் சொல்லிக்கணும். ஆனால் இந்த தியாக மனப்பான்மை அவர்களுக்கெல்லாம் வராது. என்ன தியாக மனப்பான்மை மட்டும் இல்லை, ஒழுக்கத்தோடும் செய்து வாழ்வது தானே மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வாகும். இந்த கதை எல்லாருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது பாடல் கேட்போம்.

தலையணை மந்திரம் உலையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு கா

0: கட்டிய மனைவி குல தெய்வம்,
1: காஜி மாதனே என் தெய்வம்.
0: கட்டிய மனைவி குல தெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ?
0: அவள் துணையினை பிரிவது குறையோ?
1: பகைதான் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்.
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ?
0: கலந்தவர் பிரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தாறு மாறு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வாழ்க்கெடுத்து வருகின்றார்கள் அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் அருள் சுமதி தம்பதிகள். எங்கள் சிங்க மூத்தி அண்ணாவின் இந்தியாவின் புதுமனை புகு விழா நிகழ்வையொட்டி வாழ்க்கை வருகின்றது. அவர்களுக்கும் உமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா, ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி கூறிக்கொண்டு
0: அவர்களின்
1: புதுமனை விழா நடைபெறும் என்பது எங்கள் வானொலியில் அவர்களின் விழா வீட்டு விழாவிற்கு நாங்களும் வணக்கம்
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. எங்களது மனமார்ந்த அவர் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற மனநிலை இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டம்மா. ஓம்
1: வீட்டில் சிறப்பாக வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு வானொலி கேட்டு வந்த அமெரிக்கா ராஜா சத்யா குடும்பத்துக்கும் அருள் சுமதி குடும்பத்துக்கும் எங்களிடையே நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் சமத்தன் புத்தகத்திலே இருந்து ஒரு கவிதை
0: ஒன்று.
1: இறைக்கும் பணத்தால் விழிக்குமா உலகு, பணம் என்றால் பிணமும் வாய் விளர்ந்தே திறக்குமே, திறக்கும் பை நிரம்பினால் நினைவிலும் கனவிலுமே பல நன்றிகள் பிறக்குமே, பணம் என்றால் பிணமும் வாய் விளந்தே திறக்குமே, திறக்கும் பை நிரம்பினால் நினைவிலும் கனவிலுமே பல நன்றிகள் பிறக்குமே, உறவுகளுக்கு ஊட்டி ஊட்டி நாடி நரம்பு சுருண்டு சலிக்க ஒன்றாய் பிறந்தவர்கள் கறந்து பட்ட பாடு கைகால் வலித்து நறுக்குமே, வலிந்து நறுக்குமே, உறவுகளுக்கு ஊட்டி ஊட்டி நாடி நரம்பு சுருண்டு சலிக்க ஒன்றாய் பிறந்தவைகள் கறந்து பட்ட பாடு கைகால் வலிந்து நறுக்குமே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு தட்டில் வாங்கி வழக்கமாயிட சுட்டில் தேங்க உளறிய பொய் புரட்டுகள் தூங்கி அறுக்குமே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு சுடுகாடு தட்டில் வாங்கி வழக்கமாயிட துட்டில் தேங்க உதறிய உளறிய பொய் புரட்டுகள் தூங்கி அறுக்குமே, வேட்டு வைக்கும் கோட்டு போட்ட வேட்டு வைக்கும் கோட்டு போட்ட வெவ்வேறு புது புது யோசனைகள் கோயில் கிணறு வெட்ட மலசில கூடம் கட்ட என கறக்கும் வழிகளில், வீட்டு வைக்கும் கோட்டு போட்ட வெவ்வேறு புது புது யோசனைகள் கோயில் கிணறு வெட்ட மலசில கூடம் என கறக்கும் வழிகளில், சிக்கிய எம்மவர் இறைக்கும் பணத்தால் விழிக்குமா உலகு என்பது விலகானா ஒன்றே, சிக்கிய எம்மவர் இறைக்கும் பணத்தால் விழிக்குமா உலகு என்பது விடைகானா ஒன்று என்று கூறி விட வருகின்றேன். நன்றி வணக்கம்.
0: உங்கள் கவிதை தந்தைக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: பணம் என்னடா பணம் பணம்.

0: பணம் கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குன்ராஜா. அவருக்கும் உமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம். மீண்டும் எங்கள் தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம். வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டா புதுமனை புகுவிழா வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இன்று நான் புகுவிழா புதுமனை புகுவிழா கவிதை ஒன்று
0: திறப்போம்.
1: புதுமனை புகுவிழா எல்லாம் வெல்ல இறைவனின் ஆசியோடு வாழையடி வாழையாக உங்கள் இல்லம் தலைத்தோங்க. இன்று போல் என்றும் வளர்புரை சந்திரனை போல் உங்கள் இல்லத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்து நிறைந்திட எண்ணம் போல் உள்ளத்தில் மகிழ்ந்திட இல்லத்தில் குதூகலம் நிறைந்திட எல்லா செல்வங்களும் பெற்றிட நீங்கள் புதிதாய் கட்டியுள்ள இல்லத்தில் இன்று போல் என்று மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் இல்லத்தில் பால் பொங்குவது போல் என்றும் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கிட வாழையடி வாழையாக உங்கள் இல்லம் தலை தோங்க. வாழையடி வாழையாக உங்கள் இல்லம் தலை தோங்க. நீங்கள் புதிதாய் கட்டியுள்ள வீட்டில் எண்ணற்ற மகிழ்ச்சி தங்க எண்ணற்ற சந்தோஷம் தங்க. இந்த இனிய நன்னாளில் உங்கள் குடும்பமும் நீங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க. இன்று போல் என்றும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்க. தங்களில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்று போல் என்றும் மகிழ்ச்சி பொங்க. தேனும் பாலும் போல் நீங்கள் புதிதாய் கட்டியுள்ள இல்லத்தில் தித்திப்பா இருக்க மனதார வாழ்த்துகிறேனே. ஆண்டவனின் பரிபூர்ண ஆசியுடன் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க. சந்தோஷத்தை மட்டும் மீட்டெடுக்க புத்தம் புதிய சாவி புத்தம் புதிய இடம் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியான புன்னகை அமைய உங்கள் குடும்பத்தோடு அன்பு செல்வங்களோடு உங்கள் புதிதாய் கட்டியிருக்கிற இந்த புதுமனை புது புகு விழாவில் சந்தோஷமும் மட்டுமே பொங்கட்டும். அன்பும் கனிவும் ஆகியவற்றின் நரவணைப்பும் உங்களுடன் ஆண்டவன் எப்போதும் பெற்றிருக்கட்டுக்கும். நகர்ந்து செல்லும் உங்கள் சந்தோஷம் விரண்டு மேலோங்கி மேலும் உங்கள் புதிய வீட்டிலும் எண்ணற்ற நிறைவுகளை உருவாக்குவீர்கள். உங்கள் புதிய வீட்டுக்கு இனிய புதுமனை புகு விழா வாழ்த்துக்கள் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து அருமையான கவிதை உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: கவிதையுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார். தேவிதன் ராஜ் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் குணநாயம்மா, குணநாயம்மா நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நன்றி.
0: சொல்லுங்கள்.
1: சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயர்களுக்கு நல்ல புது புது மனை பூவுல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கதையை அருமையாக இருந்தது. அதத்தான் நானும் ஒன்று வச்சு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்தது.
0: வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்தது?
1: வாழ்க்கை எனக்கு பொறுமையின் மதிப்பையும் முயற்சியின் பலனையும் கற்றுக் கொடுத்தது. எல்லா நேரமும் நம்முடையதாக இருக்காது, ஆனால் ஒவ்வொரு சவாலுமே நம்மை வலிமையானவராக மாற்றும். நம்மை நாமே நேர்மையாக நேசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகாக மாறும். விடுவது சில நேரங்களில் வளர்வதற்கான சிறந்த வழி என்பதையும் உணர்த்தியது. அதான் வாழ்க்கை என்று சொல்லி ஒரு நாள் இது இன்னொன்று ஒரு நாள் உங்கள் வீடு அமைதியாகிவிடும். வேறு யாரோ ஒருவர் உங்கள் அலுமாரிகள், மேசை, இழுப்பறைகள் மற்றும் பீரோவை திறந்து பல ஆண்டுகளாக நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்தையும் அறவர். கீறல் விழுந்து விடுமோ என்று நீங்கள் பயந்து பாதுகாத்த அந்த கைக்கடியாரம், அதிக நேரம் உழைத்து வாங்கிய அந்த கார், பெட்டியிலேயே பத்திரமாக வைத்திருந்த அந்த காலணிகள், சிறப்பு நிகழ்வு ஒன்றுக்காக என்று எடுத்து வைத்திருந்த அந்த ஆடைகள், மின்சாதன பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அலங்கார பொருட்கள், மற்றும் ஒரு காலத்தில் முக்கியமானதாக தோன்றிய அந்த சிறிய விஷயங்கள் அனைத்தும் அவர்கள் அவற்றை மூன்று வகைகளாக பிரிப்பார்கள். வைத்துக் கொள்ள வேண்டியவை, விற்க வேண்டியவை, தூக்கி எறிய வேண்டியவை. அதன் பிறகு வாழ்க்கை தொடர்ந்து செல்லும். அந்த பொருட்கள் எதுவும் உங்களுடன் வராது. எஞ்சி நிற்பது நீங்கள் வைத்திருந்த பொருட்கள் அல்ல, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே. சூரிய உதயம் வரை நீடித்த அந்த நள்ளிரவு உரையாடல்கள், குடும்பத்தினர் அனைவரும் மூச்சுட முடியாத அளவுக்கு சிரித்து மகிழ்ந்த அந்த இரவு உணவுகள், திட்டமிட்டபடி அமையாவிட்டாலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த நினைவுகளாக மாறிய அந்த பயணங்கள், உங்கள் தாயாரின் அந்த வார்த்தையை மகிழ்ச்சிகரமாக்கிய அந்த எதிர்பாராத சந்திப்பு, அணைப்புகள், நட்புகள், அன்பு மற்றும் நீங்கள் முழுமையாக உணர்ந்து வாழ்ந்த அந்த தருணங்கள், பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களிடம் இவ்வளவு பொருட்கள் இருந்தன என்பதை யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். எனவே அந்த பரிசை வாங்குங்கள், அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள், அந்த தொலைபேசியை அழைப்பை செய்யுங்கள், இன்றாவது ஒரு நாள் சந்திக்கலாம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் மனிதர்களை சென்று சந்தியுங்கள். பொருட்களை சேகரிப்பதிலேயே உங்கள் வாழ்நாளை கழித்து விடாதீர்கள். நினைவுகளை சேகரியுங்கள், அனுபவங்களை சேகரியுங்கள், நீங்கள் நேசிக்கும் மனிதர்களுடன் கழித்த தருணங்களை சேகரியுங்கள். அவை மட்டுமே ஒருபோதும் தங்கள் மதிப்பை இழக்காத விஷயங்கள்.
0: உண்மையிலேயே நீங்கள் சொன்னது அருமையிலும் அருமை. என்னென்றால் என்னென்றால் எத்தனையோ திட்டம், எத்தனையோ கனவு ஆசைகளோட இருப்பினும் அவையவையில் அந்த இதுகளுக்காக தேவைகளுக்காக டக்குன்னு மாத்த சொல்லிடணும். என்ன மாத்த சொல்லியிருக்க? ஆனால் அவையில் கனவு ஆசைகள் இதுகள் இதுகளையெல்லாம் அவர்கள் கருத்தில் இருக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த அந்த நேரத்துக்குரிய தேவைகள் மட்டும்தான் அவையர்கள் பார்ப்பார்கள். என்ன உண்மையில் அது பெரிய பெரிய பெரிய ஆக்களாக இருந்தாலும் அந்த இந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால்
1: மற்றவர்கள் நண்பர்களே, இணையர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துவிட்டு நம்முடைய இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். நீங்களோ நானோ மற்றவரோ யார் போனாலும் இது மாதிரி நடக்கத்தான் போகும். இது ஒன்றும் புதிதல்லவே.
0: உங்களுக்கு கருத்து சொல்லல, அது என்ன நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நான் சொல்லல. ஏன்னா உங்களுக்கு இருக்க ஆசையில் நீங்கள் எப்படி அதை பாதுகாத்தீர்கள்? எனக்கெல்லாம் ஒருவர் ஒரு பரிசு பொருள் ஒன்று அண்மையில் வந்தது. அதை கொண்டு வரும்போது அவர்கள் பட்ட கஷ்டம் மற்றும் அவர்கள் அதை கொடுக்கும் போது இருந்த சந்தோஷம் அதுகளை இருக்கும்போது நான் சொன்னேன், நான் உடனடியாக உண்மையாக்க நான் சொல்கிறேன் அப்படி டக்குன்னு சொன்னேன். அதை கட்டி அணைத்து கொண்டு நான் சொன்னேன் எனது மனைவியிடம், கடைசி ஆசை இந்த இதில் கொண்டு வந்திருக்கா கிடத்தி போட்டுதான் நீ கொண்டு போகணும் வேண்டு இல்லை அப்போ இல்லை ஏன்னா தெரியும் என்ன அந்த அந்த அதோட அதோட வலு
1: மகளின்ட
0: கூட்டாளியோட திருமண இதுக்கு போயிருந்தா அவர்கள் வீடியோ எடுத்து ஒரு வருஷமா கொடுக்க இல்லையா, ஆனால் அவர் சிம்பிளாச்சினார் அழிந்து போயிட்டு உண்மையா அது உடனே எல்லாத்தையும் அவர் அடிச்சு உடச்சு அவர் அந்த அப்படி அப்படி உரைச்சு விசாரணா போயிட்டாரு என்ன. ஆனா அவருக்கு மட்டும்தான் அவருக்கு தான் தெரியும் அந்த வலி என்ன. உண்மையில உண்மையில உண்மையில இதை எல்லோருக்கும் எல்லோருக்கும் உள்மனசில் ஆசைகளும் பாசங்களும் அன்புகளும் எல்லோரும் நல்லவர்கள், உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள். ஆனால் தங்களோட சுயநலத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்த வழங்குகிறார்கள் தங்களோட தேவைக்காக. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க தருவது சொல்புத்தியா சொந்த
1: முடிவெடுக்கணும்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: வாழ்க்கை தத்துவங்களுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி குணநாயக சுதி. அவருக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தியானடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்களும் நலமாக சந்தோஷமா இருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் சிங்கமூர்த்திய குடும்பத்தினரின் புதுமனை பிரவேச விழாவில் குடிமூந்து குடிந்தவர்களுக்கு செல்வர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறையாசுடன் நானும்
0: கண்டிப்பாக உங்களைப் போல பெரியவர்கள் அவரது வாழ்த்துக்கள் கிடைப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்ன. உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையாக மூத்தவர்கள் ஆசியும் நல்வாழ்த்துக்களும் இன்றுமே சிறப்பு உண்டாக்கும்.
1: வீடு நல்ல ஆசியுடன் அந்த வீடு சிறக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்திக் கொண்டு அதுவே வானிலைகளுக்கு வந்து அமெரிக்க ராஜா சத்யா குடும்பத்தினருக்கும் அருள் சுமதி குடும்பத்தினருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் ஒரு கவிதை தருகிறேன். புரட்டாசி பிறந்தது, புரட்டாசி பிறந்தது, இயக்க இயற்கை வனத்திலே வெப்பகாலமே, ஆவணி அவலா மாதத்தை அனுப்பிவிட்டு மழையும் வெயிலுமாக மாறி வரும் காலநிலை. காலை மாலை நேரமதில் சிறுகுளிர், கூலம் மாறி மந்தமான வெப்பநிலை. நேபாளத்தில் மீண்டும் பயங்கர வெள்ளப்பெருக்கு, நேபாள வெள்ளம் பலி எண்ணிக்க உயர்வு, கண்ணிமைக்கும் வரை சூறையாடிய வெள்ளம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு, 1000 பேரைக்கு மேலாக காணவில்லை காணாமல் தீடுதல், நேபாளத்தை புரட்டி போட்ட வெள்ளம், கண்டு கொள்ளாமல் போனவரை தீடுதல் வீட்டை, மண்ணில் புதைந்தோர் அநேகர், இலங்கை அமெரிக்கா இந்தியா சீனா நாடுகள் நிவாரண உதவி பணமாக பண்டமாக உதவிக்கர நீட்டி உதவியதன்றோ, அம்மக்களுக்காக நாமும் ஆறுதல் அளிப்போம். நன்றி வணக்கம். இது
0: ஆர்வத்துடன் இணைந்து கைதந்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: விஜயுடன் இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த வணக்கம்.
1: வணக்கம் செய்து ஜெர்மனியிலிருந்து பொங்கையோர் ராஜா.
0: ஜெர்மனியிலிருந்து எங்கள் ராஜாண்ணா, ராஜாண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நலமாக இருக்கின்றோம். இப்பொழுது பொங்கை பொங்குதி என்ற பெயர் வந்த காரணம் விளங்கி விட்டதா?
1: அது வந்து நாங்க 13 வயசுலயே கொழும்பு வந்த பிறகு விளங்கி. இப்ப
0: 13 வயசுல
1: அது வந்து ஏற்கனவே ஒன்று தெரியுமா? அந்த உடனே அது வருது இல்ல,
0: வரணும் வரணும்.
1: 13 வயசுல ஒதுக்கிட்டு 1000 ரூபாய் கேட்டா தெரியுமா நமக்கு? அதுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு கட்டம் வரும். உங்கள்கிட்ட
0: பிறந்த 3 நாளே அம்மாவை மறக்க இயலுமா?
1: முதல் வார்த்தை சொல்லிவிட்டு வருனே, திரு திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள், தமிழ்நாட்டில் கட்டிய எழுப்பிய மனைவி மனையின் நேற்றைய நாள் நல்ல நாளில் புதுமனையில் புகு விழா புகுந்த திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகளுக்கு இல்லத்தில் என்றென்றும் வாழ்க புள்ளை செல்வங்குடன். இதை கியாத்தி வானொலிக்கு உதவிக்கரம் தந்து எடுத்து வந்த திருமதி அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் தர்மம் கவிதையை போலாம் இருக்கலாம். தர்மம் தர்மம் ஆமா. உறவுகள் கூட நம்மை கைவிடக்கூடும், செய்த உதவிகளை மறந்து நம்மை கைவிடக்கூடும். ஆனால் இளமையில் செய்த தர்மம் கூடவே வரும் முதுமையிலும். மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் பெருகும், நல்ல செயல்கள் பெருகினால் தர்மம் நிலைக்கும். தர்மத்தை நாம் காக்க தர்மம் நம்மை காக்கும். நாம் செய்த தர்ம புண்ணியம் தானம்தான் நம் பிள்ளைகளையும் காக்கும். தர்மம் ஒன்றே துணை நிற்கும் உன்னையும் என்னையும், ஏன் யாவரையும் தர்மம் எப்போதும் காக்கும். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காற்றும், கூட இருந்து குளிபரத்தாலும் கொடுத்தது எப்போவும் காக்கும். பசித்தோருக்கு உணவு கொடுப்பதும், விழித்தோருக்கு வழி காட்டுவதும், மனம் கசிந்து இறக்கப்பட்டு செய்யும் உதவியே உண்மையான தர்மம் ஆகும். வீரம் நம்மை மட்டுமே காப்பாற்றும், தர்மம் நம் வம்சத்தையே காப்பாற்றும். கர்வம் மறந்து ஆசை துறந்து தர்மம் வகுத்து வழியே நின்றால் ஊர் வாழ்த்தும் உலகம் போற்றும், செய்த தர்மம் நம்மை காக்கும். தாய் தந்தை செய்த தர்மம் தான் நம்மையும் காக்கும். தாய் தந்தை இருவரையும் மதித்து வாய்மையே என்னும் பண்பு கொண்டு அளந்து அறிந்து நிதானம் காத்து செய்த தர்மம் கைவிடாது, நம்மை உயர்த்தி விடும் நாம் வாழும் வாழ்க்கை வரை. செய்த தர்ம உதவி ஒருபோதும் அழிவதில்லை, நம் நிழல் போல் நம்மை தொடர்ந்து செய்யும். தர்மம் செய்தால் இப்போதும் நம் செல்வம் குறைவதில்லை. பழம் தின்னும் கிளியும் புலம் தின்னும் கழுகும் பறவை இனந்தான், ஆனால் தர்மம் எப்போதுமே கைவிடாது. இப்படித்தான் காலங்களும் மாறும்போது வரும். நாம் செய்த தானம் தர்மம், நாம் செய்த புண்ணியம் பாவம், நாம் கொடுத்த மதிப்பும் மரியாதையும், நாம் செய்த சூழ்ச்சியின் துரோகம் ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும். நம்மால் இயன்றவரை தர்மங்கள் செய்தால் அதுவே நிழல் போல் தொடர்ந்து வரும். நாம் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் புண்ணியம் தர்மம் மட்டுமே. இதை இணையும் தவிர வேறு எதையும் சேர்த்தாலும் அது நமக்கு உற்றதாக துணையாக எதுவுமே நீடிப்பதும் இல்லை வருவதும் இல்லை, தர்மம் என்றையும் வாழ வைக்கும். நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: பழம் கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜா அவருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
0: நாங்கள் எப்பவுமே நலம் தானே. நலத்துக்கு என்ன உரை?
1: அப்படியே இருக்கணும் வேண்டிக் கொண்டு நம்ம வெளி இன்றைக்கு ஒரு மீட்டிங்கு போய்
0: வந்தபடி. நேற்றும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, தெரியும்.
1: எங்கள் ஊரும் பரம்பரையும் தமிழ் சைவநெறி தலை தோங்கிய எங்கள் ஊர் புகையில வெங்காயம் மிளகாய் தலைவணங்கி நிமிந்து நிற்கும் பச்சை பேர் அழகு. தமிழ் சைவநெறி தலை தோங்கிய எங்கள் ஊர் புகையிலை வெங்காயம் மிளகாய் தலைவணங்கி நிமிந்து நிற்கும் பச்சை பசேல் அழகு. பச்சை மிளகாய் கொத்தி கொத்தி உண்ணும் பச்சை கிளி அழகு. பச்சை மிளகாய் கொத்தி கொத்தி உண்ணும் பச்சை கிளியோ அழகு. நாட்டுக்கோழி துரத்திட வீட்டு மிருகம் விளையாடி கத்தும் அழகு. நாட்டுக்கோழி துரத்திட வீட்டு மிருகமோ விளையாடி கத்தும் அழகு. அடி வாங்காது அலாரமிடும் கொல்லறை சேவல் அழகு. அடி வாங்காது அலாரமிடும் கொல்லறை சேவலோ அழகு. குயில் கூவி இறையும் சலசலக்கும் சருகு சத்தம் அள்ளிக்குடிக்கும் கிணற்று நீரும் விளையாடிய முற்றமும் முத்துரை பதித்த வாழ்ந்த வீடும் அழகுக்கு அழகு. உரும்பராயோ எங்கள் ஊர். குயில் கூவி இறையும் சலசலக்கும் சருகு சத்தமும் அள்ளி குடிக்கும் கிணற்று நீரும் விளையாடிய முற்றமும் முத்துரை பதித்த வாழ்ந்த வீடும் அழகுக்கு அழகு. உரும்பராயோ எங்கள் ஊர். காவடி பிறந்து உரும்பராய் புகுந்து கூடி தேடி சிறந்து உயர்ந்த உயர்ந்து நாடினோர் தாகம் தீத்து வயிறு நிறைந்து மகிழ்ந்து உயிரின் உறவில் பதிந்த முத்துக்கள். தாவடி பிறந்து உரும்பராய் புகுந்து கூடி தேடி சிறந்து உயர்ந்து நாடினோர் தாகம் தீர்த்து வயிறு நிறைந்து மகிழ்ந்து உயிரின் உறவில் பதிந்த முத்துக்கள். வாடியவர் கல்வி வளர்த்து ஏழை எளியோர் மனம் குளிர்ந்து உழைப்பு தைரியம் முயற்சி இறைமை பொறுமை உதிரம் சேர்த்து வளர்ப்பெனும் விளைச்சலில் நல் அறுவடை நாற்றுக்கள் இன்று கல்லறையில் துயிலும் உலகம் போற்றும் காவிய பரம்பரைகள். வாடியவர் கல்வி வளர்த்து ஏழை எளியோர் மனம் குளிர்ந்து உழைப்பு தைரியம் முயற்சி இறைமை பொறுமை உதிரம் சேர்த்து வளர்ப்பெனும் விளைச்சலில் நல் அறுவடை நாற்றுக்கள் இன்று கல்லறையில் துயிலும் உலகம் போற்றும் காவிய பரம்பரைகள். நன்றி. வணக்கம் கேது.
0: ஊர் கவிதை தந்த உங்களுக்கு நன்றியலும் வணக்கம் பாராட்டு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் கேது. மகன் வீட்டை நிற்கிறபடியா

0: சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் நமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் மருத்துவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். புஷ்போதியமா புஷ்போதியமா தானே இன்றைக்கு சதி செய்தாச்சே காலையில இருந்து
1: என்ன
0: செய்யறது? நானும் ராஜா நீர் அடிச்சுக்கிட்டேன், தான் தொடவே இல்லையாண்டார். சரி, போயிடும். சரி சொல்லுங்கள். அது மருமனா இருக்கலாம் வார இருக்கலாம்.
1: எங்கள் ராஜா குடும்பத்தினருக்கு, முதிய ராஜா குடும்பத்தினருக்கு, அருள் குடும்பத்தினருக்கு நன்றி கூறிக்கொண்டு அந்த புகமுனை புத்தி விழாவை கொண்டாடி கொண்டு சிங்க மூர்த்தி நாயகி வேல் கமல கதிர்வேல் நாயகிக்கும்
0: பாராட்டுக்கள்.
1: குறைஞ்சிருக்கா இன்னும் ஒன்றும் செய்ய மாட்டீங்களா அப்படியான சுயினத்தை பத்தி நாங்க கலைக்க கூடாது. யாரோட ஒரு ஆளுக்கு ஒரு சுயினம் கண்டுட்டா அவையோட போய் நல்ல வேண்டியதான் கலைக்கணும். அப்படி சந்தோஷம் அப்படி வந்ததுக்கு சந்தோஷம் நல்ல வடிவா இருக்கு. கொஞ்சம் அதில் வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி கலைக்குவோம். ஆனா நாங்கள் என்ன செய்வோம் முதல் அந்த வருத்தத்தை சுத்தி அடைந்து உங்க இப்படி சுப்பரவா சுப்பரவா நீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் கேட்டு என்னோட உங்களோட மனதே உடைச்சு விட்டு நாங்க சந்தோஷமா போய் பங்கு வெட்டிக்கிட்டு வருவோம் அந்த போனால் அப்படியாக மனதை உடைத்து விட்டு விடுகிறார்.
0: அவர்கள் என்னென்றால் நன்றாக உற்சாகமா வந்தா கூட இந்த வாடி போயிருக்க வருத்தம் ஆண்டுகப்பார்கள் என்ன அவர்களுக்கு ஒரு வருத்தம்.
1: இப்படி நாலு இடங்கள்ல போய் கேட்கும் பொழுது திரும்ப அந்த இடங்களுக்கு போக மனமராத வீட்டுக்குள்ள இருக்கதான் ஒரு தைரியமா இருந்து போகும் பொழுது கடினமா இருக்கு. விசாரிக்கிற மாதிரி இதுக்கு அப்படியே இங்க போய் அக்கள் செய்யலாம் இங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கதை கவனிக்கிட்டா அப்படி இருக்குமா? அது ஒரு நாங்க யோசிக்கணும். நாங்கள் எப்பவும் யாருடைய கதை கேட்க நல்லது நாங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்கோம். அக்களை அந்த நாடு மனத்தியாலும் அஞ்சு மனத்தியாலும் நேரத்துல நாங்கள் போய் இந்த சுயினங்களை பெட்டி எடுத்து விசாரிக்கிறது
0: உண்மைதான் உண்மைதான். அந்த நாங்களுக்கு அந்த ஒருவரை நாங்கள் சந்திக்கணும் என்றால் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போமா என்பது எங்களுக்கே தெரியாது
1: என்ன.
0: ஓ இல்ல, நான் எனது வேலை செய்த இடத்துல எனது நண்பர் ஒருவர் காலமாகிவிட்டார். அப்ப அடுத்த அடுத்த நாள் எனக்கும் கொண்டாட்டங்கள் இருந்தது. ஆனால் அந்த நண்பர் எனக்கு அந்த பாசமா சாப்பாடு உணர்ந்து வருவார். எனக்கு அந்த இதை விட அது பெருசா தான் இருந்தது அந்த நேரத்துல. அப்ப போய்க்கலாம் அவர்கிட்ட தமையனுக்கு போய் சொன்னேன். அவர் இங்கே இந்த எங்கள் இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அங்கெல்லாம் இருந்தவர். அவர் மாத்தினிக் நாட்டவர். அப்ப நான் அவர்கிட்ட தமையனுக்கு போய் சொன்னேன், மீண்டும் முன்ன நான் சந்திக்கணும் தெரியாது, ஆனால் நீங்கள் இன்று நடந்து கொண்ட இந்த பண்புகள் இருக்குல்ல
1: என்
0: மரணப்படுக்கையிலும் நினைப்பேன் நண்டு. அவர் போயிட்டு திரும்பி கார்ல இறை ஓடி வந்தார். நீ சொன்னதை எனக்கு தலைகளும் செய்யுதண்டு இல்லையா என்றால் இப்படியானவர்கள் எல்லாம் தனது தம்பிக்கு நண்பர்களா இருக்கிறார்களா என்று தான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப அப்பதான் நான் ஜோதி நாங்கள் அடுத்தவரை நாங்கள் அடுத்த நிமிஷம் சந்திப்போமோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லோரையும் வருத்துவதில் இருக்கிற இன்பம் இருக்குல்ல சிலருக்கு. குருவி கதை வாசிக்கும் பொழுதும் அந்த குடும்ப அந்த அந்த தியாகங்களை எல்லாம் யோசிக்கும். அப்படி எத்தனை குடும்பத்தில் இருக்கிறார்கள்
1: என்ன,
0: உண்மையிலே உண்மையிலே அவருக்கு உண்மையிலே அந்த தியாகம் என்பது என்ன, நாங்கள் சும்மா அந்த தியாகம் செய்து நாங்கள் அங்கே வாத்துனாங்களும் இங்கே சாப்பாடு கொடுத்தனாங்கள் அது இதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் செய்த உயிர் தியாகம் செய்த எத்தனை பேர் எவ்வளோ இருக்கணும் என்ன. எங்களை நாங்கள் உலகத்தை சந்தோஷத்தை படுத்த முடியாது, ஆனால் கிடைத்த உறவுகளை எல்லாம் சந்தோஷமாக்குவதும் அன்பாக இருப்பதும் எவ்வளவு ஒரு இது. உண்மையிலேயே அந்த கலை விடயங்களை சொல்லலாம், இந்த தேவி மகால் எல்லாம் சாப்பாடு தரும்போது அத்தனை பேருமே புகழ்ந்தார்கள் என்ன, இப்படி ஒரு சாப்பாடு இப்படி ஒரு உபசரிப்பா இப்படி ஒரு இதை என்று. உண்மையிலேயே மற்றது அவர்களிடம் அந்த மகள் வந்து சொன்னால் அவர்கள் தங்கள உள்ளத்தால் பரிமாறினார்களா பாண்டு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு கிஃப்ட் என்ன இதெல்லாம் கிடைக்கிறது. இருபத்தைந்து வருடங்களா, ஆனால் அந்த 900 பேரை சும்மா லேசுப்பட்ட வேலையில யார் யாரை எல்லாம் விட்டு விடுவார்கள் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்ன. அப்படி அந்த அது அந்த உண்மையிலே அந்த இந்த நேரத்தில் அந்த அவர்கள் உண்மையிலே அவர்கள சேவையும் அந்த அந்த அந்த பரந்த அந்த சிரித்த முகத்தோடு எல்லோருக்கும் பரிமாறினது உண்மையிலே அதுகள் எல்லாம் வந்திருந்த எல்லோரும் வாழ்த்தினார்கள். மகள் ஒரு வார்த்தை சொன்ன தாலி கட்டுவதற்கு முதல், அப்பா நான் ரொம்ப போராடிட்டேன் கடைசியா மழையும் என்னோட போராடுதண்டு நான் சொன்ன எல்லாம் நிக்குமண்டு எல்லாரும் வந்திருந்தவர்கள் எல்லாரும் தான் போராடினார்கள் திருமணத்தை உள்ள வெளியில வைக்க வேணாம் என்று. ஆனால் நானும் மகளும் ஒற்று காலத்தான் அது நான் மந்திரம் சொல்லுவேன் அவ்வளோத்துக்கு சொல்லுவேன் வெளியெல்லாம் நடக்க
1: மாட்டேன்.
0: அந்த இயற்கை ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதில் இத்தனை பேருக்கு கிடைக்கும்
1: என்ன
0: ஆசீர்வாதம். உண்மையிலே நான் என்ன நான் உண்மையாக அந்த உண்மையாக இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறாள். ஒரு மரம் குத்துற செடி முறிஞ்சாலும் உண்மையில மனசால
1: கவலைப்படுவேன். நானும்
0: இன்னொரு பேரும் காத்திருக்கின்றாரோ.
1: நன்றி
0: சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் அது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்போர். வணக்கம். வணக்கம் வணக்கம். திருமதி சரவ் பரமேஸ்வரன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை என்ன? சரி சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விடயத்தில் உயர்ந்து நிற்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே நன்றி. எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கின்றது
1: என்ன?
0: சரி சொல்லுங்கள்.
1: நான் தரப்போறது நீயே காரணம். உனக்கு உன்னை உயர்த்த யாரோ ஒருவர் வருவார்கள் என்று காத்திருக்காதே. உன்னை உருவாக்க வேண்டிய சிப்பி நீயே. உன்னை வீழ்த்தும் காரணமும் சில நேரம் நீயாகவே இருக்கலாம். உன் வாழ்க்கை எந்த நிலையிலும் போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் நீயே. வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதன் முதல் காரணம் நீயே. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது. அடுத்த இன்னொரு வாழ்க்கையும் 10 பாடங்கள். நான் என்றதை தவிர நாம் என்றதை பயன்படுத்து. அகங்காரத்தை அழிய அன்பு காத்திடு. புன்னகை அணிந்திடு. வதந்தி புறக்கணி. வெற்றி அடைந்திடு. பொறாமை விலக்கிடு. அறிவு சேகரி. தன்னம்பிக்கையே இழக்காதே. இந்த 10 இருந்தால் வாழ்க்கை அழகாகும். நன்றி.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் அது நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளும். மீண்டும் ஒரு நிலையுடன் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: கூட தான் எங்க அம்மாவுக்கு பெருசா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப அனுபவிக்கிறேன்.

ஒழிக்கும் பாடலுடன் நிறைக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வுடன் இந்த தாறுமாறு நிகழ்வுக்கு மணிமகுடன் சூட்டிய அன்பு உறவுகளுக்கும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கம் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 4 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா? ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: நிலைய கிளிக நேரம் 6:25 நிகழ்கொடுக்கின்ற டி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

எட்டு ரூபி ஆவண மாளிகை ஆதரவில். அறிதலும் புரிதலும். இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடனடியாகவே முதலாவது கேள்வியை கேட்டு விடுவோம். மூளையும் எத்தனையோ விதமாக வேலை செய்யும், ஆனால் இந்த மூளை அதிகம் வெறுப்பது எதை? மனித மூளை அதிகம் வெறுப்பது எதை? மனித மூளை அதிகம் வெறுப்பது எதை?

0: இந்த எட்டியாட்டி தமிழில் இணையத்து நிகழ்ச்சியிலும் வாழ்க்கை வருகின்றது. எங்கள் சிங்கமூர்த்தி அண்ணா கதிர்வேல் நாயக்கி அவர்களது இந்தியாவில் அமைக்கப்பட்ட புதுமனை விழாவையொட்டி, புகு விழாவையொட்டி அனைத்து நிகழ்ச்சியிலும் வாழ்க்கை வருகின்றது. எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா தம்பதிகள் மற்றும் அருள் தம்பதிகள். சரி, இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் வேவியக்கா? வேவியக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலத்துக்கு
0: என்ன குறை?
1: என்ன இருப்பீங்க?
0: மனித மூளை அதிகம் விருப்பது
1: சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி குடும்பத்தாரின் புதுமனை பூ விழாவுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்வலை வானொலிக்கு அடுத்து வந்த அமெரிக்க ராஜா பிரான்ஸ் அருளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மூளைக்கு பிடிக்காதது வந்து நாங்க தூக்கமின்மையா இருப்பது, துண்டா பிடிக்காது.
0: நான் கேட்பது மனித மூளை அதிகம் வெறுப்பது, என்ன விடயத்தை அதிகம் வெறுக்கின்றது? மனித மூளை வந்து ஒரு விடயத்தை அதிகம் பெருக்குமாம், அதுதான் என்ன என்ன விடயம் என்று கேக்குறேன்.
1: தூக்கம் இல்லாம,
0: தூக்கம் இல்லையா சொல்லுது?
1: தூக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம உழைத்துக் கொண்டே இருந்தா தூக்கம் இல்லாம இருப்பது அந்த நீங்க என்ன பொருளை கேட்கறீங்க?
0: இல்ல, என்ன விடயத்தை பற்றி மனித மூளை அதிகம் பெருக்கின்றது? இப்ப எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை நாங்கள் சிந்திப்போம் தானே, ஆனா மனித மூளை அதிகம் அதிகம் அந்த வெறுக்கிறது, மூளையில அந்த நெடுக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறிக்கொண்டிருப்பது என்ன விடயத்துக்காக?
1: நாங்க தொடர்ந்து இந்த டாக்டர் கண்ணு மாத்தி மாத்திதுன்றதால அதாவது இருக்குது. நான் தூக்கமின்மையே சொல்றேன்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் சன் சன் ஹவ் ஆர் யூ?
2: நன்றி
0: நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: ஐயா எங்கள் இறைவா
3: அதே இடத்தில் இருந்து வந்து மீண்டும் உங்களோட உரையாடுறதுல மட்டத்த மகிழ்ச்சி. நீண்டவர் இடவழிக்கப்படாது, அதாவது வானொலியில நீண்டவர் இடவழிக்கப்படாது. நலமா இருக்கிறீங்க? அதே
0: மாதிரி
3: அட்டாசமா இருக்கிறேன்னா, அதாவது இன்றைக்கு புது வீட்டுன்னு புதுமனை விழாவா?
0: புதுமனை புகு விழா.
3: புதுமனை புகுவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மூத்தி அண்ணா, சிங்க மூத்தி அண்ணா குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் சிறப்பாக விரும்பிய காலம் வரை இந்தியாவில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அதை வாழ்க்கை.

0: உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் இது.
0: வணக்கம் வணக்கம் ராணி சம்பந்தம், நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம்.
1: என்னன்னா, முதல்ல வந்து இந்த புதுமனை புகுந்து விழாவை கொண்டாடும் எங்கள் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்கள் குடும்பத்தினருக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்து யார் யாருக்கள் எடுத்து கொண்டு வந்தவே அருள் அருள் சுமதி அமெரிக்கா ராஜா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் சொல்றேன். இது வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை நாங்க மாத்தி மாத்தி செய்யற வேலை இருக்குதுல்ல,
0: மனித மூளை அதிகம் வெறுப்பது.
1: அது வந்து ஒரு ஒரு ஒரே ரீதியில இல்லாம நாங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு காலமும் பண்ட செய்வோம்.
0: அதே வெறுக்கிறேன் சொல்லுகிறீர்கள்.
1: அந்த நிச்சயமற்ற தன்மையை வெறுக்குது என்று சொல்றேன்.
0: பாப்பமே இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் வதனா.
2: ஆமா
0: வதனா, how are you?
2: Fine, fine.
0: Fine, fine. Same to you. Okay. Thank you. சொல்லுங்கள்.
2: அதுதான்
0: பிரபஞ்சம்.
2: சரி, நான் இதுக்கு வீடியூரலுக்கும் பார்த்து குறுகண்டு என்னண்டா இந்த தொடர் மன அழுத்தம் இதுக்கு இல்லாட்டி முறையற்ற தூக்கம் இதனால்தான் இந்த மூளை வெறுக்கிறது காரணம் வந்து சொல்லுவேன்.
0: இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: கேட்டு
2: நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: எங்கள் உதயணன். உதயணன் நலமாக இருக்கிறீர்களா?
3: நீங்கள்
0: நலமாக இருக்கணும். உதயணன் உண்மை உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்து சொல்லணும். கெட்டிக்காரன் என்ன எதற்கென்று விளங்கும். உண்மையில கெட்டிக்காரன் அருமை. சொல்லுங்கள்.
3: அதே சிங்கமூர்த்தி அண்ணா புதுமனை புகு விழாவுக்காக நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா அண்ணன் அருள் அண்ணன் இதுவருக்கு நன்றி கூறி ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரே காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பது
0: விதமாக. ஆமாம், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சித்ரா. நலமாக இருக்கின்றீர்களா?
4: நல்ல சுகமா இருக்கிறீர்களா?
0: நாங்களும் அதே அதே அதே உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம் கேது.
0: வணக்கம்
5: தியானடேசன். புதுமையான குடும்பத்தினருக்கு வாழ்த்தியை கூறிக்கொண்டு அந்த ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து மூளைக்கு வேலையை கொடுத்துருந்தா
0: ஓய்வு இல்லாம இருப்பதை வெறுப்பு சொல்லுகிறீர்கள். அதிகம் வெறுக்கிறேன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். திருமதி தேவி தனராய். தேவி தனராய் வந்திருக்கிறீர்கள்.
6: அது வந்து மனித மூளை வந்து நிச்சயமற்ற தன்மையை
0: நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சரோஜினி அம்மா.
7: வணக்கம். புதுமனை பூண்ட சிங்கமூர்த்தி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் இதுக்கு விட வந்து மனக்குழப்பம் என்று சொல்லி பார்க்க
0: மனித மூளை அதிகம் இருப்பது குழப்பம் என்று சொல்லுகிறீர்கள். பாப்பம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம் ராகினி அல்வாஸ், நீங்க நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
8: ஆமா, நாங்களே நலம். உங்களோட கொண்டாட்டத்துல சந்தோஷத்துல நாங்களே நலமா இருக்கோம்.
0: நிச்சயமாக எல்லோரது எல்லோரும்

0: போறது நிலம் தானே
1: என்ன?
0: ஆமாம், நிச்சயமாக
1: நின்று சிங்கமூட்டி கதிர்வேல் நாயகி அவருடைய புதுமனை
0: புகுவலா
1: நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை கொண்டு வந்த அமெரிக்க ராஜா அருள் சுமதி எல்லாருக்கும் நன்றிகளையும் கூறுகின்றோம். என்னத்தை சொல்றேன்னு தெரியாது. அந்த மன அழுத்தத்தினால வர சலிப்பு சலிப்பான நிலை என்ன
0: சொல்றேன் சொல்றீங்க?
1: அது வந்து இல்ல இல்ல, அற்றம் வந்து முதன்முதல் குடி கூறுறது புதுமனை புகுவலா குடி கூறல. அற்றம் பண்றது சில பேர் எல்லாரும் குடுத்துட்டு ஒரு கொண்டாட்டம் வைக்காது, ஒரு அற்றம் மாதிரி வீட்டுல
0: வைப்பினா
1: காசு பண்றதுக்காக சொல்லுவேன். அம்மா அம்மா சொல்லுவாங்க, அற்றம் என வீடா அதை கொடுக்கணும் இல்லாம
0: பணச்சடங்கு.
1: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
2: வணக்கம்,
0: எங்கள் கலாராணி வரதராஜா. என்ன செய்கிறார்?
2: நல்ல நிலமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறார்.
0: அவர் விரும்பின ஒரு பாடல் ஒன்றை சொல்லுங்கள், போட்டு விடுகின்றேன். என்ன
2: திங்கக்கிழமையில அவருக்கு நல்ல சந்தோஷம் என்னடா உங்களோட நிகழ்ச்சி அப்படியே புல்லா கேட்டோண்டிருப்பார். நான் இடையிலதான் மாற, நான் அப்ப அவருக்கு நல்ல சந்தோஷம்.
0: நிச்சயமாக அவர்களுக்காகத்தானே நாங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றோம். என்ன
2: சந்தோஷமா கேட்டோண்டிருப்பேரு, அதுக்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு தாரத்துக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இது இன்று நேற்று குடிவூறுதல் செய்த தம்பதிகளான திருமதி சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகிக்கு நமது குடும்பம் சார்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதை வானொலி வளர்ச்சி அறிவு எடுத்து வந்த எங்கள் ராஜா அண்ணா குடும்பம் அருள் குடும்பத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கேது. நான் வந்து அந்த நித்திரையின்மையும் மற்ற எங்களுடைய அந்த ஒவ்வாத பழக்க வழக்கங்களையும் தான் நினைக்கிறேன்.
0: மனித மொழி அதிகம் பொறுப்பாது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிறார் எங்கள் சியாமலா. சியாமலா வந்து இன்றைக்கு சொல்லி வைக்க
3: அந்த மாதிரி அடிக்க
0: எல்லாரும்
3: என்ன வணக்கம்.
0: எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நிமிடம் ஆக இருந்திருக்கிறீர்கள். சரி, சொல்லுங்களேன் பார்ப்போம். நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, எங்களுக்கு என்ன என்ன குறை என்ன?
3: நேற்று குடிபூந்த சிங்கமூர்த்தி கதிர்வேல நாயகி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அப்போது நான் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த வீட்டுல 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் எல்லாம் செய்யணும் என்று வாழ்த்தி கொண்டு
0: எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து. சிங்கப்பூருக்கு போனாதான் சந்திக்கலாம், இந்தியா போனாலும் சந்திக்கலாம்.
3: இந்தியாவுக்கு போனாலும் அதுக்கு அவர் எங்க நிக்கிறாருக்கு தெரியும்.
0: அவர் சொன்ன வருவார் என்ன?
3: அது சரி,
0: அவர் தெய்வ புறவி
3: இல்ல, அவர் அங்க இல்லாட்டிலும் வீட்டை வயல் இல்லைங்க, வந்து திறப்ப தருவார். வயல் இல்லைங்க.
0: சரி, சொல்லுங்கள்.
3: அதோட வானிலை கொண்டு அந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் அருள் சுமதி தம்பதிகளுக்கும் நன்றி. என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் உறுதி இல்லாத செயல்கள் அத நித்தியமே கர்மமா இருக்க.
0: உறுதி இல்லாத
3: உறுதி இல்லாம மூளைய அதுக்கு மாறி இதுக்கு மாறன்னு சொல்றதானே செயலா இருக்கும்
0: நினைக்கிறேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி, நலமாக இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கோம். நீங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம் ரோசாலி. இந்த குரல் கேட்கிறது குறைவா இருக்கின்றது.
4: நான் எடுத்து நீங்க பேசவே மாட்டீங்க.
0: ஐயோ, நான் அப்படி செய்யவே இல்லையே.
4: அவர்களுக்கு நன்றி. நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இதை எடுத்து வந்து சிங்கமூர்த்தியா
0: அவர் அமெரிக்க ராஜா தம்பதிகளும் அருள் தம்பதிகளும்
4: அமெரிக்க ராஜா தம்பதிகளும் அருள் தம்பதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க.
0: மனித மூளை அதிகம் பொறுக்காது. நீங்கள் அதிகம் பொறுக்கிறது என்ன? மூளை அதிகம் பொறுக்கிறது
4: ஏதாவது ஒரு வேலையை ஒருத்தவங்க செஞ்சுக்கினே இருந்தா அது நம்ம ரொம்ப வெறுப்பாத்தானே இருக்கும். ஒரு வேலையை தொடர்ந்து ரொம்ப செஞ்சிருந்தா அது செய்ய ஒழுங்கா வரவே வராது. அதெல்லாம் அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் பிறகு செஞ்சு பார்க்க வேண்டாம்.
0: பாப்பமே உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
5: சிங்கப்பூருக்கு போன உடனே வந்த அறையெல்லாம் வயிறார உணவு தந்து உபசரிக்கிற மூர்த்தியா. இனி இந்தியா போனாலும் உங்களை பிரச்சனை
0: கிளை அலுவலகத்தை இந்தியாவில்.
5: ஓ அப்படியே நியூசிலாந்து கூட போறேன். அங்க போயிருந்த வரமாட்டேன் தொழில இல்ல.
0: அவர் எங்க போனாலும் அவர்கிட்ட சில அந்த மனசு இருக்கலாம்
5: நான் பாடிய சொல்றேன். அவற்ற நல்ல குணத்துக்கு அவர் நல்லா இருப்பாரு. புதுமன பூவுளாக்கு எங்கள் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அதன் வானிலை வளர்ச்சி கருதி எடுத்து வந்த அமெரிக்க ராஜ தம்பதிகள் பிரான்ஸ் அருள் தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் சொல்லுவேன். மன அழுத்தம் மன அழுத்தத்தால தானே அந்த நிச்சயமற்ற தன்மை வாராது. அதனாலதான் மூலம் குழாமும் சொல்லிக்கொண்டு
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். நீங்கள் நலமாக
6: இருக்கின்றீர்களா? புதுமலை விழா காணும் சிங்கமூர்த்தி அண்ணா கதிர்வேலாத நாயக குடும்பத்தினர் அன்பாக வாழ்ந்து வேரூண்டி வேரூண்டி அருகுபோல் தலைத்து ஆள் போல் வேலூன்றி அருகுபோல் தலைத்து வாழ்க வாச வாழ்த்தி கண்டு அவரை அடுத்து வந்த வானத்துக்கு வந்த அமெரிக்க ராஜா அண்ணா அருள் அண்ணா குடும்பத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்னமிட்ட கைக்கு எப்பவும் குறை இல்லை. ஆமா முக்கியம் அன்னமிட்ட கைக்கு எப்பவும் குறை வராது. நானும் மன அழுத்தமன் சொல்றேன்.
0: மன அழுத்தமன் சொல்லுங்கள். பாப்பமே உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்.
0: சதீஷ்.
7: ஆமாம்.
0: How are you?
7: Fine, fine.
0: Okay. சொல்லுங்க சதீஷ்.
7: இங்கு குடிவரை காணும் சிங்கமூர்த்தி அண்ணாக்கு எங்கள் குடும்பிய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு இதை வாங்கி எடுத்து வந்த சிங்கம் ராஜா அண்ணா அமெரிக்க ராஜா அண்ணாக்கும் செயல்படுவாங்க.
0: அமெரிக்க ராஜா அண்ணையும் எங்கள் அருள் அண்ணையும்
7: அருளுக்கும் பார்த்து கொண்டு நானும் மன அழுத்தம்
0: மன அழுத்தம் சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்தா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கின்றார் அடுத்து ஜெனி. இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஆமா நாங்களும் நிலமா இருக்கோம். நன்றி. என்ன அப்படி நீங்களும் நிலமா இருக்க உங்களையும் வாழ்த்தி கொண்டு புதுமனை புகவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சிங்கமூர்த்தி அண்ணா குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டன்னா நானும் இதற்கு கணிக்க முடியாத நிச்சயமற்ற தன்மை என்று
0: குறிப்பாரு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்தா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரன் என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள்?
9: நான் வாழ்த்து சொல்லையில பிறங்கோ. இன்று இன்றா நீட்டா நடந்தது எல்லாம் குழப்பமா இருக்கு. நேற்று வெப்பம் நேற்று நடந்த
0: எந்த
9: நாள் இருக்குது புதுமனை பூ விழா கொண்டாடி கொண்டிருக்கும் சிங்கமூர்த்தி அண்ணா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜான அருள் தம்பதிகளுக்கும் நன்றிகளும் கூறிக்கொண்டு நான் வந்து சொல்றது உறுதியற்ற பிரச்சனைகள்.
0: உறுதியற்ற பிரச்சனைகள் சொல்லுகிறீர்கள்.
9: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம். ரஜினி
0: அண்டனுக்கு நல்ல சரியான கோபம் வந்திருக்கும். நான் ரெண்டு தர ரெண்டு பேரும் உங்களுக்கு புறம் எடுத்து போட்டேனே நீங்க வந்து நீ கேக்க
10: இல்ல முதல் கட்டா போச்சு
0: கட்டா போச்சா திரும்பியோ என்ன பைபருக்கும் போய் நான் அடுத்த வந்து அடுத்த தரம் மற்ற பக்கம் ஓட்டி விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஆமா நாங்கள் நல்ல நீங்களும் நலம் தானே சந்தோஷமா இருப்பீங்க. நன்றி.
0: சரி சொல்லுங்கள்.
10: மற்ற புதுமனை புகுழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் சிங்கமூர்த்தி அண்ணா குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களையும் நாங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நிகழ்வுகளை வாழ எடுத்து வந்த அமெரிக்கா ராஜாண்ண குடும்பத்தினருக்கும் பிரான்ஸ் அருளண்ண குடும்பத்திற்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. என்னது சொல்றது?
0: குழப்பம் இல்லை, நான் உங்களுக்கு விடையும் சொல்லி தந்துட்டேன். சொல்லுங்க பாப்போம். சரி சொல்லுங்க.
10: சரி, நானும் எல்லாரையும் மாதிரி உறுதி இல்லாத தன்மை, கட்டுப்பாடு இல்லை, அப்படி அது ரெண்டையும் சொல்றீங்க. உறுதி கட்டுப்பாடு.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
10: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி தவமலர் நாவலேஸ்வரன், நலமாக இருக்கின்றீங்களா?
11: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நலமா இருக்கணும்னு அவர் அவங்க வேண்டிக்கொண்டு, நேற்றைய தினம் புதுமணப்பூவால் கண்ணடாத்திய சிங்கமூர்த்தி, கதிர்வேல் நாயகி தம்பதிகள் அபிராமி அம்மாவின் கிடைக்கும் கிடைக்க வேண்டி, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று வேண்டி, இந்தியாவுக்கு நாங்கள் போறது சுலபமாக இருக்கும் சொல்லிக்கொண்டு.
0: அது மட்ராஸ்ல வீடு வாங்கி இருக்காரு, அண்ணா நகர்ல.
11: அண்ணா நகரா? நாங்கள் நிற்கிறது வலசரவாக்கம்.
0: அண்ணா நகர், அண்ணா நகர் பக்கத்தில் உயர்ந்தவொடனே பெசன் நகர் பக்கத்தில் உடனடியாக ஒரே தொடர்ந்து பஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது மெட்ரோவும் போட்டு இருக்கின்றார்கள். எல்லாம் ஒரே கலக்கலாக தான் இருக்க போதே. நீ
11: வரும் அங்கே தான் இருக்கிற, அவருக்கு எல்லா இடம் தெரியும், கேட்டால் கூட்டி கொண்டு
0: போவேன். சரி சொல்லுங்கள்.
11: ரெண்டு கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த அருள் சுமதி தம்பதிகளுக்கும் அமெரிக்க ராஜாண்ண சத்திய தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளும். இதுக்கும் மேல அழுத்தம் அல்லது மேல உறுதி இல்லாமல் ஏதோ
0: ஒன்றுதான் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: வணக்கம். எங்க எதுனா பத்மினி கமலா தான். நீங்க நல்லவா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு புதுமனை குடிபுகரும் சிங்கமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, அதை வானிலைக்கு எடுத்த வந்த ராஜா மற்றும்
0: அருள் குடும்பத்தினர்,
12: அருள் குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு. இதுக்கு ஒரு சொல்ல பதில் வருமா? இல்ல
0: ஒரு சொல்லு, ஒரு சொல்லு தானு, ஒரு சொல்லு தானு,
12: சரி கொண்டு சொல்லி பாக்குறாரு.
0: திருப்பி சொல்லுங்க.
12: சலிப்பு,
0: சலிப்பு என்று சொல்கிறீர்கள். அதுதான், அதுதான் இதற்கா என்று கேட்கின்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
13: வணக்கம்.
0: நாங்கள்
13: நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோண்டு வேண்டிக் கொண்டு, நேற்று குடிபுகுந்த சிங்கமூர்த்தி அண்ணா தம்பதிகளுக்கு மாற்றுக்களை தெரிவித்துக் கொண்டு, இதை வானொலி கெடுத்து வந்த அமெரிக்கா ராஜா அண்ணா தம்பதிகளுக்கும் பரிசில் இருக்கும் அருள் அண்ணா தம்பதிகளுக்கும் நன்றிகளை மாற்றுக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் மன அழுத்தம் என்று சொல்றேன். ஆமா,
0: நன்றி,
13: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மனித மூளை அதிகம் வறுப்பது எது என்று கேட்டிருந்தோம். உண்மையிலேயே மனித மூளை அதிகம் வறுப்பது காத்திருப்பு, காத்திருப்புக்குத்தான் அதிகம் வறுக்கின்றதாம். ஒவ்வொரு காத்திருப்புகளுக்கும் தான் மனித மூளை அதிகமாக செயல்படுகின்றதாம், அதிகமாக வறுக்கின்றதாம், அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்குகின்றதாம். அதனால் தான் மன அழுத்தம் வருகின்ற இந்த மனித மூளை, அந்த காத்திருப்பால் தான் எல்லா பிரச்சனைகளும் வருகின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உடனடியாகவே அடுத்த கேள்வியையும் கேட்டு விடுகின்றோம். மிக மிக இலகுவான கேள்வி. உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக வியாபாரமாகும் பொருள் எது? உலகில் எண்ணெய்க்கு, அதாவது எண்ணெய் இதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வியாபாரமாகும் பொருள் எது? சரி, விரைவாக சென்று விடுவோம். இணைந்திருக்க முதலாவது ஒரு வணக்கம்.
14: வணக்கம். நான் ரஜினி.
0: ரஜினி, ரஜினி என்ன சொல்லுங்க?
14: நான் கேஸ் என்று சொல்றேன்.
0: கேஸ் என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
14: நன்றி,
0: வணக்கம். உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக அதிகமாக வியாபாரமாகும் பொருள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
15: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அல்போம், நீங்கள் சொல்லுங்கள்.
15: கோபி என்று சொல்றேன்.
0: கோபி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
15: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
16: பெட்ரோல்,
0: பெட்ரோல், பெட்ரோல் தான். பெட்ரோலுக்கு அடுத்தபடியாக
16: எண்ணெய், மண்ணெண்ணெய்
0: இல்ல, அதுதான் பெட்ரோலிய வகைக்கு அடுத்தபடியாக அதிகமாக வியாபாரமாகும் பொருள்.
17: பெட்ரோலிய பொருட்களுக்கு அடுத்தபடியாக இவைகள் அதிகமாக வியாபாரம் ஆகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பெட்ரோலிய பொருட்களுக்கு அடுத்தபடியாக வியாபாரம் ஆகும் பொருள்
16: தண்ணீர் என்று
17: சொல்கிறேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
18: வணக்கம்,
17: கோபியன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக வியாபாரமாகும் பொருள் எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
19: தங்கம் சொல்லி
17: பாக்குதான். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
20: வணக்கம் தேவி.
17: வணக்கம் ஜெயசரியம்மா. அடுத்தபடியாக வியாபாரம் ஆகும் பொருள் விட்டுட்டு அடுத்த அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெனியன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
21: நானும் தங்கம் என்று குறிப்பா.
17: தங்கம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த
21: நன்றி வணக்கம்.
17: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
22: வணக்கம்,
17: சொல்லுகிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
22: வணக்கம்,
17: உங்கள் கலாராணி.
22: ஓ, இப்ப தங்கத்தின் விலைதானே அதிகரிச்சிருக்க. நாங்க தங்கத்தையே
17: ஐயோ அதிகமாக அடுத்தபடியாக வியாபாரம் ஆகும் பொருள் உலகத்தில் இன்னைக்கு அடுத்தபடியாக நான் இவ்வளவு விலை உண்ண வைரம் தங்கத்தை விட இன்னும் விலை உண்ண பொருட்கள் இருக்குது. அடுத்தபடியாக வியாபாரம் ஆகும்
22: பொருள்
17: நன்றி வணக்கம்.
22: நன்றி
17: வணக்கம். தொடர்ந்து பயனுள்ளதாக பத்துணி இணைந்திருக்கிறீர்களா?
23: துண்டிச்சு விடுங்க.
17: நிப்பாட்டுப்படுது இல்லையா? சரியா, ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
24: வணக்கம்
17: வணக்கம். வேவி அக்கா. வேவி அக்கா சொல்லுங்கள்.
24: நான் கன பொருளை யோசிச்சேன்னா நீங்க தங்கம் என்று கனவே சொல்லினா நான் சொல்றேன். கை தொலைபேசி தொழில்நுட்ப அந்த பொருட்கள் என்று சொல்றேன்.
17: பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
25: வணக்கம்,
17: முதியன் மீண்டும் சொல்லுங்கள் பாப்போம்.
25: மின்னணு சாதனங்கள்
17: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றாருங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். தண்ணி போத்தில் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த குணநாயம்மா சொல்லுங்க. காபி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
26: வணக்கம் கேதி சொன்னா நான் கோபி என்ற.
17: எங்கள் தேவி தன்ராஜ், கோபி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைவருடாக ராணி சம்பந்தன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
27: வணக்கம் கேது. அந்த இயற்கை எரிவாயு அதை சேர்க்கிறீங்கள் இல்லையா?
17: இல்ல, நான் கேட்டது உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக வியாபாரம் ஆகும் பொருள். நான் சேர்க்க இல்லைன்னு சொல்ல இல்ல, நான் வியாபாரமாகும் பொருளைத்தான் கேட்டேன்.
27: நான் சொல்றேன் மோட்டார் வாகனங்கள்.
17: மோட்டார் வாகனங்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
28: பாரதி
17: அக்கா சொல்லுங்கள்.
28: நான்
17: எரிவாயு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
29: வணக்கம் கேது.
17: வணக்கம். எங்கள் புஷ்பதி அம்மா.
29: கேம்பிரிட்ஜ்.
17: கேம்பிரிட்ஜ் நீங்கள் இல்லாம என்ன ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் இல்லாம
1: கோப்பியால் அடி துணி துணி உடுப்பு உடுப்பு துணி
17: சொல்லுங்கள்
1: துணி
17: உடை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். முட்டை போடுற மாஸ்டருக்கு வாழ்த்துக்களை.
17: ஐயோ, நான் என்ன செய்கிறது,
2: கோப்பியை சொல்லி பார்ப்போம்.
17: கோப்பி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
17: நன்றி வணக்கம். உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக வியாபாரமாகும் பொருள். அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் கேதுவண்ணா. அடிக்கடி எல்லா இடத்துல கோப்பி இருக்கிற ஒடியாய் கோப்பி
17: சொல்லுகிறீர்கள். மீனா மகேஸ்வரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜியா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம். எது? நான் பால் என்று சொல்லி
17: பால் என்று சொல்லுகிறீர்கள். பாத்தீர்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம்.
5: திருமதி
17: நகுலேஸ்வரன், என்ன சொல்லுகிறீர்கள்?
5: பால் என்று சொல்றேன்.
17: பால் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். கழிவு நேரம் 6:57. உலகில் எண்ணெய்க்கு அடுத்தபடியாக வியாபாரமாகும் பொருள்.

0: உலகிலேயே இன்னைக்கு அடுத்தபடியாக வியாபாரமாகும் பொருள் கோப்பி என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. நான் கூட இதை எதிர்பார்க்கவில்லை என்றால் பல பொருட்கள் இருக்கின்றதா நான் அவ்வளோத்துக்கு வியாபாரமாகின்றதா என்று தெளிவாகும் பொழுது இன்னைக்கு அடுத்தபடியாக கோப்பி தான் வியாபாரமாகின்றது. ராஜினி அல்போன்ஸ் முதல் ஆரம்பித்திருந்தார். அவரை தொடர்ந்து கூறிய அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவுக்கரன் தந்த நியூரூபி ஆவண மாளிக ஸ்தாபனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைவெட்டி செல்வது அறிதலும் புரிதலும்.
1: கோயில் சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே.
2: வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே.
1: நாட்டுக்குள்ள

நல்லவன கூட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப சொன்னேன், பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு, என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க.

ஆகும்போது ஆகும் மண்ணே, மூடனுக்கும் யோகம் வந்தால் மூலுலகம் வணக்கம் போடும். நம்பிக்கையை மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க.

நிலைய கிளிகு நிறம். 7:04 விடி கேசன்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம்பெறும். மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். நல்லூர் தேர் திருவிழா அன்று யாழ் மற்றும் நல்லூர் கோட்டை பாடசாலைகளுக்கு விடுமுறை. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் கல்வி கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்குட்பட்ட பொருத்தமான பாடசாலைகளுக்கு நாளை மறுதினம் புதன்கிழமை விடுமுறை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை அறிவுறுத்தியிருக்கின்றார். சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லறிச்சல் பகுதியில் கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பைனல் ஆற்றுக்கட்டின் புனர் நிர்மாணப் பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்ட அம்பிட்டிய சுமநத ரத்ன தீரரை நாளை 8 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை இன்று திங்கட்கிழமை உயர்நீதிமன்றத்தில் அவர் மீளப் பெற்றுக் கொண்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியுமான சிராந்தி ராஜபக்ச இன்று வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமினாவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கை பொதுஜன பிரிவினால் இதுவரும் 12 அன்றாதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி நடத்தப்படும் எனவும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வருகை தர உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பிரிவினாவின் செயற்பாட்டு தலைவருமாகிய ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டி எழுப்புவது காலத்தின் அவசியமாகும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இலங்கை தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படும். இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசனக்கா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய நாமல் உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தீரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி அனுரகுமார திசனாக்கா 22rd அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என தெரிவிப்பது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகின்றது. இதேவேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துகும பண்டார தெரிவித்திருக்கிறார். நாட்டிலிருந்த குற்றக்கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்க அப்படின் பிரதுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலை வணங்கி வாழும் நிலையை தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறியுள்ளது. அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல சகாப்தங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாது என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருணா ஜெயசேகரா தெரிவித்திருக்கிறார். We'll be right back.
முல்லைத்தீவு மாத்தளன் சிறு கடல் கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக லட்சக்கணக்கான சிறிய மீன் குஞ்சுகள் திடீரென சித்து கரையொழுங்கி வருகின்றமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் பச்சை நிற பின்னணியை கொண்ட பதிவு எண்கள் வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும் அவற்றில் சட்டபூர்வ செல்லுபடியை ஆணையாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் துசாரா பெர்னாண்டோ உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிப்பிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தூதாம்பள்ளை பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்திருக்கின்றார். இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எதிர்வரும் 15 முதல் தாய்லாந்துக்குள் விசாகின்றி பயணிக்கும் சலுகையை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஆண்டில் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்திருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடாந்த மகோற்சவ திருவிழாவின் 22 திருவிழாவான இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் சென்னையில் ஆளுங்கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2 லட்சம் பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்திருக்கின்றது. ஜனநாயகம் சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கின்றார். பிக் பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக பங்கேற்றிருக்கின்றார்கள். 8 பேர் பிக் பாஸ் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரும் வணிக பயிராக உருவெடுத்திருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் நவம்பர் 27 சர்வதேச குழந்தைகள் திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்தது ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றிருக்கின்றது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசிய விட்டவர்களை கண்டறிய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவித்துள்ள நிலையில் ஈரான் ராணுவத்தின் திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பேர் பலியான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.

தாய்லாந்தில் 5 ஆண்டாக இணையத்தில் காதலித்து வந்த தொழிலதிபரிடம் 7 மில்லியன் பாட் சுமார் 2,20,000 யுஎஸ் டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய கர்ஷிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியினை பெற உதவியிருக்கின்றார். இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்தோனுக்கும் அது உத்தியோக இணையதளமான www.trttamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 2% இந்திய பெறுமதி 180 ரூபாய் 63% ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 16% இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 41% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதி 404 ரூபாய் 83% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 48% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 38% இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 58% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 17% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 24% காணப்படுகின்றது. இதுடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு நடைபெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க ரன் பண்ணாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
3: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: நிலைய கலிகனிடம் 7:18. நீங்கள் கேட்கணும் இந்தியா டி தமிழ் அலையில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: நம்மளோட ஒரு தர்க்க நிலையுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாலைக்கு வருகின்றது. புதுமனை புகவிழா வாழ்த்தாக வருகின்றது. சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயக் அவர்களது அண்ணா நகர் இல்ல புதுமனை புகவிழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். அமெரிக்காவை சேர்ந்த ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரிசு சேர்ந்த அருள் சுமதி தம்பதிகள் இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்
1: கொள்கிறோம்.
0: இன்றைய தமிழோடு ஒரு தற்கனாக உறவுகளின் கட்டமைப்பு எப்படிப்பட்டது, அதை எப்படி கையாள்வது, கோபிநாத் அவர்களது உரையை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.
2: இருக்கும் நம்ம ஒத்துக்க மறுக்கிறோம், உறவாயிரு உரிமையோடு இருக்காதே அப்படிங்கிறோம். ஏன்னா உறவு என்பது தொந்தரவு, நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு மைண்டில். நம்ம குடும்பத்தில் நம்முடைய நட்பு பாராட்டுதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொந்தக்காரங்க தான். ஆமாம் இல்லையா? இப்போ உங்கள் கணவருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கார் தங்கமான மனுஷன், என்னை நல்லா பார்த்துக்கிறார், என் மனைவி நல்ல பொண்ணு, என்னை நல்லா பார்த்துக்குது, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குது. ஆனால் சண்டை யாரால் வருது யோசிச்சு பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. அவன் அண்ணங்காரன், கல்யாணத்துக்கு வந்த மச்சாங்காரன், பிரச்சனை யாரால் வருகிறது, வந்துட்டு போன யாரோ ஒரு சொந்தக்காரன், இப்படி யாரோ ஒரு மூன்றாவது மனிதரால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. அதனால தானே உறவு கடைசியில் எல்லாம் பேசிட்டு என்ன சமாதான உடன்படிக்கைக்கு நீங்கள் வர்றீங்க? தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசி நம்மையே சண்டை போட்டுக்கணும், பேசாமல் வாங்க இட்லியை முலாப்படியும் திட்டு தின்னுட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரோம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த உறவுக்காரன் இப்படிலாம் பிரச்சனை பண்ணி விடாமல் இருந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த உறவுக்காரங்க தொந்தரவு மட்டும் பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன ஆகும்? இப்படி ஒரு சுச்சுவேஷனை திருப்பி பார்ப்போமே. உறவுக்காரர்களாக தொந்தரவு வருகிறது, என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளையோடு என் உறவுக்காரராக சண்டை வருகிறது, என்னுடைய மாமியார் என்னை என் பிள்ளையுமே சேர விட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த உறவுக்காரங்க இந்த தொந்தரவு செய்யாமல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவு சுபிட்சமாக இருக்குமா? நீங்களும் உங்கள் கணவரும் அண்டார்டிகாவுக்கு போய் 10 நாள் இருந்துடுவாங்க. சண்டை மட்டும் வராமல் நீங்கள் திரும்ப வந்தால் எனக்கு இருக்க சொத்து ஏதோ அதை நான் எழுதித்தாரேன். ஆனால் சண்டை வந்தால் 1000 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா கன்ஃபார்மாக வரும். அப்போ அண்டார்டிகாவில் ஆள் இல்லாத இடத்துல உங்களையும் உங்கள் கணவரையும் உங்களையும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளையும் மட்டும் கொண்டு போய்விட்டால் உங்கள் உறவுக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்குமா என்ன? அப்போ இவனால தான் சிக்கல் வருகிறதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கீங்களே. உண்மையிலேயே இந்த சொந்தக்காரர்கள் தொந்தரவு என்ற பெயரில் உங்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிவதே கிடையாது. ஒருவேளை இவர்களால் உங்களுக்குள் சண்டை வரவில்லை என்றால் உங்களால் உங்களுக்குள் சண்டை வரும், இதுதான் பிரச்சனையே. மனுஷ வெறுப்போட சண்டை போட ஆரம்பிச்சுறீங்க, எதிரிலாக இருக்கக்கூடிய ஆள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தால் சண்டை வரும், கணவர் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையால் சண்டை வரும், இப்போ 3வது மனுஷனால் பிரச்சனை வர்றதுனால பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்து போகுது. பிரச்சனையை உருவாக்குகிற உறவினர் உங்களுக்கு உதவுகிறாரே ஒழிய உங்களுக்கு எதிரானவர் அல்ல. இது உங்களுக்கு புரியலை. எல்லாடி புருஷ முண்டாட்டி சண்டை புருஷ முண்டாட்டி கிடைப்பட்டதாக மாறிப்போம். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை கணவன் மனைவிக்கு இடையிலாக இருக்கக்கூடாது. அது யாரோ 3வது மனிதரை பற்றி இருக்கிற போது பிரச்சனையே கிடையாது. உங்கள் அத்தை இப்படி சொல்லிவிட்டாங்க, உங்கள் அத்தாச்சி இப்படி பேசிவிட்டாங்க, உங்கள் நாத்தனார் இப்படி சொல்லிவிட்டாங்க, உங்கள் அண்ணங்கார் இப்படி பேசிவிட்டாரு, இப்படி பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா அந்த ஆளுங்க மேலே பழிய போட்டு அந்த ஆள் தூக்கத்தில் விக்கி விக்கி சாப்பிட்டும் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும், கணவனுக்கு மனைவிக்கு மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்காமல் ஒரு நல்ல உறவை சுமூகமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு உறவு உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு உறவு உலகத்திலே கிடையாது. உங்கள் சிரிக்கிட்டே நீங்கள் 2 தடவை சொன்னீங்கன்னா அது 2 தடவை 1 தடவை தப்பாக பண்ணும் இல்லையா? சிரிட்டை பேசுவீங்களா? இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியும், ஐஃபோனில் சிரிட்டை பேசுகிறீங்கன்னா ஒரு நாள் புரிஞ்சுக்கும் ஒரு நாள் புரிஞ்சுக்காது. அலெக்சாட்டை ஒரு நாள் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லும் இன்னொரு நாள் தப்பாக சொல்லும். பழகின மனிதனிலேருந்து கருவி வரைக்கும் எதுவுமே உங்களை முழுதாக புரிந்து கொள்ளாத உறவு உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தயவுசெய்து நினைக்காது. உறவில் பெரும் சிக்கலே அதுதான். அதுவும் நெருங்கிய உறவுல ரொம்ப பெரிய புரிதல் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தோழி முடிஞ்சிடும், அதோட போயிடும். கணவன் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர் இவரை புரிந்து கொள்ள வேண்டும், இவர் அவரை புரிந்து கொள்ள பரிச்சயம் வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷனை என்னைக்கு உங்களுக்கு முழுசாக புரியுதோ அன்றைக்கி அவரை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, அவ்வளோதான், அதோடு புட்டுக்கும். மனித வாழ்வினுடைய அற்புதமே ஒரு மனிதரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மட்டும்தான். முற்றிலுமாக நீங்கள் ஒரு மனிதரை புரிந்து கொண்டால் அவரிடமிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. உறவில் அது ஒரு பெரிய சிக்கல், புரிஞ்சுக்கவே முடியல. இருந்தால நெருக்கமான உறவுகளில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன, இந்த மனிதரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம ட்ரை பண்ணுறோம், எதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்? 85 வயசில் தாத்தா செத்து போயிறார், 16 புள்ள. பா தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போகிறார். அவர் இடுகாட்டில் அடக்கம் செஞ்சுட்டு கொஞ்சம் மாசுவாசமாக பேரப்பிள்ளைகள் எல்லாம் தாத்தாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டுக்கிட்ட கேட்குறாங்க. கவலைகள் கொஞ்சம் வடிந்து அதற்கு பிறகு தன்னுடைய கணவர் பற்றி 16 பிள்ளை பெற்று 55-60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த அந்த பாட்டி சொல்கிறாங்க, நல்ல மனுஷன், எல்லாம் செய்வார் பண்ணுவார் போவார். என்ன ஒன்று அவரை புரிஞ்சிக்கவே முடியல. எது 50 வருடம் வாழ்ந்த பிறகு அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் அவரை புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாதனால தான் 16 பிள்ளை பெற்று சந்தோஷமாக இருந்திருக்காங்க. முழுசாக புரிஞ்சிருந்துச்சு 2 பிள்ளையோட முடிஞ்சிருக்கும். அப்போ லைஃப்பில் எல்லா நேரத்திலும் ஒரு மனிதரை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் அடுத்தவனை சரியாக புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போ உறவு ஜெயிக்கும், அதான் முக்கியம். மனுஷனை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது யாருக்கு புரியுதோ அவனுக்கு வாழ்க்கை புரியும். கணவனுக்கு மனைவி கிடையில சண்டைக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ இல்லை, அதான் உறவில் பிரச்சனையே. எல்லோ என்ன கணவர் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும். காலையில் அவருக்கு கோபம் வந்தால் இது காரணம், மதியம் கோபம் வந்தால் இது காரணம், இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் இது காரணம், இந்த விஷயத்தை நான் இப்படி பேசினால் அவர் இப்படி கையாளுவார், நான் அப்படி பேசினால் அவர் அப்படி கையாளுவார், ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அவர் கையாள மாட்டார். அப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டால், நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், அதற்கு மாறாக நீ செயல்படுகிறாய். இந்த புரிந்து வைத்தலுடைய பெரும் பிரச்சனையே இதுதான். நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். என்னுடைய மனைவியை நான் நன்றாக புரிந்து வச்சிருக்கிறேன், என்னுடைய கணவரை நான் நன்றாக புரிந்து வச்சிருக்கிறேன் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற போது அந்த புரிதலுக்கு மாறாக அந்த அவர் நடக்கிற போது நம்ம புரிதல் மேலே நமக்கு சந்தேகம் வருது, நமக்கு ஒரு கோபம் வருது. நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ நடக்கவில்லை, இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கோபப்படுறீங்க, திடீர்னு இந்த புதுசாக இதுக்கெல்லாம் கோபம் வருது. ஏன் ஒரு மனுஷனுக்கு புதுசாக கோபமே வரப்படாதா? சில கல்யாணத்துக்கு நாளே எழுதி கொடுத்துருமா, இது இதுக்கு கோபம் வரும், இது இதுக்கு கோபம் வராது. மனுஷனுக்கு எது எப்போ வரும்னு எப்படி தெரியும்? அப்போ முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிற போது ஏற்படக்கூடிய முதல் சிக்கல், என்னுடைய புரிதலுக்கு விரோதமாக என்னுடைய கணவரோ மனைவியோ நடக்கிற போது அந்த உறவிலே பிரச்சனை ஏற்படுகிறது. மூன்றாவது மனிதரால் வரக்கூடிய பிரச்சனை என்பதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். எனக்கு என் பிள்ளையவே புரிஞ்சுக்க முடியல, உறவு சிக்கலில் பெரும் சிக்கல், இப்போ பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியாத சிக்கல் தான், திடீர் திடீர்னு வேற வேற மாதிரி பேசுகிறான் இல்லையா. என்கிட்ட நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, இவனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க, நான் சொல்கிறது அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். 6 பய 32 அம்மாவை புரிஞ்சுக்கணுமா, இது எந்த ஒரு நியாயம்? 6 இருக்க பயல நாம் புரிஞ்சிக்க மாட்டோமா, அவன் அம்மாவை அவன் புரிஞ்சுக்கணும், அம்மா படுற கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேன். இதை சொல்லி சொல்லி பயலுக்கு அம்மா கஷ்டம்னு சொன்னாலே சிரிச்சிடுறாங்க. கவனிச்சு பாருங்கள், அப்பாக்கள் மாதிரி கிடையாது அம்மாக்கள். இந்த விஷயத்தில் அப்பாக்கள் பெருசாக ரெசிப்ரிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அம்மாக்கள், தம்பி இன்னைக்கு தேங்காய் சட்னி வைக்கல, மிளகாப்பொடி மட்டும் தொட்டு தின்னுனா மா கடுப்பாயிரும், ஒழுங்காக ஏதாவது சட்னி வை அப்படின்னா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தன் தெரியுமா, எது மிளகாப்பொடி வச்சதுக்கெல்லாம் இதுவா, அம்மா விட்டு தொலைமா தொலையுமா, வெறும் இட்லி வேணாலும் திங்கிறமா, தயவு செய்து இந்த டயலாக் எடுக்காது, எது கேட்டாலும் உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா. அப்போ அவர்னாலும் சொல்லவே மாட்டார். ஓகே, அவர் ஒன்றும் பெருசாக கஷ்டமும் படலை, அது வேறு விஷயம். ஆனால் உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, உன்னை வளர்க்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, அப்பாக்கள் அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. அம்மாக்கள் மறுபடி உறவை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். உறவின் இரண்டாவது பெரும் சிக்கல் அதை நிரூபிக்க முயற்சிப்பது தான். உறவு என்பது உணர்வது, நிரூபிப்பது அல்ல. உறவு என்பது உணர்வது, அது நிரூபிப்பது அல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்களா, ஆதர்ச தம்பதிகள் என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. டேஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன், இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கடைசி வரைக்கும் நேர்மறையான ரசனை கொண்ட அற்புதமான தம்பதிகளை நான் பார்த்தது உண்டு. அவருக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு காரம் தான் பிடிக்கும். அந்த ஆளுக்கு சிவப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். அந்த ஆளுக்கு சில மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஆளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும். இந்த ஹீரோ அவருக்கு பிடிக்காது, அந்த ஹீரோ அவருக்கு பிடிக்கும். இந்த ஹீரோயின் அவருக்கு பிடிக்காது, இந்த ஹீரோயின் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். இப்படி நேரெதிரான ரசனை, சிந்தனை, உணவு, பழக்கம், வழக்கம் எல்லாவற்றையும் தாண்டி ஆதர்சமான தம்பதிகளாக அவர் 50 கடந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் உண்டு. எப்படி இருந்துச்சு? நேர்மாறான சிந்தனை கொண்டவர்கள் தானே, ஒத்த வேவ்லென்த்தில் இருக்கணும், அப்போ தான் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நாமளாக இந்த உறவை சிலபஸ் ஆக்கின பிறகு கண்டுபிடிச்சது. என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு யார் இடம் கொடுக்குறானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் பர்சனல் ஸ்பேஸுக்கு இடமே கொடுக்க மாட்டான். சொல்றி, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், சத்தனே நான் அமைதியாக இருக்க முடியும், அதை எப்படி அமைதியாக இருக்கப்பட முடியும், ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு, நான் கேட்குறேன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க தொந்தரவாக தெரியுறாங்க, அவள் தான் உரிமைப்பட்டவள், உரிமை தொந்தரவு செய்யும், தொந்தரவு செஞ்சால் தான் அது உறவே, ரைட்டு தானே. உங்களுக்கு தொந்தரவும் பண்ணப்படாது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்படி ஒரு பீஸ் என்ன கண்டுபிடிக்கல, அப்படி ஒரு பீஸ் என்ன கண்டுபிடிக்கல. நான் கமிட்டல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸுங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபார் கன்வீனியன்ஸ்னு மாற்றி வச்சிருக்கிறோம். நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் என்னோட உறவாக இருக்க வேண்டும், நான் சொல்லுகிற நேரத்தில் மட்டும் நீ வர வேண்டும். அப்படி தான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நினைக்கிறாங்க. இதனுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உறவுகளை நீங்கள் குறைச்சி குறைச்சி கட் பண்ணி போகிற போது இது பிள்ளைகளுக்கு ஆபத்தாக விடுகிறது. நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களோடு மட்டுமே இந்த பிள்ளைகள் உறவு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி நகர்த்தப்படுவதால் பிள்ளைகளுக்கான உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. பிள்ளைகளுக்கும் யார் மீதும் உரிமை இல்லை, பிள்ளைகள்கிட்ட யார் மீதும் உரிமை இல்லை, ரைட்டு தானே? ஒரு காலத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் பார்த்துருந்துருக்கலாம், அத்தைக்காரி முன்னால் உங்கள் பெத்த பிள்ளைய நீங்கள் கை வைக்கவே முடியாது, அவ்வளோதான், ரகலை பண்ணிடுவாங்க. ஏன் முன்னால் எப்படி நீ பிள்ளை அடிக்க போச்சுன்னு விட்டு விட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாடா மாப்பிள்ளைன்னு தர தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய நாத்தனாரை சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அன்னைக்கு போனீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபேனு காத்துக்கு கீழே உட்காந்து கறிக்குழம்பு தின்னுக்கிட்டு இருப்பான், நீங்கள் வெளு வெளு வெளுத்த பய எப்படி அடிக்க போச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்தெல்லாம் பேசுவார், அண்ணங்காரெல்லாம் வந்து சரி விடுப்பா ஏதோ கோபத்தில் செஞ்சுட்டா அப்படின்னு அவங்க பொலபொலபொலபன்னு அழுவாங்க. ஏன்னா அது அவன் அல்ல, அது அண்ணன், அது அண்ணனின் முகம், அவள் தந்தையின் முகம், அந்த வீட்டினுடைய அவனுக்கு அவங்களுக்கு பொண்ணே இருக்காது. மாப்பிள்ளைன்னு வாயாராக கூப்பிடுவாங்க, மரியாதை அவங்க தான் செய்வாங்க, எல்லா நல்லது கிட்டதும் அவங்க தான் பார்ப்பாங்க. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய எழுப்பி ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், ரைட்டு தானே? அவளுக்கு உரிமை உண்டு. இப்போ நாகரிகங்கிற பிள்ளை எல்லாத்தையும் மாற்றி வச்சுருங்க. தாய் மாமங்காரன் 101 ரூபா காசு கொடுத்தா மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, என்ன கிடையாது? இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால பூரா பிள்ளைக்கும் தேங்க்ஸ் சொல்லுமா என்ன? நானும் என் பிள்ளைகிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்காத, யார்கிட்ட வாங்குற உரிமை இருக்கோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாத, அவ்வளோதான், அது அசிங்கம். என்னதுக்கு பூரா பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அது கல்ச்சர். நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லி கொடுத்தாங்க, எது கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சாக் பீஸ் டீச்சர் கொடுத்தா டீச்சர் தேங்க்ஸ், டீச்சர் திரும்பி டஸ்டரை மூஞ்சில் விட்டுருந்தா திரும்ப நம்ம கொண்டே கொடுத்துட்டு தேங்க்ஸுங்க. அப்போ உரிமையை சிலபஸாக மாற்ற மாற்ற மாற்ற பிள்ளைகள் அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன பெருசாக ஆயிருப்போது? என் பிள்ளைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சுருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சொந்தமாக தஞ்சாவூரில் வீடு வாங்கி வச்சுருக்கேன், நில போல வாங்கி போட்டிருக்கிறேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் கிடக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் காசு கிடக்குது, எல்லா இடத்துலையும் காசு பணம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், என் பிள்ளை நல்லாயிருக்கும், கிடையவே கிடையாது, அப்படிலாம் இருக்கவே முடியாது. எல்லாம் நீங்கள் பலசாலியாக இருக்கிற வரை உங்கள் பணம் போதுமானது. என்றைக்கு பலம் இழக்கிறீர்களோ அன்றைக்கு மனிதன் அவசியமாகிறான். தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஒரு நோய் போதும், மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆள் அம்பு ஆயுதம் அத்தனையும் இருக்குது, உலகத்துடைய பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம், ஆனால் ரெண்டு மனுஷால் கண்ணு முன்னால் இருந்தானா, உங்களுக்கு உடம்பப்பட்டவன் நின்னான்னா, அந்த டாக்டர் நிற்கிறப்ப உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருதோ அதை விட பெரும் நம்பிக்கை வரும் அந்த மனிதரை நீங்கள் பார்க்கிற போது. பலசாலியாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உறவு உங்களுக்கு தேவையே கிடையாது, உறவும் ஜாமியும் ஒன்று, கஷ்டம் வந்தால் மட்டும் போய் நிற்போம், ரைட்டு தானே? என்னைக்காவது இந்த இப்படி போகிறமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டா இருக்கோம், அது சில பேர் ரிலீஜியஸாக போவாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாங்கள்லாம் அப்படியாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நமக்கெல்லாம் பெருசாக தோணாது. ஆனால் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து அங்கே

நிறுத்திக்கொள்ள எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன். உறவை பெரிதென்று என்றைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கு ஈகோ விட்டுருவா. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். நீங்கள் என்னைக்கும் ஒரு காலத்தில் சமரசம் செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு எதற்காகவெல்லாம் நீங்கள் மனிதர்களை தள்ளி வைக்கிறீர்களோ, எதற்காக எல்லாம் இந்த உறவுகளை ஒதுக்கி வைக்கிறீர்களோ, கல்யாண வீட்டில் எனக்கு முத பந்திக்கு கூப்பிடலை, முத பத்திரிக்கை எனக்கு வைக்கலை, சுருள் வச்சு கூப்பிடல, முறப்படி சொல்லலை, அன்னைக்கு நாலு பேர் முன்னால் அசிங்கமாக பேசிவிட்டான், இதை செஞ்சு விட்டாங்க, அதை செஞ்சு விட்டாங்க, அவங்க எப்படி அப்படி செய்யலாம், எனக்கு புறத்தில் நின்று பேசி விட்டார்கள், என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டாங்க, இப்படின்னு ஆயிரம் காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனா ஒரு காலத்திற்கு பிறகு இதெல்லாம் அற்பமாக உங்களுக்கு தோணும். 60 வயசுக்கு மேலே தான் கேட்டேன், யாரெல்லாம் என்ன வயசில் இருக்கீங்க, அவங்கள்ட்டலாம் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரையெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களோடெல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் நட்பு பாராட்ட முயற்சி செய்வீர்கள், துரோகத்தை கூட மன்னித்து விடுவீர்கள். மனித வாழ்க்கை என்பது படிப்படியான சமரசங்களால் ஆனது. சமரசம் செய்தே ஆகும். சமரசம் ஒரு மலிமலமான நிலை என்றோ, விட்டுக் கொடுத்தல் ஒரு மலினமான நிலை என்றோ, ஈகோவை விட்டுக் கொடுப்பது மலினமான நிலை என்றோ நீங்கள் இருந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய போக்குகளும் விருப்பங்களும் மாறும். பகையாளிக்கு எதிராக உங்களை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள்லாம் மாற ஆரம்பிச்சு. சுஜாதாவே அதை அழகாக சொல்கிறார். சிறு வயதிலே கித்தார் கற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தை வெல்ல வேண்டும், விமானத்தின் வழியாக எதையோ செய்யணும்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் வாழ்க்கை என்பது இது மாதிரியான படிப்படியான சமரசங்களானது. இன்றைக்கு 70 வயதாகிறது எனக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய இலக்குகள் ரொம்ப சொற்பமானதாக இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சு கக்கா பிரச்சனை இல்லாமல் போனால் போதும். கொஞ்சம் நல்ல நண்பர்கள் வேண்டும். ஒரு நாளைக்கு 4 பக்கமாவது படிக்கணும். மனநலம் நல்லா இருக்கணும், உடல் நலம் நல்லா இருக்கணும். இவ்வளவு மட்டும்தான். இந்த லிஸ்டில் பணமே இல்லைன்ட்டார் அவர். அப்போ வாழ்க்கை என்பது சமரசங்களால் தான் ஆனது. நாம் சமரசத்தை தவறுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம். மன்னிப்பது அவமானம் என்று நினைக்கிறோம். என்னை அவமரியாதை செய்த ஒருவனை நான் மன்னிப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்? நீ என்ன இப்படி ஆளாக இருக்கிற, உனக்கு சூடு சுரணையே இல்லையா? சூடு சொரணையை விட பெரிய விஷயம் பெருந்தன்மை தான். நீங்கள் இதை என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு உறவை காப்பாற்றிடுவீங்க. சூடு சொரணையை விட பெரிய விஷயம் பெருந்தன்மை தான். சூடு சொரணையை பற்றி மட்டுமே நம்ம அப்பா நினச்சிருந்தாருன்னா நம்மளெல்லாம் மன்னிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்குமே. நாம் நம்மை மன்னித்த மனிதர்களால் தான் வளர்ந்து நிற்கிறோம். நம்மை மன்னித்த மனிதர்களால் தான் நம்ம வளர்ந்து நிற்கிறோம். நம்ம பிரச்சனை நம்ம நம்மளே மன்னிக்கிறது கிடையாது, அடுத்தவனை மன்னிக்கிறது கிடையாது. முதல்ல நம்ம இன்றைக்கா நம்மளை மன்னிச்சிருக்கோமா? அந்த தப்பை நான் செஞ்சுருக்கப்படாது. 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அதை நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேனா இன்றைக்கி வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம மன்னிக்க தயாராகவே இல்லை. இவளை கட்டியே இருக்கப்படாது. அன்றைக்கி எனக்கு அந்த அலையன்ஸ் சொன்னாங்க, நான் தான் 5 ஓன்னு கூட போடுறாங்கன்ட்டு செத்த ஆசைப்பட்டு இவளை கட்டிட்டேன். இவனை ஏன் கட்டணும், இவரை ஏன் கட்டணும் இப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு இருக்கா? வி லிவ் வித் ரெக்ரெட்ஸ். நம்ம நம்மளை மன்னிக்கவே தயாரில்லை. மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். நான் தவறு செய்வது ஓகேனா இன்னொருத்தன் தவறு செய்வது ஓகே தான். அப்போ எனக்கு எதிராக நீ நின்றா? இல்லை, அவன் தெரியாமல் செஞ்சான்னு உங்களால் ஒத்துக்க முடிஞ்சால் உங்களுக்கு மனுஷன் கிடப்பான். நான் எதுவுமே உங்களுக்காக பேசவில்லை. மரம் நடுகிறவன் அவருடைய நிழலில் இருக்க போவதே கிடையாது. ஆனால் புத்திசாலி மரம் நட்டுக்கிட்டே இருப்பான். காரணம், தனக்கு வரப்போகிற சந்ததிக்கு அது பாதுகாப்பாக இருக்கும்னு அவனுக்கு தெரியும். உறவை நீங்கள் பேணுவதுடைய அவசியம் என்பது உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கணுங்கிறது இல்லை, உங்கள் தலைமுறைக்கு நல்லது கெட்டது நடக்கணும் தான். ஏற்கனவே பிள்ளைகளின் உலகம் சுருங்கி இருக்கிறது இல்லையா? ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கு ஒவ்வொரு ஆள் இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் ஒரு பியூட்டிஃபுல்லான வேல்யூ சிஸ்டம் இருந்தது. எதற்கு உலக நாடுகள் இந்தியா போன்ற ஒரு தேசத்தை முக்கியமானதாக பார்க்கிறது? இங்கே இருக்கக்கூடிய குடும்ப நிறுவனமும் அதனுடைய கட்டமைப்பும் ரொம்ப அழகானதாக இருக்கிறது நம்ம பார்க்குறான். ஒரு லைஃபுக்கு தேவைக்கூடிய எல்லா விதமான எமோஷன்ஸையும் எப்போ ரிலேஷன்ஷிப்களே பைன் பண்ணி வச்சாங்கிறது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆச்சரியம். இன்னைக்கு யாரை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் பூரா பையில ஏதாவது சொல்கிறாங்க. அதுவும் இப்போ அநியாயத்துக்கு அண்ணேங்குது இந்த பிள்ளைகள்லாம். ஐயோ அப்பா, யாரை பார்த்தாலும் அண்ணே, டீ கடைக்காரர் அண்ணே, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவன் அண்ணே, எழுத்தாப்பில் இருக்கிறவன் அண்ணே, அவன் ஏதோ ஒரு ஐடியாவில் இருப்பான், அவனை போய் பொசுக்கு பொசுக்குன்னு அண்ணே அண்ணேனா எரிச்சலாக இருக்காது. உண்மையாகவே சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு அண்ணேன்னு கூப்பிட தோணுதோ, வயசு பிள்ளைங்க இங்கே இருக்க எல்லோரும் உண்மையாகவே அண்ணேன்னு சொல்ல தோணை கூப்பிட்டா கூப்பிடுங்க. சும்மா பார்க்குறவனையெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுறது தெரியாமல் அண்ணேன்னு சொன்னால் மனசுடிஞ்சு போயிடுறாங்க. ரெண்டாவது, அண்ணன் என்பது அற்புதமான ஒரு உறவு. அந்த எண்ணம் ஏற்படுகிற போது மட்டும்தான் நீங்கள் அண்ணேன்னு கூப்பிடணும். இப்போ உறவுக்குள்ளேயே நமக்கு யாருக்கு என்ன உறவுன்னு சொல்ல தெரியலை. அதனால் 10வது சொல்லிப்படுறது. வயசில் மூத்தவனையெல்லாம் அக்கான்றா, வயசில் கம்மியானா தங்கச்சின்னு சொல்லிடும். ஏன்னா நாளைக்கு பண்ணி லவ் இவ்வளோனா என்ன ப்ராப்ளம், இது எதுக்கு பூரா போய் ஆக்கி விட்ருவோம். அத்தாச்சிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. உங்கள் ஊர் பக்கம் தானே அதிகம் அது உண்டா இல்லையா? இப்போலாம் யாராவது அத்தாச்சின்னு கூப்பிட்றீங்களா? அத்தை மகள் முறை பொண்ணு நம்மை விட வயது கூட இருந்தால் அவங்கள அத்தாச்சின்னு கூப்பிட்றோம் இல்லையா? தமிழ்நாட்டில் மறந்து போன வார்த்தைகள் நீ நானால் ஒரு தடவை பேசினப்போ அத்தாச்சியான்டாங்க. என்னது அத்தாச்சின்னு என்ன, வாட் இஸ் சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டு ஒரு பொண்ணு, அத்தாச்சி கையெழுத்து போடுவோம்ல அதுவான்னு கேட்டாப்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறதே கிடையாது. இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்குது. அத்தைக்கு இருக்கிற உரிமை இன்னொருத்தருக்கு கிடையாது. சித்தப்பாவுக்கு இருக்கிற உரிமை இன்னொருத்தருக்கு கிடையாது. நீங்கள் அத்தாச்சிக்கிட்ட கிண்டல் அடிக்கலாம், அக்காவில் கிண்டல் அடிக்க முடியாது, செவில் அடிப்பானுவோம் ரெட்டு தானே. உங்கள் அத்தை பொண்ணோட சின்னதாக நீங்கள் விளையாடலாம், லேசாக கிண்டல் பேசலாம்,
அது போய் அவங்க அம்மாட்ட சொன்னாலும் யார் அவன் முறப்பையதானே விளையாட்டு

இந்த வார்த்தை பேசியிருப்பான், ஏன் இதை பெருசுபடுத்துறேன் அவங்களே சொல்லுவாங்க. அதே பக்கத்து வீட்டு பையன் பண்ணால் சும்மா இருப்பாங்களா? சின்ன சீண்டலை அவன் செய்கிற போது அதை ஏற்று மன்னிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த உறவுக்கு அந்த வேல்யூ இருக்கு. அத்தை இதை செய்வாங்க, சித்தப்பா இதை செய்வான்னு ஒரு மரியாதை. நல்லா அப்படி கோடு போட்ட கிருதா விட்டு இப்படி குறுக்க கோடு கட் பண்ணி தாடியை இப்படி இப்படிலாம் கட் பண்ணி பையன் ஊர்லேருந்து படிச்சுட்டு இங்கே வர்றான்னு வச்சுங்களேன், மாமா பார்த்தா என்ன சொல்வார், என்ன மாப்பிள்ள கலக்கிறி அப்படிம்பார், வாங்க மாப்பிள்ள ஒரு டீ சாப்பிடுவான்னு கூட்டுவார். அப்படியே பார்த்துட்டு அவன் அப்படியே சைக்கிளை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப எழுத்தாப்புல புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். ஸ்டாண்டே போடாமல் இங்கே கூப்பிட்டு உடனே சப்புன்னு இழுப்பான். ஏன்னா அது அவன் குடும்பம் இல்லையா? ஏன்டா உன்னை படிக்க வச்சோமா, இதனால் இங்கே கோடு போட்டு இந்த ஊக்கம் யாராவது இங்கிட்டு ஒரு அரை கட் பண்ணோம்னா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு திரும்ப மாமா கடைக்கு வருவான். கண்ணம்லாம் வீங்கி இருக்கும். பார்த்தோன்னே என் மாமா கேட்பாரு, என்ன மாப்பிள்ள உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. அவங்க லூசு பயில மாப்பிள்ள, உங்கள் அப்பையும் ஒரு லூசு, உங்கள் சித்தப்பையும் ஒரு லூசும்பார் மாமா. அப்புறம் ஏண்டா லூசு பயில பொண்ணை கொடுத்தியா? ஏன்னா மாமா அவங்களோட அது நட்பு பாராட்டுவார். அப்புறமா ஒரு டீ குடிக்கல மாப்பிள்ள, ரொம்பவும் பண்ணிக்காதரா, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, படிக்கிறப்பில் கொஞ்சம் படிக்கிறப்பிலமா இருக்கணும், அப்புறமா தான் சொல்லுவார். ஆனால் மாமா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். பார்ட்னர் இன் கிரைம், அதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவர் தான் மாமா. வீட்டு தெரியாமல் உங்களை செகண்ட் ஷோக்கு ஒரு கேரக்டர் கூட்டிகிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மாமா. வடிவெல்லாம் இருப்பார்ல, அந்த மாதிரி மாமா அப்படி தான் இருப்பார். மாமாவோடு நீங்கள் உரண்டை எழுக்கலாம். கோயில் திருவிழாக்கெலாம் ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடணும், அங்கே இங்கே கச்சேரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் சொன்னால் மறுநாள் காலையில் இருக்கக்கூடிய கரகாட்டம் வரைக்கும் பார்த்துட்டு தான் வருவோம். மாமா தான் கூட வருவார். சித்தப்பா கூட வருவாரா? வரமாட்டார். சித்தப்பாவுடைய ரோல் வேறங்க. சித்தியோட ரோல் ஒரு செகண்ட் மதருக்கான ரோல், அத்தையோட ரோல் அதை விட பெரிய அதிகாரம் படைத்த ரோல். அதிகாரம் படைத்த எந்த ரோலுக்கும் நீங்கள் ரோலே கொடுக்கறது இல்லை. அதான் பிரச்சனையே. உறவில் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது அவசியம். உறவில் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதே கிடையாது. என் பிள்ளை என்பது யாருக்குமே உறவு கிடையாது. நானே என் பிள்ளை அதட்டது கிடையாது, நீங்கள் எப்படி அதட்டீங்க? டீச்சர்ஸ்டெல்லாம் இன்றைக்கி அதுதானே பிரச்சனை. நேராக ஸ்கூலுக்கு பிள்ளை அதட்டிவிட்டால் என்ன பண்ணுறீங்க? நேராக கூட்டிகிட்டு போயிட்டு முதல் பார்த்தா நானே என் பிள்ளையை திட்டினதில்லை, நீங்கள் திட்டுறீங்க. உங்கள் எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், கலீல் ஜிப்ரான் மறுபடியும் ஒன்றை சொல்லுகிறார், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்களே அன்றி உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்குது, அவனுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்குது. அது நான் பெற்று வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்குது. தூக்கி போட்டு மிதிக்கிறதுலேருந்து ரெண்டு விரலுக்கு நடுவில் பென்சிலை வைத்து ஆட்ட ஆட்ட என்று ஆட்டுவது, டியூஷன் சொல்லித்தரு என்ற பேரில் கொடுமைப்படுத்துவது, அடையே அப்போ அம்மாக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர அழகு இருக்கு. ஐயோ ஐயோ, முன்னாலாம் திங்கக்கிழமை வந்துச்சுன்னா பயலுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் அழுவானுங்க, இப்போல்லாம் திங்கக்கிழமை ஆச்சுன்னா தெரிச்சு ஓடுறானுங்க. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடறான். ஐயோ அப்பா, டீச்சரை பார்த்தாலும் நிம்மதியாக இருக்கும். டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க. ஏடா தங்கோ, ஏன்டா ஒரு மார்க்குனா டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறானு. டீச்சருங்களாம் அம்மா ஆயிடுச்சு, அம்மாலாம் டீச்சர் ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா படித்து முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. என்னென்ன ரூல்லாம் படிக்க சொல்லாயே பாருங்க. மொதல் தடவை உட்காந்துடணும், படி எந்திரிச்சு உச்சா போகக்கூடாது, தண்ணி குடிக்க போகக்கூடாது, எந்திரிச்சு சைடில் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் எப்படி இங்கே இப்படியே படிக்க முடியும்? லாஜிக்கே இல்லை. இவங்களை இவங்க படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்மளை படிக்க சொல்லி படுத்துகிற பாடு இருக்கு. முன்னாலாம் அப்பா தான் அடிப்பார் அம்மானு கத்துவாங்க, இப்போல்லாம் அடித்தா அப்பான்னு தான் கத்துறாங்க. இவனை ரொம்ப பண்ணால் அந்த பிள்ளை அப்பான்னு கத்தும், டப்புன்னு அப்பா உள்ளே வந்து இருந்தா. ஏன் ரொம்ப பண்ணுறாப்னா இந்த இதில் மட்டும் தலையிடாதீங்க. சரி, அப்புறம் அவன் சாப்பிட்றான், ஏதோ பிடிக்குது பிடிக்கல விடலாம்ல, இல்லை இல்லை இப்படி சாப்பிடணும், ஏன்னா இப்படி ஏன்னா அவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், ஸ்போர்ட்ஸில் வேறு ஃபஸ்ட்டு வரணும், அவனை நம்பி இவ்வளோ செலவு பண்ணியாச்சு. கல்யாண வீட்டில் வேறு பெருமையாக சொல்லணும், என் பையன் எவ்வளோ மார்க் தெரியுமா, இது வேறு சொல்லணும். ஏன்னா நமக்கு ப்ரூவிங் பாயிண்ட் அவன் தான். ஸோ இவனை வச்சு தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இவன் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டான், அந்த பிள்ளை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போச்சு, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சாப்பிட்ற இடத்துல பொட்டையும் தலையில் விழுகுதான், அப்பாங்கிறான். அங்கேருந்து வந்து ஏன் அவனை போட்டு இந்த பண்ணுற நிம்மதியை சாப்பிடும், இந்த பிறகு இதில் மட்டும் தலையிட, ஒரு அப்போ இதில் தான் தலையிடுவான். எதுலேயுமே ஒரு மனுஷன் தலையிட முடியாதுன்னு இதில் பண்ண, ஏன் அப்படின்னா இந்த உறவுகள் இடத்தில் பிள்ளைகள் ஜெயிக்கணும், இதான் மேட்ரு. இதெல்லாம் பிள்ளை ஜெயிக்கணுங்கிறது இல்லை, நாத்தனாரை ஜெயிக்கிறது ஓப்படியால் ஜெயிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஆள் ரைட்டு தானே. ஒன்றை மாதிரி புள்ள தானே அவன் எப்படி பண்ணுறான், அந்த ரூமில் அவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒன்றை மாதிரி புள்ள தானே அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உறவில் வெற்றி பெற முயற்சிப்பதன் வழியாக நீங்கள் உறவில் ஜெயிக்க பார்க்குறீங்க. உறவில் ஜெயிக்கிறது மேட்ரே கிடையாது, உறவில் தோற்கிறது தான் மேட்ரு. தோற்கிறவன் தான் உறவில் ஜெயிக்கவே முடிக்கணும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தோற்று போயிடுவான், மனுஷால் இருக்காது, தோற்றுக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் சொன்னேன், நான் ஈகோயிஸ்டிக் ஸ்டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு ரீடைன் அ ரிலேஷன்ஷிப் அமாங் த ஃபேமிலி, அமாங் த ஃப்ரெண்ட்ஸ், அமாங் த சொசைட்டி. சமூகத்திலாக இருக்கலாம், வீட்டிலாக இருக்கலாம், இல்லை வேறு வெளியிலாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் தோற்கிற மனிதன் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஜெயிக்க நினச்சிங்கன்னா உறவில் தோற்றுறணும், சாரின்ட்டு பேசாமல் இருந்தணும், தப்பு அதோடு தான் தொலையுது. எல்லாம் ஓரளவு நல்ல மனுஷன் தான், நம்ம நினைக்கிற அளவுக்கு கெட்ட மனுஷன்லாம் கிடையாது. நம்ம சில கற்பிதம் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு மோட்டிவேஷனுக்கே இந்த உறவுக்காரர்கள் தேவைப்படுகிறார். எவனாவது நம்மளை அவமானப்படுத்தணும், நமக்கு நார்மலாகவே வளரவே தெரியாது, தெரியுமா இல்லையா? இல்லைன்னா நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தணும், நாமளே கற்பனை பண்ணி பார்ப்போம், நாம ஒரு இடத்துக்கு போனோமா, அவன் நமக்கு மரியாதை செய்யலாம், அவனை ஒரு நாள்லாம் ஜெயிக்கலை. ஏன் இந்த வழி இல்லாமல் உங்களால் வாழவே முடியாதா?
பூரா படம் பார்த்து மாண்டேஜில் ஒரு படிக்கட்டில் அண்ணாமலையில் ரஜினிகாந்த் மேலே ஏறல, சரத்பாபு கீழே ஏறும். நீங்கள் மேலே ஏறினா ஒருத்தர் கீழே ஏறக்கு பேர் தான் வெற்றி நினைக்கவே கூடாது. உறவுக்காரனை முதல்ல தோக்கடிக்கவே நினைக்காதீங்க. யார் ஒருத்தன் உறவுக்காரனோட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறானோ அவன் அவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். மனுஷன் தான் வினோதமானவன். இன்னொருத்தனை தோக்கடிக்கன்னு நினைப்பான், இன்னொருத்தனை போட்டு தள்ளணும் நினைப்பான், இன்னொருத்தனை கொல்லணும்னு நினைப்பான். உலகத்திலே மனிதனுடைய மனசு போல வினோதமான மனசு உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷன் அழிக்கிறதுக்கு அவ்வளோ கருவி கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். துப்பாக்கியிலேருந்து, பீரங்கிலேருந்து, அணுகுண்டுலேருந்து, விஷவாயிலேருந்து, விஷத்துலேருந்து, இல்லைன்னா தூங்கிட்டு கீழே கள்ளத்துக்கு போட்டு கொள்றதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் கற்று வச்சுருக்கான். ஒரு எலி இன்னொரு எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு எலி குண்டு கண்டுபிடிக்கிறதே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்கா என்ன? மனுஷன்தான் வினோதமானவன். தன்னை ஒத்த மனிதர்களை அழிக்க வேண்டும்னு நினைக்கிறான். காரணம், மனிதன் தனக்கு எதிரின்னு அவன் நினைக்கிறான். கிடையாது. நீங்கள் எவ்வளவுதான் தூற்றினாலும், என்னதான் செய்தாலும், ஏதோ ஒரு உறவுக்காரன் உங்களுக்காக நின்று கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு உறுத்துறது உங்களுக்கு, நமக்காக நிற்காத, நமக்கு துரோகம் செய்த அந்த ஒற்றை உறவுக்காரன். நம்ம பிரச்சனை அதுதான். ஆயிரம் நல்ல மனுஷனை நம்ம கண்ணில் படுறதே கிடையாது. அவசரத்துக்கு பணம் கொடுத்தவன், வானு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனவன், இந்தா ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ரத்தம் எடுத்தாந்து கொடுத்தவன், அப்பா கடன் பட்டப்ப இந்தாங்க பரவாயில்லன்னு காது கம்மலை கலட்டி கொடுத்த நம்மளோட அத்தை, யாரோ ஒரு சொந்தக்காரன் திடீர்னு வந்தான் பரவாயில்ல மச்சான் வச்சுக்கோங்க வாசு வர்றப்ப திரும்ப கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனவன், நான் கட்டேன்டா ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொன்ன எதிர்த்து விட்ட அங்கிள், இவங்க யாரும் ஞாபகத்தில் இருக்கிறதே இல்லை. என்ன நீ எல்லாம் பிழைக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவையான ஏதோ ஒருத்தன் திமிரா பேசிட்டு போன ஒரே ஒரு சொந்தக்காரனை மனசில் வச்சுக்கிட்டு மனுஷை எல்லாரையும் வெறுக்கிறது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு கோபி தண்ணீர் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் அழகாக இருக்கும். என்னை செக்ஸ் சாமியார் என்றும் காமுகன் என்றும் தூற்றுகிறவர்கள் மனதில் தான் அதிகமான செக்ஸ் எண்ணம் இருக்கிறது. அன்பை விட, காதலை விட, நேசத்தை விட, பிரியத்தை விட, மனிதநேயத்தை விட நான் ஒன்றும் அதிகமாக செக்ஸ் பற்றி பேசிவிடவில்லை. ஆனால் உங்கள் மனதில் இருப்பது அது மட்டும்தான். நீ என்ன கெட்டவன்னு சொல்கிற, நான் இவ்வளோ பேசியிருக்கேன், ஆனால் உன் மைண்டில் நிற்கிறது அது மட்டும்தான். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்போ யாரோ ஒரே ஒரு கெட்டவன், யாரோ ஒரே ஒரு உறவுக்காரர், அது எல்லா இடத்துலையும் வெறுப்பான். அப்போ அந்த ஒரே மனிதருக்காக நீங்கள் உறவை நேசிக்காமல் இருப்பது எப்படி இருக்க முடியும்? ஆனால் நம்ம அடிமனது உண்மையிலேயே அன்புக்கு தான் இயங்குது. நம்ம ஈகோ இல்லாமல் வாழணும்னு அது ஆசைப்படுது. ஆனால் என்ன சொல்லிவிட்டேன், ஏன்னா யாரையாவது ஜெயிப்பதன் வழியாகத்தான் நம்ம பெரிய ஆளாக நம்ம சமூகத்துக்குள்ளே காட்டிக்க முடியும். நம்ம நம்புகிறோம் உறவுக்காரர்கள் மத்தியில் நான் தான் பெரியவன் என்று நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியிலிருந்து எப்போ நீங்கள் பின்னால் வரீங்களோ அன்னைக்கு தானாகவே உங்களுக்கான மனிதர்கள் வந்துடுவாங்க. நீங்கள் கோ அண்ட் செக் இட். இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள். மனுஷெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிங்களே, எல்லா தலைமாட்டிலும் யாராவது சொந்தக்காரன் உட்காந்துதான் இருக்கான் இல்லையா? அவனுக்கு வேலை இருக்குதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒரு மணி நேரத்தை கூட விட்டு கொடுக்க முடியாது. நம்ம சொல்கிறோம் இந்த வாரங்க நான் கூட போய் விட்டு கொடுக்க முடியாது, முடிச்சு போட்டு ட்ரெயினி கிளம்பி போன வேலை இருக்குது. ஆனால் எல்லாருடைய தலைமாட்டிலும் யாரோ ஒரு சொந்தக்காரன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு அவசரம் என்று வருகிற போது யாரோ ஒரு வந்து உதவி செய்யத்தான் செய்தார். கவலைப்படாத, நான் இருக்கிறேன் பார்த்துக்கன்னு சொல்கிறத விட இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருந்து விட முடியுமா சொல்லிப்பார். கவலைப்படாத நான் இருக்கேன், அவரால் ஒன்றும் பண்ண முடிய முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்கே, அது எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இதில் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? மனிதர்கள் அன்பானவர்கள். இயல்பைக்கு மீறித்தான் நம்ம உறவுகளை எதிராளியாக பார்த்து கொண்டே இருக்கோம். மனிதர்களை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம கொடுத்ததே கிடையாது. சின்ன சின்ன நகர்வுகள் மூலமாகவே நீங்கள் உறவுகளை காப்பாற்ற முடியும். என்னென்னா இந்த உறவால் பெரிய பயன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும், கிடையாது. மன அமைப்பு உங்கள் உறவுகளை நோக்கித்தான் இருக்குது. இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நட்பை கூட நீங்கள் உறவாக்கத்தானே பார்க்குறீங்க இல்லையா? உறவு பிடிக்கல உங்களுக்குன்னா உள்மனசையும் எல்லா நட்பை உறவாக்க பார்க்குது. பழகின நண்பர் வீட்டில் பல வருடமாக சேர்ந்து பழகிய நண்பர் வீட்டில் ஜாதி மதத்தை கடந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாவே பொண்ணு எடுத்துருக்கான், பொண்ணு கொடுத்துருக்கான், பண்ணியிருக்கோமா இல்லையா? ஏன் உறவாக மாறுவதன் வழியாகத்தான் நட்பு என் பக்கத்தில் இருக்க முடியும்னு நம்ம நம்புகிறோம். உறவு முக்கியமாக நமக்கு தோணுது. தெரிஞ்ச நண்பரை மாமான்னு சொல்லி அழைக்க சொல்கிறாங்க உரிமையோடு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய பல பேரை, நம்மளாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறந்தால் அவர் நம்முடைய மாமா இல்லைன்னு நமக்கு தெரியும். அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் மாமா இல்லை அப்படிங்கிற விவரமே 16-17 வயசில் தெரியக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்போ உறவை கூட நம்ம நட்பை கூட உறவாக கன்வெர்ட் பண்ண தானே பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் நட்பாக இருக்கக்கூடிய மாமன் என்று அழைக்கக்கூடியவன் சீர் வைக்கிறான், தட்டை எடுத்துகிட்டு வரான். ஏன் அந்த உறவை ரீட்டைன் பண்ண ஆசைப்பட்றான். அப்போ மனுஷனுக்கு உறவை ரீட்டைன் பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. கேவலம் ஈகோக்காக, கௌரவத்திற்காக, நான் தான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த அத்தனை சந்தோஷங்களையும் தொலைக்க நாம் தயாராக. ரெண்டாவது, நம்ம அவ்வளோ கெட்டவங்களும் கிடையாது. நமக்கு என்னென்னா நம்மளை கெட்டவன் சொல்லிக்கல ஒரு பெரிய பெருமை பீத்தல். நம்ம கெட்டவன் மோசமானவன் நம்ம சொன்னால் நம்மளே நமக்கு இந்த கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கெல்லாம். இந்த காலத்தில் பெற்றோர்கள்லாம் மோசமாக இருக்கிறார்கள், எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதே இல்லை அப்படின்னு ஃபார்வர்டு வந்தால் பூரா பேர் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறான்.
யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கெட்டவங்களா நீங்க? நம்மளை கெட்டவன் சொல்றது வழியா தான் நம்மகிட்ட நிம்மதி இல்லாம நம்மளை வச்சிருக்க முடியும். நம்ம நிம்மதி இல்லாம வச்சிருந்தா தான் நிறைய சாமஞ்சட்டை இங்க விற்க முடியும். அதுக்காக சொல்ற ஐடியா தான், உங்கள் அப்பாக்கள் உங்களை பார்த்து கொண்டதை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நன்றாகத்தான் பாக்குறீங்க. இப்படி சொல்றதுனால என்னை வாட்ஸ்அப்ல நீங்க கெட்டவன் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை எல்லாம் இல்லை. ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை பெற்றுட்டு பொருளாதாரம் மிக நெருக்கடியில் இருக்கிற காலகட்டத்தில் கடைக்கு போன அப்பாவால் காலையில் போயிட்டு நைட்டு தான் வர முடியும். பிள்ளையெல்லாம் தூங்கின பிறகு பாசம் வடியில் தூக்கி போட்டு தட்டி கொடுத்துட்டு அப்பா போயிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கீங்களா? ஒத்த பிள்ளை ரெட்டை பிள்ளை, அப்பா டியூஷன் கூட்டி போகிறாரு, அம்மா டியூஷன் கூட்டி போகிறாங்க, அம்மாக்கெல்லாம் ஸ்கூட்டி வாங்கினதே பிள்ளையில கூட்டிகிட்டு போகிறதா, இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. எப்படி தான் வண்டி ஓட்டுறதுக்குன்னே தெரியல. சுஜாதா தான் அதே டயலாக் எழுதியிருப்பார், ஆலண்டா பிராணி அஷடு அப்பளத்துக்கிட்ட பேசியிருக்கு அப்படிம்பார். ஒரு படத்தில் டயலாக் பூரா பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். எவங்கிட்டையோ யாருன்னே தெரில, அவன்கிட்ட பேசியிருக்கான். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, அவன்லாம் ஈகோவோடு இருக்கிறான். முகம் தெரியாத மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். முகம் தெரிந்த மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, தட் இஸ் கால் பிஸ்னஸ். உங்கள் முகம் கோணாமல் நான் நடந்து கொண்டால் எப்படி நான் நல்ல நண்பனாக இருக்க முடியும்? நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுக்கிட்டு நீங்கள் உருப்படா போனாலும் பரவாயில்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு முக்கியம். நான் நினச்சா உங்களுடைய நான் நல்ல நண்பன் கிடையாது. முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்துக்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நல்ல நண்பன் உத்தமன், அவன் அவசியம். அவன் ஒருத்தன் தான் கிடைப்பான். ஆனால் என்ன பிரச்சனை, இவன் பாரு எப்போதும் என்னுடைய குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். உன்னை குறை கண்டுபிடிக்கல, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அது அப்படியான ரிலேஷன்ஷிப் தான். நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே அது ரொம்ப ஸ்மூத்தாக சினிமாவில் கட்டுற மாண்டேஜஸ் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு கௌதம் மேனன் படத்தில் வரக்கூடிய அப்பாக்கள் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய என்ற எந்த அவசியமும் கிடையாது. எவரி அப்பா இஸ் டிஃப்ரெண்ட் அப்பா, தேர் ஆர் நான் ரெசிப்ரிகேட்டிங் கேரக்டர்ஸ். நம்ம முதல்ல சொன்னால அம்மாக்கள் கூட மலாபடி அன்னைக்கு கூட நான் அவனுக்கு பெற்றெடுத்தது எவ்வளோ சிரமமானு சொல்லுவாங்க, அப்பாக்கள் சொல்லவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முரட்டு மனுஷங்களாக இருப்பாங்க. இங்கே 17 வயசில் 18 வயசில் நீங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா நேரம் எதிரியாக இருப்பார். இந்த மனுஷன் பாரு, ஒய்யால 10 ரூபா கொடுக்குறான், நமக்கு அவ்வளோ காசு வச்சுருக்கான், என் தாள் 1 பைசா கொடுக்க மாட்டேன், ஏமா இந்தால கட்டினேன். அம்மாக்களும் சும்மா எதாவது சொல்லலாம்ல, சிச்சி அப்படிலாம் சொல்லாரு, அவங்க அப்பா நல்ல மனுஷன் சொல்ல மாட்டிங்களே. அவர் எப்போவுமே அப்படி தான்டா, உங்கள் தங்கச்சிக்கு தான் செய்வார். ஏன்னா நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை என்னுடைய ஆண் பிள்ளை என்று அம்மாக்கள் இன்னமும் நம்புகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கிறேன், அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளையில விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற பொம்பளை பிள்ளை தான் இன்றைக்கி அதிகம். ரைட்டா? இல்லை இதுக்கு கைத்தட்டவும் முடியாது, ஏன்னா பயல்களை விடுறதில்லை. அப்போது ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன வேண்டி கிடக்கு, வீட்டுக்குள்ளேயே உறவில் அரசியல் பண்ணுறோம் இல்லையா? அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை, அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை. 10 ரூபா காசு அவர்கிட்ட இது வாங்கவே முடியாது, அப்பா கொடுக்க மாட்டார் தான். ஒரு ஒட்டகச்சி இவங்க வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில், முடிஞ்சால் போய் பாருங்கள். பேச ரொம்ப ஆசையாக இருக்குது, பயமாக இருக்குது, சத்த முன்னால் மேடையை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு ஒட்டகச்சி இவங்க வீடியோ இருக்கும், அது பாருங்கள், முடிஞ்சால் இன்டர்நெட்டில் இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். அதை அது பிறந்து விழும் அந்த குழந்தை, சின்ன பாப்பா மாதிரி குட்டியாக ஒரு குழந்தை, ரெட் பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கீழே கிடக்குமா, முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறமா அந்த கால் நீளமாகல வச்சு பட்டு பட்டு உதைக்கும். நமக்கு வைத்திருச்சலாக இருக்கும், பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்கிது. ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா, உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு. அது 2 தடவை உதைக்கும், அது தடுமாறும், அடி தாங்காமல் அப்படியே மெதுவை மெல்ல அந்த அந்த குட்டி ஒட்டகச்சிவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இது விடாது, 2 தடவை திரும்ப உதைக்கும், உதைக்கல திரும்ப விழும், விழும் திரும்பவும் உதைக்கும். உதச்சி உதச்சி உதச்சி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1/2 ஹவர் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவங்க நடந்து வரும். ஐயோ பிறந்த குழந்தையை போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம், அல்லது வேறு மிருகம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல, அது தப்பா பண்ணுது? ஒரு பெத்த தாயாடி நீ பெத்த தேய் பேய் நான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்பாக்கள் அப்படிதான், அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபா காசுக்கு 3 நாள் அலைய விடுவார், அவ்வளோ கத்த கத்தையும் இருந்தாலும் உள்ளே கொண்டாந்து வைக்கிறான். ஒத்த 100 ரூபா நம்ம மட்டும் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான், ஊருக்குலாம் இவ்வளோ கொடுக்குற மனுஷன் நமக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? என்ன பெத்திங்களா இல்லை எதுவும் தூக்காந்தீங்களாம்மா? நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய வீட்டை வைத்து காப்பாற்ற போகிற என்னுடைய ஆண் பிள்ளைக்கு பொருளாதாரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கிறான். காசு ஈஸியாக வரலங்கிறது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? தம்பி 100 ரூபா காசு வர்றது ஈஸி கிடையாது, நீ பத்திரமா வச்சுக்கணும்டா, நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குங்கிறப்ப அப்பா அந்த காசை உங்கள் கையில் கொடுக்க மாட்டார். இது அம்மாவுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கணுமா இல்லையா? 2000 ரூபா டூருக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்க, 3 நாளையும் அடுப்படியிலே நிற்கணும். அம்மா ஆனால் அம்மா நமக்கு எந்த வகையிலையாவது பிடிச்சி போயிடும். ஆனால் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும், தந்தை உணர்ந்து கொள்ள. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. அது தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின். அப்பாக்கள் நான் ரெசிப்ரிகேட்டிவ், அம்மாக்கள் ரெசிப்ரிகேட்டிவ், வேறு வேறமாக இருப்பாங்க. நண்பர்களே ஒருத்தன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுவான், ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான். ரைட்டு தானே?
அப்பாக்களை 17 வயதில் விரோதிகளாக பார்க்காதீர்கள். ஒரு அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு அப்பாவானால் தான் முடியும். ஒரு அப்பாவாக நீங்கள் மாறிய பிறகுதான் உங்கள் அப்பா மேலே கூடுதல் மரியாதை உங்களுக்கு வரும். நண்பர் வந்து சொல்லுவார், என்னடா திருமண கடையில் உன்னை பற்றி அசிங்கசியமாக பேசுகிறான்டா உன் மகன், கேட்கவே எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சுரான், என்னடா இப்படி பேசுகிறான், ரொம்ப பொது இடத்துல இப்படி பேசுகிறான், ஊருக்குள்ள மரியாதையாக இருக்கிறவனி, உன் பிள்ளை இப்படி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொன்னால் விட்றான் பார். தன்னுடைய நண்பர்கிட்ட தன் பிள்ளை தன்னை எதிரி என்று பார்க்கிறான் தெரியும், நாளைக்கு என்னை பழிவாங்க அவன் முயற்சிப்பான் தெரியும், நாளைக்கு என்னை அவமானப்படுத்த அவன் யோசிப்பான் தெரியும், என்னை வச்சு காப்பாற்றாமல் போவான் தெரியும், என் பிள்ளை என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அது யாருக்கு வராது? அது ஒரு வாத்தியார் மாதிரி. உலகத்திலே வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் தான் நம்மளை தாண்டி ஒருத்தன் போகிறப்ப சந்தோஷமாக சொல்லுவார் என் பையன் அப்படின்னு. வேறு யாருக்கு மனசு வராது? ஃப்ரெண்டு கூட கருக்குன்றோம், இன்னும் நேற்று வரைக்கும் ஜாலியாக நம்ம கூட சுற்றிட்டு தான் திடீர்னு கார் எடுத்துகிட்டு போகிறான் அப்படி லேசாக காண்டாகும். வாத்தியாருக்கு மட்டும்தான் இந்த போகிறாப்பில அது என் பையன் அப்படிம்பார். அவர் 25,000 ரூபா சம்பளத்தில் ரிட்டையர்டாக இருப்பார், எடுத்தோடனே அவன்ட்ட படித்து 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவான், அவரை பார்த்தோன்னே எடுத்தாப்பில் காரில் ஹாய் சார் கூட சொல்லிட்டு போவோம், அது கூட ஒரு பெருமையாக தான் இருக்குது. வாத்தியாரோட மனசு அப்பாவின் மனசு. எவ்ரி அதர் ரிலேஷன்ஷிப் ஹேவ் இட்ஸ் ஓன் டைமென்ஷன்ஸ் இன் பியூட்டி. அந்த அழகை நீங்கள் ஏற்றுக்கணுன்னா இறங்கி தான் வந்தாகணும். நம்ம இறங்கி வர்றதுல பெரிய சிக்கல் இருக்குது, ஏன்னா இறங்கி வந்தால் கௌரவம் போயிடும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற கவலையிலேயே இந்த உறவு வேணாம் மனுஷன் வேணாம், உறவு வேணாம் மனுஷன் வேணான்னு பிள்ளைகளுக்கான உலகத்தை ரொம்ப சுருக்கிட்டீங்க. நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு கூடுதலாக உலகம் வேண்டும், ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. முகம் தெரியாத மனிதர்களோட நட்பு பாராட்டுவது, பர்சனல் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, யாரும் என்னுடைய பவுண்டரி லைனுக்குள்ளே வரவே கூடாது, மூக்கு நீட்டக்கூடாது, இந்த மாதிரி ஏற்கனவே நவீன கால தத்துவங்களோடு புழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தொடர்ச்சியாக உறவுகள் தவறுன்று அவர்கள்ட்ட சொல்லிகிட்டே போனீங்கன்னா, உங்களுடைய வயதுக்கு ஒத்த அனுபவங்களை அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனிதர்கள் இல்லாதவர்களாக அவர்கள் போவார். இதனால் என்ன நட்டம் வரப்போகுது? ஒரு நட்டம் இல்லை, பெருநட்டம் ஒன்று வந்துடும். என்னென்னா எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். பதட்டத்தோடு இருப்பான், முன்ன விட படிக்கிறான், முன்ன விட அறிவு இருக்குது, முன்ன விட எல்லாம் தெரியுது, ஆனால் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் ஒரு பிள்ளை வளருது. காரணம் யாரும் எனக்கு இல்லைன்னு தோணுது, எனக்கு ரகசியத்தை சொல்ல யாரும் இல்லை, ஏன்னா ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் அப்படி கிடையாது. எனக்கு ரகசியத்தை சொல்ல எனக்குன்ற ஒரு மாமா இருந்தார், ஒரு கசின் பிரதர் இருப்பான், பர்சனலாக நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன் ஒரு விஷயம் நான் செஞ்சுட்ருக்கேன் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை, சொல்கிறது எனக்கு ஆள் இருந்துச்சு. பிள்ளைங்க வீடு தங்க மாட்டேங்கிறாங்கிறீங்களே, எப்படி தங்குவான் யோசிச்சு பாருங்கள். அவனுடைய வெற்றி தோல்வி பற்றி மட்டும்தான் பிள்ளைகிட்ட கேட்குறான், ஆம்பளை பிள்ளைகிட்டும் சரி பொம்பளை பிள்ளைகிட்டும் சரி. சோஷியல் ஸ்கில்ஸை பற்றி கவலைப்படுறதில்ல, இப்போ இருக்க பசங்களாம் யார்ட்டுமே பேச மாட்டேங்கிறேன், எப்படி பேசுவான், யாரையுமே அவன் சந்திக்கிறதே கிடையாது, யாரோடும் பேசுவதே கிடையாது. சோஷியல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வந்து போயிட்டே இருக்கணும். உறவுக்கார 4 பேர் வரத்தான் இருக்கணும், போகத்தான் இருக்கணும். ஒருத்தர் அசிங்கமாக பேசுவானாப்பா, ஒருத்தர் நல்லது கெட்டது சொல்றவராக இருப்பார், ஒருத்தர் நாண்டுகிட்டு சாகிற மாதிரி பேசத்தான் செய்வார். எல்லா மனுஷனையும் கடந்து வர்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை, சௌகரியமான மனுஷனுடைய புழங்கிக்கிட்டு போகிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது இல்லையா? இட் இஸ் அ சோசியல் ஸ்கில், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனைக்குரிய மனிதர்லேருந்து விலகி வைக்கிறோம். இட்ஸ் அ பிக் சோஷியல் ஸ்கில் பாஸ். அதைத்தான் நீங்கள் காசு கொடுத்து வெளியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு. சோஷியல் ஸ்கில், என்ஹான்சிங் த கேரக்டர், கேரக்டர் பில்டிங், மைண்ட் மேப்பிங், லொட்டு லொசுக்கெலாம் என்ன, இதான் கரைச்சவன்ற ஒரு பெரிய பாட்டை நல்ல பேர் எடுக்கிறது எப்படி, எல்லாமே மேட்டர் தான். சௌகரியங்களாகவே எல்லாமே இருக்கும்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும்? பசங்களுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபியூச்சரில் அவங்கள வாழ வைக்கவே போகுது. அவங்களுக்கு என்ன மாதிரி பேச தெரியும், அதை எப்படி சரியாக சொல்ல தெரியும் என்பதுனா அது தொடங்குகிறது. உறவுகளோடு பேசுகிற போது மட்டும்தான் எல்லாவற்றையுமே பேசவே முடியும், இல்லைன்னா அது ஒரு பேச்சு போட்டிக்கான கண்டென்ட்டாக மாறிப்போகும். மனிதர்களிடம் பிள்ளைகள் பேசுவதில்லைனா மனுஷங்கள்ட்ட பேச நீங்கள் ஸ்பேஸே கொடுத்தது கிடையாது. பூரா பயில பற்றியும் தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிங்க, அவன்கிட்ட அதை பேசாத, இவன்ட்டு இதை பேசாத, இவன்ட்டை சொல்லி நான் அவன்கிட்ட போய் சொல்லிவிடுவான், இவன்ட்ட போய் சொல்லிவிடுவான், இவன் நம்மகிட்ட சொல்லிவிடுவான், நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிடுவோம். நாம் எவ்வளோ கெட்டவனோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கெட்டவன் நினைப்போம். அவ்வளோதான். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறது நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த உலகத்திற்கு எதிராக நிற்பதாக அர்த்தம். அவ்வளவுதான். இந்த உறவு எவனோ என்னோட நல்லாவே புலங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு உங்கள் பேரில், இதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும். அது எப்படி பூரா பேரில் உங்களுக்கு எதிராக நிற்பான் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்பிட்டு பெரிய ஆளா? எல்லோரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, உங்களை எவனும் கவனிக்கவும் இல்லை. நாம தான் நம்மளை ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மீடியாவில் எனக்கு 25வது வருஷம், நீ ஆனாங்கிற ஒரு ஷோவை நான் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கே என்ன தோணும்னா, இது கைத்தறதுக்கு சொல்ல கண்டென்ட் இனிமே தான், எனக்கே ஒரு மன அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது பொது இடங்களுக்கு போகிறப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்னு ஒரு மாதிரி மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக டிவியில் வர்றோம் போகிறோம், இந்த முகரக்கட்டையை பெருசாக நம்ம சேஞ்சும் பண்ணது கிடையாது, அதே ஸ்டைலு தான் நார்மலாக இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன மனசு நினைக்குதுன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள், நம்மளை எல்லாருக்கும் தெரியும், 50 பேருக்கும் அவ்வளோ பேருக்கும் நம்மளை தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறது. நான் ஒரு தடவை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன். போயிருந்தப்போ ஒரு கேரக்டர் பின்னாலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல,
நமக்கு என்னன்னா இந்த ஆள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான், உறுத்து நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுத்து எடுப்போம்னா ஒன்று வந்து பேசி தொலையணும் இல்லைன்னா போய் தொலையணும், ரெண்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காப்ல. எனக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். ஏன்னா பின்னால் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்களே, என்ன சார் ஃபோட்டோ எதுவும் எடுக்கணுமா என்ன ஏன் அப்படின்னே, இல்லை இல்லை உங்கள் பேர் பழனிசாமி தானே அப்படின்னா அப்படில. எனக்கா இது பழனிசாமியா, ஓ என்னையா அவ்வளோ சுமாரான ஒரு பேரை சொல்கிறேன் பழனிசாமி, இல்லைங்க அப்படின்னு, இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ்காரர் தான், அவர் அட்ரஸ் இல்லை உங்களை பார்த்து அவர் மாதிரியே இருந்துச்சு அதான் கேட்டேன், நீங்கள் பழனிசாமி இல்லையா சரி போங்கன்ட்டாப்ல. 25 வருஷம் மீடியா, 15 வருஷம் டிவி, என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மாப்பிள்ள டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தாண்டா தெரியுறேம்மா. அப்படி தெரிஞ்சுமே நம்மளை நிறைய அவனுக்கு தெரியல, நாம் தான் நினச்சிருக்கோம் பூரா உலகம் நம்மளே கவனிச்சுக்கிறது. கோபிநாத் இப்போது கோட் போட்டு கொண்டிருப்பார், இப்போது உணவருந்தி கொண்டிருப்பார், இப்போது காலை கடன் கழித்து கொண்டிருப்பார், இப்போது கழுவி இருப்பார், எல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். அவனுக்கு அவன் பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது, இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பெரிய ஆள் கிடையாது, மற்றவனு வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது, நாமெல்லாம் நல்ல கற்பிதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் நம்ம வெளிக்காட்டக்கூடிய புத்தி என்பது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உறவுனா கெட்டவன் அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவங்கெல்லாம் மோட்டிவேஷனுக்கு வந்தான். இப்போ அதுதான் சொல்லலை, உறவுக்காரங்களை வச்சு நம்ம மோட்டிவேஷன் நடக்குது, நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாமாக்கும்னால நீ ஜெயிக்கணும், ஏன் பின்னால் ஜெயிச்சா ஆகாதா, ஏதாவது ஒன்று சொல்லணும், அவனா ஜெயிச்சிடக்கூடாது, நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அந்த வைராக்கியம் தான் காரணம், அந்த மாமாவை தான் ஆக்சுவலாக நீங்கள் பாராட்டுனுப்பேன். நம்மளை கல்யாண வீட்டில் நமக்கு கறிச்சோரில் அவன் பீஸ் போடாமல் விட்டான் பாரு, பெரிய வீட்லேயே வந்து தான் நமக்கு விட்டுருப்பானா, பக்கத்து இலைக்கு 3 பீஸ் போட்டவன் நமக்கு ஏன் போடலை, நம்மளை அவன் முக்கியம் நினைக்கல, 1/2 கிலோ கறி எடுத்துனுங்கடா டே ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க இல்லையா. இது எல்லா இடத்துலையும் எது நிற்குது, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை, அது இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் தேவைப்படுறான், மனுஷன் நல்லவன், நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் நல்லவர் என்று நம்புகிற வரைக்கும் உறவு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் உங்கள் சொந்தக்கார குடும்பம் ஒன்றுக்கும் அல்லது உங்கள் பங்காளி வீட்டுக்கோ யாரோ ஒருத்தருக்கோ 15 வருஷம் பகை, அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, நல்லது கெட்டதுக்கு போகிறதில்லை, நீ செத்தா நான் வரலை, நான் செத்தா நீ வராத, கோடி தூக்கி போட்டு வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு வந்த குடும்பம்லாம் இங்கே உண்டு. அப்படி ஒரு குடும்பம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு திருமண நிகழ்வில் ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கிறப்போ எது தாப்பில் அவர் வராப்பில், ஏ தாப்பில் நீங்கள் போறீங்க, ஏதோ நினப்பில் அவர் ஏ தாப்பில் இருந்த ஒரு முகத்துக்கு முகம் பார்த்துடும், ஏதாவது ரியாக்ட் பண்ணியாமனே நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா படக்குன்னு கையை பிடிச்சிடறோம். அதுக்கப்புறமா போய் உட்காந்து பேசி எப்படி இருக்க, 5 வருஷம் ஆகி போச்சு, ஆமாம் என்னத்துக்கு நம்ம சண்டை போட்டோம், கொய்யால இது ஏன்டா சண்டை போட்டீங்க, இவ்வளோதான் நம்ம இல்லையா, இப்படி எத்தனை குடும்பம் சேர்ந்துருக்கு தெரியுமா, 15 வருட பகையை ஒற்றை புன்னகையால் கொல்ல முடியும், மனுஷன் அவ்வளவு நல்லவன், முதல்ல நீங்கள் நல்லவன் நம்பணும், நாமெல்லாம் நல்லவன், நம்மளை கெட்டவனாகவே வச்சுருக்க பார்க்குறாங்க, நமக்கு 2 கொம்பு முளைச்சி பல்லெல்லாம் வெளியில் வந்து நம்ம கெட்டவனாக்கனாலும் இப்போ 10 கெட்டவனாக்கணும், எல்லாத்தையும் நான் ரொம்ப கெட்டவனாயிருவேன், டேமேஜ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லேயே நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் சோ குட், தே வாண்ட் ஹம்பிள் ரிலேஷன்ஷிப், தே வாண்ட் டு டிபெண்ட் வித் பீப்புள். நம்ம எல்லாம் மாடர்ன் ஐடியான்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்ன பண்ணுறோம், பி இண்டிபெண்டன்ட் பி இண்டிபெண்டன்ட், சமரசம் தவறு கிடையாது, இறங்கி போகிறது தவறு கிடையாது, யாராவது ஒருத்தட்ட கொஞ்சம் சப்மிசிவாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, பொண்டாட்டி பேச்சை கேட்குறதுல ஒரு குத்தமும் இல்லை, நான் அடிக்கடி அதை சொல்லுவேன், ஒருவேளை இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான் போட்டிருக்கு, அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக நான் ஒன்று சொன்னேன், கண்ட நாய் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம் இல்லையா, ரைட்டு தானே, ஏத்து வீட்டில் இருக்க எவனோ ஒருத்தன், பழகனை எவனோ ஒருத்தன், சரக்கு வாங்கி கொடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தன், இவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எப்படியா இருந்தாலும் பொண்டாட்டி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் சொல்லும். அப்புறம் இன்னொன்னு சொல்லிப்புறேன், பொண்டாட்டி பேச்சை கேட்காதன்னு சொல்கிற பூரா பயலும் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் தான், சொல்லவே மாட்டாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் வி ட்ரை டு ஸோ ஈகோயிஸ்டிக், லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஈகோயிஸ்டிக், நான் பெரியவன் உயர்ந்தவன், என் அறிவு சிறந்தது, என்னால் நான் வளர்ந்தேன், எந்த மனிதரும் இதற்கு தொடர்பில்லை, இல்லாமல் இல்லவே இல்லை, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், உறவு பெரியது தான், தண்ணீர் எப்படி ரத்தம் திக்கானது தான், அண்ணன் தம்பி கடையில் 10-15 வருஷம் பகை, பேச்சுவார்த்தை கிடையாது, ஏதோ சொத்து பிரச்சனை ஏதோ நடந்து போச்சு, டே டவுனில் உங்கள் அண்ணன் ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு வெறி கொண்டு ஓடுறானே தம்பி எங்கேருந்து வந்துச்சு, 15 வருஷம் எங்கே போச்சு, எப்படா எங்கள் அண்ணன் மேலே கையை வைக்க போச்சான்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறானே எங்கேருந்து வந்துச்சு, தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்குது கிடையாது, நான் சினிமா பார்த்து பேசுகிறேன் கிடையாது, ஒரு ஷோவில் குறைஞ்சபட்சம் 50 பேரோட நிஜ வாழ்க்கையை ஒவ்வொரு வாரமும் பேசுகிறவன் நான், ஐ பிலீவ் இன் பீப்புள், ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள், ஐ லவ் பீப்புள், என்னை திட்டுறவன் பாராட்டுறவன் எல்லாரையும் நான் நேசிக்கத்தான் பார்க்குறேன், நீ பூவை விட்டறிஞ்சாலும் சரி பூந்தொட்டியை விட்டறிஞ்சாலும் சரி தான் எல்லாமே அன்பு தான், உங்களை விமர்சிக்கிறவனும் அன்போடு தான் விமர்சிக்கிறான், நீ இப்படி செய்யலாமான்னு கேட்பதன் பின்னணியில் என்ன இருக்கு, நான் உண்மையில மரியாதை வச்சிருக்கேன் பெரிய வச்சிருக்கேன், நீ இந்த தப்பப்படலாமா, அதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அன்பை காட்டுவான், தம்பின்னு ஒருத்தர் அணைச்சிக்குவான், நான் தான் ஒரு தடவை நீ இதை பற்றி எழுந்த இந்த 15 ஆண்டுகளில் என்ன மனுஷியா நீ என்று சொன்னவர்களையும் தொடங்கி நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டாருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனால் ரெண்டுமே அன்பு தான், உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்திலிருந்து வெளிப்படுவது தான்,
ஒருத்தர் அதை அன்பாக பேசுவார், ஒருத்தர் அதை கோபமாக பேசுவார். அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை விட, வசவுகளை விட அறிவு அன்பு முக்கியமானது. நீங்கள் நம்ப நம்ப நம்ப உறவு உங்களுக்கு சேரும். சரி தொலையுது. இதனால் இப்போ எனக்கு என்னடா புண்ணியம்? இப்போ கதாகாலட்சேபம் மாதிரி எதுக்குடா இதை சொல்கிற? மறுபடியும் பிள்ளைகள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். எல்லாரும் ஐசோலேட் ஆகிட்டே இருக்காங்க. எவ்ரி அதர் பீப்புள் ஆர் கோயிங் பிகம் சிங்கிள். வீடுகளில் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஏற்கனவே குறைஞ்சி போச்சு இல்லையா? வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அப்போ அவர்கள் மனப்பதட்டம் இல்லாமல் எப்படி இருப்பார்கள்? ஏதோ ஒன்றை சொல்லுவதற்கென்று ரகசியம்னு ஒன்று இருக்கணும்ல. ஏதாவது ரகசியத்தை சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு யார் மனுஷால் இருக்கா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு எது சொன்னாலும் வீடு குறைதானே சொல்ல போதுங்கிற அளவு தானே வீடு வச்சிருக்கேன். ஏன்னா பிள்ளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் தப்பே பண்ணக்கூடாது இல்லையா? பக்கமான ஒரு ஆளாக இருக்கணும். எங்கேயாவது கொண்டா எக்கு ஆலையில் விட்டு எடுத்தால் கூட அப்படி செய்ய முடியுமான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு வீடு சுதந்திரமான இடமாக இல்லவே இல்லை. அவனால் மனதில் பட்டதை பேசுவதற்கான வெளியே வீடு தந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. மிஸ்டேக்ஸே இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். அப்போ என் மைண்டே என்ன சொல்லுதுன்னா, மிஸ்டேக் இல்லாத ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு நினைக்க வைக்குது. மிஸ்டேக்கே இல்லாத ஒரு ஆளாக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர்னு தெரியுமா? சொல்கிறவனுக்கு ஈஸி, செய்கிறவனுக்கு கஷ்டம். அப்போ இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு போய் பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் கிடையாது. என்னைக்காவது செஞ்சுருக்கோமா என்ன? யாருக்காவது விளக்கம் கொடுத்துருக்கோமா என்ன? பதின் பருவத்து பிள்ளைகள்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா அதை விட இந்த பிரீத்தின் பிள்ளைகள் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கா? அத்தக்காரி இருக்காளா? இல்லை அத்தாச்சிட்ட போய் பேசிட முடியுமா? ஏற்ற வீட்டில் என் பையன் ஒருத்த பார்த்துக்கிட்டே இருக்கான் தாச்சி, ஏன் தாச்சி இப்படி பார்க்குறான், குரு உருங்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படி தான் இந்த வயசில் பார்ப்பான், இதெல்லாம் கண்டுக்காத உங்கள் வேலையை பாரு. சாதாரணமாக அத்தாச்சி சொல்லிட்டு போயிரு. இப்போ நம்ம வீட்டில் அம்மாட்ட சொல்லுவோம், ஒரு உள்ள மாடியில் போயிட்டு துணி காய போடுது சரியா? இங்கே என்னென்ன வீதி இருக்குன்னு தெரியலையே. கீழ ராஜ வீதி, அதெல்லாம் புதுக்கோட்டையா? இங்கே இருக்கா? பரவாயில்ல. கீழ ராஜ வீதியில் நம்ம வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அங்கே மாடியில் ஒரு 11 வயசு பிள்ளை போய் துணி காய போடுது. ஏத்த வீட்டில் ஒரு பையன், சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டவன் தான். இப்போ அவன் அங்கேருந்து பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சிரித்து கையை காட்டுறான். இப்போது அந்த பையன் புதிதாக சிரிப்பதை போல் அந்த பொண்ணுக்கு படுது. எப்போதும் பார்த்து பழகிற நண்பன் தான், ஆனால் இன்றைக்கு அவனுடைய சிரிப்பில் வித்தியாசம் இருக்குதுன்ட்டு அவள் வயதுக்கு அவள் எண்ணத்துக்கு தோணுது. இப்போ அம்மா கீழே வராங்க. அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மாட்ட வந்து அந்த வாளியை வச்சுட்டு அந்த பொண்ணு கேட்குது, அம்மா எதிர்த்த வீட்டு பையன் இருக்காங்களம்மா? ஆமாம். என்னப்போ என்னன்னு தெரியல, அவனை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்து இன்னைக்கு சிரித்தான். இதை மட்டும் சொன்னால் என்ன ஆகும் நம்ம வீட்டில்? உடனே அம்மா உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாங்க? இந்த வயசில் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் கண்டுக்காத, சும்மா சிரிச்சிருப்பான். நீயா ஏன் பெருசுப்படுத்திக்கிற? எல்லாத்தையும் நானும் கடன் தான் வந்திருக்கேன். இந்த வயசில் எது முக்கியம் நீ தான் முடிவு பண்ணும். இப்படி ஏதாவது சொல்லுவான்? ஒரே ஒரு பதில் தான், நீ என்னத்துக்கு மாடிக்கு போன லூஸு? நீ என்னத்துக்கு மாடியை கட்டின? There is no answers at home. இதை பேசுறதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மால் இருப்பான், அத்தை இருப்பாங்க, அத்தாச்சி இருப்பாங்க, பேசலாம், சொல்ல முடியும். அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சிரமம். அம்மாக்களுக்கா, பெண் பிள்ளைகளுக்காவது ரகசியம் பேச அம்மா இருக்கிறாள். ஒரு ஆண் பிள்ளை எங்கே போய் பேசுவான் சொல்லுங்கள்? அப்பாவை வேற வில்லனாக்கி வச்சுருக்கீங்க. ஐயோ, உலகத்திலே பெரிய பூச்சாண்டிக்கு பேர் அப்பன் தான். இந்த அம்மாக்கள் நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பாக்களை வில்லனாக்குறதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிட்டான். சேகரே ஏறிடுவேன்னு நினைக்கிறேன்டா, ஆண் பண்ணாமலே சொல்கிறேன், கேட்போம், நட்பு தானே கேட்கும்.

0: தர்க்கம் செந்தமிழ்
1: இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம்.
0: தமிழே தமிழே வணக்கம்.
1: தமிழோடு ஒரு தக்க நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் தொடர்ந்து நிகழ்வோடு ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை ஆரம்பமாக இருக்கின்றது. மீண்டும் ஸ்வீஸ் நேரத்தில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
0: என்ன சமயலோ
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் மட்டுமல்ல பத்திரி விநாயக காட்சியத்தில் ஏழும் நீ பத்தினுடன் தேர்கள் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிலையிலிருப்பாகும். டிஆர்டி தமிழொழி தமிழொழி என்னுடைய நிகழ்ச்சிகளின் வசதிகள் தொடர்ந்து வானிலைகளில் கேள்வி கணை இன்றைய கேள்வி கணை நிகழ்ச்சி கொண்டு வேலாது டிஆர்டி தமிழொழியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு மனசிறந்த வழங்கி வாழ்க்கை எடுத்து வருகிறார்கள் நமது அன்பு உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் மற்றும் பரிசில் வசிக்கும் அருள் சுமதி தம்பதிகள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கொண்டு அவருடைய அன்பு நண்பர் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயக தம்பதிகள் தமிழகத்தில் 1853 அண்ணா நகர் போஸ்ட் போலீஸ் காலனியில் புதிய இல்லம் ஒன்று அமைத்து குடும்புதல் விழாவை நேற்று நடத்தியிருக்கிறார்கள். நேற்று குடும்புதல் விழா நடத்திய அந்த குடிமனை சிறந்து விளங்க வேண்டுமென்று நமது டிஆர்டி தமிழி நேர்கள் சார்பாகவும் அறிவிப்பாளர் சார்பாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். நேற்று புதுமனையில் புகுந்த சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயக தம்பதிகளும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியில் ஜாற்று அரசனை வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்திருக்கின்ற நமது நேர்களாகிய ராஜா சத்ய தம்பதிகள் மற்றும் அருள் சுமதி தம்பதிகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவர்களின் அரசனையோடு டிஆர்டி தமிழொழியில் கேள்வி கணை புதர்வு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வடக்கு நிகழ்ச்சி மீண்டும் ஒரு இனிமையான இரவு பொழுதிலேயே கேள்விக்கு நேச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.

0: வளமையாக இருந்ததோடு இந்த நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் ஒரே அதிகபட்சமாக இரண்டு தலைவர்களை சிறப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இறுதி நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்கு இணைந்துள்ளார்கள் நேரடி கேள்விக்கு அவர்கள் மொத்தம் மூன்று தலைவர்கள் இணைந்துள்ளார். நேரடி கேள்வி ஒரு நேரம் ஒரு நேரம் கேள்வி கேட்கின்ற போது ரெண்டு கேள்வியும் ரெண்டு தடவை விடையும் கூறப்படலாம். இன்னும் கேள்வி கேட்பதே விடை கேட்பதே தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களே, இந்த நிகழ்ச்சி குழந்தைக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படின்னு அழுத்துங்க. தொலைபேசி இலக்கங்களை 33-1-43-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33-1-9-41-47-71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிற 33-6-57-74-27. தற்காலிகமாக அது வாட்ஸ்அப் இலக்கமானது தொலைப்படவில்லை என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றேன். ஆகவே இன்று நீங்கள் கேள்விக்கணை வைபர் குறிப்பினராக உங்கள் விடைகளை பதிவிட்டுக் கொள்ளவாறு பதிவின்றபோது அந்த விடை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்படும். அதுவரை இணைந்திருக்கின்ற போது அநேரம் இணைத்துக் கொள்ளக்கூடாத கடந்த நிகழ்ச்சியில் நேரடிக்கையாக கடைசி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரடிக்கையில் இணைந்து ஒன்று நிகழ்ச்சி நேரடிக்கையில் இணைந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்பதை பார்த்துக் கொள்வோம். திருமதி கமலவேணி, திருமதி மதனாதயாளன், திருமதி பத்மினி கமலகாந்தன், திருமதி சரோஜினி சோதிராஜா, திருமதி தேவி தனராஜ், திரு சதீஷ், திருமதி பாமாராஜனிடம், திருமதி ஷியாமலா சட்குமாரன், திரு அகிலன் ஆகியோர் இன்று நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு
1: உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு எது? உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு எது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிவுகள்: அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு எது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில்.
0: அவர் திருமதி ரொசாலியிடம் கேட்கப்பட்ட கேள்வி தானே, உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு எது என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில். இதற்கான பதிலோடு வைபரோடாக இணைந்திருக்கிற திருமதி ராஜினி அல்மோட் அவர்களை நான் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜினி.
2: வணக்கம். நீங்க நலமா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்க? அதேபோல் நீங்கள்
2: நன்றி. நான் சீனா என்று சொல்லுங்க.
0: நீங்கள் சீனா என்று சொல்லுங்க. சீனா சரியாண்டு. அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அவர் திருமதி ராஜினி போன்ஸ் அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற நடத்தினர். வணக்கம். அவருடைய நெருப்பு துண்டிக்கப்பட்ட முதல் தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற நடத்தினர். வணக்கம். வணக்கம். ராஜினிடம் நிலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நீங்கள் அப்படி உள்ள போல எல்லாம்
0: எல்லாம் நல்லா போச்சுது.
2: ஓகே, நன்றி.
0: நன்றி வணக்கம்.
3: நீங்கள்
0: நன்றி வணக்கம். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ள நாடு எது என்று கேட்டிருந்தேன். விடத்தில் உலக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசிலே. சீனா என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இணைந்து கொண்ட திரு ராஜட்டன், திருமதி மதனாதேனன், திருமதி ஜிஆர்டிசன், திருமதி பத்மினி கமலகாந்தன் மற்றும் வைபர் குரூப்பினுடைய விடைகளை பதிவிட்ட முதலில் பதிவிட்ட திருமதி ஷியாமலா செட்குமாரன் மற்றும் திக்கநட ஆகியோருடைய விடைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கமலவடியுடைய விடை இந்த கேள்விக்காக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே அவர் அடுத்த கேள்விக்கு முயற்சிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ளார். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
3: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

0: நேரம் 8:19 கிளாச்சி 7 19 நேரம் இந்த புது ஃபிரான்ஸ் நிறைய பாம் சேட்டி தமிழில் தமிழ் இடம் பெற்றுக்கொண்டு கேள்விக்கலை கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற திருமதி ஜியாடேசன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ஜான்.
0: திருமதி ஜியாடேசன் 2 தடவையாக இணைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். மனித இறப்பையில் பால் சமிபாடு அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? மனித இறப்பையில் பால் சமிபாடு அடைய எவ்வளவு நிமிடமாகும்? விடைத்திரிவுகள் 30, 60, 90, 120, 150 நிமிடங்கள். மனித இறப்பையில் பால் சமிபாடடைய எவ்வளவு நேரம், அதாவது எத்தனை நிமிடங்கள் எடுக்கும்? விடைத்திரிவுகள் 30 நிமிடம், 60 நிமிடம், 90 நிமிடம், 120 நிமிடம், 150 நிமிடம்.
1: 30 நிமிடம்
0: என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ஜியாடேசன். அவர் கேட்கப்பட்ட கேள்விதானே, மனித இறப்பையில் பால் சமிபாடடைய எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டிருந்தேன். விடைத்திரிவுகளாக 30, 60, 90, 120, 150 நிமிடங்கள். இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கிறோம். அடுத்த நேரம் வணக்கம். துண்டித்திருக்கிறார் தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க. அடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, இணைந்திருக்கிறோம், சொல்லுங்கள்.
2: 60 நிமிடம் என்று சொல்கிறேன்.
0: 60 சரியான அப்போ கூட 60 நன்றி,
2: வணக்கம். வணக்கம்.
0: அவர் ரொசாலி இணைந்துள்ளார். ரொசாலியை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்க சதீஷ் அவர்களே, சதீஷ் அவர்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டார். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க. அடுத்த நேரம் வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி.
3: ஓம்
0: நலமா?
3: ஓம் நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி, சொல்லுங்கள்.
3: அழைப்பு தீர்ந்துட்டதோ?
0: கொஞ்சம் இருக்கதான் செய்யும்.
3: உடைத்தருவி இருக்க சொல்லுவீங்களா?
0: 30, 60, 90, 120, 150 நிமிடங்கள்.
3: 120
0: சரி, நான் 120 சொல்லி பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க. அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம்
0: கமலமணி. நலமா?
4: நாங்கள் நலம். நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி.
4: அப்ப நீங்கள் என்ன? நாங்கள் இப்ப ஒன்று கேட்கிறேன், அந்த விடிய புளியா போட்டாலும் ஏற்பீங்களோ? மூன்றாவதா வந்தா
0: இருக்காது.
4: நான் அதை கேட்கணும், எனக்கு மனது கேட்கற ஆதங்கம் இருந்தது.
0: சரியா,
4: நாங்கள் அந்த இடத்துல கேட்டு விடுறோம் என்ன. அப்ப இது இது ஒரு சொல்லுங்க அப்ப விட தெரியுது.
0: 30, 60, 90, 120, 150 நிமிடங்கள்.
4: 2 மணி நேரம் நானும் அப்ப தேவி இந்த விடியோடைய
0: சொல்றீங்க. சரி, அப்ப நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி கமலமணி இணைந்திருக்கிறார். கொண்டு போறது அதில் இணைந்திருக்கிற சதீஷ் அவர்களை வாழ் இணைத்துக் கொண்டிருக்கிற. வணக்கம் சதீஷ்.
5: வணக்கம் ஜெகன்.
0: நல்லா இருக்கலாம்
5: சதீஷ். நீங்கள் நல்லா இருக்கிறேன்.
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
5: நானும் 120 சொல்கிறேன்.
0: 120 சரியாண்டு அப்போ 60. நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற நேரம் உடனே கல்யாணம் கொண்டிருக்கின்றேன். வணக்கம்.
6: வணக்கம் ராகினி அல்வாஸ். நான் போன நிலமை வரவே இல்லையில்லண்ணா.
0: இப்போ சொன்னாரா பேர்?
6: கவனிக்கல முதல்ல.

0: சொன்னீங்க நீ வரையில மனித இறப்பையில் பால் சரிபாடு காத்துக்கொண்டிருக்கிற திருமதி ராஜநிர்மன்ஸ் அவர்களை வாழ்நிலையில் அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுக்கு முன்னால் தேவி நான் வரலாமான்னு கேட்டுருக்கா, என்னத்துக்கு வரலாமான்னு தெரியவில்லை. நேரடி கேள்விக்கா என்று நிற்கின்ற தேவியுடைய பேர் வாசித்தமாகத்தான் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. தேவி அவர்கள் கடந்த நேரடி கேள்வி இணைந்து கொண்டார், ஆகவே அவர் இணைந்து கொள்ள முடியாது. ராஜநிர்மன்ஸ் அவர்களை மீண்டும் மாலை இணைத்துக் கொடுக்கும் சின்ன விளம்பர இடவேளை.
1: போட்டு அழிஞ்சொண்டு போற முக்கியமா மூடையும் விற்க ஓடும், புது கூட வாங்க ஓடும், ஆர்வங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
2: நீங்க அந்த பவார் ஆதாரத்தை நம்ம தெரியுமா உங்களுக்கு?
3: ஓ, அவர் கனடாவில் வங்கூர்ல பெரிய பிரபலியமான இன்சூரன்ஸ் கடை வச்சு
2: பேருந்து நம்பர் தெரியுது. உங்களுக்கு அவருக்கு மகன் இல்லை? இப்ப
3: எனக்கு தெரியாது, நான் தெரியாத தெரியாது தானே சொல்லணும். இப்ப அவர் மகன் செய்யறோம்.
2: ஜோஸ் ராஜரத்னன் மறக்காதீங்க ராஜாங்க.
3: ஓ,
4: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: போன்றோம். தற்கொலையை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ள நாடு எது? தற்கொலையை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ள நாடு எது? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், ஆஸ்திரியா? தற்கொலையை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ள நாடு எது? விடை தெரிவிகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், ஆஸ்திரியா? அமெரிக்கா என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டு நன்றிகள்.
1: முன்னு
0: கடைசி கல்விக்கு வரலாம். அவர் திருமதி ராஜினல் மோட்சலேந்திரன் கேட்கப்பட்ட கல்விதானே. தற்கொலையை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ள நாடு இதென்று கேட்டதே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், ஆஸ்திரியா? இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற வதனா அவர்களை வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதனா.
2: வணக்கம் ஜான்.
0: நலமா இருக்கீங்களே?
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். அவருடைய கல்வி அறிவு கொண்டிருக்கின்றேன். ஜெனி அவர்களும் ஆஸ்திரேலியா என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கல்வி அறிவு கொண்டிருக்கின்றேன். தற்கொலையை சட்ட ரீதியாக அங்கீகரித்துள்ள நாடு ஏது என்று கேட்டிருந்தேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், ஆஸ்திரியாவிலே ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திரு திக்கனடா அவர்கள். நினைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தேவி அவர்களும் ஆஸ்திரேலியா என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நல்லவர்களே, அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் சைவரோடு 48 32 15 40 என்ற இலக்கத்தில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு பாடல். இதே கோயில் திரைக்காக இசைஞான் இளையராஜாவின் இசையில்

0: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை சேர்ந்து பிரதி திங்கள் தொடர்பில் 8 மணியிலிருந்து 9 மணி வரை உலகமான டிஆர்டி தமிழியில் அந்த கல்விக்கணி நிகழ்ச்சியில் அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற அன்பாக நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேஷ். நலமா?
1: நலம். நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: முதலில் புதுமனை புகுவிழாவுக்கு சிங்கை மூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளை வானொலி கடத்தி வந்த அமெரிக்க ராஜா பிரான்ஸ் அருளுக்கும் நன்றியை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். நன்றி. உங்கள் சர்வாரங்கள் மீனவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். கலிலியோவின் அறிவு வாரிசு எனப்படுவார் யார்? விடைத்தெரிவுகள்: நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், எட்மண்ட் ஹெலி,

0: ஸ்டீவன்சன். கலிலியோவின் அறிவு வாரிசு எனப்படுபவர் யார் படைத்தீர்கள்? நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், எட்மண்ட் ஹலி, ஸ்டீவன்சன். கலிலியோவின் அறிவு வாரிசு எனப்படுவோர் யார் என்று கேட்டிருந்தேன். சர் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், தாமஸ் அல்வா எடிசன், எட்மண்ட் ஹலி, ஸ்டீவன்சன். இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கின்ற வணக்கம் கலிலியோவின் அறிவு வாரிசு எனப்படுவோர் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி விடைத்தறிவுகள். நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், எட்மண்ட் ஹெலி, ஸ்டீவன்சன். இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கின்ற திருமதி குணநாயகி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயகி.
1: வணக்கம் ஜெகன்.
0: நலமா?
1: என தெரிஞ்சு வரையில சும்மா வந்தேன். சொல்லுங்க, ஒருக்கா ரெண்டாவதா என்ன சொன்ன நீங்க? தாமஸ் எடிசனா?
0: நியூட்டன், ஐன்ஸ்டீன், தாமஸ் அல்வா எடிசன், எட்மண்ட் ஹெலி, ஸ்டீவன்சன். எடிசன் தான் அவர் சொல்லியிருந்தேன், தவறான பதில் என்று
1: சொல்லியிருந்தேன்.
2: வணக்கம்.
0: வணக்கம். தொடர்ந்து ஷியாமலா அவர்களை வாழ் எடுத்துக்
1: கொள்கிறேன்.
0: வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: நியூட்டனும் நல்ல நிலம், நீங்க நிலம் தானே?
1: நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து வணக்கம். கலிலியோவின் அறிவார் சிறப்பு யாரு கேட்டது? நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், எட்மண்ட் ஹெலி, ஸ்டீவன்சன். நியூட்டன் என்பது சரியான பதில். சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் ரஜினி அவர்கள். அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ்நிலை இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முதலாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நேரம் 8:40, கடைசியில் 7:40 இந்த நேரடிக்கான ஆலோசனையாளர்கள்.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8 நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் 8:43 ரூபாய் கழிச்சு 7:43 இந்த நேரத்தில் நேரடி கேள்வி காலம் நேரம் இப்படி அன்பாக வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணாஜி. ஒல்லாந்து.
0: ஒல்லாந்து நிலமா இருக்கீங்களா?
1: ஒல்லாந்து நிலமா இருக்குது. நானும் நிலமா இருக்கிறேன்.
0: ஆ ரைட். ஒல்லாந்து நிலமா இருந்தா நீங்கள் நிலமா இருப்பீங்க. நீங்கள் நிலமா இருந்தால் ஒல்லாந்து நிலமா இருக்கும் தானே?
1: சரிண்ணா, நான் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு என்ன அந்த அப்டேட் அப்டேட் கொடுத்து விட்டேன். டிஆர்டி மாறி இப்ப எனக்கு சரியா பெஞ்சு வருகுது. சரி, அதை நாங்க சரிபடுத்தி கொள்வோம். சரிண்ணா, கேளுங்க ஒரு கஷ்டமான கேள்வியா.
0: பொக்கிசப்பரணி என்ற பொதுக்கரத்துடைய பத்திரிகை நடத்தியவர் யார்? பொக்கிசப்பரணி என்று பொதுக்கரத்துடைய பத்திரிகையை நடத்தியவர் யார்? உடைத்தெரிவுகள்: கண்ணதாசன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பாரதியார், விவேகானந்தர். பொக்கிசப்பரணி என்ற பொதுக்கரத்துடைய பத்திரிகையை நடத்தியவர் யார்? விடத்திருவல் கண்ணதாசன், பெரியார், அறிஞர் அண்ணா, பாரதியார், விவேகானந்தர். பொக்கிசப்பரணி
1: கஷ்டமான
0: கேள்வி.
1: அது தெரிஞ்சாக்களுக்கு சுகமான கேள்வி. அறிஞர் அண்ணாவை சொல்லி பாக்குறேன், எனக்கு தெரியலையா.
0: அறிஞர் அண்ணான்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்பது சரியான பதில் அல்ல. அறத்தோடு அடைந்து ஒன்றை நிர்மணம் இந்த கழிக்க நீங்கள் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அவர் திரு சுதாகரன் அவர்களை வழங்கப்பட்ட கேள்விதானே. பொக்கிசப்பரணி என்று பொதுக்கரத்துடைய பத்திரிகையை நடத்தியவர் யார் என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக: கண்ணதாசன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பாரதியார், விவேகானந்தர். இதற்கான பதிலோடு நடந்திருக்கிற ஜெனி அவர்களை வாழ்ந்து எடுத்துக் கொள்கிற. வணக்கம் ஜெனி.
2: வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களோண்ணா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
2: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றிங்கண்ணா. நீங்க தொடர்ந்து நலமா இருக்க வாழ்த்தி கொண்டு தந்தை பெரியார் என்று கூறுகிறார்.
0: தந்தை பெரியார் என்று சொல்லிருக்கு. தந்தை பெரியார் செய்யாண்டாப்போம். கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஜெனி என்ற உங்களால் தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கிற அடுத்தனே. வணக்கம்.
3: ரஜினி
0: என்ற இரண்டாவது வேகம் நடந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள்.
3: நானும் தந்தை பெரியார் என்று சொல்றேன். நிக்கலாமா?
0: சரி, அப்படி இடப்பில் காத்திரங்கள். இருவர் இணைந்திருக்கிறார் எனக்கு. அவர்கள் அழைத்துக் கொண்டு கல்வியை கொண்டிருக்கின்றேன். அந்த இணைந்திருக்கின்ற அடுத்தனை. வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம்.
4: நானும் தந்தை பெரியார் என்று கூறிக்கொண்டு நிக்கலாமா? நான்
0: ஏற்கனவே ரஜினி என்ற நினைப்பில் காத்திருக்கிறார்.
4: ரெண்டாவது உண்டாம்.
0: சரி
4: சரி, அடுத்த
0: நன்றி. இணைந்து கொண்ட வைக்க அவர் இணைந்து கொண்ட குணநாயகியவர்கள் நேர் இணைந்திருப்பது பிரான்சின் துரியப்பாம் கேட்டு தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொடுப்பது கேள்விக்கணை. கேள்வி கிடைச்சி இப்போ கேட்கப்பட்டிருக்க கேள்வி தானே. பொக்கிசப்பரணி என்ற பொதுக்கருத்துடைய நூலை எழுதியவர் அந்த பத்திரிகை நடத்தியவர் யார் என்று கேட்டதே. கண்ணதாசன், பெரியார், அறிஞர் அண்ணா, பாரதியார், விவேகானந்தர். இதற்கான ராஜரண்ணம் அவர்களும் தந்தை பெரியார் என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். இணைந்திருக்கிற நேரோடு இந்த கேள்வியை கொண்டிருக்கின்றேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: நடத்தியவர் யார் என்று கேட்டிருந்தேன். விளைத்திருவிழாக கண்ணதாசன், பெரியார், அறிஞர் அண்ணா, பாரதியார், தந்தை விவேகானந்தர்லே பாரதியார் என்பதுதான் சரியான பதில். கன சரியான பதிலோடு யாருமே இணைந்து கொள்ளவில்லை. அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொண்டது ரஜினி என்ற நிறுவனம் வாழ் இணைத்துக் கொள்ளும் சின்ன விளம்பர இடவேளை.
6: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
7: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய். 0782-81-88-14.
8: சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு
0: போன்றோம். முதலாவது சர்வதேச கொக்கி போட்டியில் உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? முதலாவது சர்வதேச கொக்கி போட்டியில் உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? விடைத்திரிவுகள் அமெரிக்கா, இந்தியா, கனடா, பாகிஸ்தான், இங்கிலாந்து. முதலாவது சர்வதேச கொக்கி போட்டியில் உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? விடைத்திரிவுகள் அமெரிக்கா, இந்தியா, கனடா, பாகிஸ்தான், இங்கிலாந்து. பாகிஸ்தான் சொன்னீங்க, பாகிஸ்தான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஆர்வத்தோடு நினைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மண்ணு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரஜினியை நினைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நேர் நினைந்து கொள்ளலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: இன்னொரு கேள்விக்கு போய்கொள்ளலாம். உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். மின்சார ராம் வண்டி முதல் முதலில் எந்த நகரில் ஓடியது? மின்சார ராம் வண்டி முதல் முதலாக எந்த நகரில் ஓடியது? ரோம், பெர்லின், லண்டன், ஜெனீவா, ஏதென்ஸ். மின்சார ராம் வண்டி முதல் முதலாக எந்த நகரில் ஓடியது? விடைத்திருங்கள் ரோம், பெர்லின், லண்டன், ஜெனீவா, ஏதென்ஸ். பெர்லின் என்பது சரியான பதில் அல்ல. சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம். அவர் திருமதி குழநாயகம் இணைந்துள்ளார். நேர்கள் இணைந்து பிரான்ஸ் நிர்வாகம் கேட்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுள்ளது கேள்விக்கலை. கேள்விக்கலையில் அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணையில் இணைந்து கொள்ளலாம் அல்லது இணைச்சிறவை சேர்ந்த கேள்விக்காக நாங்கள் அப்படி கொள்ளலாம்.

0: தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்கு அங்கே இணைந்திருக்கிறேன். அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரடி கேள்விக்காக உங்களுக்கான கேள்வி போன்றோம். உலகில் நோபல் பரிசு பெற்ற ஒரே கிரிக்கெட் வீரர் யார்? உலகில் நோபல் பரிசு பெற்ற ஒரே கிரிக்கெட் வீரர் யார்? சாமுவேல் பெக்கெட், சுனில் கவாஸ்கர், இம்ரான் கான், பிரெட்மென், ஷேன் வான். உலகில் நோபல் பரிசு பெற்ற ஒரே கிரிக்கெட் வீரர் யார்? விடை தெரிவுகள்: சாமுவேல் பெக்கெட், சுனில் கவாஸ்கர், இம்ரான் கான், பிரெட்மென், ஷேன் வான்.
1: என்பது
0: சரியான பதில். வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். சரியான பதில் கூறியீர்கள். நன்றி, வணக்கம். அவர் திரு ராஜன் அவர் இணைந்துள்ளார்கள்.
2: வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: நேரம் 8:53 காட்சி, 7:53 என்ற இணைச்சியை நிறைவு செய்கின்ற கேள்வியானது நேரடியாக வாழ்க்கை வருகிறது. இந்த இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்வியானது நேரடியாகவே வாழ்க்கை வருகின்றது. ஒலித்த அந்த பாடல், அதாவது இதய கோயில் திரைப்படுத்தப்பட்ட இதயம் ஒரு கோயில் என்ற பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் யார் என்பது இலகுவான கேள்வியாக இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்வியாக வருகின்றது. ஒலித்த அந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் யார் என்பது உங்களுக்கான கேள்வியாக வருகின்றது. விடை தெரிவுகள்: முமேதா, முத்துலிங்கம், பாலி, பரதராஜன், இளையராஜா. ஒலித்த அந்த பாடல் எழுதிய பாடலாசிரியர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடை தெரிவுகள்: முமேதா, முத்திரிங்கம், பாலி, பரதராஜன், இளையராஜா. இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்
3: ரஜன்.
0: கொஞ்சம் உழைப்பில் காத்திருங்க நீங்கள். வணக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் குணநாய். இளையராஜா என்று சொல்லுறேன். இளையராஜா, சரியா? வணக்கம். தொடர்ந்து ரஜினி என்று இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் சொல்லுங்கள்.
0: நானும் இளையராஜான்னு சொல்கிறேன். இளையராஜா, சரியா? அப்போ கூட 62 வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம்.
4: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
4: நானும் இளையராஜான்னு சொல்லி விட வருவேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து ரெண்டு ராஜரன் அவர்கள் வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் ஜெகண்டாக்கா. இது கடைசி கேள்வியா?
0: கடைசி கேள்வியா? அவர் சதீஷ் இணைந்து வணக்கம்.
6: நானும் இளையராஜா சொல்லிக்கொண்டு சிங்கமூர்த்தி அவர்களின்
0: நன்றி வணக்கம். ஜெனி அவர்கள் இளையராஜா என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். அதேபோல் ஷியாமலா அவர்களும் இளையராஜா என்றபடியே பதிவிட்டிருக்கிறார். கமலமணி அவர்கள் இளையராஜா என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். திக்கனடா அவர்களும் இளையராஜா என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார்கள். இதுவரை வயவுடன் உடைய பதிவிட்டவர்கள் திறந்து மாலை அணிந்திருக்க இடத்தினை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேபி, சொல்லுங்கள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் பிரசாதி.
3: நானும் இளையராஜா என்று கூறி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: தொடர்ந்து வாழ்ந்து கடத்தினே வணக்கம்.
6: வணக்கம் ஜெகன்.
0: சொல்லுங்கள்.
6: இளையராஜா சொல்றேன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து திக்கனடா அவர்களை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
5: வணக்கம் ஜெகன். விடை இளையராஜா என கூறி அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம்.
5: நன்றி.
0: அவர் திக்கனடா இணைந்து கொண்டார். அவரோடு கேள்வியை நிறைவு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து சரோஜினி அவர்களையும் இணைத்துக் கொண்டு வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி. சரோஜினி நீங்கள் வாழியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உரையாடுங்கள்.
7: வணக்கம். நான் சரோஜினி.
0: சரோஜினி நிலமா இருக்கிறீர்கள் தானே?
7: ஆம் நிலம். நானும் இளையராஜா என்று சொல்றேன்.
0: நன்றி இணைந்து நன்மைக்கு. நன்றி வணக்கம். நல்லது எழுத்தரது கல்வி அறிவு கொண்டிருக்கின்றேன். ஒளித்தந்த இதயமர் கோயில் என்ற பாடல் கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற செஞ்சன் வீரராஜா அவரிடம் பெற்ற அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் என்று கேட்டதே இப்படி திருவிழாக மூமேத்தா முத்துலிங்கம் வாலி வரதராஜன் இளையராஜாவிலே இளையராஜா என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் குணநாயகி அவர்கள். அதுடன் சரியாக அவரோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதே, இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Prélèque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசில் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாத்தளன் சிறு கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக லட்சக்கணக்கான சிறிய மீன் குஞ்சுகள் திடீரென செத்து கரையொதுங்கி வருகின்றமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை பகுதியில் உப்பு உறைந்து படிந்த நிலையில் காணப்படுவதோடு நிலவுகின்ற காலநிலை மாற்றங்களே இதற்கு முதன்மை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகமும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தளன் சிறுகடல் பகுதியில் சிலாப்பி, நெத்தலி, மணலை, சூடை மற்றும் காரல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறிய மீன் குஞ்சுகளே இவ்வாறு பெருமளவில் இறந்து கரையொதுங்கி வருகின்றன. தற்போது நிலவி வரும் அதிக வெப்பநிலையின் காரணமாக இவ்வாறு மீன்கள் பெருமளவில் உயிரிழந்திருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். ஆனாலும் இந்த திடீர் உயிரிழப்புக்கான துல்லியமான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகள் கரையோரத்தில் இறந்து கிடப்பதை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் அந்த பகுதிக்கு சென்று வருவதோடு சிலர் கரையொதுங்கிய மீன்களை அள்ளிச் செல்வதையும் அவதானிக்க முடிகிறது. ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக செவனகல சீனி தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டமையால் சுமார் 280 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக சிலோன் சர்க்கரை நிறுவனத்தின் தலைவர் அதுலகுமார் தெரிவித்திருந்தார்.
1: ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளித்த போதிலும் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படாமையினால் தொழிற்சாலையின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக லங்கா சீனி நிறுவனத்தின் தலைவர் அதுலகுமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிர்வாகத்தினால் செவனகல சீனி தொழிற்சாலை கடந்த 29ஆம் தேதி முதல் தற்காலிகமாக மூடப்பட்டது. ஊழியர்களுடன் அண்மையில் கைத்தொழில் அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் அதன் தலைவர் அதுலகுமார் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை முதல் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை நிறைவு செய்ததாகவும் நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி மட்டக்களப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியக அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட தேரரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியுமான ஷிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரித்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனாவும் சிறைச்சாலை வளாகத்துக்கு சென்றிருக்கிறார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான வழக்கின் சந்தேக நபராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டது நேர்கள் அறிந்ததே. இதனை அடுத்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த அவரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது.
2: அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதியை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனக பல்லை தென்ன தெரிவித்துள்ளார். அவரை சந்திப்பதற்கு நாளொன்றுக்கு மூவருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாமல் ராஜபக்சே கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நாமல் ராஜபக்சே எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி அவர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்தமையுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் அடுத்த மகன் யோசித ராஜபக்சே தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை இன்று உயர்நீதிமன்றத்தில் அவர் மீள பெற்றுக் கொண்டார். மேன்முறையீட்டு மனுவை மீளப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் மேன்முறையீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் இதே விடயத்தை மீண்டும் முன்வைப்பதற்கான உரிமையையும் யோசித ராஜபக்சாவுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இலங்கை பொதுஜன பேரணியினால் எதிர்வரும் 12ஆம் தேதி அனுராதபுர நகரில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணி அங்கு நடைபெறும் என்றும் அந்த மேடைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வருகை தருவார் என்றும் முன்னாள் அமைச்சரும் இலங்கை பொதுஜன பேரணியின் செயற்பாட்டு தலைவருமான ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மக்கள் பேரணியில் கலந்து கொண்டாலும் அவர் பொது மேடையில் ஏறி மக்களிடையே உரையாற்றுவதை தவிர்த்துவிட்டு மேடைக்கு முன்னால் உள்ள மக்கள் மத்தியில் அல்லது வேறு அமர்வில் இருந்து கொண்டு பேரணியில் கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஜோன்சன் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று லஞ்ச ஊழல் ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்சே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை பொதுஜன பேரமுன இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக ஜோன்சன் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டார். மாறிவரும் நவீன வாழ்க்கை முறையும் டிஜிட்டல் ஊடகங்களின் அதிகரித்த ஆதிக்கமும் இளைய தலைமுறையினரின் வாசிப்பு பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் ஆழமான வாசிப்பு பண்பாட்டை மீள கட்டியெழுப்புவது காலத்தின் அவசியம் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கிறார். யாழ்ப்பாணம் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2026 நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். இன்றைய நவீன சூழலில் இளைய தலைமுறையினரின் திரைப்பயன்பாடு அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் புத்தக வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் இளைய தலைமுறையினரின் சிந்தனை திறனை வளர்ப்பதற்கும் வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் ஊக்குவிப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். தனது இளமைக்கால வாசிப்பு அனுபவங்களை நினைவு கூர்ந்த அமைச்சர் அந்த காலத்தில் தாம் வாசித்த உலக இலக்கிய படைப்புகள் தமது சிந்தனை வளர்ச்சியிலும் அறிவு புரிதலிலும் ஏற்படுத்திய தாக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதேவேளை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் அறிவை பெற்றுக் கொள்வதையும் கற்றல் செயல்முறையையும் இலகுவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இணையத்தில் தகவல்களை மேலோட்டமாக பார்ப்பதும் கொப்பி பேஸ்ட் முறையில் தகவல்களை பயன்படுத்துவதும் ஆழமான வாசிப்புக்கு ஒருபோதும் மாற்றாக அமைந்து விடாது என்றும் குறிப்பிட்டார். ஒரு புத்தகத்தை ஆழமாக வாசிப்பதன் மூலம் சிந்தனை திறன், பகுத்தறிவு, விமர்சன நோக்கு மற்றும் அறிவு புரிதல் ஆகியவை மேம்படுவதோடு சமூகத்தில் பயனுள்ள கருத்து பரிமாற்றங்களுக்கும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களுக்கும் வாசிப்பு வலுவான அடித்தளத்தை அமைப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் இலக்கியங்கள், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் எமது பண்பாட்டு மரபுகளை பாதுகாத்து அவற்றை எதிர்கால சந்ததியினரிடம் கொண்டு சேர்ப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்று தெரிவித்த அமைச்சர் இந்த துறைக்கு அரசாங்கம் தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். உள்ளூர் நூலகங்களை மேம்படுத்துதல், வாசிப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் நூலக அறக்கட்டளை போன்ற டிஜிட்டல் ஆவணப்படுத்தல் முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். வாசிப்பு குறைந்து வருகிறது என்ற கவலையுடன் நாம் நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய வாசகர்களை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த வகையில் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைய வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் இந்த திருவிழாவின் ஏற்பாட்டாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். சோசலிச மாணவர் மாநாடு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற துணிப்பொருளில் இந்த முறை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: நமது நாட்டின் அதிகாரத்தை நாங்கள் தான் மாற்றினோம். தந்தையிடமிருந்து மகனுக்கு அதிகாரத்தை வழங்கி இறக்கும் தருவாயிலும் அதை பற்றி கொண்டிருந்தனர். இப்போது பாருங்கள், கூட்டங்களை நடத்தி கொண்டு செல்கின்றார்கள். கூட்டங்களை நடத்தி கொண்டு கஷ்டப்பட்டு யாராவது ஒருவரின் உதவியை பெற்றாவது செல்கின்றார்கள். அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இறக்கும் போதும் இதை பற்றி கொண்டு கட்டிப்பிடித்தபடியே இறக்க தயாராக இருக்கின்றார்கள். அதன் பின்னர் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ மனைவிக்கோ அல்லது வேறு யாருக்காவது அதிகாரத்தை வழங்குவார்கள். அதைத்தான் நாங்கள் உடைத்தோம். இந்த நாட்டு மக்கள் திருடர்களை பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாடு வங்குரோத்து நிலைமைக்கு சென்றதற்கு திருட்டும் மோசடியுமே காரணம். எனவே அந்த திருடர்களை கைது செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? நீதித்துறை செயல்முறையை முறையாகவும் சுயாதீனமாகவும் வலுவானதாகவும் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். அதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதனால் தான் இதற்கு முன்னர் சட்டமாதிபருக்கு கையெழுத்திடுவது மறந்து போகும் சம்பவங்கள் நடந்ததை போன்று இப்போது நடப்பதில்லை. இதற்கு முன்னர் வழக்குகளை விசாரித்து தண்டனைகளிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. தொழில்நுட்ப காரணங்களை கூறியே விடுவிக்கப்பட்டார்கள். சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக நாமல் ராஜபக்சவை விளக்குமுறைகளில் வைத்திருப்பதை நாம் பார்த்தோம். அந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் நாம் பார்த்தோம். நான் அவரை பற்றி மட்டும் கூறவில்லை. அவரை விளக்குமுறைகளில் வைத்த பின்னர் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை பாருங்கள். அப்போது மிருகங்கள் வெளியே வருகின்றன. இப்போது ரணில் விக்ரமசிங்க கூறியிருப்பதை நான் பார்த்தேன். அவர் முன்னாள் ஜனாதிபதி தானே? ரணில் விக்ரமசிங்க தான் ராஜபக்சர்களை கைது செய்வதாக கூறி இந்த நாட்டின் அதிகாரத்தை பெற்றவர்கள். நாங்கள் அல்ல. 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை அமைத்து போதும், ராஜபக்சர்களை கைது செய்வோம், அவர்களை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார்கள். சிலரை விளக்கமறிகளிலும் வைத்தார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இப்போது அதே ரணில் விக்ரமசிங்க நமது கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவரான ஜி ஏ ராஜபக்சவின் பேர இருக்கும் ஒருவரை விளக்குமுறைகளில் வைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுகிறார். இந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன? என்ன ஒரு வித்தியாசமான அரசியல்! அவர் இன்னும் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் இந்த நாட்டின் ஜென்சி இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிரானது என்று கூறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தலைகீழாக நின்று கொண்டுதான் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. இந்த நாட்டின் ஜென்சி என்றால் யார்? இந்த நாட்டின் ஜென்சி தான் 2022 காலிமுகத்துடலில் அமர்ந்திருந்தவர்கள். திருடுவதை நிறுத்துங்கள், திருடர்களை பிடியுங்கள் என்று பதாகைகளை ஏந்தி இருந்தவர்கள் தான் இந்த நாட்டின் ஜென்சி. வேறு ஏதோ ஒரு விசித்திரமான ஜென்சி அல்ல. சிறுகுத்தமுக்கு யாராவது ஒரு விசித்திரமான ஜென்சி இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. ஆனால் நாட்டின் ஜென்சி யார் என்பது இதுதான். அந்த ஜென்சி கூறுகிறதுதான் இப்போது நடக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க கடிதங்களை எழுதி இந்த நாட்டின் ஜென்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா என்று தெரியவில்லை என கூறுகின்றார். எங்களை அச்சுறுத்த முயற்சிக்கின்றார். ஆனால் அந்த ஜென்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. யார் திருடன்? மஹிந்ததான் திருடன் என்று கால் சட்டையை உயர்த்தி கொண்டு கத்திக் கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். உண்மையில் இவர்களுக்கு வெட்கமே இப்போது சொல்வதை போல இவர்கள் பாம்பும் கீரியும் போன்றவர்கள். எல்லா திருடர்களும் ஒன்றாக இணைந்து இதையே கூறிக்கொண்டு முன்னேறுகின்றார்கள். நாங்கள் கூறுவது ஒன்றுதான், நாங்கள் உடைத்தது அந்த அரசியல் முறையை தான். நீங்கள் உடைத்ததும் அதை அல்லவா?
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வு இன்று முதல் எதிர்வரும் October 7 வரை நடைபெற அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்டாக் விசேட உரையை நிகழ்த்த உள்ளார். இதனிடையே இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கை இந்த வாரம் நடைபெறும் அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், சூடான், வெனிசுவேலா மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மனித உரிமை நெருக்கடிகள் தொடர்பாக இம்முறை அமர்வில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு அறிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் வோல்கர் ட்ராக் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கை இலங்கையின் தற்போதைய மனித உரிமை சூழல் குறித்த நிலவரத்தை விவரித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் ஆணையாளர் வோல்கர் ட்ராக் கூறுகையில், கடந்த கால உரிமை மீறல்களுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்த ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் 2024 செப்டம்பரில் பதவியேற்றுக் கொண்டது. இருந்தாலும் உயர் ஆணையரின் செப்டம்பர் 3 அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 2009 முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது அனைத்து தரப்பினராலும் இழைக்கப்பட்ட சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாயமான சட்டத்தின் தீவிர மீறல்கள் ஆகியவை தொடர்பாக சில முக்கிய வழக்குகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாண்டி எந்தவிதமான பொறுப்பு கூறலோ அல்லது அவை குறித்த அங்கீகாரமோ இதுவரை ஏற்படவில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது செப்டம்பர் 1 அறிக்கையில் இதேபோன்ற கவலைகளை எழுப்பியுள்ளது. அந்த அறிக்கை சில முக்கிய வழக்குகளில் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் கட்டாய காணாமல் ஆக்கல், உதவி பணியாளர்களின் கொலை அல்லது பத்திரிகையாளர்களை குறிவைத்தல் போன்ற வழக்குகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஆவணப்படுத்தியிருக்கிறது. ஒரு சுதந்திரமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கோ அல்லது பொறுப்பு கூறலுக்கு தேவையான சட்ட அல்லது கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கோ அளித்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டது. கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் நிறுவப்பட்ட இலங்கை பொறுப்பு கூறல் திட்டத்தையும் ஆண்ட்ரகுமார திசநாயக்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை துன்புறுத்தவும் கைது செய்யவும் இலங்கை அரசாங்கம் இன்றும் அடக்குமுறை மிக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவர்கள் அரச புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உள்ளாகின்றார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை அதை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறும், இந்த சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சட்ட மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்தவும், அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யவும், விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும், உண்மையான நல்லிணக்கத்தை நோக்கிய நடவடிக்கைகளை எடுக்கவும் வேண்டும். இல்லையென்றால் அது தண்டனையின்மையையும் பாதிக்கப்பட்டவர்களிடையே நம்பிக்கையின்மையையும் மேலும் ஆழப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்ளும். சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்க அரசாங்கத்தை மனித உரிமைகள் பேரவையில் உள்ள உறுப்பு நாடுகளும் பிற நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். 2 தசாப்தங்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்கள் இன்னமும் காத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை மாற்றம், டெங்கு அச்சுறுத்தல் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பான டிஜிட்டல் சூழல் உள்ளிட்ட 4 பிரதான சவால்களை வெல்ல பிராந்திய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழுவின் 79வது மாநாடு தீமோர் லெஸ்டே நாட்டின் டில்லி நகரில் உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானம் கெப்ரியஸ் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. இதில் இலங்கையும் பங்கெடுத்துக் கொள்கிறது.
1: சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் டெடரோஸ் அட்டனோமின் பங்கேற்புடன் இன்று ஆரம்பமாகும் இந்த மாநாடு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விசேட சுகாதார சேவைகளுக்கான சமனான அணுகலை உறுதிப்படுத்துவது இம்முறை மாநாட்டின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த மாநாட்டிற்கு இணையாக சுகாதார அமைச்சின் டாக்டர் நளித் ஜெயதிச, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பல்வேறு நாடுகளின் சுகாதார அமைச்சர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்தவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாநாட்டின் தற்போதைய தலைவரும் சுகாதார அமைச்சும் வெகுஜன ஊடக அமைச்சர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவொன்று இதில் கலந்து கொள்ளவுள்ளது. சுகாதார அமைச்சும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளித் ஜெயதிச, விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க, பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எஸ் ஸ்ரீதரன், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எஸ் எம் ஆர்னோல்ட், மரபியல் மற்றும் உயிரியல் மருத்துவ தகவலியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் வஜ்ரேஷ் டபிள்யூ திசாநாயக்கம் மற்றும் டாக்டர் ஜானகி விதானபத்திரன ஆகியோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள், சிரேஷ்ட சுகாதார அதிகாரிகள், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த அமர்வு நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு இந்த அமர்வு விசேட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளதுடன் 2025 கொழும்பில் நடைபெற்ற 78வது பிராந்திய குழு அமர்வின் தலைவராக செயற்பட்ட சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெயதிச புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் வரை அந்த பதவியில் தொடர்ந்து செயற்படவுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையின் இலவச சுகாதாரத்துறையில் நோயாளர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் தற்போதைய நடைமுறையை மாற்றி புதிய சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக நியாயபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இதன்படி நாடு முழுவதும் புதிதாக அமைக்கப்பட உள்ள 1000 ஆரோக்கிய மையங்கள் மூலம் குடும்பங்களுக்கு முதன்மை பராமரிப்பு மருத்துவர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய நோயாளர்கள் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டுமாயின் முதன்மையாக தங்களது குடும்ப மருத்துவரின் பரிந்துரையை பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது. தற்போதைய சுகாதார அமைப்பு முறைமை குறித்து நியாயபதி ஆண்டுகுமார திசநாயக்கா மேலும் தெரிவிக்கையில், கொத்தமல்லி குடித்து ஓய்வெடுத்தாலே குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும். மருந்து எழுதி கொடுக்கப்பட்டால் அதை சரியாக உட்கொள்ள வேண்டும். ஆனால் இலவசமாக வழங்கப்பட்ட மருந்துகளை கூட மக்கள் முழுமையாக உட்கொள்வதில்லை. இது பெரும் வீணடிப்பாகும், ஒரு குற்றம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையில் சுமார் 2.2 கோடி மக்கள் தொகை மட்டுமே இருக்கின்ற நிலையில் அரசு மருத்துவமனை ஆண்டுதோறும் சுமார் 80 மில்லியன் அதாவது 8 கோடி வெளிநோயாளர்கள் வருகைகளை பதிவு செய்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணையும் மக்கள் ஆதரவும் குறைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிறிதளவும் குறையவில்லை. மாறாக தேர்தல் காலத்தை விட தற்போது மக்கள் ஆதரவும் நம்பிக்கையும் தன்மடங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியாக நிலையில் 2 ஆண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி என்ற தொனிப்பொருளில் நாடு முழுவதும் ஜனாதிபதியின் மக்கள் சந்திப்பின் 2வது கூட்டம் நேற்று களுத்துறை மாவட்ட பேருவளை பிரதேசத்தில் ஆரம்பமானது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் ஆணை குறைந்துவிட்டதாகவும் ஆதரவு குறைந்துவிட்டதாகவும் மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவ்வாறு கருத்துக்களையும் பொய்ப்பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் திரண்டுள்ள லட்சக்கணக்கான மக்களே, நேரில் வந்து இன்று பார்வையிடுங்கள். இதுவே மக்களின் உண்மையான பலம். மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை ஒரு சிறு துளியாவது குறையவில்லை. இதுவரை இலங்கையில் ஆட்சி அமைத்த எந்தொரு கட்சியும் வடக்கையும் மலையகத்தையும் முழுமையாக அரவணைத்து தாமே நேரடியாக ஆட்சி அமைத்ததில்லை. இதற்கு முன்னர் ஆட்சி அமைத்தவர்கள் உடைந்த கட்சிகளுக்கும் வடக்கிலும் மலையகத்திலும் உள்ள வேறு கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் அமைச்சு பதவிகளை வழங்கியே ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் நாட்டின் 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 கைப்பற்றி வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் சகல வாக்குடன் இந்த மக்கள் அரசினை உருவாக்கியுள்ளது. தேர்தல் காலத்தை விடவும் தற்போது மக்களது ஆதரவும் நம்பிக்கையும் தன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கான அழகான நாட்டை உருவாக்குவதை நோக்கி மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி பிறந்த ஊரில் சுற்றாடல் அழிவை ஏற்படுத்தும் வகையில் கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய உயன வனப்பூங்காவின் பாதுகாவலர் வனவாசி ராகுல தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். மில்கல மற்றும் நாரங்ஸ்குல ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மத தலங்களை சூழ உள்ள நிலப்பரப்பில் இரு கற்பாறை அகழ்வு மையங்களை முன்னெடுப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில் நேற்று அந்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தேரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய ஜனாபதி பிறந்த பகுதியான மிலகல மற்றும் நாராங்ஸ்வில ஆகிய பிரதேசங்களில் இரு கற்பார்வை அகழ்வு மையங்கள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியின் சுற்றாடலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதோடு அங்கு வாழும் 3000 மேற்பட்ட குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையும் குடிநீர் வசதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துக்கான அனுமதி பத்திரங்கள் 2023 ஆண்டில் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டவை, தற்போதைய அரசினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அல்ல. இவ்வாறாயினும் இவ்வாறான அழிவுகரமான திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை முறையான கள பரிசீலனைகளின்றி புதுப்பித்து வழங்கியதன் மூலம் அரசு அதிகாரிகள் பாரிய தவறொன்றை இழைத்திருப்பதாக தேரர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் போன்ற நிறுவனங்களின் அலட்சிய போக்கும் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைமுக கொடுக்கல் வாங்கல்களுமே தற்போதைய எல்லைக்கு பிரதான காரணங்களாகும். தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அந்த பகுதி மக்களுக்கு குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. கிராம மக்கள் மற்றும் பௌத்த விகாரையின் கிணற்று நீரை பயன்படுத்தி வந்த போதும் தற்போது அந்த கிணறுகளிலும் நீர்மட்டம் மிகவும் குறைவடைந்து விட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் நிலத்தடி நீரை உறிஞ்சும் வகையிலான கற்பாறை அகழ்வு மைய திட்டங்கள் தொடருமானால் மக்கள் தங்களது சொந்த இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும். மேலும் வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் கிராமங்களுக்குள் போவதோடு விவசாய நிலங்களும் மரங்களும் அழியும் அபாயம் உருவாகி இருப்பதாக தேரர் குறிப்பிடுகிறார். கடந்த காலங்களில் அதிகாரத்தை பயன்படுத்தி புதையல்களை தோண்டி எடுக்கும் செயல்கள் நடைபெற்றதை போன்று இப்போதும் வடகல மயானத்துக்கு அருகாமையிலும் பிரதான வீதியொட்டிய பகுதிகளிலும் புதிய கற்பாறை அகழ்வு மைய திட்டங்களை ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழல் பேரழிவை உண்டாக்கும் என்பதோடு அதன் விளைவுகளை அப்பாவி மக்களை அனுபவிக்க நேரிடும். எனவே இந்த சுற்றாடல் அழிவை உடனடியாக தடுத்து நிறுத்த தற்போதைய ஜனாதிபதி அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமது பிறப்பிடத்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்வதாக அந்த தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது சர்வஜன வாக்கெடுப்பை கோரிய ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அது அவசியமில்லை என்று தெரிவிப்பது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரத்தோட்டையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்தை நிச்சயம்

கொள்கிறார். பொதுப்பணத்தை தவறான முறையில் முறைகேடு செய்தவர்கள் அவர்களின் அரசியல் பின்புலம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் சிறைத்தன்மை அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கிறார். அரசாங்கம் யாரையும் துன்புறுத்தவில்லை, ஆனால் பொதுப்பணத்தை திருடியிருந்தால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும், அதில் நாங்கள் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. தவறு செய்தவர் முன்னாள் ஜனாதிபதியாகவோ முன்னாள் அமைச்சராகவோ அல்லது அவர்களின் மகனாகவோ இருந்தாலும் அது பற்றி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. குற்றம் புரிந்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் இந்த அரசாங்கத்தை அதற்காக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்த கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை அளித்து வருகிறது. இந்த வேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவையொட்டி நேற்று வெளியிட்டுள்ள விசேட வீடியோ 11 இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இன்று நாட்டின் ஜனநாயகத்துக்கு மாபெரும் சவால் வந்துள்ளதாக நான் நினைக்கிறேன். சட்டமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் நீதித்துறையின் அதிகார சமநிலை இழக்கப்பட நிலையை உருவாக்கியுள்ளது. நிறைவேற்ற அதிகாரம், சட்டமன்றத்தின் அதிகாரம் ஒரு கட்சிக்கு செல்லும் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தது நீதித்துறையாகும். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதித்துறையின் சுயாதீனம் நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க செயற்படுகின்றார்கள். ஆயுத பலத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற சென்ற ஒரு கட்சி இன்று தற்செயலாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்து ஜனநாயகத்தை அழித்து வருகிறது. இதேவேளையில் அனைவரும் ஒன்றிணைந்து அன்று ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திரத்தை பெற செயற்பட்ட விதத்தில் செயற்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தே அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பாலான கொள்கைகள் நமது கொள்கைகளே. நானும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே அரசியலை ஆரம்பித்து இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் செயற்படுகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு அங்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் உரையாற்றினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறுவனர் SWRD பண்டார் நாயக்கா, TB யாயா, சுந்தர்லிங்கம் போன்ற தேசப்பற்றுள்ள மக்கள் தலைவர்கள் பலருடன் ஒன்றிணைந்து DS சிறநாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியை 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்தார். இந்த ஒன்றிணைப்பின் மூலம் நாட்டையும் தேசத்தையும் நேசிக்கும் ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு மகாமன்னிய DS சிறநாயக்காவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த கட்சி பல தசாப்தங்களாக ஆற்றிய சேவையை 80வது ஆண்டு நிறைவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் நான் பாராட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட தலைமையை நமக்கு காட்டுவது ரணில் விக்ரமசிங்கே ஆவர். நாடு வங்குரோத்தாகி டொலர் இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு எரிவாயு எரிபொருள் பெற முடியாமல் இருந்த போது அனைவரும் நிராகரித்த போது அவர் இந்த நாட்டின் தலைமையை ஏற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கே தனது அரசியல் பயணத்தை பற்றி யோசிக்காமல் பல கடினமான தீர்மானங்களை எடுத்து நாட்டை கட்டி எழுப்புவதற்காக பெரும் முயற்சியை மேற்கொண்டார். அந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதார நிலையிலிருந்து மேலே உயர்த்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்து திரைசேரியில் சுமார் 6 பில்லியன் டாலர்களை சேமித்தார். அத்தகைய ஒரு நாட்டை அவர் தற்போதைய அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஆற்றிய அந்த சேவையை நாம் கட்சி பேதமின்றி பாராட்டுவதாக இந்த 80வது ஆண்டில் தெரிவிக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இருந்த குற்றக்கும்பல் அரசியல் கட்டமைப்பை நாம் அகற்றியிருக்காவிட்டால் பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் முதுகெலும் பெற்ற அரசியல்வாதிகளுக்கும் தலைவணங்கி வாழும் நிலையே தொடர்ந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு வலுவானதொரு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பல தசாப்தங்களுக்கு யாராலும் அசைக்கவே முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிக்கிறார். கடந்த 2 தேர்தல்களின் போது மக்களுடன் இணைந்து உலகிலே மிக கொடூரமான குற்றக்கும்பல்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், கொள்ளையர்கள் மற்றும் ஊழல்வாதிகளால் சூழப்பட்டிருந்த அரசியல் கும்பலை விரட்டி அடித்தோம். திரும்பும் மாலை செய்திகளில் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் கொடூர குற்றங்களின் தகவல்களே இதற்கு சான்றாகும். அச்சமடைந்த குற்றவாளிகள் இன்று சட்டத்துக்கு பயந்து ஒளிந்து வாழுகிறார்கள். நாம் எந்தவித குற்றங்களிலும் ஈடுபடாததாலும் நாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நமது உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணித்ததாலும்

0: இதற்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. கடந்த 22 மாதங்களாக எமது உறுப்பினர்கள் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அர்ப்பணிப்போடு உழைத்து வருகிறார்கள். மக்கள் வழங்கிய பலமும் தைரியமுமே ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய சக்தியாக அமைந்துள்ளது. சமீபத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் அதன் தேவையையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எந்தவித அபாயத்தை எதிர்கொள்ள தான் தயார் என்றும், மக்கள் நலனுக்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பதவி விலக நேரிட்டாலும் அதற்கும் தான் தயார் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். நான் நேசிக்கும் மக்களுக்காகத்தான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வாறானது ஒரு தலைவரை மக்களாகிய நீங்கள் தான் உருவாக்கியுள்ளீர்கள். கடந்த காலங்களில் போதைப் பொருள் அல்லது ஊழலுக்கு எதிராக பேசினால் வெள்ளவேன் கடத்தல் அல்லது நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும். அத்தகையதொரு சூழலை மாற்றி மக்கள் நலன்சார் அரசாங்கம் ஒன்றை நாம் கட்டியெழுப்பியுள்ளோம். மக்களுடன் இணைந்து கட்டியெழுப்பப்பட்ட இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் நாட்டுக்கு புதியதொரு மாற்றம் கிடைத்துள்ளதோடு வலுவானதொரு எதிர்காலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வுகளை முன்வெடுப்பதுதான் தங்களது நோக்கம் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் பாசையூர் கடத்தொழிலாளர் சங்க பிரதிகள் மற்றும் கடலட்டை பண்ணி அமைப்பதற்கான கோரிக்கையாளர்களை பாசையூர் பகுதியில் கடத்தொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது கடலட்டை பண்ணைகளை அமைக்கும் போது ஏனைய கடத்தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து இவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கடலட்டை பண்ணைகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களையும் நேரடியாக அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தற்போது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். அவற்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 40,000 கைதிகள் தற்போது சிறைச்சாலைகளில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
1: இந்த நிலையில் கொழும்பு நகரின் பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புற பாடசாலைகளுக்குள்ளும் போதை மாத்திரைகள் பரவியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலைக்குள் போதைப்பொருள் ஊடுருவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். கொபேகன தேசிய பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். போதைப்பொருள் பாவனையில் சிக்கியுள்ளவர்களில் 8 முதல் 14 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட சிறுமிகளும் அதிகளவில் காணப்படுவதாக அவர் கூறினார். நினைப்பதை விடவும் இது மிகவும் பாரதூரமான நிலைமை எனவும், இந்த பேரழிவில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். பாடசாலைகளுக்குள் உருவாகியுள்ள இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை முற்றாக ஒழிப்பதற்காக வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பாடசாலைகளுக்கு மட்டுமின்றி இந்த சமூகத்திற்கும் போதைப்பொருளை விநியோகிப்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் பச்சை நிற பின்னணியை கொண்ட பதிவு எண்கள் வழங்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும், அவற்றின் சட்டபூர்வ செல்லுபடியை ஆணையாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற ஏவைஸ் மார்ஷல் துஷாரா பெர்னாண்டோ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன.
2: இதனிடையே பதிவு செய்யப்பட்ட 88,740 வாகனங்களுக்கான புதிய இலக்கு தகடுகள் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 2026 June 10 முதல் 2026 August 31 வரை பதிவு செய்யப்பட்ட 56,233 இலக்கு தகடுகளும் அடங்குவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏவைஸ் மார்ஷல் துஷார் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். அத்துடன் 2023 மற்றும் 2024 ஆகிய 2 வருடங்களில் பதிவு செய்யப்பட்ட 32,507 வாகனங்களுக்கான இலக்கு தகடுகளும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கள் நாரகன்பேட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்துக்கு வருகை தந்து தமது வாகனங்களுக்கான இலக்கு தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகராவுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்திருந்த நிலையில் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக குற்றப்புணர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரேம்லால் ஜெயசேகரா உள்ளிட்ட 3 பேரை எதிர்வரும் அக்டோபர் 21 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உயர்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்ததோடு அவர்களுக்கு வெளிநாடு செல்லவும் பயணத்தடை விதித்திருந்தது. ககவத்தே பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலை வழக்கில் மேற்படி மூவருக்கும் ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் மூவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்ட மூவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட தரப்பினரான சாந்த தொடங்குட என்பவரது மனைவி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு அமைவாக பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றப்புணர்வு திணைக்களம் வெளிநாட்டு பயணத்தடையை செயற்படுத்த முயன்ற போது முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகரா கடந்த மாதம் 31ஆம் தேதி அன்று தாய்லாந்து நோக்கி பயணமாகி இருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் விடயம் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களகத்துக்கு குற்றப்புணர்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளார்கள். 2015 ஜனாபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாபதி வேட்பாளரான முன்னாள் ஜனாபதி மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரணியின் போது ககவத்தே பகுதியில் வைத்து நபரொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பிரேமலால் ஜெயசேகர, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நிலந்த ஜெயசிங்க மற்றும் முன்னாள் ககவத்தே பிரசபை தவிசாளர் வஜிர தர்சனடி சில்வா ஆகியோர் குற்றவாளிகளாக காணப்பட்டு ரத்தினபுரி மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சந்தேக நபர்களை வழக்கிலிருந்து விடுவித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன, நீதியரசர் அச்சல வெங்கப்புலி, நீதியரசர் கியான் குலத்துங்க ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா, பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூவருக்கு எதிராக பயணத்தடை விதிக்குமாறு மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஜனாபதி சட்டத்தரணிகளான லத்வகெட்டி சில்வா மற்றும் அனுஜ் பிரேமரட்ன ஆகியோர் முன்னிலையாகி இருந்ததோடு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஜனாபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் முன்னிலையாகி இருந்தார். கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு செல்ல முயன்ற பெண்ணொருவர் உட்பட 13 பேர் இந்திய சுங்க அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்திய சுங்கத்துறை அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்ட இந்த சந்த நபர்களை இலங்கை குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்கள அதிகாரிகள் நேற்று பொறுப்பேற்று வேலதிய விசாரணைகளுக்காக காங்கேயன்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கருங்கொடி தீவு, மாம்பட்டி, மதவாச்சி, கல்டும்முல்லை, வெள்ளவாயா, மோன்றாக்கலை, மாவடிச்சேனை, பலாங்குடை, திருவோணமலை, பதுளை மற்றும் புத்துவில் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. புலனறுவை கிங்ராகுட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். நேற்று பிற்பகல் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கற்பட்டி கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக பகுதிக்கு சமீபமாக மேற்கொள்ளப்பட்ட விசேட காவல்துறை சோதனையின் போது சுமார் 200 புறாக்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புத்தளம் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் வழிகாட்டின் கீழ் விசேட காவல்துறை குழு ஒன்றினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த புறாக்கள் பண பந்தயம் வைக்கும் புறா பந்தயங்களுக்காக பயன்படுத்த தயார் செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு, அதன் எஞ்சின் மற்றும் சிற்றுந்தி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் மாமநெல்லியைச் சேர்ந்தவர், ஏனைய மூவரும் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட புறா ஒன்றின் மதிப்பு 50,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து புறாக்களின் மொத்த பொறுமதி சுமார் 1 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். கொட்டத்தனியா துறவ பகுதியில் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி பத்துக்குள்ளாக்கியது. இந்த பத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து 350 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கிராண்ட் பாஸ் மற்றும் வெள்ளம்பிட்டியாவைச் சேர்ந்த 21 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். பிபிலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோதம்பள்ளை பிரசத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி 3 பிள்ளைகளின் தாய் நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தோதாம்பள்ளை ஈதனவத்தியைச் சேர்ந்த 30 வயது நம்பிய பிரசந்திகா மதுமாலி எனப்படும் மூன்று பிள்ளைகளின் தாயார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் மின்விளக்கு ஒன்றை மின்னேற்றம் சார்ஜ் செய்வதற்காக அதன் மின்னிணைப்பை சார்ஜரை சுவிட்சில் இணைக்க முற்பட்ட வேளை மின்சாரம் தாக்கியிருப்பதோடு பிபிலே முஸ்தபா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பே அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் இதுவரம் 15ஆம் தேதி முதல் தாய்லாந்துக்குள் விசா இன்றி பயணிக்கும் சலுகையை இழக்க உள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி இலங்கை உட்பட 21 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விசா விலக்கு சலுகை முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதன்படி இனி தாய்லாந்துக்கு பயணம் செய்யும் இலங்கை குடிமக்கள் பயணத்துக்கு முன்னதாகவே தகுந்த விசாவை பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து பயணத்துக்கான விசாவுக்கு இணையவழி ஈஸ் விசா மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். கொழும்பில் உள்ள தாய்லாந்து தூதரகம் நேரடியாக நேரிழந்து சமர்ப்பிக்கப்படும் விசா விண்ணப்பங்களை ஏற்காதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தாய்லாந்துக்குள் பிரவேசிக்கும் இலங்கை பயணிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 60 நாட்கள் வரை அங்கு தங்கியிருக்க அனுமதி வழங்கப்படும். தேசிய பாதுகாப்பு, சுற்றுலா, பொருளாதார நலன்கள் மற்றும் பரஸ்பர விசா நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு தாய்லாந்து அமைச்சரவையால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள அனக்ரெகுடா எரிமலை வெடிப்பு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து நேற்றிரவு இலங்கை நோக்கி புறப்பட இருந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்திகள் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டன. ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளுக்கு இடையே அமைந்துள்ள அனக்ரெகுடா எரிமலை நேற்று தீவிரமாக சீற்றமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தலைநகர் ஜகார்த்தாவின் சுவர்ணோகாட்டா சர்வதேச வானூர்தி நிலையம் உட்பட பல வானூர்தி நிலையங்களின் சேவைகளை இந்தோனேஷிய அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். எரிமலையிலிருந்து வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளுக்கு பரவியுள்ள சிலிக்கா துகள்கள் அடங்கிய சாம்பல் மற்றும் பாறை துகள்கள் வானூர்திகளின் யந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எரிமலைக்கு மேற்கே உள்ள வான்பரப்பு மற்றும் இலங்கைக்கு தெற்கே உள்ள வான்வெளி உள்ளிட்ட விரிவான பகுதிகளுடனான விமான பயணங்களுக்கு இந்தோனேஷிய வான் போக்குவரத்து அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்கள். இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் இலங்கைக்கு இடையே சேவைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் வானூர்தி நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களின் பயணப்பாதைகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளன. வெள்ளவாய ஆன பல்லம பகுதியில் அமைந்துள்ள சபகுட மலை காப்பகத்தில் திடீரென பரவிய தீயினால் காப்பகத்தின் பெரும்பகுதி சேதமடைந்திருக்கிறது. நிலவும் வறட்சியான காலை காரணமாக காப்பகத்தில் உள்ள புல்வெளிகளும் மரங்களும் காய்ந்து போயிருந்த நிலையில் இனம் தெரியாத நபர் ஒருவர் வைத்த தீயே இந்த தீப்பரவலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்றும் கடும் வறட்சியும் நிலவியதன் காரணமாக சில மணி நேரங்களிலே தீ காப்பகம் முழுவதும் அதிவேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் 10 அடிக்கு அதிகமான உயரத்துக்கு எழும்பியதால் பிரதேசவாசிகளால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த தீப்பரவலினால் காப்பகத்தில் இருந்த பல பழமையான மரங்கள், புல்வெளிகள் மற்றும் அரிய வகை வனவிலங்குகள் பலியாகி பெரும் சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டின் இதுவரை நிலவும் காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73ஆக உயர்ந்துள்ளது. அத்துடன் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 96,363 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை செப்டம்பர் மாதத்தின் முதல் 4 நாட்களில் மட்டும் 872 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றன. அதன்படி பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்னர் நாடு முழுவதும் உள்ள பாடசாலை வளாகங்களில் நேற்று தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தேவஸ்தானத்துக்கு சொந்தமான வாசனா யானையை இனிமேல் நாட்டின் பிரதான ஊர்வலங்களில் மட்டுமே பங்கேற்க செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யானையின் ஆரோக்கியம் மற்றும் நலனை கருத்தில் கொண்டு கதிர்காம தேவஸ்தானத்தின் பஸ்நாயக்க நிலமே திலின மதுசங்க இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இதற்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறிய ஊர்வலங்களிலும் வாசனா யானை பங்கேற்க செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் 22வது திருவிழாவான இன்றைய தினம் காலை மாம்பழ திருவிழா சிறப்பாக அங்கு நடைபெற்றது. காலை 6:45 மணியளவில் நடைபெற்ற வசந்த மண்டப பூசியை தொடர்ந்து பிள்ளையாரும் முருகப்பெருமானும் வெளி வீதியுலா வந்து சிறப்பாக மாம்பழ திருவிழா நடைபெற்றது. நாரதர் சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அதனை யாருக்கு கொடுப்பதென தீர்மானிக்க முதலில் உலகை சுற்றி வருபவருக்கே இந்த மாம்பழத்தை தருவோம் என்று சிவபெருமானும் உமாதேவியாரும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கூறினார்கள். உடனே முருகப்பெருமான் மயில் மீதேறி உலகை சுற்றி வர சென்றபோது பிள்ளையார் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் சுற்றி வந்து நீங்களே என் உலகம் என்று கூறி மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகை சுற்றி வந்த முருகனுக்கு மாம்பழம் கிடைக்காததால் தனது நகை உடை அனைத்தையும் துறந்து பழனிமலையில் போய் அமர்ந்தார் என்ற புராண கதையை மையமாக வைத்தே இந்த திருவிழா இடம்பெற்று வருகிறது. இன்றைய மாம்பழ திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். அதேவேளை நல்லூர் மகோத்சவ திருவிழாவின் சப்பர திருவிழா நாளை மாலையும், தேத்திருவிழா நாளை மறுதினம் புதன்கிழமை காலை 7 மணிக்கும், மறுநாள் வியாழக்கிழமை காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெற இருக்கிறது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சென்னையில் ஆளும் கட்சி பிரமுகர் உட்பட 3 பேர் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள்.
4: சென்னை பெசன்ட் நகரில் தவைக்காவைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டார். தனது அலுவலக வாசலில் நின்று அவர் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி கொன்றனர். இதேபோல நொளம்பூரில் வட மாநில தொழிலாளி ஒருவரும், அம்பத்தூர் அருகே சூரப்பட்டு பகுதியில் பார் ஊழியர் ஒருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள பல்வேறு கட்சித் தலைவர்கள் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளனர். காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது முதலமைச்சர் பதிலுரை அளிப்பதற்கு முன்பாக அவரது கட்சி பிரமுகர் ஒருவரே தலைநகரில் கொலைக்கு ஆளாகியுள்ளார் என்று சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி சட்டம் ஒழுங்கு நிலை என்று விமர்சித்துள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து வெறும் விளக்கங்களை மட்டுமே அளித்து வருவதை விட்டுவிட்டு மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்று அவர் அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்க ஆட்சியின் கொலை கொள்ளை சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், குற்றவாளிகளை கண்காணிக்கும் உளவுத்துறை என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் இயங்குகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஏற்கனவே 2 ஏடிஎம் கொள்ளைகள் நிகழ்ந்த நிலையில் ஏடிஎம் மையங்கள் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்த காவல்துறை தவறியது ஏன் என்று வினவியுள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி, வட மாநில கொள்ளையர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபடுவதும் கொலை குற்றங்கள் அதிகரிப்பதும் ஆட்சியின் தோல்வியாகவே கருதப்படும் என்று சாடியுள்ளார். கொலை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை, தலைநகரில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: தொடர்ந்து கர்நாடகாவில் உண்டு உறைவிட பள்ளி என்ற பெயரில் மாட்டுக் கொட்டகையில் 5 ஆண்டுகளாக மாணவர்கள் தங்கி படித்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது.
4: அசன் வட்டம் சாந்தி கிராம் என்ற ஊரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் உண்டு உறைவிட பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 92 மாணவர்களும் 80 மாணவிகளும் படித்து வருகின்றனர். மாநில அரசின் சமூக நலத்துறை நடத்தும் அந்த பள்ளி ஒரு மாட்டுக் கொட்டகையிலேயே செயல்பட்டு வருகிறது. 172 பேரும் படிப்பது, உண்பது மற்றும் உறங்குவது அந்த மாட்டுக் கொட்டகையில்தான். அவர்களுக்கு 5 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளன. பள்ளியின் பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டப்படவிருந்ததால் மாணவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன் மாட்டுக் கொட்டகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அடிப்படை வசதிகளும் காற்றோட்டமும் இல்லாத இடத்தில் மந்தை போல அவர்கள் நடத்தப்பட்டு வந்த அவலம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருவதாகவும் வேறு நல்ல மாற்று இடம் கிடைக்காததால் மாட்டுக் கொட்டகையில் மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாட்டுக் கொட்டகை விவகாரம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு மதுகுமார் பங்காரப்பா உத்தரவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இந்தியாவிலிருந்து டீசலை ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியா நாள்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் 2 லட்சம் பீப்பாய்களில் டீசலை ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை முன்மொழிவுடன் வெளியாக உள்ள புதிய உலக வரைபடத்திலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருப்பதைப் போலவே குறிப்பிட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு கிழக்கு மாநிலம் சிக்கிமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் கடந்த ஜூலையில் தொடங்கியது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதன்படி வரவு பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,33,294 இருந்து 4,11,467 குறைந்துவிட்டது. எஸ்இஆரில் மொத்தம் 52,551 பேர், அதாவது 11% நீக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 7% மட்டுமே வேலை கிடைத்துள்ளது. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டமானது தொழில்துறைக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. இருந்தாலும் இந்த திட்டத்தின் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி மூலம் பயிற்சி பெற்ற 28,05,000 விண்ணப்பதாரர்களில் 2 லட்சம் பேர், அதாவது 7.73% மட்டுமே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி பயிற்சி காலத்திலேயே கணிசமான அளவில் பயிற்சி பெறுபவர்கள் விலகுவதாகவும் தரவுகள் காட்டுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த 35.4 லட்சம் விண்ணப்பதாரர்களில் சுமார் 6,83,000 பேர், அதாவது 6,83,000 பேர், 19% பயிற்சி காலத்திலே விலகிவிட்டார்கள். இந்த திட்டத்தின் மூலம் வேலை பெற்றவர்களை விட பயிற்சி காலத்தில் விலகியவர்களின் எண்ணிக்கை 3 மடங்குக்கு அதிகமாக உள்ளது. விண்ணப்பித்து பயிற்சி பெற்றவர்களுக்கு தொலை தொடர்பு துறையில் 17.5% அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து கைவினைத் துறையில் 14.4%, ஜவுளித்துறையில் 13.3% வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனநாயகம், சமூக பொறுப்புணர்வு கொண்ட குடிமக்களை உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார். 2029ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 ஆண்டு செயல் திட்டத்தை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய போதையற்ற இளைய சமுதாயம் மிகவும் அவசியமானது என்ற பிரதமர் மோடியின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 பேர் இறந்தார்கள். பலர் இன்னமும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். 11 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். தேடல் மீட்பு பணி தொடர்கிறது. டெல்லி பல்கலைக்கழகம் அருகேயுள்ள 5 மாடி கட்டிடம் ஆண்களுக்கான விடுதியாக இருந்தது.
4: டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்துக்கு அருகில் அமைந்துள்ள சத்யா நிகேதன் பகுதியை சுற்றி பல்வேறு கல்லூரிகள் உள்ளன. இதனால் அங்கு ஏராளமான மாணவர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன.
3: குறுகலான நெரிசலான தெருக்களில் மிகவும் பழமையான பல கட்டடங்கள் விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஹாஸ்டல் டேஸ் என்ற 50 ஆண்டுகள் பழமையான 5 மாடிகள் கொண்ட மாணவர் விடுதி கட்டடம் ஒன்றின் அடித்தளத்தில் நேற்று பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மதியம் 1:30 அளவில் திடீரென அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. அப்போது பல மாணவர்கள் விடுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்பகுதி மக்களும் மீட்பு பணியில் இணைந்து இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் இருந்து 8 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 5 மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். மேலும் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உள்ளே சிக்கி இருப்பவர்கள் சுவாசிப்பதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இறக்கப்பட்டதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக டெல்லியில் மழை பெய்து வரும் நிலையில் அடித்தளத்தில் தேங்கியிருந்த மழைநீர் கட்டடத்தை பலவீனப்படுத்தியதே இடிந்து விழுந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குருகிராமில் வசிக்கும் கட்டட உரிமையாளரை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தை ஆய்வு செய்த டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டதுடன் காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். டெல்லி மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாணவர் அமைப்பான ABVP மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இச்சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சோகம் என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்பவே டெல்லிக்கு வருகிறார்கள் என்றும் உயிரை பணயம் வைக்க அல்ல என்றும் கூறியுள்ளார். தலைநகரின் கல்லூரிகளில் தரமான விடுதிகள் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் ஒரே கூரையின் கீழ் 40-50 பேராக மனிதாபிமானமற்ற சூழலில் தங்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
0: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் விச சாராயம் தருகிய 11 பேர் பலியாகினார்கள். 25க்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிதி மோசடி தொடர்பாக அமெரிக்க அரசால் தேடப்பட்ட சீக்கியர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், பஞ்சாபின் ஜலந்தரில் மன்ஜிந்த் சிங் பேடிக்கு எதிராக வெளிநாட்டுக்கு செல்ல உதவுவதாக ஒருவரிடம் மோசடி செய்ததாக பயண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரை காவல்துறை தேடி வந்தது. இந்த நிலையில் அவரை ஜலந்தூரில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வேலை இல்லாத போது ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர்கள் வேலை கிடைத்ததும் விடுமுறைக்காக இயங்குவது ஏனென்று கேள்வி எழுப்பும் சமூக ஊடக காணொலியொன்று இந்தியாவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த சோனா என்ற பெண் இந்த மாதம் 4ஆம் தேதி அந்த காணொலியை இன்ஸ்டாகிராம் தளத்தில் பகிர்ந்தார். உங்கள் வேலையை ஒரு பண்டிகை போல நினைத்துக் கொள்ளுங்கள், வேலை இருந்தால் வாழ்க்கையில் வசதி நிம்மதி மன்றவு இருக்கும் என்று குறிப்பிட்டார். எல்லோருடைய வேலையும் ஒரே மாதிரியாக இருக்காது, சில நேரங்களில் வேலை கடினமாக இருக்கலாம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் வேலை ஒருவருக்கு மரியாதையும் விரும்பியபடி வாழும் சுதந்திரத்தையும் தருவதாக அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் தங்கள் வேலையை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கருத்துடன் பல இணையவாசிகள் ஒத்துப்போகின்றார்கள். வேலை இல்லாத போதுதான் அதன் மதிப்பு புரியும் என்று ஒருவர் பதிவிட்டார். நிலையான வேலை உண்மையிலே மன நிம்மதியை தருவதாக மற்றொருவர் தெரிவித்திருக்கிறார். பிக்புக் சீசன் 10 நிகழ்ச்சியில் மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக பங்கேற்றார்கள். 8 பேர் பிக்புக் மேடையிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். இதுவரை ஒளிபரப்பான பிக்புக் சீசன்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட விதிமுறைகளுடன் பிக்புக் 10 நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சீசன் 10 நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இந்த சீசனில் நேர்காணலில் தேர்வான போட்டியாளர்கள் நேரடியாக பிக்பாக்ஸ் வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பிக்பாக்ஸ் சீசன் 10 புதுமையை வெளிக்காட்டும் விதமாக 3 போட்டியாளர்கள் அழைக்கப்பட்டு மேடையில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் மூவருக்கும் மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அரங்கத்தில் இருக்கும் மக்கள் மூவருக்கும் வாக்களிப்பார்கள். இதில் அதிக வாக்குகள் பெற்ற இருவர் பிக்பாக்ஸ் வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். குறைந்த வாக்குகளை பெற்ற நபர் மேடையில் இருந்தவாறே வெளியேற்றப்படுகிறார். அதாவது மற்ற சீசன்களில் பிக்பாக்ஸ் வீட்டில் இருந்து வெளியேற மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை புதுமையாக போட்டியாளர்கள் உள்ளே செல்வதற்கு மக்கள் வாக்களிக்கும் வகையில் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 3 நபர்களாக மேடையில் நிற்க வைக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தி அவற்றில் இருவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள் அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு மொத்தம் 19 பேர் போட்டியாளர்களாக உள்ளே நுழைந்தார்கள். 8 பேர் மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலைக்கு 703.27 கோடி ரூபாய் காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. வட மாநிலங்களிலும் விநாயகர் சதுர்த்தி மெர்சியாக கொண்டாடப்படும். மகாராஷ்டிரத்திலும் வெகு மெர்சியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வரலையில் மும்பையின் கிங் சர்க்கிள் பகுதியில் ஆண்டுதோறும் ஜிஎஸ்பி சேவா மண்டல் பிரமாண்ட விநாயகர் சிலை அமைத்து 5 நாட்களுக்கு விழாவை நடத்தும். இதன்படி ஜிஎஸ்பி சேவா மண்டல் 72வது ஆண்டாக நடத்தப்பட இருக்கும் வருகிற விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகர் சிலை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு 703 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் விநாயகர் சிலைக்கு 474 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தங்கம் வள்ளி விலை உயர்ந்ததால் காப்பீட்டு தொகையும் மதிப்பும் உயர்ந்ததாக தெரிவித்தார்கள். கோடிக்கணக்கான மதிப்பில் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவதாலும் காப்பீடு எடுக்கப்படுவதாலும் இந்த விநாயகரை பணக்கார விநாயகர் என்றே சிலர் அழைக்கின்றார்கள். இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் அமைக்கப்படும் பிரமாண்ட விநாயகர் சிலைக்கு பக்தர்கள் காணிக்கை அளித்த 66 கிலோ தங்கம், 335 கிலோ வெள்ளி, நவரத்தின கற்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளன. விழாவின் போது விநாயகர் சிலைக்கு அதிக மதிப்பிலான ஆபரணங்களும் பொருட்களும் பயன்படுத்தப்படுவதால் விநாயகர் சிலை மற்றும் அதன் தொடர்புடைய பாதுகாப்பு அர்ச்சகர்கள், தன்னார்வலர்கள், பணியாளர்களுக்கான தனிநபர் விபத்து காப்பீடு என்று மொத்தம் 703 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் நடைபெற இருக்கும் இந்த விழாவில் சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாள்தோறும் 40,000 பேருக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். விழாவுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதால் இந்த காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த ஆண்டு 474 கோடி ரூபாவுக்கு காப்பீடு எடுக்கப்பட்டது. தங்கம் வெள்ளி விலை உயர்ந்ததால் காப்பீட்டுத் தொகையின் மதிப்பும் தற்போது உயர்ந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் ஒரு காலத்தில் சந்தை வாய்ப்பின்றி நாய்ப்பழம் என்று கைவிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டி தரும் வணிக பயிராக உருவெடுத்துவிட்டது. கடந்த 26 ஆண்டுகளாக தோட்டத்துறையில் பணியாற்றி வரும் வயநாடு கோட்டநாடு பிளான்டேஷன் குழுமத்தின் மேலாளர் மது போபையா கோபி தோட்டங்களுக்கு நிழல் வழங்குவதற்காக மட்டுமே முன்னர் பயிரிடப்பட்ட ஆனை கொய்யா தற்போது முக்கிய வணிக பயிராக மாறிவிட்டதாக தெரிவித்தார். 2011 பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி தனது தோல் பராமரிப்புக்காக ஆனை கொய்யாவை பயன்படுத்துவதாக தெரிவித்ததை தொடர்ந்து இந்த பழத்துக்கான தேவை மற்றும் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 15,000 டன் ஆனை கொய்யா இறக்குமதி செய்யப்படும் நிலையில் உள்நாட்டு உற்பத்தி 8,000 முதல் 9,000 டன் வரையில் உள்ளதாக மணிலால் பள்ளியர் தெரிவித்துள்ளார். கடல்நிலை மாற்றம் காரணமாக கோபி மற்றும் மிளகு சாகுபடி பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆனை கொய்யா விவசாயிகளுக்கு சிறந்த மாற்று பயிராக அது அமைந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இறக்குமதி செய்யப்படும் பழங்களுடன் ஒப்புடுகையில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆனை கொய்யாக்களின் சுவை, பதம் மற்றும் அளவில் சீரற்ற தன்மை காணப்படுவதாக மும்பையைச் சேர்ந்த கங்கரி உணவக குழுமத்தின் தலைமை சமையல் கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் வளர்க்கப்படும் ஆனை கொய்யா மரங்கள் மரபணு ரீதியாக மாறுபட்டிருப்பதால் சந்தைக்கு வரும் பழங்களின் தரத்திலும் வேறுபாடுகள் காணப்படுவதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி பேரவையின் முதன்மை விஞ்ஞானி கணிசன் கருணாகரன் விளக்கியிருக்கிறார். மேலும் கட்டுப்பாடற்ற விவசாய பண்ணைகளிலிருந்து நோய் தொற்றுக்குள்ளான நாற்றுகள் புறப்பட்டு பயிரிடப்படுவதால் 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மரங்கள் பட்டுப்போய் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்ப்பதற்காக தென்னாப்பிரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பின்பற்றி உயர்த்தப்பட்ட பாத்திகள் மற்றும் அடர் நடுகை முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் அறுவடையை எளிதாக்குவதற்காக கிளைகளை வெட்டி மரத்தின் உயரத்தை கட்டுப்படுத்துவதும் முறையான மகரந்த சேர்க்கைக்காக இருவேறு ரகங்களை சரியான முறையில் கலந்து நடுவதும் அவசியம் என்று இந்தோ இஸ்டில் நர்சரியின் நிறுவனர் கர்சித் கோதா தெரிவித்திருக்கிறார். சீரான மகசூல் மற்றும் தரத்தை உறு செய்வதற்காக உள்ளூர் மரங்களை அடிப்படையாக கொண்டு இரு புதிய ஆனை கொய்யா ரகங்களை விஞ்ஞானி கணிசன் கருணாகரன் உருவாக்கியுள்ளார். முறையான வழிகாட்டுதலும் உறுதியான சந்தை வாய்ப்புகளும் கிடைக்கும் பட்சத்தில் ஆனைக்கொய்யா சாகுபடி இந்திய விவசாயிகளின் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று வயநாட்டைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி இந்திய அரிய வகை கனிம வள விரிவாக்கத்துக்கு அனுமதி நீடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
4: IREL நிறுவன விரிவாக்க பணிகளுக்காக 8 வருவாய் கிராமங்களில் மணல் அகழ்வு செய்து கனிமங்களை பிரித்தெடுப்பதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு மேலும் ஓர் ஆண்டுக்கு நீட்டித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறையில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு உடனடியாக விரிவாக்கப் பணிகளை கைவிட வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதால் தாவேக அரசு இத்திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக கிராம மக்கள் கூறினர்.
5: இந்த கடற்கரையில் மட்டும்தானே இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும், அது நியதிதான். ஆனா இங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தா இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல, 63 வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் திருத்தி 40 வருஷம் கொடுத்துட்டு இருக்கும் போது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, ஒரு தலைமுறையை பாதிக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க எங்க போவோம்? இந்த கடல்ல பிளாட் போட்டு தருவீங்களா நீங்க?
4: கனிம நிறுவன விரிவாக்கத்திற்கு அனுமதி நீட்டித்து வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்காததால் கொள்முதல் செய்யப்படாமல் 100,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
6: இந்த பருவத்துக்கான புதிய நெல் கொள்முதல் விலையை அரசு அறிவிக்காததால் செப்டம்பர் 1 முதல் மாவட்டம் முழுவதும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நெடுமருதூர், மல்லியம், வானாதிராஜபுரம், வழுவூர் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கொள்முதல் நிலையங்களில் 15 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நல்லத்துக்குடி பகுதியில் மட்டும் 20,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் நெல் மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். லஞ்சம் தரமாட்டோம் என்று கூறியதாலேயே ஊழியர்கள் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் கடத்துவதாக விவசாயிகள் கூறினர்.
7: சென்று சுத்தி 20,000 மூட்டை வேளாண் கிடக்கு, 15 நாளா கொள்முதல் செய்யாம அரசு வந்து எங்களை வந்து அலங்கரிச்சுட்டு வருது. விவசாய நிலமா ரொம்ப பரிதாப நிலையில நாங்க இருக்கிறோம். அரசு உடனடியா நெல் கொள்முதல் செய்ய தவறுனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கொண்டு நெல் கொண்டு போட போறோம்.
8: 45 கொடுத்தா வருவோங்கிறாங்க, 20-25 பேசணும் வரமாட்டாங்க. இது எல்லாருக்கும் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தாங்க நாங்க கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லஞ்சம் வாங்குறது உண்மையா இருக்கு, லஞ்சத்தை ஒழிச்சிருவாங்க, லஞ்சத்தை உங்களால ஒழிக்க முடியல. அப்ப எங்களை ஏன் விவசாயம் வயிற்று அடிக்கணும்? நாங்க விவசாயம் வந்து இந்த 40-40 கொடுத்து பிடிச்சிருப்போம்ல.
6: நெல் கொள்முதல் செய்யாவிட்டால் மயிலாடுதுறை நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பகுதிகளில் 25,000 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட நெல் கொள்முதல் மையங்களில் குவியல் குவியல்களாக தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கூறினர். வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட அறுவடை இயந்திரங்கள் வேலை இல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு வாடகை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து புளியங்கூடம் சந்தையில் எலும்பிஞ்சம் பழத்தின் விலை கிலோ 270 ரூபாவாக உயர்ந்துவிட்டது.
4: புளியங்குடியில் விளையும் எலுமிச்சைக்கு தனி வரவேற்பு உள்ளது. புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் எலுமிச்சை நகர் என புளியங்குடி அழைக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர், சிவகிரி, திருவெட்ட நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் எலுமிச்சை பழங்களும் புளியங்குடி சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் அனுப்பப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக போதிய விலை கிடைக்காதிருந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு பழங்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் கிலோ எலுமிச்சை 100-270 ரூபாய் வரை தரம் வாரியாக விலை போவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.
9: சரியான மழை இல்லாதனால காய் வரவுகள் மிக கம்மியா இருக்கிறதுனால மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவும் மழை இல்லை, அதனால வரவு கம்மியா இருக்கிறதுனால ஒரு கிலோடைய ரேட்டு 100 ரூபாயிலிருந்து 270 மார்க்கெட் இருக்கும். இதே வெயில் நடிச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டு கூடுதான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
4: எலுமிச்சையை அடிப்படையாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை புளியங்குடி பகுதியில் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர்.
0: தொடர்ந்து வேளாங்கனி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிரம்மாண்டமான பெரிய தேர்ப்பவனி இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது.
10: அதாவது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குறிப்பா 11 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான இந்த பெரிய தேர்பவனியானது இன்னைக்கு நடக்க இருக்கிறது. நம்ம வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய பக்கத்திலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஏராளமான பல்வேறு வடிவங்கள்ல செய்யப்பட்ட அந்த தேர்களானது வரிசையாக அந்த மாலை நடக்கக்கூடிய அந்த பவனி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்பவனியில் காலையில் அதிகமான பக்தர்கள் திரண்டிருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்பவனி செல்லக்கூடிய அந்த கடற்கரை சாலை, கடைவீதி, அதே போல ஆரிய நாட்டு தெரு உள்ளிட்ட சாலைகள் முழுவதுமாக போலீசார் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டு அந்த இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கலாமா, நீங்க எந்த பகுதி, எத்தனை வருஷமா வேளாங்கண்ணிக்கு வரீங்க, தேர்பவனி காக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கீங்க?
11: நான் சின்ன பிள்ளையில இருந்தே இங்க வரேன், பிறந்ததுல இருந்தே இங்க வரேன். நாங்க திருச்சியில இருந்து வரோம், ஃபேமிலியா பேர்ந்தே நாங்க இங்க குடும்பத்துக்கு.
10: நீங்க எந்த பகுதி, ஏற்பாடுகள் எப்படி இருக்கு?
12: நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருந்து வரோம் சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்து ஒரு 21 இயர்ஸாகவே வந்து மாதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட நம்பிக்கையே இன்ன வரைக்கும் மாதா வந்து ஒரு நாளும் வந்து புறக்கணித்தது கிடையாது. எங்களோட நம்பிக்கை எல்லா நாளுமே நம்பிக்கையோடு வந்து நாங்கள் மாதாவை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட ஃபேமிலியோட எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூர்வீகமாக வந்து ஆர்சி கிறிஸ்டின் தான். நாங்கள் எப்பயுமே வந்து மாதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களை மட்டும் இல்லாமல் கோடான கோடி மக்களையும் வந்து மாதாவோட நம்பிக்கையை வந்து பூர்த்தி பண்ண
13: வேண்டுதல் வச்சுட்டு அது அற்புதம் நடந்ததுலேருந்து நாங்கள் வந்து ரெகுலராக மாதாவோட நம்பிக்கை அதிகம் வச்சு நாங்கள் வர ஆரம்பிக்கிறோம். வருஷம் வருஷம் தேர் பவுனி நடக்கும். அந்த கடைசி இந்த 7 நாளுமே தேர் அட்டன் பண்ணி எல்லாருமே மாதா வந்து எங்களுக்கு புதுமை கொடுத்து இந்த அளவுக்கு நாங்கள் வர வச்சு மாதாவை தான் நன்றி சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இந்த கொடி தேர் இதை வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அட்டன் பண்ணிடுவோம்.
10: நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஃபேமிலியோட, ஏற்பாடுகளை எப்படி பண்ணிருக்காங்க?
12: இங்க போன தடவை இருந்ததை விட இங்கே இந்த தடவை கொஞ்சம் நிறைய எல்லாருக்கும் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. எல்லாருமே இங்க வந்து இப்போ நல்லா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து எங்க குடும்பத்தோட வரோம். மாதா எங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் நிறைய. அது போல வந்து நம்பின்னு வர எல்லாருமே வந்து மாதாவுக்கு நம்பின்னு வந்து கேட்டா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும்.
0: இனி இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,130 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வெள்ளி 1 கிராம் 255 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,55,000 விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நவம்பர் 27ஆம் தேதியை சர்வதேச குழந்தை திருமண ஒழிப்பு தினமாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிரோனினி குடியரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை இந்தியா உள்ளிட்ட 65 நாடுகள் இணைந்து வழிமொழிந்தன. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதன் முதல் உந்துகணையை நோர்வேயிலிருந்து விண்ணுக்கு பாய்ச்சியிருக்கிறது. ஐரோப்ப வரலாற்றில் அது சாதனை. சொந்த மண்ணிலிருந்து துணைக்கோள்களை பாய்ச்ச வேண்டும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் கனவு. அது இப்போது ஒருபடி நெருங்கியிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் என்ற விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் யாரும் இல்லை. ஐரோப்பாவிலிருந்து விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்திருக்கும் முதல் உந்துகணை என்ற பெருமை அதைச் சேர்க்கிறது. விண்கலம் நோர்வேயின் ஆண்டியா ஸ்பேஸ்போர்ட் என்ற தளத்திலிருந்து பாய்ச்சப்பட்டது. அதில் 5 சிறிய துணைக்கோளங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் இருந்தன. இது இசார் நிறுவனம் பாய்ச்சிய 2வது உந்துகணையாகும். 18 மாதங்களுக்கு முன்னர் செய்த முயற்சி தீப்பந்தாக முடிந்திருக்கிறது. அந்த உந்துகணை விண்ணில் நோக்கி பாய்ந்த சிறிது நேரத்தில் 18 மாதங்களுக்கு முன்னர் வெடித்தது. யாரும் காயமடையவில்லை, கனவும் கலையவில்லை. உந்துகணை விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்திருப்பது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு பெரும் முன்னேற்றம் என்று நோர்வேயின் வர்த்தக தொழில் அமைச்சர் தெரிவித்தார். ஐரோப்பிய கண்டம் விண்வெளியை எளிதில் அடைந்துவிட அது வலிசமைப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க தூதுக்குழு நேற்று சென்றது.
14: After hours of discussions, little sign.
1: அமெரிக்காவின் விசேட பிரதிநிதிகளுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலென்ஸ்கிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கான சந்திப்பை அடுத்து யுக்ரைன் தலைநகர் கீவில் ஜனாதிபதி செலென்ஸ்கியை சந்தித்து அமெரிக்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். யுக்ரைனுக்கு நிலையான அமைதி, எதிர்கால பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு உதவிகள் அவசியம் என்பதை செலென்ஸ்கி இதன் போது வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான சூழலில் நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பாரிய அளவிலான உடன்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோப் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகிய இருவருமே இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகின்றனர். ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்காக அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட புதிய அமைதி திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன.
14: Voice arrived unresolved.
0: இதனிடத்தில் உக்ரைன் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவுடன் போர் நீடிக்கும் என்று உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி தெரிவித்திருக்கிறார்.
6: ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அவரது சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் நேற்று முன்தினம் மாஸ்கோ சென்று ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 மணி நேரம் நீடித்த சந்திப்பின் போது அமெரிக்கா தரப்பில் பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு ஆலோசனைகள் கூறப்பட்டதாக கிரெம்ளின் மாளிகை தெரிவித்தது. அதன்பின் நேற்று உக்ரைன் தலைநகர் கீவ் சென்ற டிரம்பின் சமாதான தூதர்களை செலென்ஸ்கி ரயில் நிலையத்தில் வரவேற்றார். தூதர்கள் வருகையை ஒட்டி இரு நாடுகளும் தாக்குதல்களை 3 நாட்கள் நிறுத்துவதாக கூறிய போதும் உக்ரைன் விமான நிலையங்கள் அருகில் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் போலவே அமைதி என்று பெயர் சூட்டப்பட்ட விரைவு ரயிலில்தான் தூதர்கள் இருவரும் கீவ் வர முடிந்தது என்று அவர் கூறினார். ஜெலென்ஸ்கி உடன் புனித சோபியா தேவாலயத்தை பார்வையிட்ட தூதர்கள் பின்னர் போரை நிறுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க அதிபரின் ஆதரவுக்கு ஜெலென்ஸ்கி நன்றி தெரிவித்த வேளையில் அவருடன் நடத்திய பேச்சு அர்த்தமுள்ளதாக அமைந்தது என்று ஸ்டீவ் விட்காஃப் கூறினார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் ஒத்துழைப்பதாக உறுதியளித்துள்ள நிலையில் விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ரஷ்யாவுடனான போர் வரும் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி வரையான குளிர்காலத்திலும் நீடிக்க வாய்ப்புள்ளதாக ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு பற்றிய தகவல்கள் கசிந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதனை கசியவிட்டவர்களை கண்டறிய ராணுவ உயரதிகாரிகளிடம் பொய் கண்டறியும் சோதனையை பென்டகன் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடன் பல மாதங்களாக தொடர்ந்து வரும் போரால் அமெரிக்காவின் ஏவுகணைகளை இடமறித்து தாக்கும் ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் அதனால் அவற்றை அளவுடன் பயன்படுத்தி வருவதாக ஜூலை மாதம் செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகளை ராணுவ அதிகாரிகள் கடுமையாக மறுத்தார்கள். இதுபற்றி பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், எங்களிடம் பல்வேறு வகை வெடிபொருட்கள் உள்ளன, மிகவும் அதிநவீன ஆயுதங்கள் சிலவற்றை மேலும் அதிகமாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு எவ்வாறு செய்திகள் கசிந்தன என்று அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் ராணுவ உயர் அதிகாரிகள் 50 பேரிடம் கடந்த வெள்ளியன்று விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் ஒரு பகுதியாக அவர்கள் பொய் கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் கூட்டுப்படை தலைவர் ஜெனரல் டான் கெயினுக்கு சோதனை நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார்கள். இந்த செய்திகள் தொடர்பாக பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் சான் பரனிடம் கேள்வி எழுப்புகையில் உள்விவகாரங்கள் மற்றும் விசாரணை தொடர்பாக கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். ஆனால் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்கள் கசிவதை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப மிகவும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறோம். அரசின் ரகசிய தகவல்களை பாதுகாப்பது நமது பாதுகாப்பையும் உலகம் முழுவதும் பணியிலுள்ள நமது ராணுவ பாதுகாப்பையும் உறு செய்ய மிக மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். அரசு மற்றும் ராணுவ ரகசியங்களை கையாளும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அனுமதி வழங்கப்படுவது மற்றும் அதனை புதுப்பிப்பது போன்ற சமயங்களில் பொய்கண்டறியும் சோதனை வழக்கமாக நடத்தப்படும் ஒன்றாகும். அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கியதாக அறிவித்திருக்கின்ற நிலையில் ஈரான் ராணுவ திறன் அதிகரித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவிக்கிறது.
4: ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் ஈரான் முரண்டு பிடித்தால் அந்நாட்டில் பூமிக்கு அடியில் கட்டமைக்கப்பட்டுள்ள அணுசக்தி மையத்தை விரைவு தாக்குவோம் என அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் ஹார்முஸில் ரோந்து சென்ற போர்க்கப்பல் மீது ஈரான் ராணுவம் வீசிய ஏவுகணைகளை முறியடித்ததாகவும் அந்நாட்டின் எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாகவும் அமெரிக்க ராணுவ கட்டளை மையம் அறிவித்தது. ஓமன் வளைகுடாவில் ஈரான் எண்ணெய் கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட காட்சியையும் அமெரிக்க ராணுவம் வெளியிட்டது. இந்நிலையில் சம அளவான எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான காலம் கடந்துவிட்டது என்று கூறியுள்ள ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பஹார் கலிஃபா இனி ஒவ்வொரு விதிமீறலுக்கும் கடுமையான பதிலடி தரப்படும் என எச்சரித்துள்ளார். இதனிடையே எண்ணெய் கப்பல்களை மூழ்கடித்த இரு அமெரிக்க போர் கப்பல்கள் தங்களது விமானப்படையின் குண்டுவீச்சில் சேதமடைந்த பின் மோதல் பகுதியை விட்டு அகன்றுவிட்டதாக ஈரான் புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு கொள்கைக்குழு முன்னாள் அதிகாரி மைக்கேல் மாலூஃப் ட்ரோன்களை மட்டுமே இதுவரை பயன்படுத்தி வந்த ஈரான் ராணுவம் நவீன ஏவுகணைகளையும் பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்துள்ளதால் ஹார்முஸை விட்டு அமெரிக்க கப்பல்கள் வெளியேறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தை முழு அளவில் செயல்படாமல் தடுப்பதே ஈரான் ராணுவத்தின் உத்தியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதனால் அமெரிக்கா தனது தளவாடங்களை திறம்பட பயன்படுத்த முடியவில்லை என்றும் ஈரானை முற்றுகையிட்டு 34 இடங்களில் கப்பல்களை நிறுத்தியிருந்த அமெரிக்கா பாதி இடங்களில் இருந்து அவற்றை பின்வாங்க செய்துவிட்டது என்றும் மைக்கேல் மாலூஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ள பகுதியில் இருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக பாரசீக வளைகுடா வரை புதிய கட்டுப்பாட்டு பகுதியாக விரைவில் அறிவிக்கப்படும் என ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு செயலர் மொஹசன் ரசாய் அறிவித்துள்ளார். இந்நிலையில் நீண்ட போருக்கு பிறகும் ஈரான் ராணுவம் தனது திறனை அதிகரித்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறையின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே பாலஸ்தீன ஹமாஸ் குழுவினரை ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் கலிபாஃப் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி இஸ்ரேலில் ஊடுருவி ஹமாஸ் குழுவினர் தாக்குதல் நடத்தியதைப் போல ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் மீண்டும் தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது.
0: இந்த நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை அருகே விரைவில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அறிவிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதன் விவரம் வரும் நாட்களில் பகிரப்படும் என்று ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மோசான் ரசாய் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிக்குள் நுழையும் எந்த கப்பலும் தடைகளுக்கான பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து புதிய பகுதி ஆரம்பமாகும் என்று ஈரான் தெரிவித்தது. பாரசீக வளைகுடாவின் சில பகுதிகளும் அதில் அடங்கும் என்று அது குறிப்பிட்டது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கான வரைபடத்துக்கு ஓமான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் தெரிவித்தது. விரைவில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. மேற்கு ஈரானில் எரிபொருள் டேங்கர் லொரி வெடித்து சிதறியதில் 11 பேர் பலியான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் குட்டிஸ் நகரமான சனந்தாஷ் அருகே உள்ள போக்குவரத்து காவல் நிலையம் அருகே டேங்கர் லொரி மற்ற கார்கள் மீது மோதி தீப்பிடித்தெறிந்ததாக குறிப்பிடப்படுகிறது. லொரியின் பிரேக் பழுதானதே இந்த விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 11 பேர் பலியாகினார்கள், மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். கடந்த 2018 ஆண்டு சனந்தாஷ் அருகே எரிபொருள் டேங்கர் லொரியும் பயணிகள் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 15 பேர் பலியாகியிருந்தார்கள். ஈரானில் ஆண்டுதோறும் ஏற்படும் சாலை மற்றும் போக்குவரத்து விபத்துகளில் 17,000 அதிகமானோர் பலியாகி வருகிறார்கள். கிரிசில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 2 இருக்கைகள் கொண்ட F4 பன்ரூம் விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றியது. விபத்தில் 2 விமானிகளும் உயிரிழந்தார்கள். ஏதென்ஸ் நகருக்கு வடக்கே உள்ள தனக்ரா விமானப்படை தளத்தில் இந்த விபத்து நடந்தது. விமானம் கீழே விழுவதையும் பின்னர் கரும்புகை எழுவதையும் சமூக ஊடக காணொளிகள் காட்டுகின்றன. பார்வையாளர்கள் இருந்த இடத்திலிருந்து சில 100 மீட்டர் தொலைவில் இந்த விமானம் விழுந்தது. இதையடுத்து அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த விமானம் பங்கேற்றிருந்தது. இடங்களின் பெயர்களை மாற்றுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பார்வை இப்போது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் மீது திரும்பியுள்ளது. அதன் பெயரை நியூ அமெரிக்கா என்று மாற்றலாம் என்று அவர் பரிந்துரைத்திருக்கிறார். நியூ மெக்சிகோ அமெரிக்காவின் தென்மேற்கில் அமைந்துள்ள மாநிலம். அவரது இந்த யோசனையை அந்த மாநிலத்தின் ஆளுநர் உடனடியாகவே நிராகரித்து விட்டார். அண்ட நாடான கனடாவுடன் வர்த்தக போர் நடைபெற்று வரும் நிலையில் ஒன்டோரியா ஏரியின் பெயரை லீக் அமெரிக்கா என்று மாற்றுவதற்கான உத்தரவில் டிரம்ப் அண்மையில் கையெழுத்திட்டார். அதற்கு சில நாட்களிலே இந்த புதிய பரிந்துரையும் வெளியாகியிருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்ட நியூ மெக்சிகோ மாநில மக்களுக்கு இந்த பெயர் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆகா, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது என்றும் டிரம்ப் தெரிவித்தார். மாநிலத்தின் பெயரில் உள்ள மெக்சிகோ என்ற வார்த்தை அழிக்கப்பட்டு அமெரிக்கா எழுதப்பட்ட படத்தை வெள்ள மாளிகையும் மறுபதிவு செய்தது. அதில் அதிகரிக்கும் பெட்ரோல் விலை போன்ற பிரச்சனைகளிலிருந்து அமெரிக்க மக்களின் கவனத்தை திசை திருப்பவே அதிபர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் சாடியுள்ளார்.

0: ரத்து செய்துள்ளதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் அதிக அளவில் புகை பரவியுள்ளதால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கண் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பல பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுண்டா நீரிணை பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை வெடித்தமையினால் 15,000 மீட்டர் உயரம் வரை சாம்பல் மற்றும் புகை பரவியுள்ளது. சாம்பல் மேகங்களை கலைத்து செயற்கை மலை பொழிவிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.
1: இதனிடத்தில் இந்தோனேஷியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக இந்தோனேஷியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவில் செரியான் வட்டாரத்தில் புகைமூட்ட அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு காற்றின் தரம் மேம்பட்டுள்ளது. முன்னதாக அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 519 தாண்டியிருந்தது. 50 குறைவான குறியீடு காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதை குறிக்கிறது. செரியான் வட்டாரத்தில் தற்போது காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஏறத்தாழ 185 பதிவாகியுள்ளது. காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டிய 34 பகுதிகளில் சேரியானும் ஒன்று. தற்போது எந்த பகுதியிலும் காற்றின் தரம் அபாயகரமான நிலையில் இல்லை. இருந்தாலும் சரவாக் மாநிலத்தில் புகைமூட்டத்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. 5 பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. குறியீடு 400 தாண்டும் பகுதிகளில் அவசர நிலையை அறிவிக்க தயாராக உள்ளதாக மலேசியா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் இறந்தார்கள். புவர்ட்டோட்ரிகோவில் இருந்து புறப்பட்ட அமேசன் பிரிம் ஏர் சரக்கு விமானம் மியாமில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டது. அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகே இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. சரக்கு விமானம் பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். 5 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் 3 கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். விமானம் மோதிய போது 2 வாகனங்களிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். விமானிகளுக்கும் அதே நிலை ஏற்பட்டிருந்தது. விமானத்திலிருந்து எரிபொருள் கசிந்து கொண்டிருந்தது. விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் சிறிது நேரம் மூடப்பட்டன. மீட்பு நடவடிக்கையில் சுமார் 200 பேர் ஈடுபட்டிருந்தார்கள். கல்லறை தோண்டுவது போட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஹங்கேரியின் மயானம் ஒன்றில் நடந்த போட்டியில் 38 பேர் மண்வெட்டிகளுடன் களமிறங்கியிருந்தார்கள். 2 கொண்ட 19 குழுக்கள் வேகமாகவும் நேர்த்தியாகவும் கல்லறை தோண்ட போட்டியிட்டன. வடக்கு ஹங்கேரியின் நீகேஸ் உபாலு பொதுமையானத்தில் போட்டி நடைபெற்றது. கோடைக்கால வெப்பத்தால் மண் மிகவும் வறண்டு கடினமாக இருந்தது. ஹங்கேரி மயான பராமரிப்பாளர்கள் நிர்வாகிகள் சங்கம் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. கல்லறை தோண்டும் தொழிலின் திறன்களை வெளிப்படுத்துவது அதன் நோக்கமாக இருந்தது. மரணம் தொடர்பான தயக்கங்களை போக்குவதும் மற்றொரு நோக்கம். ரோபர்ட் நாஜி லாஸ்லோ கிஷ் ஆகியோர் முதலிடம் பிடித்தார்கள். 1:21 அவர்கள் கல்லறையை தோண்டி முடித்தார்கள். 1.6 மீட்டர் ஆழமும் 2 மீட்டர் நீளமும் கொண்டிருந்தது. அகலம் 5.8 மீட்டர். இங்கு அழகை விட வேகம்தான் முக்கியம் என்றார் நாஜி. வெற்றி பெற்ற இருவருக்கும் 2,00,000 ஹங்கேரிய ஃபோரின்ட் அதாவது 750 அமெரிக்க டாலர் பரிசு ரொக்க பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் ஒபெரா அரங்கில் மேடையேறுவது சாதாரண விடயமல்ல. விரைவில் கொசி ஃபன் ட்விட் என்ற ஒபெரா இசை நாடகம் அங்கு படைக்கப்பட இருக்கிறது. அதில் சிறிது நேரம் வந்து போகும் ஒரு பாம்பு கூட தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும். எந்த பாம்புக்கு நட்சத்திரமாகும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை முடிவு செய்பவர் சோயி சிக்பெட். முடிவு செய்வதற்கான வழிமுறை உள்ளது. சிக்பெட் ஒவ்வொரு பாம்பாக எடுக்கிறார், அதை ஊந்து செல்ல விடுகிறார், தம்மை சுற்றி கொள்ள விடுகிறார், தலைமையில் தூக்கி பார்க்கிறார். படைப்பின் போது என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் பாம்புடன் அவர் ஒத்திகை செய்கிறார். இது எதற்காக? பாம்பின் கண்களுக்கு பார்த்து அதன் இயல்பு என்ன என்பதை கூட மதிப்பிடுகிறார். மக்களுடன் பழக பாம்புக்கு பிரச்சனை ஏதும் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிக்பெல்ட் தெரிவித்திருக்கிறார். தேர்வு முடிவுகள் தெரிய வேண்டுமா? பாம்பின் பெயர் பிரின்சஸ், அது ஒரு போவா கன்ஸ்ட்ரிக்டர் வகை மலைப்பாம்பு. தாய்லாந்தில் 5 இணையத்தில் காதலித்து வந்த தொழிலதிபரிடம் 7 மில்லியன் பாட் சுமார் 2,20,000 அமெரிக்க டாலர் மோசடி செய்த சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 43 வயதாகும் பட்சரி 2020 பாஃப் என்ற தொழிலதிபரை லைன் சேலி மூலம் தொடர்பு கொண்டார். இளம்பெண் ஒருவரின் படத்தை முகப்படமாக வைத்துக் கொண்டு ஆண் என்ற பெயரில் பாவுடன் அவர் பேசி வந்தார். சில மாதங்கள்

இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. பின்னர் ஓ என்ற பெயர் கொண்ட அவரது அக்காவை பாபுக்கு அறிமுகப்படுத்தினார் பட்சரி. அன்றாட செலவுகளுக்காக அடிக்கடி பாபுடம் பணம் கேட்கவும் தொடங்கினார். விரைவில் பெரும் சொத்து கிடைக்கும், அப்போது பணத்தை திருப்பி தருவதாக கூறினார். ஆனால் அவருக்கு சொத்து எதுவும் கிடைக்கவில்லை. சுமார் 5 ஆண்டுகளில் பாப் கிட்டத்தட்ட 7 மில்லியன் பாட்டுக்கு அதிகமாக காதலி ஆணுக்கு அனுப்பியிருந்தார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் பாபுக்கு சௌதரிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இருவருடனான தொலைபேசி உரையாடல்களையும் ரகசியமாக பதிவு செய்தார். இருவரின் குரலும் ஒரே மாதிரி இருப்பதை உணர்ந்தார். இவ்வளவு காலமாக ஒரே பெண்ணிடம் பேசியதை அறிந்து காவல்துறையிடம் புகார் அளித்தார். பின்னர் லோப்ரி வட்டாரத்தில் பட்சரி கைது செய்யப்பட்டார். ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர் தம்மீதான ஆள்மாறாட்ட மோசடி குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த யோகரி மோலா, இவருக்கு வயது 24, மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்றிருக்கிறார். ஸ்பெயினைச் சேர்ந்த எலிசபெத் 2வது இடத்தையும், மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் தனுசியா செட்டி 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார். வியட்நாமின் காங்கோவா மாகாணம் நியாட்ராங் நகரில் நடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி மிஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டி தொடங்கியது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த நிகிதா போர்வால் உட்பட 111 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு பல்வேறு கட்டங்களாக போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. வியட்நாமின் நியாட்ராங் நகரில் நேற்று முன்தினம் மாலை இறுதிப் போட்டி நடைபெற்றது. முதற்கட்டமாக 111 போட்டியாளர்கள் இருந்து 40 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். இதில் இந்தியாவின் நிகிதா இடம்பெற்றிருந்தார். அதன் பிறகு 20 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த பட்டியலில் இந்திய அழகி இடம்பெறவில்லை. அடுத்த கட்டமாக 12 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களிலிருந்து 6 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். நள்ளிரவில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அப்போது டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த யோகரி மோலா முதலிடத்தை பிடித்து மிஸ் வேர்ல்ட் உலக அழகி பட்டத்தை வென்றார். அவருக்கு கடந்த ஆண்டு பட்டம் வென்ற தாய்லாந்தின் ஒபல் சுசிடா மகுடம் சூட்டினார். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த எலிசபெத் ரெயின், அவருக்கு வயது 22, 2வது இடம் பிடித்தார். மலேசியாவைச் சேர்ந்த தனுசியா செட்டி, வயது 25, 3வது இடத்தை பெற்றார். அவரது தாய்மொழி தமிழ். அவரது தந்தை வீரபாண்டியன். 14 வயதில் தாயை இழந்த தனுசியா தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தார். அவர் கொடுத்த ஊக்கத்தால் மிஸ் மலேசியா பட்டம் வென்று மிஸ் வேர்ல்ட் போட்டியில் அவர் நுழைந்தார். வியட்நாமில் நடைபெற்ற மிஸ் வேர்ல்ட் போட்டியின் போது ஆங்கிலம், மலாய், மாண்ட்ரின், தமிழ் ஆகிய 4 மொழிகளில் தனுசியா சரளமாக பேசினார். மாற்றம் என்பது நமக்குள் இருந்தே தொடங்க வேண்டும் என்று அவர் 4 மொழிகளில் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. எனவே விளையாட்டுச் செய்திகள். துபாய் சர்வதேச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய சர்சிதா சமரவிக்ரம பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றியை பெற உதவினார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான இலங்கை அணி 2026 மகளிர் டி20 ஆசிய கிண்ணத்தின் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாபியை வீழ்த்தி சாம்பியனாகியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையாகியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டின் இளம் வீராங்கனையான ஈவா ஜோவிச் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இளம் போட்டியாளர் அலெக்சாண்ட்ரா எலாவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த மியாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி MLS தொடரில் புதிய வரலாறையை படைத்திருக்கிறார். 3 சீசன்களிலும் 30 கோல்களில் பங்காற்றி அவர் சாதனை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381 ரூபாய் 2%, இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 63%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதி 328 ரூபாய் 16%, இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 41%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 404 ரூபாய் 83%, இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 48%. 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443 ரூபாய் 38%, இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 58%. 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237 ரூபாய் 17%, இந்திய பிரமதியில் 68 ரூபாய்
24%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் தொடர்கின்றது அறிவிப்புகள். முதலில் மரண அறிவித்தல்.

யாழ்ப்பாணம் சாவுச்செரிய பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவள வள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், ரமணி வரதா அவர்களின் அன்பு கணவரும், கார்த்திகாயினி பிரியா, உதயவிசாகன் உதயன் டிஆர்டி தமிழொலி, நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், வசந்தன், சாந்தகுமாரி சித்ரா, கிருஷாந்தி, கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும், ராஜேஸ்வரி, காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, தரமேஸ்வரி, காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரரும், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி, காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம், சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன், காலம் சென்ற ஜோகநாதன், தேவநாதன் கனடா, பரதநாதன் ஜெர்மனி, செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரே நாயகி கனடா, காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா, காலம் சென்ற தவச்செல்வி, சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரீஸ், ரித்திஸ், ரியா, அன்சியா, எலனா, அஷானா, அக்ஸ்ட்ரா, சஹானா, ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை கிரமட்டோரியம் டு யொன்சுரல் வில்டனோஸ், 95 ரூ மார்சல் செம்பா, 93-430 வில்டனோஸ் என்ற முகவரியில் வைக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் பூத உடலை பார்வையிட விரும்புவோர்கள் பார்வையிடலாம். 7ஆம் தேதி செப்டம்பர் 2026 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை பார்வைக்கு வைக்கப்படுகிறது. கிரியைகள் புதன்கிழமை 9 செப்டம்பர் 2026 காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை அதே முகவரியில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தகனம் முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 வரை இடம்பெற இருக்கிறது. மேலதிக தாவல்களுக்கு பிரியா மகள், பிரான்சுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள் 0033-634-98 0707-635, உதயன் மகன் டிஆர்டி தமிழொலி 0033-61-22-0370, நவீனன் மகன் 0033-62-09-39-153, வதனன் மகன் 0033-64-98-248-243. மீண்டும் அந்த அறிவித்தலை அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் சாவுச்செரிய பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவள வள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், ரமணி வரதா அவர்களின் அன்பு கணவரும், கார்த்திகாயினி பிரியா, உதயவிசாகன் உதயன் டிஆர்டி தமிழொலி, நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், வசந்தன், சாந்தகுமாரி சித்ரா, கிருஷாந்தி, கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும், ராஜேஸ்வரி, காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, தரமேஸ்வரி, காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரரும், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி, காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம், சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன், காலம் சென்ற ஜோகநாதன், தேவநாதன் கனடா, வரதநாதன் ஜெர்மனி, செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரை நாயை கனடா, காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா, காலம் சென்ற தவச்செல்வி சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரீஸ், ரித்திஸ், ரியா, அன்சியா, எலேனா, அஷனா, அக்ஸரா, சஹானா, ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். பூத உடல் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை
கிரமட்டோரியம் ஜொன்சரல் வில்டனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93 430 வில்டனோஸ் என்ற முகவரியில் திங்கட்கிழமையும் பார்வையிடலாம். 7ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை. அதே முகவரியில் கிரியைகள் புதன்கிழமை 9 செப்டம்பர் 2026 காலை 9 மணி முதல் 11 மணி வரை இடம்பெற்று தகனம் செய்யப்படுகிறது. முற்பகல் 11:30 12:30 வரை. மேலதிக தாவல்களுக்கு பிரியா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
63 12 20 38 70 நவீனன் மகன் சைவ சைவர 33 620 93 91 53 வதனன் மகன் சைவ சைவர 33 649 85 82 43 அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழலி குடும்பத்தினர் சார்பிலே நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.

நிலைய கலியக நேரம் 10:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் 173rd பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. பட்டிமன்றத்துக்கான கருப்பொருளாக இருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடிவுகளை தருவது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? பட்டிமன்றம் ஆரம்பமாக இடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 173வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? டிஆர்டி தமிழ் லீனத்தின் நிகழ்ச்சிகளும் வானிலைக்கு வருகின்றது. சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி தம்பதிகள் தமிழகத்தில் புதுமனை பூகுலா செய்திருக்கின்றார்கள். அவர்களை புதுமனை அதாவது குடிபுரல் செய்திருக்கிறார்கள். அந்த குடிபுரலை ஒட்டி அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் அமெரிக்கா ராஜா தம்பதிகள் மற்றும் பிரான்சில் வசிக்கும் அருள் தம்பதிகள். இவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

0: பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் குணநாயகி பசுபதி.
0: வணக்கம் வணக்கம் குணநாயகி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம், நான் நல்ல சமயம் இருக்கிறேன். நீங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தை இன்று நீங்கள் ஆரம்பித்து வைக்க போகிறீர்கள். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? சரி, சொல்லுங்க.
1: 173rd பட்டிமன்றத்தில் இணைந்து கொள்ளுகின்ற நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். அது நான் எடுத்த தரவு சொந்த புத்தி தான் என பேச வந்துள்ளேன்.
0: சரியான
1: முடிவுகளை தருவது சொந்த புத்தி
0: தான்.
1: நடுவர் அவர்களே, மனிதனாக பிறந்தால் ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லாது சொந்த புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லா போனா நடுத்தருவிதான் ஒரு மனிதன் நிக்கும். எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு அனுபவம் தேவைதானே. அப்ப இது சரி இது தவறுன்னு ஆராய்ந்து அனுபவத்தில மூன்று அனுபவத்தின் மூலம் செயல்படுவது வந்து சொந்த புத்தி. அவனுக்கு சொந்த புத்தி இருந்தா அது காணும். அடுத்து நடுவர்களே, அடுத்தவர்கள் வரும் சொல் புத்தி என்பது அவர்களின் அனுபவத்தில் தான் உருவானது. அது அவர்களுக்கு சரியா இருக்கலாம், நமக்கு சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லதானே. நெருப்பு சுடுமென்று மற்றவர்கள் சொல்லதை காட்டிலும் ஒருமுறை நாமே அதை உணரும் போதுதான் அதை பற்றிய முழு விழிப்புணர்வும் எங்களுக்கு தெரிய வரும். அப்ப சொந்த புத்தியால் எடுக்கும் முடிவு தான் நிலையான அனுபவத்தை தரும் என்று நான் கூற வந்துள்ளேன். அதாவது முதலாவது வந்து பொறுப்பு இருக்கிற தைரியம் வேணும். சொந்த புத்தியை பயன்படுத்தி முடிவெடுக்கும் போது அதன் வெற்றிக்கும் தோல்விக்கும் நாமே முழு பொறுப்பையும் இருக்கிறோம். ஒரு நாங்களே எங்களுக்கு சொந்த புத்தியை பாவிச்சு ஒரு ஒரு ஒரு ஏதாவது ஒன்றுக்கும் முடிவெடுக்கல, வெற்றி தோல்விக்கு நாங்கள் தானே பொறுப்பு. அதுவே சொல் புத்தியை கேட்டு தோற்று விட்டால் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு விரஞ்சனை என்ற அர்த்தம். இதுதான் நாங்கள் பழிய போட்டு தப்பிக்க பார்ப்போம் என்ன. அப்ப சொந்த புத்தி தான் ஒருவனை முதிர்ச்சி அடைந்த மனிதனாக்குகிறது. ரெண்டாவது வந்து தனித்துவமும் சாதனைகளும். அதாவது உலகில் சாதனை படைத்த இந்த ஒரு நபரும் மற்றவர்களின் சொல் புத்தியை மட்டும் கேட்டு உயர்ந்த நிலையை அடையவில்லை. அப்துல் கலாம் ஆகட்டும், சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், தங்கள் சொந்த புத்தியையும் கனவுகளை நம்பி முடிவெடுத்ததால் தான் சாதனையாளர்களாக மாறினார்கள். ஏன் இன்றைக்கு பாருங்க, ஒரு திருமணம் என்றான், ஒரு வீடு வேண்டான், நெஞ்ச பிறந்த பிள்ளைகள் தங்களோட சொந்த புத்தியை தானே பாவிக்கணும். பெற்றோர்களோட கூட கேட்பதில் தங்கட சொந்த புத்தியில தாங்கள் செய்யறது எல்லாம் தங்களோட முடிவெல்லாம் சரி என்று சிறப்பாகத்தான் செய்வார்கள். அடுத்தது வந்து மற்றவர்களது பேச்ச கேட்டிருந்தா நாங்கள் கூட்டத்தில் ஒருவராகத்தான் முடித்திருப்போம். சமயோசித புத்தி வேணும். முதல் என்ன அறுவல் செய்ய வேணும் என்றாலும் ஒரு சமயோசித புத்தி வேணும். வாழ்க்கையில திடீரென்று ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய ஒரு சொல் புத்தி தர ஆட்கள் வர மாட்டின. ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு சொல் புத்தி தர ஆட்கள் வர மாட்டினம். அந்த நொடியில நம்ம காப்பாற்றுவது நம்முடைய சொந்த புத்தி தான். நான் எடுத்ததுக்கு தானே
0: நான்
1: இதற்கு நான் வந்து கார் ஓடிக்கொண்டு போறேன். அப்ப அமர்ந்திருக்கிற போதும் வழிகாட்டிய விட நமக்கு கூட கையும் கண்ணும் தானே ஒருங்கிணைப்பும் சொந்த புத்தியை தருகின்றது. அந்த சொந்த புத்தி தான் கூட விபத்தை தடுக்கும். மற்றது நகைச்சுவையா சொல்லுகிற நடுவர்களே, ஊருக்கு வரையும் செய்ய 1000 பேர் வருவினம். இலவசமா கிடைக்கும் ஒரு பொருளுக்கும் மதிப்பே இல்லை. அப்ப இலவசமா கிடைக்கும் ஒரு பொருள் வந்து சொல் புத்தி, அதாவது அறிவுரை தான். அப்ப அந்த இந்த பொருள் எங்களுக்கு ஒரு அறிவுரையே ஒழியாது. இலவசமா கிடைக்கிற பொருளுக்கு எப்போதும்
0: மதிப்பில்லை.
1: சொந்த உழைப்பில சொந்த புத்தியில யோசித்து எடுக்கிற முடிவு தான் வைரத்தை போல பிரகாசிக்கும். அடுத்தவர் கொடுக்கும் ஊன்றுகோல். சொல் புத்தி என்பது அடுத்தவர் கொடுக்கிற ஊன்றுகோல். சொந்த புத்தி என்பது நம் சொந்த கால், அதாவது ஊன்றுகோலை நம்பி வாழ்வதை விட சொந்த காலில் நிற்பதுதான் வாழ்க்கைக்கு சரியான நிலையான முடிவுகளை தரும் என்று நான் கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றம் நிறைவு செய்து உங்களுக்கு நன்றிகள் கூறி எனக்கு இதில் இடம் ஒரு இடத்தை தந்து என்னை அங்கீகரித்ததுக்கு நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி இனி வரும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூட்டிக்கொண்டு நேற்றைய தினமோ இன்றைய தினமோ இது வீடு புகும் மனை திறப்பிழாவில் கலந்து சிறப்பித்த எங்கள் யார் பேரை மறந்துவன சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அதில் எந்த பேரும் அரவாசி
0: வருகிறது
1: நாயகி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய வீடு புதுமனை புகழா வாழ்த்துக்களை தெரிவித்து இதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜ சத்யா தம்பதிகளுக்கும் எங்கட பிரான்ஸ் அருள் தம்பதிகளுக்கும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து அன்பாக விட வருகிறேன்.
0: இணைந்து பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தும் சுரப்பித்து வைக்க நன்றிகள் நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசதி அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் விருகப்பட்டி கொண்டு 173rd பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் போய் சாப்பிட்டு ஓடியல் வந்துட்டீங்கள் பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு. அப்ப உங்களுக்கும் நம்பிகளை கூறிக்கொண்டு அது வந்து நேற்று குடி புதுமனை குடி வீடு குடி போந்த எங்கள் சிங்கமூர்த்தி கதிர்வேல் நாயகி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அவர் நீர்வழி காலம் வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராசா சத்யாவுக்கும் அருள் சுமதி அவர்களுக்கும் வானொலிக்கு ஆதரவு கரம் கொடுத்த அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் பட்டிமன்றத்தை தொடங்கப் போகின்றேன்.
0: ஆரம்பிக்கப் போகிறீர்கள். சரி, உங்களது வாதங்களை தாருங்களம்மா.
2: 173rd பட்டிமன்றத்தை தான் நடைபெறுகிறது. அந்த பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு கரம் கொடுக்கும் நியூரூபி ஆவண மாளிகைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக மங்களேஸ்வரன் நடத்த இருக்கும் நடுவரவர்களுக்கும் நன்றியை குறிக்கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்பாக சிறப்பிக்க வரும் அன்பு நேயர்களுக்கும் இருதரப்பினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொண்டு கேட்டு கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை குறிக்கொண்டு இதை இந்த பட்டிமன்றத்தை நடத்த எங்களுக்கு உதவின எங்கள் வானொலிக்கும் நன்றிகளை குறிக்கொண்டு என்று பட்டிமன்ற தலையங்கம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? நான் பேச வந்தது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி தான் சிறந்தது என்று.
0: சொந்த புத்திக்கே நீங்களும் உங்களது வாதங்களை தர இருக்கின்றீர்கள்.
2: நடுவர்களே, வாழ்க்கை சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி தானே? அதாவது கடவுள் எல்லோருக்கும் சொந்தமாக புத்தியுடன் தான் படைத்திருக்கிறார் எல்லாரையும். நாங்கள் அந்த புத்தியை வைத்து நல்ல அறிவுகளை பெற்று மூளையாக எங்கள் தேவைகளை நாங்களே பிறவியுடன் யோசித்து பிறப்பாளலாம் தானே. அப்ப எங்களை தாய் தந்தையர் சொல்லும் புத்திகளை கேட்டு அன்படி நடக்கலாம். அது அவர்கள் நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நன்று பாசமாகவும் அறிவுரைகளை சொல்லி வாழ வைப்பார்கள்.
0: அதுதானம்மா சொல் புத்தி.
2: நண்பர்கள் அவர்களையும் நாங்கள் நல்ல நல்ல உண்மையான நண்பர்களே கேட்ட அவர்களுடைய சொல்லுகளையும் நாங்கள் அதை ஏற்க வேணும் தானே. அதால் அதை நாங்கள் ஏற்றாலும் அதை ஆலோசித்து அதை சரியோ புளியோ உண்டு நாங்கள் அதை அதே மூளையை பொறுத்து தான் அந்த அந்த நாங்கள் செய்ய வேணும். சில பேர் இருக்கிறார்கள், சில நண்பர்கள் இருக்கிறார்களோ உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை கெடுத்து சந்தோஷப்படுவார்கள். அது அது சில நண்பர்கள் அவர்களெல்லாம் அந்த சொல்லுத்திய சொல்லி கெடுக்கிறது மக்களை. அப்ப அவர்கள் எங்கள் வாழ்க்கை கெடுத்து சந்தோஷப்படுவார்கள். உதாரணமாக ஒருவர் தன் நண்பரிடம் தான் பெஞ்சர் எடுத்துட்டாரு தானே. அப்ப அவருக்கும் துணையாக ஒருவரும் இல்ல, ஒரு பொழுதுபோக்கு ஒருவரும் இல்ல, என்ன என்ன செய்வார்? தந்த ஒரு நண்பர் ஒருவரையும் சொல்லி, அரே உனக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது பெஞ்சர் எடுக்க, ஐ பெஞ்சர் எடு, எங்களுக்கு கடைசி நாள் தானே, நாங்கள் சந்தோஷமாக வரலாம்னு தந்த சுயநலத்துக்காக அவரே விழுத்து அதுக்குள்ள ஆசைவார்த்தைகளை காட்டி அப்படியும் ஒரு சொல்ல சொல்ல கேட்க, அவருக்கு நேரம் அந்த சொல் புத்தியை கேட்டு அவரு நேரம் மாறலாம் தானே. அப்படி அவர் அப்படி மாத்தி அப்படி கெடுக்கிற நண்பர்களும் இருக்கிறார்கள். அதுபடியா சொல் புத்திய ஒரு நாளும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கூடாது. நாங்கள் படித்த அறிவுகளை வைத்து இதை எப்படி செய்தால் சரியாக வாழலாம் என்று எங்கள் சொந்த புத்திய பாவித்து வாழ்வதால் சிறப்பு. நண்பர்களே, வாழ்க்கையில் சில முடிவுகளை நாம் எடுப்பதற்கு எங்கள் சொந்த புத்தியில் நாம் எடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் சில வேளைகளில் அதில் ஏதும் பிழை ஏற்பட்டாலும் எங்களை நாங்களே சீர்படுத்திக் கொள்ளலாம். அவனுடைய புத்தியை கேட்டு நாங்கள் ஏமாந்தோமே ஆனால் அல்லது தவறுகளை செய்தோமே ஆனால் அதை சீரணிக்க முடியாமல் போய்விடும். எனவே வாழ்க்கை சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே, சொந்த புத்தியே என்று கூறி உங்களை வந்து சிறு சிற்றுரையை நான் முடித்துக் கொண்டு விடவிருக்கின்றேன். நன்றி நடுவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை சுருக்கமாகவே வைத்து வைக்க நன்றிகளம்மா. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அறிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குண்டராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பட்டி கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா, அதாவது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது மனசா அல்லது மூளையா, அது அதைத்தான் நான் அந்த இப்படி சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது மனதா அல்லது மூளையா? அப்போ நாங்கள் எங்களது பலரது அறிவுரைகள், பலரது பேச்சு கழிவுகளையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவைகளையெல்லாம் நாங்கள் கேட்டு அதன்படி இப்போ ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாய்தந்தையர் சொல்லியிருக்கிறார்கள், நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யார் எது சொன்னாலும் நாங்கள் சரியான முடிவுகள் எடுப்பது மற்றவர்கள் சொல்லுகின்றபடி நடக்கின்றோமா அல்லது எங்களது இஷ்டத்துக்கு நடக்கின்றோமா? இதுதான் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருக்கின்றது. மற்றவர்களை எல்லோரையும் மதித்து அவர்களுடன் அப்படி நடக்கின்றோமா அல்லது நாங்களே எங்களாவது மூளையை பாவித்து நாங்கள் அப்படி நடக்கின்றோமா? இதுதான் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும்
3: நின்று
0: வச்சு உடனடியாக இதுல வந்து விட்டீர்கள் என்ன? ஆமா ஆமா, சரி நீங்கள் சொல்லுங்க.
3: தம்பதிகளுக்கு இன்றைய நாளில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டதை கொண்டு வந்த அமெரிக்க ராஜா அவர்களுக்கும் அருள் அவர்களோட குடும்ப இரு குடும்பங்களுக்கும் நன்றியை கூறுகின்றோம்.
0: உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள்.
3: நான் என்ன நியூரூபி ஆபர மாளிகைக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நடுவரவர்களுக்கும் எமது அணிக்கும் எதிரணிக்கும் எனது வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நாம் முடிவை எடுப்பது எமது சொந்த புத்தி என்று கூற வந்துள்ளேன்.
0: சொந்த புத்தி என்று நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரியான முடிவுகளை தருவது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். சரி, தாருங்கள் உங்களது வாதங்களை.
3: வணக்கம். நாம் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் எமது மூளையை பாவித்து சொந்த புத்தியால் பல வழிகளில் யோசித்து சரி என்று நிதானமாக முதல் முடிவை எடுக்க வேண்டும். சொல்லுவார்கள், முடிவு எடுக்க முன் காத்திருக்க வேண்டும், ஆனால் நமது சொந்த புத்தியால் முடிவு எடுத்தவின் காத்திருக்க கூடாது என்று சொல்வதை
0: கேட்டிருக்கிறேன்.
3: வாழ்க்கையில் முடிவு எடுப்பது நமது சொந்த புத்தி தான் என்று கூற வந்துள்ளேன். அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எமக்கு நாம் அனைத்தையும்
0: மிகவும் சுருக்கமாகவே உங்கள் வாதங்களை சொந்த புத்தி. நான் அந்த வாழ்க்கையில் இப்ப எங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்றது இல்லை, இந்த வாதம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா?
3: இதனால நாங்கள் அந்த எங்கட அந்த மூளையை யோசிச்சு சரியான முடிவு எடுக்கிறது வந்து எங்கள்தான் இருக்குது
0: என்று கூறுகிறீர்கள். உங்களது வாதங்களை வைக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தங்களது வாதங்களை தந்திருந்தார். அவருக்கு கரங்களை நிறுவப்பட்டிக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: இனிய வணக்கம் அன்பான கேது.
0: இனிய இரவு வணக்கங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன். நன்றி கேது. முதலில் புதுமலை புது விழா கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு பாராட்டு கூறிக்கொண்டு அதனை வாழ்க்கை எடுத்து வந்த ராஜா அருள் குடும்பத்தினருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் சொல் புத்தி என்று கூறுகிறேன்.
0: சொல் புத்தி என்று சொல்கிறீர்கள். மூன்று பேர் சொந்த புத்தியில வந்தார்கள். இப்பொழுது சொல் புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கிறீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன்.
4: ஆமாம், வருவதற்கு சொல் புத்தி எங்கட பெற்றோர்கள் தான் எங்களை வழி
0: நடத்துகிறார்கள்.
4: சின்ன பிள்ளையா இருக்கேங்க, நாங்கள் எங்கட புத்தியை நாங்க பாவிப்பது சிறு வயதில் இருந்தே நாங்கள் மற்றவர்கள்ட சொல் கேட்டு பயன் சொந்த புத்தி என்றால் நாங்கள் ஏன் நடுவர் அவர்களே பாடசாலைக்கு செல்ல வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், ஏன் பல்கலைக்கழகங்கள் செல்கின்றோம்,
0: ஏன் உறவுகள் நண்பர்கள் இதெல்லாம் என்னத்துக்கு,
4: இதற்கு உறவுகள் நண்பர்கள் இவர்கள் ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் இருந்தால் ஒருவரும் இல்லை என்றால் ஒன்று செய்ய முடியாது. எனவே சொல் புத்தி வேணும். சொல் புத்தியாலதான் நாங்கள் அறிவுகளை பெற்றுக் கொள்கிறோம். அதுக்கு பின்புதான் நாங்கள் அதனை பாவிக்க தொடங்குகின்றோம். ஓ, நாங்கள் இப்படி நாங்கள் எங்கடே மழி நாங்கள் செல்வோமா இருந்தால் அது ஒரு ஒற்றியடி பாதைய மாதிரி போய்கொண்டிருக்குமே, ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்கிற ஒரு ஒன்றாக
0: வரா
4: பிள்ளைகள் சரிகள் எல்லாம் வேறும். அப்ப சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஏன் சொல்றாரு? இந்த சொந்த புத்தியில நடந்து சொல்லுவது இல்லை. சொல்ல கேட்டு நடப்புறவர்கிட்ட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும். அதுதான் நாங்கள் எங்களுக்கு படிப்பு சொல்லி தந்த சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எப்பொழுதும் சொந்த சொல் புத்தியினால்தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். நாங்களே இப்போ திருவள்ளுவர் சொன்ன அந்த குறளைத்தின ஆண்டுகளாக வந்து நாங்கள் கொண்டு போகிறோம்.
0: பல பல அறிஞர்கள் அவர்கள் எல்லாம் வேன் புத்தகங்களை எல்லாம் பார்க்கின்றோம், வேன் இந்த வானொலி கேட்கின்றோம்,
4: கவிதைகள் எழுதுகிறோம். எதற்காக நாங்கள் இப்படி பாடுகள் தேவாரங்கள் இதுகளெல்லாம் நாங்கள் எடுத்து இந்த உங்கட பாட்டுல தேவாரத்தை பாடுறோமா?
0: இல்லை,
4: எப்போ அந்த தேவாரங்களை எடுத்து வச்சு நாங்கள் பாடுகிறோம். எங்கடத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் உங்க பெற்று யார சொன்னாலும் நீ அவர்கிட்ட சொல்ல
0: கேட்டுனாரு.
4: சொந்த புத்தியில செய்யன்னு யாரும் சொல்லுவது குறையுது.
0: சொந்த புத்தியில் கடைசி ஒருவரிடம் வந்தாங்க அபிப்பிராயம் கேட்காமல் சொந்த புத்தியில் ஒருவரிடம் தேவையில்லை. அது அழிவுக்கு தானே காரணமா போகின்றது. என்ன,
4: எனவே நாங்கள் எப்பொழுதும் எல்லோரையும் அனைத்து பலரோடு சேர்ந்து வாழுகிறோம். அப்ப நாங்கள் அவர்கள் சொல் புத்தியோடு நடப்பது நல்லது. நாளைக்கு ஒன்று என்றால் ஓ நீ நினைச்ச நீ உண்ட பாட்டிலே எல்லாம் முடிவெடுத்தா நீ எல்லாத்தையும் செய்த நீ அதை பார்த்துக்கொள்ளு சொல்லி யாரும் கிட்ட போக
0: மாட்டினான்.
4: இது ஒன்னு சொல்லி
0: காட்டு பிராணிகளாக வாழ வேண்டி வரும். என்ன சொல் புத்தி கேட்காவிட்டால்
4: மற்றவருக்கு சொல் புத்தி என்ன, மற்றவருக்கு பயப்பட்டு மற்றவர்களோட பண்பாக வாழ்ற வணக்கம். நாளைக்கு நான் இதை செய்துட்டேன்னா நாளைக்கு வெற்ற பேச்சு
0: வாங்குவோம்.
4: அப்பா என்றொரு மற்றவர்கள் மதிக்கிற எண்ணங்கள் எங்களுக்குள்ள வேறு, அடக்கம் வேறு, ஒழுக்கம் வேறு. அடித்த மனத்துல எல்லாத்தையும் செய்தது போல மெரு மிருகங்களா தான் சொல்ற காட்டு பிராதித்தனம் என்று அப்படியாகத்தான் போக வேண்டி வேறு.
0: பொதுவா சொல்வார்கள் எனது மனது அப்பாவின் சொன்னது ஆனால் இந்த மூளை தான் கேட்கவில்லை என்று. அது என்றால் அந்த மூளை என்பது சொந்த புத்தி, மனசு என்றது சொல் புத்தி. அப்பவும் அவர்கள் சொன்னார்கள் நான் கேட்கவில்லையே அப்படி அந்த அந்த சொல் புத்தி.
4: காதலிக்காத கேட்கல. நீங்க என்னச்ச மாதிரி சென்று கொண்டு போயிட்டு பேசினான்
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?
4: நீதிமன்றங்கள் வருகிறார்கள் எங்களால் முடியாதன்றோடையே நாங்க போகிறோம். சிறப்பான முடிவை நீங்கள் ஒன்று ஆலோசனை தான் கொண்டு நாங்கள் செல்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நடுவர் அவர்களே என்ன நீ என்னது பக்கம் நீ நெருக்கு
0: நிறைவான
4: முடிவை கேட்க அவளோடு காத்திருக்கிறேன். நன்றி நடுவர்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்ற அணிக்காக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா, அதாவது மனதா அல்லது மூளையா, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். வைபருடாக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக்
5: கொள்கின்றேன்.
0: வணக்கம். வணக்கம். நிறைவாகவே நல்ல தெளிவாகவே கேட்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
5: நன்றி. என்ன நலமாக இருக்கிறது? நீங்கள் அனைவரும்?
0: அனைவருமே நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றோம்.
5: நன்றி. என்ன குழந்தைன்ற உங்களோட பிள்ளை திருமணத்துக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு எனக்கு டைம் இல்லை, கேட்க முடியல. சென்ற வாரம் வேற பட்டிமன்றத்தை
0: போட்டினேன்
5: அப்படிதான் கேட்டது. அப்ப என்ன இது புழைச்சு போச்சே, மாத்திட்டீங்கள் ஒன்று கூட கவலைப்பட்டது?
0: இல்ல இல்ல, அது சென்ற 2 வாரங்கள் நான் பட்டிமன்றத்தை நடத்தவில்லை, சமம் அளிக்கவில்லை.
5: பொழுதுபோக்கண்டில்
0: எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பதை விட சிலவற்றுக்கு வாதாடத்தான் வேண்டும். என்ன அந்த வாதாட்டங்களை தருவதுதான் இந்த பட்டிமன்றம்.
5: அது நம்ம மொழியில நம்ம சனத்தோட கதை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
5: இப்ப வேற இந்த நாங்கள் இந்த நாட்டுல வந்திருக்கோமே, இதையும் கதைக்கு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் சரியான முறையில கஷ்டம்
0: தான்.
5: இதெல்லாம் கதை கேட்கறீங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க அனைவரும் சுகமா இருக்கிறீங்களா?
0: உற்சாகமாகவே இருக்கின்றோம்.
5: என்ன தலையங்கம் சொன்னீங்கள் மறந்துட்டு?
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது மனசா மூளையா?
5: சொல் புத்தி.
0: சொல் புத்தி என்று சொல்லுகிறீர்கள்.
5: மனது மனது கண்டதுக்கு சும்மா இதன் மனதின் இதன்படி போயிடலாம். மூளை என்ன?
0: அப்ப அப்ப சொந்த புத்தி
5: மனசுதான்
0: எல்லாவற்றையும் சொல்வதை எடுத்து முடிவுகளை எடுக்கும். ஆனால் மற்றது மூளை சொந்த புத்தி. நாங்களே தனியே ஒரு ரெண்டு ஆலோசனை கேட்காம நாங்களே முடிவெடுப்பது. நாங்களே முடிவெடுப்பது. ஓ, அப்ப நீங்கள் மூளைய
5: முடிவெடுத்தால் கரைச்சல தனிய முடிவெடுக்கல.
0: அப்ப சொல் புத்திக்கு தான் நீங்கள்? ஓ,
5: நான் சொல் புத்தி தான் பாருங்க, வந்தது தெரியல எனக்கு. இப்ப
0: நான்
5: சொல் புத்தி தான் எல்லாத்தையும் இந்த சிறக்க வைக்கும், எங்களுக்கு விரிவாக்கத்தை சரியான முறையில் தரும். ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு எதை செய்ய முடியும் எதை செய்யக்கூடாதுன்றத எடுத்து காட்டுறது எங்களின் சொல் புத்தி. எங்கட சரியான முறையில நாங்களே முடியும், எங்களால முடியும் சொன்னா கண்ண முடி போட்டு போய் மரத்துல முட்ட முடியுமா?
0: இல்ல.
5: அப்ப நாங்கள் எல்லாம் இப்ப மாமா இவர், சித்தப்பா இவர், சித்தி இது, அங்க அது ஒரு அங்குள்ளு சொன்னால் அதெல்லாம் கேட்டு நாங்கள் சொல்புத்தி அவையென்று சொல்ல கேட்டு நடந்ததுனால எங்களுக்கு பாதத்தடி இப்ப பயணம் நடக்கிறவங்களுக்கு வந்துட்டாங்க. இல்லை என்று சொன்னா எங்களால முடியும் என்று சொன்னா நாங்கள் இங்கே இருந்து அங்கே இருந்து இங்கே வரையிலாது இங்கே இருந்து அங்க போயிடலாம். எல்லாம் சொல் சொல்புத்தியில இருந்த பணத்தை நாங்கள் சீரமைச்சு வாழக்கூடிய அளவுக்கு
0: இருக்கேன்.
5: எந்த விஷயத்துக்கும் இப்ப எங்களை கொண்ட பள்ளிக்கூடத்துல விட்டதுனால இருந்து ஒரு விளக்க ஒரு கடையில ஒரு பொருள் பண்றது என்னண்டு, சாமியை கும்பிடுறது என்னண்டு, எல்லாம் சொல்லி தந்த எல்லாம் சொல்புத்தி தான். இல்லையென்று சொன்னா எங்களுக்கு சாமியை கும்பிடுறதுன்னு தெரியாது, ஒரு கடைக்கு கடை என்னன்னு தெரியாது, போறது என்னன்னு தெரியாம நாங்களா தனியா முயற்சி பண்றோம்னு சொன்னால் அது நடக்காத வேலை. அப்படி இது இது இதுக்குதான் நான் சொல்றேன்டா, சொல்புத்தியில வாழ்ந்தாதான் இதையும் சிறப்பாக வாழ முடியும். சுயமா சிந்திக்கிறேன்னு சொன்னா இப்ப நாங்கள் உண்மையில யாரும் பெரியாக்கள் யாரும் இருக்கணும்னு சொன்னால் அவை வீடு வளவெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா அவைக்கெல்லாம் செப்பரேட்டியா இருக்குது. இப்ப இங்க போங்கோ அங்க போயிடலாம்னு சொன்னா சி போயெல்லாம் போகக்கூடாது, இல்ல நான் இப்படித்தான் போகணும்னு சொல்றதெல்லாம் அது தாங்கள் முடிவெடுக்கிற மாதிரி ஒரு கதை சொல்றோம்னு சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம்.
0: அதென்ன
5: சொல்ற புத்திய கேட்டு நாங்கள் இப்படி செய்யலாம், ஒரு வீடு வேண்டலாம்னு சொன்னா வீடு வேண்டலாம், இப்ப எல்லாரும் வீடு வேண்டியா இப்படி ஆமண்டோம்னா ஒரு சொல்ல கேட்டு அதுக்கு என்ன மாதிரி என்று கேட்டுதான் நாங்கள் அதன்படி வீட்டை வேண்டுறோம்.
0: நாலு பேரிடம் விசாரித்து வீடு வாங்கியவர்களிடம் கேட்டு என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் என்பதை எல்லாம் கேட்டு சரியான முடிவுகளை தருகின்றது. என்ன
5: சரியான முடிவை தருகுது. அப்ப நாங்கள் அந்த சுய சொல்ற சொல்ல எல்லாத்தையும் கேட்டு நாங்களும் ஒருக்கா அதை திருப்பி இதன்னு சொல்லி ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டு நாங்கள் கேட்க கேட்கத்தான் எங்களுக்கு விளக்கம் தெரியுது, விரிவாக்கும் அதன் விளக்கம்
0: தெரியுது.
5: இல்லைன்னு சொன்னா நாங்கள் இப்ப எங்களுக்கு நாங்கள் லட்சம் வச்சிருக்கிறோம்னு சொன்னா லட்சத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது முடிவு தெரியாம அப்படிதான் அதான் சொல்றேன்னா சுருக்கமா சொல்றேன்னா வேற ரெண்டு மேல சுகமா இருங்க, பின்ன அடுத்த முறை செய்வோமா.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த நன்றி, நன்றி, வணக்கம்.
5: நன்றி அண்ணா,
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு ஐந்து பெண்கள் இதுவரை வாதாடி இருக்கின்றார்கள். அடுத்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா, ஐந்து பெண் புலிகளுக்கு இடையில் ஒரு ஆண் சிங்கம் வந்திருக்கின்றது. நலமாக இருக்கிறீர்களா?
6: இன்று 173rd பட்டிமன்றத்திற்கு ஆதரவு ஆதரவமானிக்கு நம்முடைய நன்றிக்கு தெரிவித்துக் கொண்டு அத்துடன் முதலாவது இந்த இன்று அதாவது இப்போ நேற்றைய புதுமணப்பூரா குடிபுகுந்த சிங்கமூர்த்தி குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறது வந்த அவைக்க ராஜா பரிசு ஆறு குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 173rd பட்டிமன்றத்திலே நான் வந்து சொல் உத்தி தான் சிறந்ததுன்னு சொல்லி
0: சொல் புத்திக்கு என்ற அணிக்காக வந்திருக்கிறீர்கள்.
6: வந்திருக்கிறேன். ஆரம்ப சின்ன வயதுல இருந்து எங்களுக்கு தேர்தல் சொல்லி தரதுதான் நாங்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவேன். அப்படி அவர்கள் சொல்லித்தந்த கட்டித்தந்த அந்த அடிப்படையில தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கோம். சிறு வயதில் குழந்தையா இருக்கும் போது அம்மா அப்பா சொல்லினா அதை செய்ய அதை செய்ய அதை செய்ய அதை இப்படி செய்ய சொன்னால் அதை என்ன சொல்ல கேட்டு நாங்கள் செய்யணும்.
0: என்ன
6: அதே மாதிரி தான் நாங்கள் குடும்பம் வந்தேன் 190 குடும்பத்தினர் சொல்லுத்தி கேட்காம இருந்தா அதை குடும்பம் நிலத்து நிற்குமோ?
0: இல்ல,
6: எல்லாரும் சொல்புத்தி கேட்டுதான்
0: நடக்கினேன்.
6: ஆனோ பொண்ணோ மாறி மாறி அதை என்ன சொல்புத்தி கேட்டுக்கிறதா இந்த குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடியதா இருக்கு. என்ன அதே மாதிரி தான் இப்ப எல்லா எல்லா கறியும் இப்ப ஒரு வீடு கட்டுறேன் சொன்னாலும் சாத்திரி மூலி வேற பாக்கணி மூலி குசினி கட்டுறது அது சமையலார கட்டுறது அக்னி மூலியா இருக்கணும் சாமியாரோன்னு சொல்லி இந்த அந்த இது எப்படி சொல்லி சொல்றது தான் நாங்க எங்களுக்கு அதை அங்கே

173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது. சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது? மனசா அல்லது மூளையா? சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக

0: ஆயிரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.

0: 163வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம்.

0: வணக்கம் ஜெயசாசன்னா, நீண்ட இடைவெளி நினைந்திருக்கின்றீர்கள். மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது.
1: முதல்ல உங்களுக்கு இரவு சிறப்பான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல இன்று சொல்ல சந்தர்ப்பங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டுகின்றபடியால் தாமதமாகி வந்தால இன்று நேற்றைய தினம் புதுமனை பூவிழாவில் புதிய வீடு ஒன்று அமைத்து குடிபுகுந்த எங்களுடைய சிங்கை மூர்த்தி அண்ணாவாகவும் அவருடைய துணைவியார் கதிர்வேல் நாய் அவருக்கும் புதுமனை புகுந்திருக்கின்றார்கள். அந்த இல்லம் சிறப்பாக அமைய வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த அவருடைய அந்த புதுமனை புகு விழாவினுடைய நிகழ்வினை வானொலி வளர்ச்சி கதிரி எடுத்து வந்த எங்களுடைய அமெரிக்காவில் வசிக்கின்ற அன்பு ராஜாண்ண சத்யாணியுடன் பரிசிலிருக்கின்ற அருளனரும் அவருடைய துணைவியார் சுமதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம்.
0: நிச்சயமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி. பட்டிமன்றத்துக்குள்ள செல்வோமா? 173rd பட்டிமன்றம், நியூ ரூபி ஆபரண மாளிகையின் ஆதரவில் இந்த டிஆர்டி வானொலியிலே நான் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக என்னுடைய உடல்நிலை காரணமாக பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளவில்லை. இன்றைய தினம் சொல் புத்தியா சொந்த புத்தியா என்றவுடன் அப்படி ஓடி வந்து ஏதாவது ஒன்று கூற வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நான் பேச போற அணி சற்று அமர்ந்து போயிருக்கிற மாதிரி தென்படுகிறது. எந்த அணி என்று உங்களுக்கு புரியும்? அந்த அணி என்னுடைய சொந்த புத்தி அணி.
0: சொந்த புத்தி அணிக்காக
1: வந்திருப்பது சொந்த புத்திக்காக. எனவே இந்த டிஆர்டி வானொலிக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளுக்கும் அம்மா அம்மா யோசரியம்மா குருநாயி அம்மா அற்றது ராகினி அல்போன் சார் வந்தார்கள், அவர்களுடைய அணியில்தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். புத்தி என்ற அணியில் வந்தவர்கள் அப்படியே முழங்கி எடுத்து தங்களுடைய சொற்களின் கருத்துக்களின் ஊடாக நல்ல கருத்தாளர்களை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டது மனித வாழ்க்கையில்
0: எங்களது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா?
1: நீங்கள் இந்த வாழ்க்கையில் இழுத்து விட்ட வரியுடன் எழுந்து வரி கொண்டு போட்டுக்கிறீர்கள். சரியான
0: முடிவுகளை தருவதோ
1: அந்த சரியான முடிவை எடுப்பது எப்பொழுது என்று கேட்டால், இப்ப எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அம்மா ஆனா படிப்பித்தா, பாடசாலையிலே பிள்ளைய படிப்பித்தா, குரு வந்தார், தேவாரம் வந்தார், திருக்குறள் படித்தோம் என்றார்கள். இவைகள் எல்லாம் சொல் புத்தி அல்ல, இவர்கள் நடுவரவர்களே அறிவுரைகள், வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நாம் நடைப்படுத்தி சிந்தனைப்படுத்தி வாழ்வதற்காகத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று பற்றியது. அது சொல் புத்தி அல்ல, அது அறிவுரைக்கான புத்தி. எங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை வாழ்க்கை நடைமுறைகளை பாடசாலை கல்விகளை அந்த கல்வியினூடாக அந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கங்களை அந்த வணக்கத்தினூடாக எங்களுடைய கல்வி திறன்களை நாம் அடியெடுத்து செல்கின்ற தன்மைகளை எப்படி பழக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், மரியாதையுடன் பழக வேண்டும் என்று சொல் புத்தி அல்லாது அவர்கள் ஊட்டுகின்ற அறிவுரைகள் என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். சொல் புத்தியாக வாழ வேண்டாம். மனிதன் பிறந்தாலிருந்து சாவது வரைக்கும் சொல் புத்தியுடன் தான் வாழ்ந்துகொண்டிருக்க வேண்டும். சொல்லுவார்கள் கூறிய பொடுங்குதண்டு புத்திகள் இருக்கு. நீங்கள் சொன்னீங்கள் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு, வாழ்க்கை என்பதே ஒரு கத்தி முனையில் நடப்பது போன்றது, அதுல இருந்து சதைக்கு விழுந்தால் வாழை முடிந்துவிடும். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னை நிலைப்படுத்துகிற காலம் இப்பொழுது வருகின்றது. பாருங்கள், அவன் இளைஞர் சிறுவனாக இருந்து வளர்ந்து இப்போ இளைஞன் யுவதியாக மாறி அதன் பின்பு படித்து அதன் பின்பு திருமணம் எல்லாம் பெற்றோர்களால் பேசி செய்து வைக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவுரை ஊட்டுகிறார்கள், புத்தியை சொல்லுகிறார்கள். அது வந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், நான் எனக்கு என்னுடைய அம்மா அப்பா சொல்ல, நான் திருமணம் முடித்து என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்ல, இது வாழ்க்கையினுடைய நடைமுறையாகி கொண்டு செல்கின்ற ஒரு உடையமொழிய இது சொல் புத்தி அல்ல, இது அறிவுரைகள். மனித வாழ்க்கையில் எப்படி அவற்றை படிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அறிவுரைகள். நாங்கள் படிக்கின்ற பொழுது அவைய அறம் செய்ய விரும்பு ஆறுவது தினம் இயல்பது கரவேல் என்று சொன்னது சொல் புத்தி அல்லாது, அது எங்களுக்கு ஊட்டப்பட்ட அவ்வையாரினுடைய ஒவ்வொரு சிந்தனைகள். நாங்கள் திருக்குறளை படித்தோம், வள்ளுவனார் கொடுத்த அந்த 1330 குறளிலும் என்ன சொல் புத்தி வந்திருக்கிறார். எல்லாம் சொல் புத்தி அல்ல, அங்கிருந்து அவருடைய சிந்தனையில் ஊறியது இந்த மனித வாழ்க்கைக்கு பயன்படுத்துமே என்று அவர் தந்த திருக்குறளினுடைய ஒவ்வொரு வரிகளும் அடிகளும் அறிவுரைகள். எங்கள் வாழ்க்கையை நாம் நகர்த்துகின்ற அறிவுரைகள் என்று சொல்ல வேண்டும் ஒழிய இது நாம் சொல் புத்தியை கேட்டிருக்கிறேன், அவற்றை புத்தியை தாங்க கேட்டிருக்கிற எல்லோருக்கும் ஒருவனுக்கும் ஒருவன் சொல்லித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில. அப்போ அந்த மனித வாழ்க்கையில இயங்கின்ற பொழுது ஔவையாரை படித்தோம், பிறகு திருக்குறளை படித்தோம், பாரதியாரை படித்தவுடன் புரட்சி வருகின்றது, வீரம் வருகின்றது, கவிதை வருகின்றது. அப்ப எங்கே சொல்வத்தியா? இல்லை, அறிவுரைகள் எங்களுக்குள்ளே ஒரு விவேகம், வேகம், சிந்தனை, விடுதலை உணர்வு இப்படியே வருகின்றது. இப்படி ஒவ்வொரு அறிஞர்கள் தத்துவ ஞானிகளை படிக்கின்ற பொழுது இந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய தத்துவங்களை ஞாபகங்களை புரட்டுகின்றோம், புத்தகங்களை படிக்கின்றோம் என்றால் புத்தகம் என்ன புத்தியாக தருகிறது? சொல்புத்தி இல்லை. புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்ற கதைகள், கட்டுரைகள், அந்த நாவல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எங்களுக்கு ஒரு அறிவுரை. நீ இந்த பாதையில் தான் செய், இப்படித்தான் செய், நீ நல்லவற்றை செய் என்று எங்களுடைய புத்தியை நாங்கள் தட்டி அப்படியே மழுங்கடிக்காமல் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அங்கே இருக்கிறது எங்களுடைய சொந்த புத்தி. சொல் புத்திகளை நாம் படிக்கிறோம் என்றால் அது அறிவுரை ஊட்டுகின்றதுக்காக, எமக்கு அறிவுரை ஊட்டுவதற்காக, எமக்காக சிலர் இணைந்து கொண்டு எங்களை குழப்புவதற்காக, எங்களை சீரழிப்பதற்காக எத்தனையோ விதமான அறிவு அந்த சொல் புத்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றுக்குள்ளே மயங்கி உறிந்தவர்கள், சிந்தனைக்குள்ளே அகப்பட்டவர்கள், இப்படியே வீட்டை கெடுத்து, நாட்டை கெடுத்து, அரசியலை கெடுத்தவர்கள் எல்லாம் என்ன சொல் புத்தி, ஏவல் புத்தியை கேட்டவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் சொந்த புத்தியில் இருப்பது அறிவுரைகளை கற்று அந்த அறிவுரைகளை நாம் எது கெட்டது எது நல்லது என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை இருந்தால்தான் அந்த சொந்த புத்தி நிற்கும். அதான் நீங்கள் சொன்னீங்களே, வாழ்க்கையில் நாம் சரியான முடிவு எடுப்பதற்கு 25-30 வயதிலே நான் திருமணமாகியதன் பின்பு அந்த திருமணத்திற்கும் கூட எனக்கு புத்திகளை சொல்லுகிறார்கள், அறிவுரைகளை. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்ல ஒரு மனைவி, அல்லது நான் ஒரு மனைவியை தேடி எடுத்தால் அந்த வாழ்க்கையிலே பல புத்திகளை எனக்கு மனைவி கூறுகின்றார், நான் மனைவிக்கு கூறுகின்றேன். அப்ப இவைகளை நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக் கொண்டு மனைவி என்ற சொல்லை கேட்கிறான், அல்லது கணவனுடைய சொல்லை கேட்டு இவள் இரண்டு, அல்லது தாய் தந்தையுடைய மாமன் மாவி என்று சொல்லை கேட்டு குடும்பத்தை கெடுக்கிறான் என்ற சொல் புத்திகள் அல்ல. இந்த அறிவைகள் எல்லாம் மனித வாழ்க்கை சீரழிந்து நல்ல சந்தோஷமாக இந்த புலக பந்து செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஊட்டப்படுகின்ற அறிவுரைகள் என்று தான் சொல்ல முடியும். நாம் சொல்புத்தியிலே தான் வாழ்கிறோம், சொல்புத்தியிலே தான் வாழ்கிறோம் என்று சொல்லி சொல்லியே சீரழித்துக் கொண்டு போகிறதை நான் விரும்பவில்லை. அந்த தத்துவ கருத்துகளுக்குள்ளே நான் வரவும் இல்லை. ஏனென்றால் 25-30-40 வயதாகி எனக்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு பிள்ளைகளை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்று நான் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறேன். அப்பொழுது சூத்தியாது இல்லை. என் பிள்ளை வளர்ந்து அவன் தான் நல்ல ஒரு தொழிலை செய்ய வேண்டும், அவன் வளர வேண்டும், வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்று கருத்தை கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு அறிவுரையை நான் ஊட்டுகிறேன். இப்படித்தான் பின்பு அவன் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் சொல்கிறார்கள். நீ சொந்த காலில் நிற்க வேண்டும். அப்பொழுது அப்படியான ஒரு உணர்வை, ஒரு எண்ணத்தை, ஒரு வரையறை அந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே ஊட்ட வேண்டும். பிற்பு எங்களுக்கு ஒரு 50 வயதாகின்றது. 50 வயது ஆகினவுடன் பாருங்கள், நாங்கள் எண்ணங்களே, சிந்தனைகளே, சீர்களே, என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து சிந்திக்கின்ற பொழுது தனியே இருந்து சிந்திக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார்கள், தாத்தா இப்படி இரு, பாட்டி இப்படி இரு என்று சில அறிவுரைகளை சொல்கிறார்கள். இது சொந்த புத்தியை நாம் இருக்கிறோம் என்றால் வயதான காலங்களிலே கூட அந்த சொந்த புத்தி கூட சில சமயங்களிலே எங்களை நடுநடுங்க வைத்து தருமாற வைத்துவிடும். அந்த நேரத்திலும் கூட நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேளையிலே எங்களுக்கு யாரும் புத்தி சொல்லித்தர யாருமே இருக்க மாட்டார்கள். வயதுகள் செல்ல செல்ல சில உறவுகளை கைவிட்டு சென்றுவிடும். வாழுகின்ற காலங்களில் இறுதியில் நாங்கள் எங்களை நாங்களே சீர்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டங்கள். தனிமையில் தான் வாழுவோம். எத்தனையோ உறவுகளோடும், எண்ணங்களுடனும், சிந்தனையுடனும், வசதியோடும், வாழ்க்கையோடும் வாழ்ந்தவர்கள், எத்தனையோ புத்திமதிகளை கேட்டவர்கள், அறிவுரை கேட்டவர்கள், இன்று கடைசியில் பாருங்கள் நாங்கள் வாழ்கின்ற ஒரு காலங்களில் எப்படி வாழப்போகிறோம், எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்ப்பார்களா, அல்லது நாங்கள் முதியோர்களை திருப்போமா எப்படி என்று அந்த வயது எங்களிடம் வருகின்ற பொழுது, எங்களுக்கு ஏற்படுகின்ற எண்ணங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அதுவரையும் சொந்த புத்தி தான் நிற்க வேண்டும். சொந்த புத்தியிலே சிந்திக்க வேண்டும். அறிவுரைகளை நாம் ஏற்க வேண்டும், எண்ணங்களை ஏற்க வேண்டும், அவற்றை பகித்து பிரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நடுகிறவர்களை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சரியான முடிவு எடுப்பதற்கு அவன் சொந்த புத்தியில் நின்றாதான் அந்த புத்தி நிலையானதாக இருக்கும். அதை விடுத்து இந்த சொல் புத்தி என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அது அந்த கருத்து ஏவல் புத்தி சொல்வார்கள், ஏவல் பே கூறிய பிடுங்குகின்ற மாதிரி அப்படியாகவில்லை. இவைகளை நாம் அறிவுரைகளாக மாற்றுவோம். சொல் புத்திகள் வாழ்க்கையிலே அறிவுரைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் நடுவர்களே, டிஆர்டி வானொலிக்கும் நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கும் நீண்ட நாட்களின் பின்னர் வந்து உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததும் எனது அணிக்கும் அடுத்து சொல்லென்று அணிக்கு பேசிய உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இரவு வேளையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு களம் கிடைத்தால் அதில் சந்திப்போம் நடுவர்களே. நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்க நன்றியால் நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியின் அணிக்காக இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது மனதா அல்லது மூளையா? வாழ்க்கை சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா?

173rd பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமன்றத்தில் கலந்து தங்கள் பட்டிமன்ற வாதங்களை வைத்த பட்டிமன்ற பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்துடன் இதுவரை நேரம் இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது இன்றைய சுவிஸ் நேரம். மீண்டும் ஓர் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து, நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய இந்த பிரபஞ்ச சக்திகளை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

பரத்ல இருந்து பாடலை கேட்டீங்க. அமல்ராஜ் கோவை சரளா சேர்ந்து பாடினாங்க பாடல. தேவிஸ்ரீ பிரசாத்தோட சில பாடல் வந்துச்சு. வணக்கம் சிங்க நிகழ்ச்சி இந்த பாடலோட தொடங்கிடுச்சு. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. இன்று ஒரு அற்புதமான நாள் அனுசரிக்கப்படுது. அதனை பத்தின தகவலோட நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது அனைத்துலக எழுத்தறிவு தினம், இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஏன் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கேக்குறீங்களா? எழுத படிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற புதைந்து கிடக்கிற பல பொக்கிஷங்களை பத்தி நாம பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனா கவலைக்குரிய தகவல் என்னன்னா, இன்னைக்கும் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 800 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் எழுத படிக்க தெரியாம இருக்காங்க. அடிப்படை எழுத்தறிவு கூட இல்லாம இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுல இன்னொரு கவலைக்குரிய ஒரு தகவல் என்னன்னா, தமிழை எழுதவும் படிக்கவும் தெரியாத சில பேர் ஏன் நம்ம சிங்கப்பூர்ல கூட இருக்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? சில பேருக்கு உண்மையிலே தெரியாது, சில பேருக்கு பரவாயில்ல தானே நமக்கு தான் பேச தெரியுமே அப்படிங்கிற அலட்சியம். இந்த பாருங்க, ஒரு மொழி நல்லா சிறப்பா செழுத்தோங்கி சிறப்பா வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம் அதை பேசுறது மட்டும் பத்தாது, எழுதுறது படிக்கிறதுன்னு அதை வாழும் மொழியா வைத்துக் கொள்வது நம்முடைய கையில தானே இருக்கு. ஆக ஆங்கிலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம தமிழையும் தூக்கி நல்லா கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி வாங்க, இன்றைய செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால இதமான பாடல்களா நம்ம கேட்க போறோம். முதல்ல வருது கல்வனின் கணவன், கல்யாணியின் கணவன் படத்துல இருந்து பாட்டு பாத்தீங்களா, எனக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பாட்டை கேட்போம். இதோ டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவுடைய குரல்ல இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ராஜேஸ்வரி. அவங்க கிட்ட பாடல் இதோ.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: முதல் டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: 6:23 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. ஆனந்த ஜோதி பர்த்ல இருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாடலை பர்த் ஆஸ்திரேலியால இருந்து விரும்பி கேட்டாங்க நம்ம கீதா. அவங்களுக்காகவே பாடல் இடம்பெற்றது. பாடல் காட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுல எம்ஜிஆர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. அற்புதமான பாடலோட என் நாள் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கீதா. அது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிமா தொடர்ந்து பர்த்ல இருந்து எங்க நிகழ்ச்சியை கேட்டு வர்றதுக்கு. அதுக்கு முன்னால, அதாவது இந்த பாட்டுக்கு முன்னால, பிபி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி அவங்க பாடிய பலே பாண்டியா பட பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சிவா சொன்னாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பல முறை நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னாச்சுன்னா, இந்த கார்பந்து உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க ரெண்டு பேரும் ஆக சிறந்த ஆட்டக்காரர்கள் அடிக்கடி வர்ணிக்கப்படுது. கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த பேரை. ஆக இவங்க இருவரும் ஒரே அணியில விளையாட போறதா அண்மையில தகவல் வெளிவந்துச்சு. அதை படிச்சோடனே கார்பந்து உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க, ரெண்டு பேரும் ஒரே அணி இல்லையா, எப்படி அது சாத்தியப்படாத அப்படின்னு. ஆக தீர விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, கார்லோஸ் டெவேஸ் இவரு ஓய்வு பெற்ற ஒரு ஆட்டக்காரர். நிறைவா ஒரு ஆட்டத்தை அவர் ஆட போறாரு பொக்கா ஜூனியர்ஸ்க்காக அப்படின்னும், அந்த ஆட்டத்துல அவரோட சேர்ந்து ஒரே அணியில லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட போறாங்க, அதுக்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க அப்படின்னும் அண்மையில தகவல் வெளிவந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து வெளிவந்த தகவல் என்ன சொல்றதுன்னா, லயனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட போய் கார்லோஸ் டெவேஸ் கேட்டாராம், ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கல தகவல், அது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்படல இருவரும் விளையாடுவாங்களா அப்படின்னு. அப்படியே விளையாண்டாலும் ஒரே அணியில விளையாடுவாங்களா அப்படிங்கறதையும் அவங்க உறுதிப்படுத்தலன்னு தகவல் சொல்லுது. இதுல என்ன தெரியுது, இணையத்துல நம்ம பாக்குறதும் பொய்யா இருக்கலாம், கேட்கறதும் பொய்யா இருக்கலாம், நம்ம தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய்யா இருக்கும். தோ வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, தோ அவங்க சொல்லிட்டாங்க, தோ இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சரியா?
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:25 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் VIE தோபாயோ அந்த பகுதிக்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: வாழ்த்து வாழ வேண்டும் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. என் அண்ணன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. டி எம் சவுந்தரராஜன் ஜானகி குரல்ல இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. இதமான பாடல்கள் வரிசையில அடுத்து பவர் பாண்டிய படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இணைந்திருக்க என்னோட இது வணக்கம் சிங்கை.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. PIE செல்லும் வழியில் பாய்லேபா சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. அண்மையில ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பதிவுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் எனக்கு நல்லது நடக்குதோ அப்பப்போ நான் முதல் ஆளா உடனடியா போய் சொல்றது என்னுடைய அம்மா கிட்டதான். அம்மாவின் உண்மையான ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் தான் உண்மையான வரப்பிரசாதம் அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை படிச்ச உடனே ஒரு கணம் நின்னுட்டேன். அட ஆமால, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பெல்லாம் நமக்கு நல்லது நடக்குதோ அப்பெல்லாம் அம்மாட்ட உடனே போய் சொல்லுவோம், அவங்களும் தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சா கவலைப்படாத, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா உங்க பக்கத்துல இருக்காங்க, இன்னும் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த பாக்கியம் என்ன மாதிரி சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆக உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நீங்க பேசிட்டீங்களா, வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டீங்களா, இன்னும் இல்லையா, எது காத்துட்டு இருக்கீங்க? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க மனசு லேசாகும், வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும்.

0: நேரடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: பாண்டி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஷான் ரோடன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் பெற்றது ஷான் ரோடன் இசையில. அதுக்கு முன்னால விஸ்வாசம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க, சித் ஸ்ரீராம் பாடியிருந்தாரு டி இமானுடைய இசையில. அடுத்ததா கே கே சுஜாதா பாடிய பாடல் வரப்போகுது ஆதி படத்துல இருந்து கொஞ்ச நேரத்துல வித்யாசாகருடைய இசையில. அதுக்கு முன்னால ஆரோக்கிய குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம், இன்று மேகமூட்டமா இருக்கும், பார்த்து பாதுகாப்பா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
0: காலங்காத்துல எழுந்து சாப்பிட நேரம் இல்லை, அதனால நேரடியா வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மதிய வேலை இருக்கும், காத்திருந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இதனாலேயே பல நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்றீங்களா? பாருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது. ஆக காலங்காத்தாலே டக்குன்னு சுலபமா ஆரோக்கியமா நீங்க சாப்பிடுறதுக்கு ஒரு வழி சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு குலை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள இரண்டு மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சோண்டு இந்த ப்ளூபெர்ரிஸ், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தேன் அதை உள்ள போடுங்க. இது ஒரு நல்ல கலவையா டக்குன்னு ரெண்டே நிமிஷத்துல கலக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், விழிப்பு கொடுக்கும். ரொம்ப முக்கியமா புரதச்சத்து, நார் சத்து இவற்றை உங்க உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது சுறுசுறுப்பா உங்களை வச்சுக்க உதவும். இந்த பாருங்க, வேலைக்கு போறது, காசு சம்பாதிக்கிறது எல்லாமே முக்கியம் தான். ஆனா அந்த காசை சம்பாதிச்சு அனுபவிக்க போறீங்களா இல்ல மருத்துவத்தை கொடுக்க போறீங்களா? சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க, சரியா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய் கிழமை.
5: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
6: கட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
8: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
0: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
9: நன்றி.
0: 9:08 சர்வசம்.

0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பா PIE துவாசலம் வழியில் பயலேபா சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜூன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேட்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்படமாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. நாடாளுமன்றம் இந்த வாரம் கூடும்போது வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த வேலைகளுக்கு மாற்றாக வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சில பணிகளுக்கு பதிலாக அந்த தொழில்நுட்பம் செயல்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அது முழு வேலைகளுக்கு பதிலாக வரவில்லை என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவால் பெரும் அளவில் வேலைகள் இழக்கப்படவில்லை என்று திரு ஆங் கூறினார். மாறாக வேலைகள் மறுவடிவமைக்கப்படுவதற்கு அது கருவியாய் பயன்படுவதாக அவர் சொன்னார். வருடாந்திர கேம்பிரிட்ஜ் அமைச்சர் நிலை கருத்தரங்கில் திரு ஆங் பேசினார். நிகழ்ச்சியில் வெவ்வேறு உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 250 மாணவர்களும் கல்வித்துறையினரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதாக திரு ஆங் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருள்கள், குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கைக்கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. சிங்கப்பூரும் லக்சம்பர்கும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களில் கூடுதலாய் ஒத்துழைக்க திட்டமிடுகின்றன. 2 சிறிய நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி அது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். லக்சம்பர்க் பிரதமர் லூக் ஃப்ரீடன் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறை 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் வந்திருக்கிறார். திரு வாங் அவரை சந்தித்து பேசினார். சிங்கப்பூரில் முதலீடு செய்யும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் லக்சம்பர்கே மிகப்பெரியது. இருதரப்பு நெருக்கமான உறவின் அடிப்படையில் ஆசியான், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் என்று திரு வாங் கூறினார். இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. அனாக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக்கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். அனாக்ரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பலமுறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பேரிடரில் சுமார் 1300 பேர் மாண்டனர். ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் 900 பேர் நீர்விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பணிகளுக்கான சுரங்கங்களில் 120 பேர் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று ராணுவ அதிகாரிகள் நம்புகின்றனர். சுரங்கங்களில் உள்ள இடைவெளிகளால் உயிர் பிழைக்கும் சாத்தியம் அதிகம் என்று கூறப்பட்டது.
1: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம். அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம். சலுகை விலையில் அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

0: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
0: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: 7:12 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் சின்மை அவங்க பாடிய பாடல் வந்தது சிறைவரத்துல இருந்து ஜஸ்தின் பிரபாகரனுடைய இசையில சுராஜ் சந்தோஷ் கூட சேர்ந்து சின்மை பாடிந்தாங்க. இந்த வாரம் முழுவதும் அவங்க பாடிய பாடல்கள் தான் உங்களுக்காக வெவ்வேறு நிகழ்ச்சியில இடம்பெறும். எதிர்பார்த்து காத்துருங்க. அடுத்து வரப்போகுது இந்த பாட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக.

0: கருப்பன் பட பாடல் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகுது. இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதுக்கு முன்னால ஒலி ஒன்பதாறு எட்டுல போக்குவரத்து நிலவரம்.
1: ஒலி ஒன்பதாறு எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: வாசி நோக்கி செல்லும் பிஐஇ பாயலேபா சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்க.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்
0: 7:24 ஆகிவிட்டது. ஒளி ஒன்பதாரேட்ல அடுத்து வருது.
2: ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலை.
0: உல்லாச பறவைகள் வரிசையில் இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலோட நாம 80கள் பக்கமா இன்னும் கொஞ்சம் நேரத்துல போக போறோம். இதுக்கு இடையில உங்களுக்கு ஜோதி ஸ்டாபர்ஸ் பக்கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசாவினுமா? ஒரே கேள்விதான். இந்த கேள்விக்கு நீங்க டக்குன்னு பதில் சொன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. கேள்வி இதுதான், உலகத்திலேயே ஆக பழமையான ஹோட்டல் விடுதி எங்கே இருக்கின்றது? இது கின்னஸ் உலக சாதனையால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடுதி. அது எப்ப கட்டாங்க நான் சொன்னேன், நீங்களாம் ஆடி போடுவீங்க. ஆக அந்த பதிலோட வாங்க, உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பலாம், 9678899688. மீண்டும் சொல்றேன், உலகத்திலேயே ஆக பழமையான விடுதி ஹோட்டல் எங்கே கட்டப்பட்டது, எந்த நாடு அப்படின்னு சொன்னாலே போதும், பரிசு உங்களுக்கு தாங்க. இணைந்திருக்க என்னோட இது ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். அண்ணா நகர் முதல் திருப்பத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. சந்திரபோஸ் இசையில SP பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால இசை ஞானி இளையராஜாவோட இசையில ஒரு கைதி டைரி பட்ல இருந்து பாட்டு வந்துச்சு, ABC நீவாசி. தொடர்ந்து உங்களுக்காக இதமான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பாட்டு தான் நம்ம கேட்டோம். அடுத்து வரப்போற பாடல் வரிசையில இது காத்துட்டு இருக்கு.
2: பெண்கள் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி மொத்தம் இடும்.
1: என்றலே என்னை தொடு பாடல இந்த பாடல் கேட்க போறீங்க. அதுக்கு
3: முன்னாலே
1: ஓடி வாபரத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. சரி பரிசு வேலை, நீங்க தயாரா? உங்களுக்கு பரிசா காத்துட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், கேட்ட கேள்வி என்னவென்றால், உலகத்திலேயே ஆக பழமையான விடுதி ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்கள 99.999 வழிகாட்டினர் சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துகள். ஒருத்தர் இல்ல, இருவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஆக அந்த இருவர் யார் அப்படிங்கறதா இங்க கேள்வியே. சரியா சொன்னவங்க பதில மல்லிகா, வாழ்த்துகள். அவ்வளவுதான். இரண்டாவதா பதில் சொன்ன நபர் லாரன்ஸ், அவருக்கு வாழ்த்துகள். ஜப்பான்ல நிஷியாமா ஆன்சென் கே உன்கன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விடுதி இருக்கு. இது அகாஷி மடிவா மலைகளின் அடிவாரத்துல கட்டப்பட்ட ஒரு விடுதி. சரியா, இந்த விடுதி 1321 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது. அதுவும் பரம்பரை பரம்பரையா அந்த விடுதியை பயன்படுத்திக்கிட்டு வராங்க குறிப்பிட்ட ஒரு சிலர் அப்படிங்கிற தகவலை வாசித்த உடனே நான் அசந்து போயிட்டேன். ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, 1321 ஆண்டுகளுக்கு முன்னால, 1321 years அதுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த பழமையான விடுதி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. ஜப்பான் பத்தி சொன்ன உடனே போய் பார்க்கணும், அனுபவிக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து December 5 ஜப்பானுக்கு போக போறோம். எங்கெங்க போக போறோம், என்னென்ன பார்க்க போறோம், எதை எதை சாப்பிட போறோம், இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். எவ்வளவு செலவாகும், அதுக்கும் எல்லாத்துக்கும் பதிலா நான் லிங்கை கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. முடிஞ்சா என் கூட கிளம்பி வாங்க, ஜப்பான ஒரு கலகு கலக்குவோம். சரியா,
4: 96 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன, BKEPIE நோக்கி செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: நேரம் இப்பொழுது 7:54 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இதமான பாடல்களை கேட்டுட்டு வரீங்க. அடுத்தது அவரது கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்க போறோம். சித்ரா இசைஞானி இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில பாடல் உங்களுக்காக இடம்பெறும். 8 மணிக்கு மேல இன்று டிக்டாக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன். யா, அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னா சுட சுட தலைப்பை பத்தி நம்ம உரையாட போறோம். அந்த தலைப்பை ஒட்டி யாரு சிறப்பான கருத்தை முன் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபிய பரிசா கொடுக்க போறேன். வெல்லனோ கருத்துக்களை சொல்லணும், கருத்துக்களை சொல்லணும், பரிசுகளை வெல்லணும் அப்படின்னு சொன்னா டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வரணும். மீடியா காபோலி 96 FM அந்த பக்கமா வாங்க. சந்திப்போம் 8 மணிக்கு பிறகு. சரியா,
1: 96 FM போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் BIE லோனி சாலைக்கு பிறகும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE KJE பகுதிக்கு பிறகும், BKE நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அந்த பகுதிக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம் சிங்கை ஆதரவு BYD. அன்றாட பயன்பாட்டிற்கு புதிய BYD ஆட்டோ 1 வாகனம், அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு புதிய BYD ஆட்டோ 3 EVO வாகனம் சலுகை விலையில். அனைவருடைய தேவைகளுக்கு ஏற்ப BYD வாகனம் உண்டு. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகி